0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: ஓம் நமச்சிவாய. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை தேவார இன்னிசை. பாடியிருப்பவர் நாகநாத தேசிகர். ஓம் நமச்சிவாய.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் நமச்சிவாய. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை தேவார இன்னிசை. பாடியிருப்பவர் நாகநாத தேசிகர். ஓம் நமச்சிவாய.

0: ஓம் நம சிவாய். டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்டு யூசர்ஸ் லைக் யூ, அவர் சைவம் டாட் ஆர் வெப்சைட் ஹேட் பாஸ்ட் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் சைவம். And it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thirunariya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. Om Namah Shivaya.
1: Om Namah Shivaya. You are listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: ஓம் நமசிவாய்.
3: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.

0: ஓம் நம சிவாய். டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்டு யூசர்ஸ் லைக் யூ, அவர் சைவம் டாட் ஆர் வெப்சைட் ஹேட் பாஸ்ட் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் சைவம். And it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaivalahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. Om Namah Shivaya.
1: Om Namah Shivaya. You are listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: ஓம் நம சிவாய்.
3: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.

ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.

0: ശിവായ. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சாய்க்காடு ஆதிசேடனது நாகமணி ஒளி வீசியதால் இப்பெயர் பெற்றது என்பர். சாய் ஒளி என்பது பொருள். இது சாயாவனம் எனவும் வழங்கப்பெறும். இறைவர் அமுதேஸ்வரர், சாயாவனேஸ்வரர், இறைவி குயிலினும் நன்மொழி அம்மை. தீர்த்தம் ஐராவத தீர்த்தம் காவிரி. உபமன்ய முனிவர் பூசித்த பதி. இந்திரனது தாயார் நாளும் வந்து இத்தல மூர்த்தியை பூசித்து மகிழ்ந்தனர். இது அறிந்த இந்திரன் தேவ உலகத்திற்கு கொண்டு போக எண்ணி தோண்டி பார்த்தான். பாதாளலோகம் வரை அவருடைய திருமேனி சென்று அதற்கும் மேலும் அடி காண்பரியானாகி அஞ்ச அங்கேயே பூசிக்க ஏற்பாடு செய்தான் என்பது வரலாறு. பாதாளலோகம் வரை அவருடைய திருமேனி சென்று அதற்கும் மேலும் அடி காண்பரியனாகி அஞ்சி அங்கேயே பூசிக்க ஏற்பாடு செய்தான் என்பது வரலாறு. சம்பந்தர் அப்பர் திருவாக்குகளில் இடம் பெற்ற பதி. பூம்புகார் சாய்க்காடு கைதொழுனி சார்ந்து என்பது ஐயடிகள் காடவர்கோன் நாயனார் வாக்கு. பட்டினத்தடிகள் பரவி தொழுத பதி. சாய்க்காட்டில் எழுந்தருளியுள்ள வில்லேந்திய வேலவர் திருமேனி அற்புதமான பேரழகுடையது. சாய் என்பதற்கு தமிழில் கோரை என்று பொருள் கூறுவர் ஆன்றோர். கோரை செறிந்த காடு சாய்க்காடு என்றும் சொல்லுவர். அம்பிகை திருமுலைப்பால் உண்ட அருந்தமிழாகரர் தலைச்செங்காடு பணிந்து திருச்சாய்க்காட்டைச் சேர்ந்து போற்றி மண் புகார் வான் புகுவர் என்ற திருப்பதிகம்பாடி திருவெண்காட்டை அடைந்து வழிபட்டு மீண்டும் இங்கு எழுந்தருளி நித்தாலும் நியமம் செய்து எனத் தொடங்கும் திருப்பதிகம்பாடி அருளினர் என்று அறிஞர் பெருமக்கள் கருதுகின்றனர். ஊனம் இன்றி உரை செய்ய வல்லவர் வானநாடு இனிது ஆழ்வர் என்பது பதிகப்பலன். நித்தாலும் நியமம் செய்து எனத் தொடங்கும் பாடல் பண் இந்தளம்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருக்கழுமலம், பண் நட்டவாடை. திருச்சிற்ற

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு தலம் திரு அம்பர் பெரும் திருக்கோயில் பண் காந்தார பஞ்சமம் திருச்சி

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: தலம் கோயில். திருநாவுக்கரசு நாயனார் அருளி செய்த 4 திருமுறை திருநேரிசை.

0: திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளி செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை. தலம் திரு கடம்பூர்.
1: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: தலம் திருக்கோடிகா. திருநாவுக்கரசு நாயனார் அருளி செய்த நான்காம் திருமுறை திருநேரிசை.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: ஓம் சிவாய நம. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திரு கோத்தும்பி, பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திருக்கோத்தும்பி.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் மணிவாசக பெருமான் அருளிய திருக்கோவையார். தலைப்பு: இருவரும் உள்வழி அவன் வர உணர்தல். பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள்.

0: சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் மணிவாசகப் பெருமான் அருளிய திருக்கோவையார். தலைப்பு முன்னுற உணர்தல். பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள்.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமஸ் சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் மணிவாசக பெருமான் அருளிய திருக்கோவையார். தலைப்பு: குறையுற உணர்தல். பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமந்திரம். தலைப்பு அறம் செய்யான் திறம். பாடியிருப்பவர் சிவ சர்க்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.
2: திருமூல தேவநாயனார் அருளிச் செய்த திருமந்திரம் முதல் தந்திரம் அறம் செய்

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் 11 திருமுறை நக்கீர தேவநாயனார் அருளி செய்த திருமுருகாற்றுப்படை பாடியிருப்பவர் மயிலை நாகநாத தேசிகர் அவர்கள்.

தெய்வத்தியோடு வலல் புரிவையில் வைத்து திலகுல் தெய்ய தேங்கமழ் திருநூதன் மக

செல் சமல் முறுக்கி கருவு கொள்ளில் ஜமுடு களம் வேட்டல்லே ஒரு முகல் குறவர் மடம.

மரபில் ஐயற்கு ஏந்தியது, ஒரு கை உக்கள் சேற்றியது, ஒரு கை நலல் பெரு கலிங்கத்து குரங்கில் மிசை அயையது, ஒரு கை ஏ அங்குசல் கட

யாவதும் அறியாயல்வினர்மேவர் துணியில் காட்சி முனிவரே முல்பு புகை முகழ் தல்ல மாசில் தோகுடை முகை வாய விழுந்த தகை சூழாகத்து செவினேபு வைத்த செய்வுரு தீவில் நல்லியழவிழ்ந்த நயனுடை நெல்லஞ்சில் நெல் மொழி மேவலர் இல்லறல் குளர நோயன்றியல்ற யாக்கையர் மாவில் அவித்தளிர் குறையுள் மேனியரவிதோர் பொல்நுரை கடுக்குள் இதழையர் இல்லகை பரு

அழலன உயிர் அனஞ்சு வரே கடந்தீர் பாம்பு பட புடைக்குள் பல்வரி கொடு சிறே.

பதினொரு மூவரோள் கொள்ளை வதி திரட்டி உயர்நிலை பெருகிய மேல் போத்தல்ல தோந்தல மேல் சேர்வு வழி கிழந்தல்ல சலவினர் வழியே எழுந்தல்ல திரளினர் தேப்பட உருமிடித்தல்ல குரலினர் எழுமை ஒரு முறை மருங்கில் தம் பெரும்

0: திருச்சிற்றம்பலம்
1: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: திருச்சிற்றம்பலம் சேக்குழார் பெருமான் அருளி செய்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம்.
3: வம்பரா வரிவண்டு சருக்கம் எம்பிரான் திருஞான சம்பந்த நாயனார் புராணம் திருச்சிற்றம்பலம்.
2: பாடியிருப்பவர் கரூர் திரு சுவாமிநாதன் அவர்கள்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய்.
2: யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
1: ஓம் நம சிவாய்.

0: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமுறை பண் கட்டளை விளக்கம். வழங்குபவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
1: திருச்சிற்றம்பலம் பண் தக்கேசி இரண்டாம் கட்டளை பூவார் மலர் கொண்டு எனத் துவங்கும் திருப்பாடல்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: ஓம் சிவாய நம. Shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது
2: திருமுறை காட்டும் நல்வழி.
1: வழங்குபவர் இசை பேரறிஞர் தர்மபுரம் பா சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாயனம்.
3: நம்ம நூல்கள் 12 திருமுறையில பெரிய புராணத்துல சொல்லப்படுகிறது. எதுல வச்சுக்கணும் தெரியுமா? மண் பாத்திரத்துல வைத்துக்கொள். தெய்வ சேக்கிழார் பெருமான் சொல்லுவதை சொல்றேன் உங்களுக்கு. மண் பாத்திரத்தில் வைத்து பூசிக்கொள், புதிய பாசனம் என்று பேசப்படும். நீ வச்சிருக்கியான்னு கேக்குறீங்களா? நிச்சயமா வச்சிருக்கேன். ரெண்டு பானை வச்சிருக்கேன், அதுதான் வச்சு பூசிக்குவேன். டப்பாவிலையும் வச்சிருக்கிறேன், அதுலயும் பூசிக்குவேன். இல்லைன்னு சொல்லல. அவர் சொன்னதை அப்படியே செய்யணுங்கிறதுக்காக வேண்டி ஒருத்தர்ட்ட இருந்து கேட்டு வாங்கினேன், அது வாங்கி வச்சிருக்கேன். அப்படி வச்சுக்கோ. ஆனா விபூதி இந்த மாதிரி பையிலையும் வைத்துக் கொள்ளு என்று தேவாரம் வருகிறது. பூதி பையனை என்று சொல்லுகிறார் தேவாரத்தில் அப்பர் சுவாமிகள். சைவனாக இருக்கிறவன் இப்படி ஒரு விபூதி பைய வச்சுக்குவான். இப்ப பணத்து பையனா வச்சுக்குவான், விபூதி பையா வச்சுக்குவான்? வச்சுக்கிறது இல்லையா? அது சமய ஒழுக்கம் என்று பேர். விபூதி பைய வச்சுக்கிறது, ருத்ராட்சம் கட்டுகிறது, எல்லாம் சமய ஒழுக்கம். வேற்று மதத்தவர்கள் அதை செய்யறான், நம்ம மதத்தவன் செய்யறது இல்ல. என்ன பண்றது இல்லையா? வேற்று மதத்துவனை பாருங்க. வீட்டு வாசப்பள்ள பாத்தீங்கன்னா இப்படி ஒரு கோடு போட்டு இப்படி போட்டிருப்பான். அவன் ரொம்ப பரம ஏழையா இருந்தாலும் சுண்ணாம்பு நாளையாவது இப்படி கிழிச்சு வச்சிருப்பான். இப்படி போட்டிருப்பான் ஒரு கோடு. இவன் யாருன்னு தெரியும், இவன் யாருன்னு தெரியும். இப்படி போட்டிருப்பான் ஒருத்தன், அது யாருன்னு தெரியும். ஒண்ணுமே போடாம ஒரு ஊடு இருந்ததுன்னா அது நம்ம ஆளு ஊடுன்னு அர்த்தம். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, சமயத்துல அவ்வளவு ஈடுபாடோடு அவன் இருக்கிறான்னு அர்த்தம். அதனால குறை சொல்றேன்னு நீங்க எண்ணி விடாதீர்கள். நாமளும் அப்படி இருக்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் சொல்றேன் இல்லையா? ஆமா. அந்த விபூதியை இப்படி வைத்துக்கொள், இந்த விபூதி பட்டுப்பையில இப்படி வச்சு பூசிக்கொள் என்பது நம்ம நூல்கள் எழுதி வைத்திருக்கிற சட்டம். தேவார திருவாசகம் எல்லாம் சட்ட நூல் என்பது என்னுடைய அபிப்பிராயம். இப்படித்தான் நீ வாழ வேண்டும் என்று அது சொல்லுகிறதுனாலே அது சட்ட நூல் என்று நான் எண்ணுகிறேன். மாலோடைய நறியாத வண்ணம் உள்ளது நீரு, மேலுரை தேவர்கள் தங்கள் மெய்யது வெண்பொடி நீரு, ஏல உடம்பிட தீர்க்கும் இன்பம் தருவது நீரு, ஆலமதுண்டமிடற்றியும் ஆலவாயான் திருநீரே. குண்டிகைக்கையர்களோடு சாக்கியர் கூட்டமும் கூட கண் திகைப்பிப்பது நீரு, கருத இனியது நீரு, எண்டிதைப்பட்ட பொருளார் ஏற்றும் தகையது நீரு, அண்டத்தவர்களின் ஏற்றும் ஆலவாயான் திருநீரே. ஆற்றல் நடல்விடையேறும் ஆலவாயான் திருநீற்றை போற்றி புகழி நிலாவும் பூசுரன் ஞான சம்பந்தன், தேற்றி தென்னன் உடல் உற்ற தீப்பிணியாயின தீர சாற்றிய பாடல்கள் பத்தும் வல்லவர் நல்லவர் தாமே அப்படின்னு சொல்லி தன் கையில் இருந்த விபூதி பைய எடுத்து அந்த விபூதி எடுத்து அந்த பாண்டியனுக்கு பூசினார். பூசணும்னு பக்கத்தில் இருக்கிற சமணன் சொன்னா, நீ உன் கையில் இருக்கிறத வச்சு பூசக்கூடாதுன்னுட்டான். இது பெரிய புராணத்தில் வரல, திருவிடையாண்ட புராணத்தில் வருது. நம்ம சமுதாயத்திற்கு மூன்று புராணம், எத்தனையோ புராணங்கள் இருந்தாலும் மூன்று புராணம் தான் தலையாக கருதப்படுகிறது. பெரிய புராணம், திருவிளையாட புராணம், கந்த புராணம். இது மூன்று தான் நமக்கு உரிய புராணங்கள். அதுலதான் வலது கண்ணை போல பெரிய புராணம், இடது கண்ணை போல திருவிளையாட புராணம், நெற்றிக்கண்ணை போல கந்த புராணம் என்று சொல்லப்படுகிறது. அந்த புராணத்தில் வருகிறது, திருவிழா புராணத்தில் என்ன சொல்லுகிறது, இந்த விபூதியை நீ பூசாதுன்னு சொல்லிவிட்டான் அந்த சமணன். உடனே என்ன பண்ணார், என்ன செய்யணும்னு சொன்னார். நீ சாம்பல் தானே சொல்ற, சாம்பலை பூசு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டான். இது திருவிழா. உடனே அவர் என்ன பண்ணாரு, கோயிலில் இருக்கிற மடப்பள்ளி, அதாவது சாமிக்கு நைவேத்தியம் போடுற இடத்துக்கு பேர் மடப்பள்ளின்னு பேர், அந்த மடப்பள்ளியில் இருக்கிற சாம்பரை எடுத்துக்கிட்டு வர சொல்லி அதை பூசினார் என்று திருவிழாட புராணத்தில் வருகிறது. தவறொன்றும் இல்லை. அப்படி சொன்னதுனால தவறு ஒன்றுமில்லை. அந்த விபூதி அந்த சாம்பலை பூசினார் என்றும் வருகிறது. இப்பவும் பாத்தீங்கன்னா மதுரை கோயில்ல சுவாமி கோயிலிருந்து அம்பாள் கோயிலுக்கு போற வழியில சின்ன கோபுரம் அடிச்சல் இருக்கும், அந்த பெரிய முக்குருணி விநாயகர் இருக்கு இல்லையா, அதுக்கு அந்தாண்ட இருக்கிற கோபுரத்துல அந்த மாடத்துல பாத்தீங்கன்னா அந்த கோயில்ல இருக்கிற சாம்பலை கொண்டு நிறைய கொட்டி வச்சிருப்பான், போறவங்க அவங்க எல்லாம் எடுத்து பூசிக்குவாங்க. பாத்திருக்கீங்களா? அதையும் எடுத்து பூசிக்கிட்டாங்க. என்ன அர்த்தம்? திருஞான சம்பந்தர் சர்டிபிகேட் பண்ணது இது அப்படின்னு சொல்லிட்டுதான் அதை பூசிக்கிறாங்க. நான் தவறாம அந்த இடம் போகும்போது என் கை தானாவே அந்த இடத்துக்கு போயிடும். பாத்தீங்கன்னா பாண்டிய நாட்டில இருந்த வீடுகள்லாம் முன்னெல்லாம் எப்படி கட்டியிருப்பார்கள் சொன்னா, இந்த வாசப்படி இருக்குல்ல, வாசப்படிக்கு மேல ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஒரு இப்படி ஒரு விபூதி மடல், அந்த வீட்டை விட்டு அவன் வெளியில போகும்போது தன்னை அறியாமலே அந்த கை அப்படி போகும், அந்த விபூதி எடுத்து நெத்தில விட்டுக்கிட்டு போவான், நீரிட்டு கொண்டு வெளியில செய்வான், ஏந்த அது காப்பாத்தும் அப்படின்னு. அப்பவே அப்படி போனா இன்னைக்கு எப்படி கடவுள்கள் நம்ம சும்மா ஓரமா போயிருந்தா கூட உணர்ந்து மோதி மோதி எத்தனை பேர் போறான் பாத்தீங்களா? இப்ப நாம விபூதி பூசிக்கிட்டா வெளியே போய் ஆகணும் இன்னைக்கு சூழ்நிலை. ஆக அந்த சாம்பலையும் பூசினார் என்று வரலாறு நமக்கு. ஆக சாம்பல் என்பதும் அந்த வகையில எதா இருந்தாலும் அது உயர்வுடையதான், கடவுள் நம்மளை காப்பாத்துகிறான் என்று நான் இந்த திருப்பதிகத்தை உங்களுக்கு பாடி காட்டினேன். இது அந்த பழைய பிராச்சீனமான மெட்டே. இது புதுமை தேவைதான், அது வேண்டான்னு சொல்லல, புதுமையும் தேவைதான், பழமையை நாம காப்பாற்றி விட்டு அந்த ஆண்ட போகணும் என்பதுதான் என்னுடைய. அடுத்தது நம்ம சமுதாயத்திற்கு அந்த பொண்ணு பாடி காட்டின முறைதான் இப்போது நான் திருநீற்று பதிகத்தை பாடி காட்டின முறை. அதே மாதிரி நம்ம சமுதாயத்திற்கு மிக முக்கியமாக கருதப்படுவது திருநீறு, ருத்ராட்சம், பஞ்சாட்சர ஜபம். பஞ்சாட்சர ஜபம் எவ்வளவு உயர்ந்தது என்பது திருஞான சம்பந்தருடைய திருப்பதிகத்தில் ஒரு பதிகம், ரெண்டு பதிகம் இருக்கு. திருஞான சம்பந்தருடைய பதிகங்கள்ல 383 பதிகம் தான், போன தடவை நான் தவறா சொல்லிட்டேன், 383 பதிகம் தான் திருஞான சம்பந்தருக்கு உரியது. ஆமா, அந்த 383 பதிகத்தில் 344 பதிகம் கேசட்ல பாடிவிட்டேன். சைவ மக்களுக்காக தமிழர்களுக்காக நான் அந்த மெனக்கட்டு அந்த வேலையை செய்து கொண்டிருக்கோம். 383 பதிகத்துல 344 பதிகம் கேசட்ல பாடிவிட்டேன். இன்னைக்கு கேட்கலாம், இந்த சிவராத்திரி அன்னைக்கு மொத்தம் 96 கேசட் பாடினா திருஞான சம்பந்த தேவாரம் ஃபுல். சுந்தர தேவாரம் ஏற்கனவே பாடி முடிச்சுட்டேன், 100 பதிகம் அது வந்துடுத்து, திருவாசகம் பூரா வந்துடுத்து. இப்ப திருஞான சம்பந்த தேவாரம் இந்த வருஷம் சிவராத்திரி அன்னைக்கு நிச்சயமாக அந்த 96 கேசட்டும் வெளியிட்டு விடுவோம். என் பேர்ல நீங்க தப்பு சொல்ல முடியாது. இந்த தருமூல சாமிநாதன் இந்த பாடல்னா கேசட்ல பாடி வச்சாரா அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது. இப்ப நான் கேட்பேன், நீ வாங்கி கேட்டியா அப்படின்னு நான் கேட்பேன். இப்போ ஒரு வருஷத்து கூட நீ போட்டு கேட்க முடியும், நீங்க கேட்கணுங்கிறதுக்காகத்தான். பஞ்சாட்சரத்தை பத்தி என்ன சொல்லப்படுகிறது? அந்த காதலாகி கசிந்து என்று ஒரு திருப்பதிகம் கடைசியா பாடினது திருஞான சம்பந்தர். அதுல பஞ்சாட்சரம் எவ்வளவு உயர்வு என்று அவர் சொல்லுகிறார்.

0: இன்னைக்கு அந்த பொண்ண அவன் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறான் சொல்றான். தப்பு. காதல் என்பது பேர் அன்பு. அந்த கல்யாணத்துல பாத்தீங்கன்னா ஏதாவது தவறு நடந்து போகுது பின்னால. ஆமா, எதுலயும் தகராறு வரும் இல்லைன்னு சொல்லல, அது பெரும்பகுதி அதுல அப்படி தகராறு தான் வருது. காதல் என்பது பேர் அன்பு என்பதுதான் பொருள். இவன் பார்த்து காதலிச்சதுல காமத்தை தான், காமத்தினால்தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு தான் சொல்லணும் அதை அப்படின்னு நான் நினைக்கிறேன். காதலாகி என்பது பேர் அன்பு கொண்டு என்று பொருள் பண்ணணும் இல்லையா? ஆமா, காதலாகி அந்த பேர் அன்பு சிவன்கிட்ட வரும் பொழுது இவன் அழத்தான் செய்வோம் இல்லையா? ஆமா, சில பேர் பிறக்கும் போதே குருடனாக சிவடனாக நொண்டியாக பிறக்கிறான் அல்லவா. இவனை நன்றாக படைத்தான் அல்லவா, என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் நான் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு என்பது திருமூலர் திருவாக்கு. நம்மளை நன்றாக படைத்தான் அல்லவா, இவ்வுலகத்திலே என்னை வாழை வைத்தாயேங்கிறார் மாணிக்க வாசகர். நன்றாக படைத்தான் அல்லவா, அந்த நன்றாக படைத்தான் என்று எண்ணும் எண்ணினானே ஆனால் இவன் அழத்தான் செய்வான் இல்லையா? ஆமா, அதத்தான் சொல்றார். காதலாகி பேரன்பு கொண்டு கசிந்து அந்த எண்ணம் வரும் பொழுது நிச்சயமாக உள்ளத்துல கசிவு வரும். உள்ளத்துல கசிவு வந்துன்னா கண்ணில் தண்ணி வரும். அதத்தான் சாமி சொல்றார். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை, ஓதுவார்னா சொல்லுகிறவர்கள் என்று பொருள். சொல்லுகிறவர்கள் ஓதுவார் தம்மை நன்னெறிக்கு உய்ப்பது. நெறி என்பது வழி, நல்ல வழிக்கு இவனை செலுத்திவிடும் என்பது பொருள். இவன் தீய வழிக்கு போக மாட்டான். கொள்ளை அடிக்க பஞ்சமா பாதகம் என்று சொல்லப்படுவது கொலை, கொள்ளை, குடி, இதெல்லாம் அந்த பஞ்சமா பாதகம் என்று சொல்லப்படும் இல்லையா? ஆமா, அதற்கு இவன் செல்லவே மாட்டான். நான் ஒரு நாள் என்ன பண்ணேன், பூந்தமல்லியில அப்படி தெருவில் வந்துகிட்டே இருந்தேன், மழை பெஞ்சது, கையில கொடை இல்ல, ஓடுனேன். ஓடி போய் ஒரு கடைக்குள்ள உள்ள போன பார்த்தா அது வந்து வின் ஷாப். எனக்கு உடம்பெல்லாம் நடுங்கி போச்சு. ஏன்னு கேட்டா, எவனாவது ஒருத்தர் பார்த்துட்டான்னா தர்மபுர சாமினாரு ஒயின் ஷாப்ல இருந்து வந்ததை நான் பார்த்தேன் அப்படின்னு விடுவான். அவ்வளவுதான் கதை. தெரியுமில தர்மபுர சாமினா எல்லாம் இப்ப புல் அப்படின்னு விடுவான். இதே பேரா போயிடும். எனக்கு நடுங்கி போச்சு, மழையிலேயே ஒடியாந்துட்டேன் வெளியில இல்லையா? ஆமா, இதே மாதிரிதான் கொள்ளையும் கொலையும் கூட. அந்த தீய வழியை விட்டு இவனை நல்ல வழிக்கு செலுத்துவது பஞ்சாட்சர மந்திரம். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறிக்கு உய்ப்பது. உய்ப்பதுன்னா என்ன அர்த்தம்? அவனை கொண்டாந்து அதில் சேர்த்து விடும். அதை வந்து நந்தாண்டு அவனை நகர விடாதுன்னு அர்த்தம். வேதம் நான்கினும் வேதத்தில் நடு மத்தியில ஒரு எழுத்து இருக்குதான், அதான் சிவாய நமன். இது நமது பெரியவர்கள் தேர்ந்து எடுத்து சொல்லுகிறார்கள். நம்ம பெரியவங்கள்லாம் எவ்வளவு பெரியவர்களா, எவ்வளவு அறிவுள்ளவர்களா இருந்திருக்காங்க தெரியுமா? அந்த வேதத்தின் நடுவில் சிவாய நம என்று வருதான். அதே மாதிரி தேவாரத்தில் இந்த ஏழு திருமுறையில நடுமத்தியில மூணாம் திருமுறை நாலாம் திருமுறையில பாத்தீங்கன்னா சிவாய நமன்னு வருது. இது ரெண்டும் கம்பேர் பண்ணி பார்த்திருக்கிறாங்க பெரியவங்க. வேதத்திலையும் இப்படி வருகிறது, தமிழ் வேதமாகிய தேவாரத்திலையும் இப்படி வருகிறது தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறார்கள். திருப்பாலைத்துறை தேவாரத்தில் வருகிறது இந்த சிவாயனம என்று சொல்லு. ஆக வேதம் நான்கினும் மெய்ப்பொருள் ஆவது நாதன் நாமம் நமச்சிவாயமே. இந்த நமச்சிவாய மந்திரத்தை உபதேசம் பெற்றுக்கொண்டுதான் சொல்ல வேண்டும் என்பது நியதி. உபதேசம் யார்கிட்ட பெற முடியும் அப்படின்னு கேட்டா, மடாதிபதிகள்கிட்ட பெற்றுக்கொள்ளலாம். இப்ப தருமபுரம் மடாதிபதி கிட்ட பெற்றுக்கொள்ளலாம், காஞ்சிபுரத்தில் இருக்கிற முதலியார்கள் மடாங்க அங்க கேட்டுக்கொள்ளலாம், திருவாவடுதுறை மடத்தில் கேட்டுக்கொள்ளலாம், மதுரை மடத்தில் கேட்டுக்கொள்ளலாம், குன்றக்குடி ஆதீனத்தில் கேட்டுக்கொள்ளலாம். இந்த சிவாச்சாரியார்கள் என்று சொல்லுகிறார்கள், சாம்ப சிவ சிவாச்சாரியார் அப்படின்னு இருக்காரு பாருங்க, இந்த தம்புச்செட்டி திருவில் அம்மன் கோயில்ல, அவரை வச்சும் செய்து கொள்ளலாம். ஓஹமம் வளர்த்து அவர் மூலமா அவர்கிட்ட இருந்து கேட்டுக்கொள்ளலாம். இந்த மடாதிபதிகள்ட்டையும் கேட்டுக்கலாம். அந்த கேட்டுக்கொண்டவர்கள் தான் இந்த பஞ்சாட்சரத்தை சொல்ல வேண்டும் என்று ஒரு நியதி வைத்திருக்கிறார்கள். அதை நான் ஒத்துக்கொள்வதில்லை. அப்படி வைத்ததுனாலதான் இது பரவாமல் போய்விட்டது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இல்லையா? இப்ப மூணு வருஷம் இதுக்கு போயிட்டு வந்துட்டான்னா, அது என்னது, ஐயப்பா மலைக்கு போயிட்டு வந்தான்னா அவன் சாமி ஆயிடுறான்.
1: முதல்ல கன்னி சாமியா இருக்கிறான், அப்புறம் குட்டி சாமியா இருக்கிறான், அப்புறம் சாமி ஆயிடுறான், அவன் மாலை எடுத்து கொடுக்கறான், மலைக்கு அழைச்சு போறான், அவன் தான் சாமி. அதே போல பத்து வருஷம் ஒருத்தன் பஞ்சாட்சரத்தை சொல்லிவிட்டானே, ஆனால் அவன் இன்னொருத்தருக்கு பஞ்சாட்சரத்தை உபதேசம் பண்ணலாம் என்று சட்டம் எழுதி வைத்திருந்தார்கள். ஆனால் இது எல்லாருக்குமே இன்னைக்கு பரவி இருக்கும். அது அந்த மடாதிபதிகள் தான் சிவாச்சாரியர்கள் தான் செய்யறதுன்னு வந்ததுனால தான் இது பரவாமல் போய்விட்டதோ என்று என்னுடைய எண்ணம். அதனால தான் நான் என்ன சொல்றேன், என்னுடைய நண்பர்களுக்கு நான் சொல்லுவது, சும்மாவாவது நீ நமச்சிவாய நமச்சிவாய என்று சொல்லிக்கொண்டே இரு. உபதேசம் பெற்றுக்கொண்டு சொன்னால் 100 மார்க் என்று சொன்னால், உபதேசம் பெறாமல் சொன்னால் 10 மார்க் கிடைத்தது. ஆனால் 10 கூட்டினா 100 வந்துட்டு போகுது என்ற எண்ணம் எனக்கு உண்டு. அதனால தான் நான் அடிக்கடி உங்களை நமச்சிவாய மந்திரம் சொல்லுங்கள் என்று நான் சொல்லுவது. இப்பவும் கூட நாம எல்லோருமா சேர்ந்து நமச்சிவாய மந்திரத்தை இப்ப நாம சொன்னமே. ஆனால் கோயில லட்சார்ச்சனை நடக்குது பாருங்க, அங்க ஒரு இடத்துல ஒருத்தர் சொல்லுவார், பாக்கி இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து சொல்லுவாங்க, சொன்னா அதுதான் லட்சார்ச்சனைன்னு சொல்லிவிடுறாங்க. அதே போல இப்ப நாம இப்ப நான் 2 தடவை சொன்னா, இப்ப நீங்க வந்து 500 பேர் உட்கார்ந்தீங்கன்னா 2 தடவை சொன்னா 1008 தடவை ஆயிடுதுன்னு அர்த்தம்.

நான் உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்றேன், உபதேசம் பேராட்டி வேணாலும் பரவாயில்லை. காலையில குளிச்சுட்டு, குளிக்கிறதா இருந்தா குளிச்சுட்டு, கைகால் ஆரம்பிட்டு, விபூதி இருந்தா விபூதி எடுத்து, அந்த விபூதியை பூசிக்கிற தினசு நமக்கு என்ன சொல்லப்படுகிற தேவாசனத்தை போனதெல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறான். விபூதியை பூசும் போது சிவாய நம என்று பூசும், சிவாய நம என்று பூசும், நமச்சிவாய என்று பூசும். சும்மா பூசுற நீ அட விபூதி தான் பூசுற, வாய் தான் கொடுத்துருக்கிறான், சிவாய நம நமசிவாய், சிவாய நமசிவாய என்று பூசு என்றுதான் தேவாரம் சொல்லுகிறது. போனதெல்லாம் நான் உங்களுக்கு அந்த பாடலாம் பாடி காட்டினேன். அப்படி பூசி விட்டு வடக்கு ஓமா உட்காந்துக்கிட்டு ஒரு 108 தடவை ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய். அந்த வாக்குனால உங்களுடைய வாழ்க்கையை சுத்தப்படுத்த முடியும், அந்த வாக்குனால உங்களுடைய வாழ்க்கையை சுத்தப்படுத்திக் கொள்ள முடியும். தயவு செய்து முடிந்தவர்கள் அப்படி சொல்லிவிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கைக்கு நல்லது இல்லையா. கடைசியில நாம எங்கேயோ போறோம் இல்ல, பயந்த தனி வழிக்கு துணை அப்படின்னு சொல்லுவார் அருணகிரிநாதர். ஒரு தனி வழி நாம போக போறோம் இல்லையா, அப்படி போகும்போது எது துணை? சொத்து சுதந்திரம் எல்லாம் கூட வருமா? வர அதான் பட்டினத்தடிகள் சொன்னார், வீடு வரை மனைவி, வீதி வரை உறவு, காடு வரை பிள்ளை, கடைசி வரை வர்றது இவன் தான். இந்த பஞ்சாட்சர மந்திரம் தான் வரும். ஆமா நிச்சயமா, அதுக்கு நீங்கள் வகை வழிவகுத்து இப்ப சம்பாதிக்க தெரிஞ்சுக்கிட்டீங்க, அதை பத்தி கேள்வி இல்ல. இதை சம்பாதிச்சுக்க தெரிஞ்சுக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. காலையில மாலையில் 108 சொல்லிவிடுங்கள். 1008 என்னைக்கு சொன்னீங்களோ அன்னைக்கு நீங்க புண்ணியவான்கள், அன்னைக்கே நான் உங்களை கும்பிட தயாரா இருக்கேன். நீ சொல்றியான்னு என்ன கேக்குறீங்களா? என்னுடைய ஆயுள்ல 1008 நான் சொல்ல தவறியதே கிடையாது, எப்படியேனும் சொல்லிவிடுவேன், பஸ்ல போகும்போதே சொல்லிவிடுவேன். அப்படி சொல்லிவிட்டீங்கன்னா நீங்களாம் புண்ணிய.

அதலா இப்பதிகத்திற்கு ஒரு பதி ஒரு பாட்டிற்குத்தான் நாம் உங்களுக்கு எனக்கு தெரிந்த பொருளை சொல்லி இருக்கிறேன். பாக்கி என்னைய 10 பாட்டு இருக்கிறது. பஞ்சாட்சரம் சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவேற்றிக் கொள்வேனாக.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: தலம் திரு மயந்திரப்பள்ளி திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அருளிச் செய்த 3 திருமுறை பண் கொல்லி ராகம் நவரோஸ்.

0: ശിവായ. യു ആർ ലിസണിംഗ് ടു ശൈവം ഡോട്ട് ഓർഗ് റേഡിയോസ്, 24/7 സ്പിരിച്വൽ ചാനൽസ് ഫ്രം ശൈവം ഡോട്ട് ഓർഗ്. ഓം നമ ശിവായ.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்ஜின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது எம்பெருமான் திருஞான சம்பந்தர் தேவநாயனார் அருளி செய்த தேவார பாடல்களின் விளக்குவரை. வழங்குபவர் பேராசிரியர் பு சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள்.

கல்மிதப்பில் அணிந்த பிரானடி போற்றி வாழிய திருநாவலூர் வல்தொண்டரி பதம் போற்றிய ஒளிமலியக்

பரசமயக் கோளரே பாலராவாயனே பூம்பழனும் சூழ்ந்த சிறபுரத்தே

தேயமெல்லாம் குறவையிட தமிழ் வேதம் விரித்தருளும் கவுனியர்தும் குலதீபத்தை விரவி எமையானுடைய வென்றி மழை இளங்களிற்றை விரும்பி வாழ்வாம். திருச்சிற்றம்பலம் கீழே திருக்காட்டுப்பள்ளி பன்னட்டவாடை பக்கம் 30.

திரைகளெல்லாம் மலரும் சுமந்தே செழுமணி முத்தொடு பொன்வரன்றே கரைகள் எல்லாம் அணி சேர்ந்து உறிஞ்சி காவிரி கால்பொரு காட்டு பள்ளி உரைகளெல்லாம் உணர்வெய்தி நல்ல உத்தமராய் உயர்ந்தார் உலகில் அறவமெல்லாம் அறையார்த்த செல்வர்க்கு ஆட்சய அல்லல் அறுக்கலாமே தோளுடையான் வண்ணப் போர்வையினான் சுண்ண வெண்ணீர் துதைந்திலங்கு நூலுடையான் இமயோர் பெருமான் நுண்ணறிவால் வழிபாடு செய்யும் காலுடையான் கரிதாய கண்டன் காதலிக்கப்படும் காட்டுப்பள்ளி மேலுடையான் இமயாத முக்கள் மின்னிடையாளோடும் வேண்டினானேயே சலசல சந்தையிலோடும் உந்தி சந்தனமே கரை சார்த்தி எங்கும் பல பலவாய் தலையார்த்து மண்டி பாய்ந்திழி காவிரி பாங்கரின்வாய் கலகல நின்றுதிருங்கழலான் நின்று அதிருங்கழலான் காதலிக்கப்படும் காட்டுப்பள்ளி சொலவல தொண்டர்கள் ஏத்த நின்ற சூலம் வல்லான் கழல் சொல்லுவோமே தலையவிழ் தண்ணிர நீல நெய்தல் தாமரை செங்கடி நீரும் எல்லாம் களைய விழுங்குழலார் கடிய காதலிக்கப்படும் காட்டுப்பள்ளி துளை பயிலும் குழல் யாழ் முரல துண்ணிய இன்னிசையால் துதைந்த அலைபயில் பாம்பு அறையார்த்த செல்வர்க்கு ஆட்சய அல்லல் அறுக்கலாமே முடிகையினாற்றொடு மோட்டுழவர் முன்கை தருக்கை துரும்பின் கட்டி கடிகையினால் எரி காட்டுப்பள்ளி காதல் செய்தான் கரிதாய கண்டன் பொடியணி மேலியினானை உழ்கி போதோடு நீ சுமந்தேத்தி முன்னின்று அடுகையினால் தொழவல்ல தொண்டரு அருவினையை துறந்து ஆட்சிவாரே பிறையுடையான் பெரியோர்கள் வெம்மான் பெய்கழல்கள் நாள்தோறும் பேணி ஏத்தி வாழ்த்த மறையுடையான் மழுவாளுடையான் வார்தரு மால் கடல் நஞ்சம் உண்டகரையுடையான் கனலாடு கண்ணால் காமனை காய்ந்தவன் காட்டுப்பள்ளி குறையுடையான் குரட்பூதச் செல்வன் குறைகழலே கைகள் குப்பினோமே செற்றவர் தம் அரணம் அவற்றை செவ்வழல் வாயறி ஊட்டி நின்று அங்கு அற்றவர் தான் தொழுதேத்த நின்றான் காதலிக்கப்படும் காட்டுப்பள்ளி உற்றவர் தாம் உணர்வீதி நல்ல உம்பர் உள்ளார் தொழுதேத்த நின்ற பெற்றமரும் பெருமானையல்லார் பேசுதும் மற்றோர் பேச்சிலோமே ஒன்றுவரார் துகிலாடை மெய்ப்போர்த்து உச்சி கொழாமை உண்டே உரைக்கும் குண்டர்களோடு அரை கூறையில்லார் கூறுவதாம் குணம் அல்ல கண்டீர் அண்டமறையவன் மாலுங்கானா ஆதியினான் உரை காட்டுப்பள்ளி வண்டமரும் மலர் கொன்றை மாலை வார்தடையான்கள் வாழ்த்துவோமே பொன்னியல் தாமரை நீலம் நெய்தல் பொன்னியல் தாமரை நீலம் நெய்தல் பொதுகளால் போலிவு இது பொய்கை கன்னியர் தாங்குடைய

செயல் துதைந்தே சொல்லிய ஞானசம் பந்தன் நல்ல தன்னிசையால் சொன்ன மாலை பத்தும்.

0: பத்தும் தாங்க வல்லார் புகழ் தாங்குவாரே.
1: நம்மல்ல இறைவனுடைய திருவுருளை சிறமீர் கொண்டு நம்முடைய சிவகாசியில் அருமையான ஒரு மன்றம் அறநெறிக் கழகம் இப்பொழுது தோற்றுவிக்கப்பட்டு அது சிவகாசி சிவனடியார் அறநெறிக் கழகம் என்ற பெயரில் இயங்கி வருகின்றது. இந்த அருமையான அறநெறிக் கழகம் ஒரு பெரிய பணியை எடுத்திருக்கிறது. அது திருமறை முற்றோதல் என்ற ஒரு அரிய பணி. இந்த திருமறை முற்றோதல் என்பது திருமறையை முற்றோதல்னா முழுமையாக ஓதுதல் என்று அர்ப்பணம். முழுமையாக ஓதுதல் என்பது இந்த ஒரு நாளில் ஓதுவதல்ல, அப்படி முற்றோதலுக்கு செல்லுகின்ற பணியில் ஒவ்வொரு திங்களாக எண்ணி எண்ணி ஒரு 25-25 பதியங்களாக எண்ணி ஒரு கால எல்லையிலே நாம் முழுமையாக ஓதுவோமே தவிர இன்றைய ஒரு நாளிலே முற்றோதல் அல்ல இது. சரிங்களா? அப்படிப்பட்ட முறையிலே தொடங்கி நடைபெறுகிறது. அந்த அளவிலே இது இரண்டாவது திருமறை முற்றோதலாக அமைந்திருக்கிறது. இந்த மாதிரி இந்த கழகத்தை அருமையாக நிறுவியும் இந்த மிகச் சென்னரியிலே இங்கு இருக்கின்ற பெருமக்கள் அத்துணை பேரும் சூட இருந்து போட்டியும் வருகின்ற இதனுடைய தலைவர் இல்லை என்று நம்முடைய டாக்டர் ஐயா சொல்வார்கள். எல்லாம் அல்ல பெருமானி இதற்கு தலைவராக இருக்கிறார். எனவே அந்த பெருமானினுடைய திருவடிகளுக்கு வணக்கம் கூறி அந்த பெருமானின் திருவடிகளில் இருந்து அவர் அருளையே பேணி வருகின்ற நம்முடைய டாக்டர் ஐயா, இதற்கு காரணமாக இன்றைய முற்றோதல் ஏற்று போட்டுகின்ற பெரியவர்கள், இந்த ஊர் பெரியவர்கள் எல்லோருக்கும், இந்த நம்முடைய திருக்கோவில் நிர்வாகத்தவர்களுக்கு எல்லாம் வணக்கம் கூறி இந்த இரண்டாவது முற்றோதலை இப்பொழுது நாம் தொடங்குகிறோம். இந்த நாளில் இந்த முற்றோதலை ஏற்று போட்டுகின்ற பெரியவர்கள் நாம் நினைவு கூற தகுந்தவர்கள். அவர்கள் தெய்வத்திரு AMS கணேசன், அவருடைய அருமை புதல்வர் விஜயகுமார், இவர்கள் இருவரும் இப்பொழுது நம் கண்காண இல்லையேனும் நம்முடைய அகக்கண்ணினாரே அவர்களெல்லாம் இங்கே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய அறுபத்திருமே இங்கே இருந்து இந்த வழிபாட்டை எல்லாம் கண்டு கொண்டிருக்கிறது. அவருடைய குடும்பத்தாரிலே நம்முடைய அன்பிற்கும் பாராட்டிற்குரிய அன்னையார் அவர்கள் இந்த அருமையான முற்றோதலை செய்கிறார்கள். அப்படி செய்கின்ற சரஸ்வதி கணேசன் என்பவர்கள், அவர்களும் அவருடைய மூத்த தமையனார் வழி நின்று அறப்பணி ஆற்றி வருகின்ற அசோகன் அவர்கள், ஜெயகரன் அவர்கள், ஜெயக்கண்ணன் அவர்கள், இவர்களெல்லாம் இருந்து மிக அருமையான முறையில் நடத்தி வருகிறார்கள். அவர்கள் தான் இந்த முற்றோதலை ஏற்று போட்டுகின்றவர்கள். நல்ல பல அறநெறி இந்த தொழில் அமைப்பில் இருக்கின்ற பால் டெக்னிக் போன்றவை, நம்முடைய பத்ரகாளியம்மன் கோயிலுடைய ராஜகோபுர திருப்பணியை மிக அருமையாக வைத்து நடத்துவது, சிவராத்திரி விழாவை சிறப்பாக நடத்துவது, இப்படிப்பட்ட பல அரிய பணிகளை எல்லாம் மேற்கொண்டிருக்கிறவர்கள் இந்த இறை வழிபாட்டிலே முன்னின்று இந்த அரிய பணியை இன்று செய்கிறார்கள். அவர்கள் அவர்கள் குடும்பத்தவர்கள் அத்துணை பேரும் நம்முடைய பெருமான் அருள் செய்ய வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி அவர்களுக்கு அத்துணை பேருக்கும் நம்முடைய இந்த திருமறை முற்றுதல் சார்பிலே என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த முற்றோதல் இங்கு நிகழ்வதற்கு காரணமாக இந்த கோவில் நிர்வாகம் நமக்கு பல்வேறு வகையிலும் உதவி தருகின்றது. ஆகவே அதனுடைய அன்பராக இந்த பாண்டியன் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது இந்த முற்றோதலை நாம் தொடங்குகிறோம். இந்த முற்றோதலில் வந்திருக்கின்ற பல்வேறு கழகங்கள் இங்கே அமைந்திருக்கின்றன. சிறப்பாக பெண்பாளர் தாய்க்குளம் அவற்றை இருந்து நடத்துகிறார்கள். அவர்களுக்கெல்லாம் வணக்கம் கூறி, வந்திருக்கின்ற பெயர்களுக்கெல்லாம் வணக்கம் கூறி, நம்முடைய ஓதாமூர்த்திகள் தவறாமல் இங்கே வந்து இது மாதிரி அரிய முற்றோதலை செய்வார்கள். அவர் திருச்சியில் அப்படி செய்கிறார்கள், ஈரோட்டு பெருநகர் செய்கிறார்கள். பல முற்றோதல்களுக்கும் அவர் ரொம்ப அருமையாக உறுதுணையாக இருப்பார். அவர்கள் வந்திருக்க அவர்களுக்கு நம்முடைய வணக்கத்தை கூறி இப்பொழுது நாம் இந்த முற்றோதலில் தலைப்படுகிறோம். ஞானசம்பந்த பெருமான் அவருடைய திருமுறைகள் முதல் மூன்றாக நமக்கு வகுக்கப்பட்டிருக்கிறது. அவர் பாடுகின்ற பொழுது மூன்று திருமுறையாக வகுத்துக் கொள்ளவில்லை. அவர் திருத்தலங்கள் சோழும் சென்று வழிபாடு செய்து கொண்டு சென்று பாடினார்கள். பின்வந்த பெரியவர்கள் அவர் அருளிய பதியங்களை இன்னென்ன பண்களை கொண்டவையெல்லாம் முதல் திருமுறை என்றும், இன்ன என்ன பண்களை கொண்டவையெல்லாம் இரண்டாம் திருமுறை என்றும், இன்ன என்ன பண்களை கொண்டவையெல்லாம் மூன்றாம் திருமுறை என்றும் பின்வந்த பெரியவர்கள் பகுத்திருக்கிறார். அந்த வகையில் நமக்கு முதல் மூன்று திருமுறைகளாக இருந்து நாம் அவற்றை எண்ணும்படியான பேற்றை நமக்கு பெற்றுக்கிறோம். அதுதான் பன்முறை என்று சொல்கிறோம். ஆனால் நாம் இப்பொழுது தொடங்கி செய்வதுன்னா வரலாற்று முறையிலே போயிடும். வரலாற்று முறை என்பது ஞான சம்பந்த பெருமான் வாழ்ந்த காலத்திலே ஞானப்பால் பெற்று முதல் முதலாக சென்று வழிபட்ட தலம் இது, இரண்டாவதாக சென்று வழிபட்டது, மூன்றாவதாக சென்று வழிபட்டது என்று சொல்லி அவர் வரலாற்றிலே அவர் எப்படி வழிபாடு செய்தாரோ அந்த போக்கில் நின்று நாம் இப்பொழுது திருமறை முற்றுதலை செய்கிறோம். அதுதான் நான் முன்னே சொன்னது போல அந்த மாதிரி ஒரு பதிப்பு திருமுறையில் நமக்கு இன்னொரு பதிப்பு வேண்டும். இப்படி வேண்டும், வரலாற்று முறையில் வரணும். அப்படி பதிப்பு இது வரைக்கும் வரல. ஒன்று எப்படி சொன்னால் பன்முறையில் இந்த மூன்று திருமுறைகளாக வந்திருக்கின்றன. இனி தலைமுறை என்று சொல்லி, அதாவது சிதம்பரத்தை முன்னே வைத்து, அது மாதிரி தலைமுறை என்று வைத்து மூவரடங்கல் முறைன்னு ஒரு பெரிய புத்தகம் ஒன்று அமைந்திருக்கிறது. எனவே தலைமுறையாக ஒரு பதிப்பும் இது மாதிரி பன்முறையாக ஒரு பதிப்பும் இப்பொழுது இருக்கின்றன. ஆனால் இதற்கு மேலாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் வரலாற்று முறைமையாக வருகின்ற ஒரு பதிப்பை செம்மையாக படுத்தணும். திருவருள் நமக்கு அவையெல்லாம் முன்னின்று அருள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இப்பொழுது ஞானசம்பந்த பெருமான் ஞானம் பெற்றார். 3 வயதில் ஞானம் பெற்ற மாத்திரத்திலே அருமையாக பாடிய பாடல் தான் முதல் பாடல் பதியம் தோருடைய செவியன் என்பது. அதை நாம் முன்னே சிந்தித்தோம். அந்த பதியம் பாடி அடுத்தாற்போல் தோணியப்பருக்கு முன்னின்று பாடி நேராக இல்லம் சென்றார். அதுதான் அவர் ஞானம் பெற்ற முதல் நாள் நடந்த நிகழ்ச்சி. 2 நாளாக சென்றது எது என்றால் திருக்கோலக்கா சென்றார். சென்று வணங்கினார், மடையில் வாழை பாடினார், தாளம் பெற்றார், மீண்டும் திருப்புவலிக்கு வந்தார். இதுதான் முதல் தலையாத்திரை. முதல் தலையாத்திரைன்னா முதல் முறையாக சென்று வந்த பயணம். சரிங்களா? 2வது முறையாக என்ன செய்கிறார் என்று கேட்டால், 2வது முறையாக அவருடைய தாய் வழியில பாட்டனார் தோண்டியது திருநனிப்பள்ளி. ஆகவே அங்க பாட்டனார் வீட்டில் அவர்களை அழைக்க அப்பொழுது சென்று வழிபாடு செய்த தலங்கள் எல்லாம் 2வது தலையாத்திரை. 3வதாக வழிபாடு செய்கின்ற பொழுது பக்கத்தில் திருமயந்திரப்பள்ளி, திருக்கருகாவூர், இன்னைக்கு பருகிற கீழே திருக்காட்டுப்பள்ளி, இந்த இதுக்கெல்லாம் சென்று வந்து 3வது தலையாத்திரையை நிறைவுபடுத்துகிறார் என்று பார்க்கப்படும். அதில் கீழே திருக்காட்டுப்பள்ளியை வணங்குகிறார். வணங்குகின்ற பொழுது அருளிய பதியம் தான் இந்த பதியம். எப்பே எனவே ஞானசம்பந்த பெருமான் 3வது தலையாத்திரையாக சென்றபோது நிறைவாக பாடிய இந்த தலம் கீழே திருக்காட்டுப்பள்ளி என்று இருக்குது. இந்த பதியத்தை நம்முடைய கோதாமூர்த்திகள் ரொம்ப அருமையாக விண்ணப்பித்தார்கள். இந்த விண்ணப்பித்தார் என்று சொல்வது தான் நம்முடைய கல்வெட்டுகள்லாம் இருக்குது. திருமுறை விண்ணப்பித்தல் என்று அர்த்தம். விண்ணப்பம் செய்தல்னா பெரிய வெள்ளத்தில் ஒரு வேண்டுகோளை செய்வது விண்ணப்பம்னு பேர். அப்போ இந்த இந்த திருப்பாடலெல்லாம் யாரை நோக்கி நாம் விண்ணப்பிக்கிறோம்? பெருமானை நோக்கி விண்ணப்பிக்கிறோம். சொல்லுகிறோம் என்று சொல்வது மரபல்ல. சொல்லுவது என்பது நம்ம போல இருக்கவர்கிட்ட சொல்றது. நான் இது வரைக்கும் ஆற்ற சொன்னேன்னா என் கதையெல்லாம் அவர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன் என்று சொல்வது நம்ம நம்ம போல இருக்கிறவர்களுக்கு. நமக்கு மேல் பெரியவனாக இருக்கிற பெருமானை சொல்லுகின்ற பொழுது சொல்லுதல்னு சொல்லக்கூடாது, விண்ணப்பித்தல் என்று சொல்லணும். அதனால் தான் நம்முடைய கல்வெட்டுத் துறையில் திருமுறை விண்ணப்பம் செய்தல் என்று. அதனால் தான் நம்முடைய மூர்த்திகள் திருமுறை விண்ணப்பம் செய்தார்களே இப்பொழுது அருமையான பதியம். அதை பற்றி நாம் இப்பொழுது எண்ணுகிறோம். எனவே 3வது தலையாத்திரையாக நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் சென்ற பொழுது சென்று வந்த திருத்தலங்களிலே இந்த கீழே திருக்காட்டி பள்ளியும் ஒன்று என்பதனால இந்த அருமையான பதியத்தில் ஒரு குறிப்பை வைத்து எப்படி பாடுகிறார் என்றால் ஒரு நெறிய மனம்ங்கிற மாதிரி ஒரு நெறியாக வைத்திருக்கிறார். முதல் 2 அடிகள் எல்லாம் காவிரியும் காவிரி சூழ்ந்திருக்கிற திருக்காட்டி பள்ளியும் பற்றிய சிறப்பு அப்படி வைத்திருக்கார். பின் 2 அடிகளில் என்ன பண்ணுவார்னு கேட்டால் அங்கே இருக்கிற பெருமானை பற்றி பேசுவார். இப்படிப்பட்ட ஒரு முறையில் இந்த பதியம் அமைகிறது இல்லைங்களா? அப்போ இந்த பாடல் 11 பாடல்லையும் இப்போ முதல்ல 2 அடி என்ன சொல்கின்றேன் என்றால் காவிரி வளமும் அதில் சூழ்ந்திருக்கின்ற திருக்காட்டு பள்ளியும் சிறப்பிக்கப்படுகிறது. பாருங்களேன், இப்பொழுது நாம் நேரில் எல்லாம் எங்கே செல்கிறோம்? ஞானசம்பந்தரோடு கூட 3வது தலையாத்திரையிலே கீழே திருக்காட்டு பள்ளியிலே இருக்கிறோம். சிவகாசியெல்லாம் மறந்துடணும். செய்யருகே புனல் பாய ஓங்கி செங்கையல் பாய சில மலர்த்தேன் கையருகே கனி வாழை இன்று காணல்லாம் கமல் காட்டு பள்ளி. எங்கள் திருக்காட்டு பள்ளி எப்படி இருக்கும் கேட்டா எல்லா வயலையும் கமகமன்னு நல்ல வாசனை அடித்து கொண்டே இருக்குமா. வயல்ல போய் என்ன சாமி வாசனை என்று கேட்டா கேளுங்கண்ணே, வயல்ல எப்படி இருக்குன்னு கேட்டா இம்மாதிரி இப்பொழுது இருக்கிற மாதிரி முறை தண்ணி எல்லாம் பாய்கிறது இல்லைங்களா? கர்நாடகத்தில் தண்ணி கொடுத்தாதான் காவிரியில் வருங்கிற மாதிரி நிலைமையெல்லாம் இல்லை. அப்போ கர்நாடகமே இல்லை, தூய தமிழகமாக இருந்த பகுதி. அதனால் ரொம்ப அருமையாக குடகு மலையிலே மழை பெய்யுதுன்னு சொன்னால் அந்த தண்ணீர் அங்கங்கெல்லாம் பரவிய தண்ணீர் அங்கிருந்தவாறு அப்படியே அந்த காவிரியிலே இருமருங்கும் இருக்கின்ற எல்லா ஊர்களுக்கும், இது கர்நாடகம் என்றோ இது தமிழ்நாடு என்றோ இது மற்ற நாடு என்றோ கருதாமல் எல்லா நாட்டுக்கும் தன்னுடைய தண்ணீரை கொடுத்து வந்து பூம்புகாரில் போய் கடலில் கலந்தது. அதுதான் காவிரியினுடைய அமைப்பு. அப்படிப்பட்ட அந்த காவிரியானது இந்த திருக்காட்டுப்பள்ளியிலே மிக அருமையான தண்ணீர் வளத்தை உண்டாக்குறது. அதனால வயலெல்லாம் எப்பொழுதும் நல்ல நீர்வளம் சூழ்ந்து மிக அருமையாக இருக்கிறது. அதான் செய்யருகே செய்யின்னா வயல் அல்லவா, அந்த வயல் பக்கமெல்லாம் புனல் பாய தண்ணீர் அப்படியே காவிரியானது பாய்ந்து வருமாம். ஓங்கி செங்கையல் பாய, அதனால என்னன்னு கேட்டால் நீர்வாழ் இனங்களிலே நாம் நம்மோடு வாழுகின்ற நீர்வாழ் உயிர்கள் பல என்றாலும் மீன் அதிகம், மீன்கள் நம்முடைய கண்ணுக்கு படும் இல்லைங்களா? அதனால என்னென்னு கேட்டால் அந்த இருக்க அந்த மீன்கள் எல்லாம் நிரம்ப தண்ணீர் வளத்தினாலே பிறண்டு கொண்டிருப்பதுனால நல்ல மதர்த்து இருக்கான், வலிமையா இருக்கான். அப்படி இங்க இங்கிருந்து அங்க பாய், அங்கிருந்து இங்க பாய, அப்படி எல்லாம் ரொம்ப அருமையா மடையில் வாழை பாயன்னாரு. அது போல இங்கே அந்த வயலில் அந்த வாழைகள் எல்லாம் பாய்ந்து கொண்டிருக்கவாம். செங்கையல் பாய சில மலர்த்தேன் கையருகே கனி வாழை இன்று. பக்கத்துல நல்ல சோலைகள், அருமையான மலர்கள், அந்த மலர்கள் இருந்து அப்படி தேன் வேற சொட்டுதான், அந்த தேன் எல்லாம் வேற பெருகி வருகின்றதான். எனவே ஒரு பக்கம் தண்ணீர், இன்னொரு பக்கம் தேன், இந்த ரெண்டும் பாயும்படியான வயல்கள் பாருங்க. அப்படி எல்லாம் அது பக்கத்துல என்ன இருக்குன்னு கேட்டா அருமையா வாழை. வாழைன்னா நல்ல வளம் பொருந்தி இருப்பதனால அந்த வாழை வந்து ஒரு தாறுல ஏறத்தால 1000-1500 வாழை அப்படி இருக்கும். இப்பவே ஒரு 200-300 வரைக்கும் இருக்குது. நாங்கள் எங்ககிட்ட கொஞ்சம் பெருகும்போது பெருகாத, அதனால அதை 3 பெருக்கி 1000 சொன்னோம். ரெண்டாவது அந்த வாழைகள் யாரு கூறியதோ அவர்கள் தான் அந்த வாழையை தொழுவாங்களே தவிர அயலார் அந்த வாழையில கை வைக்க மாட்டாங்க. அவரவர்கள் தாம் தாம் நிலத்தில் இருக்கிறதை விட்டுக் கொள்வாங்க தவிர அயலார் நிலத்தில் இருக்கிறதே தொடக்கூட மாட்டாங்க, மனசால் நினைக்கூட மாட்டாங்க. அதனால தாமே அது நல்லா முதிர்ந்து பழுத்து அது பாட்டு வாழை அப்படியே தொங்குகிறது. இப்ப கண்ணு அப்படி மனசுல பாருங்க, நல்ல அருமையான காவிரி பாய்கிறது, அதோடு வயல்ல இருந்து அங்க பொடிகள் இருக்கிற இந்த தேன் எல்லாம் வந்து அதில் கலக்கிறது, அதன் பக்கத்திலே வாழை மரம் நின்று அருமையாக அந்த காய்கனி தன்னுடைய கனிகளை அப்படியே குலுக்க வைக்கிறது. இப்படிப்பட்ட எங்கள் திருக்காட்டு பள்ளி என்று சொன்னார். வாழை இன்று காணல் எல்லாம் கமல் காட்டு பள்ளி. அந்த வயல் பகுதி எல்லாம் அவர் நறுமணமா இருக்கும். என்னன்னு கேட்டா, ஒன்று நல்ல வாழை பழத்தினுடைய அந்த இனிமையான அந்த மனம், சோலைகள் இருக்கிற பல்வேறு மலர்கள் அந்த அருமையான மனம், இல்லை இந்த இரண்டும் கலந்த அப்படியே மனம் வீச ரொம்ப அருமை. இந்த மனம் வீசங்கும் போது மனம்ங்கிறது எத்தனை சுழி, 3 சுழி நானா போட்டா மனம்னு அர்த்தம். அதுல ஒரு சுழியை குறைச்சிட்டா மனம்னா இந்த மனம்னு அர்த்தம். ரொம்ப விழிப்பா தமிழ் எழுதணும், தமிழ் எழுதணும். மனம் கமடுதல் என்று சொன்னா எந்த நானா போடணும், வாசனைக்கு 3 சுழி. அந்த 2 சுழி போட்டுட்டா மனம் அந்த நறுமணம் அல்ல இந்த மனம்னு ஆகி போடும். அதனால சுழியில ரொம்ப விழிப்பா இருக்கு, விழிப்பா இருக்கு. அப்பதான் தமிழானது தமிழாக இருக்கும், இல்லையான வராது. தமிழ் தமிழாக ஆகாது. எனவே அப்படிப்பட்ட அருமையான நறுமணம் ஈன்றிருக்கும்படியான எங்களுடைய திருக்காட்டு பள்ளி. இதோ இந்த திருக்காட்டு பள்ளியை பார்க்கிறோம். பார்த்து விட்டு இங்கே பெருமான் எழுந்தருளி இருக்கிறார். அருமையான பெரிய கோவில்ல வீற்றிருக்கிறாராம். பையருகே அடல்வாய் ஐவாய் பாம்பனையான் பனித்தோழி பாகம் மெய்யருகே உடையானே. பக்கத்திலேயே யார் இருக்காருனாரு, ஐந்தலை நாகத்துல படுத்து கொண்டிருக்கிறாரே திருமால், அந்த திருமால் இந்த திருக்காட்டு பள்ளியில இருந்து கூடவே இருந்து பெருமானை வணங்கி கொண்டிருக்கிறான், வணங்கி கொண்டிருக்கிறான். நம்முடைய அருகநாதர் முறையில பார்த்தோம்னு சொன்னா பெருமானுக்கும் திருமாலுக்கும் என்ன உறவு, சம்பந்தி, சம்பந்தி. அதனால அவர் இருந்து அருகிலே இருந்து வழிபாடு செய்து கொண்டிருக்கிறாராம் நம்முடைய பெருமானை. பாம்பனையான் பனைத்தோழி பாகம் மெய்யருகே உடையானை. நம்ம பெருமா அப்படின்னு கேட்டா உடவே அம்மையப்பராகவே இருப்பார், அந்த அம்மையை விட்டு பிரிய மாட்டார். எனவே அம்மையப்பராக இருக்கிற அந்த பெருமான் அந்த அருகிலே திருமால் வழிபாடு செய்ய எங்கள் கீரை திருக்காட்டு பள்ளியில் இருக்கிறார். மெய்யருகே உடையானை உள்கி ஒவ்வொரு நாளும் அந்த பெருமான் இணைந்து விண்தவர் ஏறுவர் மேலுலகே. தேவலோகத்தில் இருக்கிற தேவர்களுக்கு முதன் முதல் என்ன பணின்னு கேட்டா, ஒரு நாள் விடியற் காலம் 4 மணிக்கு எழுந்திருப்பார்கள், நீராடுவார்கள், நீரும் ஆடுவார்கள். பார்த்தீங்களா, இங்கே நீருங்கும் போது இடையினம் சின்ன இரனா போடணும், இந்த நீருன்னு போடும்போது வல்லினம் போடணும். இது போல இல்லாமல் சின்னருவனா இடையினம் போட்டா நீர் உடையான்னு தண்ணி உடையான்னு அர்த்தம். இந்த வல்லினம் போட்டு நீர் உடையான்னு அருமையா திருநீர் உடையான், விபூதி உடையான் என்று அர்த்தம். அதனால அவர்கள் அருமையாக காலையில் எழுந்து நீராடி நீரும் ஆடி நேர திருக்காட்டு பள்ளி வந்து பெருமானை வணங்கி ஒவ்வொரு நாளும் பெருமானை வணங்கி அவருடைய ஆசையோடு மீண்டும் தன்னுடைய தேவலோகத்துக்கு போவார்கள். அப்படிப்பட்ட எங்கள் திருக்காட்டு பள்ளி என்றார். இதுல சிவகாசி அன்பர்கள் ஆகிய உங்களோடு சேர்ந்து நாங்களும் எல்லோருமாக இருந்து திருக்காட்டு பள்ளி வழிபாடு செய்து கொள்வோம். நல்ல அருமையான தண்ணீர் செல்ல, காவிரி தண்ணீர் செல்ல, அதோடு தேன்மணம் கமழ, வாழைகள் அப்படியே குலையின விளங்கும்படியான அந்த ஊர், அந்த ஊரில் திருக்கோவில், கூடவே பெருமாளத்தில் இருந்து வழிபாடு செய்கின்றவர்கள் சம்பந்தியாக இருக்கிற திருமால் வழிபாடு செய்கிறார். அவர் மட்டுமா வழிபாடு செய்கிறார், இல்லை தேவலோகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் ஒவ்வொரு நாளும் வந்து வணங்கி பெருமானுடைய ஆசி பெற்று இதோ சென்று கொண்டிருக்கிறார்கள். இப்படியாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. ரொம்ப அருமையான பாடல், திருமுறை பாடல்லாம். இந்த காட்சியை நாமும் கண்டு நாமும் திருக்காட்டுப்பள்ளி பெருமானை ஞான சம்பந்தரோடு வணங்கிக் கொள்கிறோம், வணங்கிக்கொள்வோம். இங்கே 10 பாடல்கள் அப்படி அமைந்திருக்கின்றன. அடுத்த பாட்டும் பாருங்க, அதே மாதிரி முதல் 2 வரி காவிரி வளம். திரைகளெல்லாம் மலரும் சுமந்து செடுமணி முத்தோடு பொன்வரண்டு கரைகளெல்லாம் மணி சேர்ந்து உறிஞ்சி காவிரி கால் ஒரு காட்டுப்பள்ளி. இந்த காவிரியான தண்ணீர் மட்டும் கொண்டு வர்றதில்லை, நிறைய மலர்கள் ரெண்டு பக்கம் அப்படியே பூத்து குலுங்கி கீழே கொட்டுதா, அதனால தண்ணியும் அப்படியே எடுத்துக்கிட்டு வருது, மலரையும் எடுத்துட்டு வருது. உள்ளே நிரம்ப தண்ணி இருப்பதனால நவரத்தனங்கள் அதோடு வருதான், எனவே நவரத்தனங்களாம் வருகின்றது. எனவே காவிரியில் தண்ணீர் மட்டுமா வருகின்றது? இல்லை, மலர்களும் வருகின்றன, மணிகளும் வருகின்றன. அப்படி போகிறது இளங்கோடிகள் ரொம்ப அருமையாக காவிரியை பற்றி பாடுகின்ற பொழுது, ரொம்ப பல பாடல் பாடுகிறார் காவிரியை பற்றி. பூவார் சோலை மயிலால புரிந்து குயில்கள் இசை பாட காமர் மாலை அருகசைய நடந்தாய் வாழி காவேரி. இதெல்லாம் 2 பக்கமும் நல்ல சோலைகள் இருப்பதனால ஒரு பக்கம் மயில் அப்படியே அப்படியே தன் தோகையை விரித்து ஆடுதான், குயில்கள் அப்படியே அந்த மரம் மாமரங்களில் நின்று கூவுகிறதாம். இப்படி ஒரு பக்கம் இசை, ஒரு பக்கம் மயில் நடனம், இவையெல்லாம் சேர நடந்தாய் வாழி காவேரி என்றெல்லாம் பாடுகிறார். அப்படியாக செல்கின்ற காவிரியானது இங்கே திருக்காட்டுப்படியிலே செல்கின்றன. இந்த இடத்துல உரைகளெல்லாம் உணர்வெய்தி நல்ல உத்தமராய் உயர்ந்தார் உலகில் அறவமெல்லாம் அறையார்த்த செல்வர்க்கு ஆட்சய அல்லலறுக்கலாமே. அந்த திருக்காட்டுப்பள்ளியில் இருக்கின்ற நல்ல உத்தமர்கள் எல்லாம் மிகச்சிறந்த பக்திமான்கள் இல்ல. அவர்கள் உரைகளெல்லாம் உணர்வெய்தி நல்ல உத்தமராய், உரைகளெல்லாம் உணர்வெய்தினர். நல்ல உலகத்தில் கல்வி அறிவு எவ்வளவு இருக்குதோ, அது அறிவு கல்வியாக இருந்தாலும் சரி தொழிற்கல்வியாக இருந்தாலும் சரி, அந்த கல்வியில் எல்லா கல்வியும் உணர்ந்தவர்களாம், உணர்ந்து நல்ல உத்தமராகவும் இருப்பார்கள். அப்படிப்பட்ட பிரிவில் இருக்கின்ற திருக்காட்டுப்பள்ளி. அந்த திருக்காட்டுப்பள்ளியிலே உலகில் அறவமெல்லாம் அறையார்த்த செல்வர்க்கு ஆட்சய அல்லல் அறுக்கலாமி. எங்கள் பெருமான் எதையை அணிந்திருக்காருன்னு இடுப்பில், நாமெல்லாம் வந்து இருப்பில்னு கேட்டால் வேசி கட்டி அது வந்து வேசியானது நெகிடாமல் இருப்பதற்கு பெல்ட் போட்டுக்கிறோம், பெண்கள் ஒட்டியான மற்றதெல்லாம் போட்டுக்குவாங்க. பெருமான் என்ன போட்டுக்கிறாருனாரு, இடுப்பில் பாம்பை தான் கட்டியிருப்பாங்க. அப்படி பாம்பை கட்டி இருக்கின்ற எங்களுடைய பெருமானை வணங்க வணங்க என்ன நமக்கு பயன்கிறார், அல்லல் நீங்கும். அல்லல் என்பது என்னது? துன்பம். துன்பமானது நீங்கும். அல்லல் என் செய்யும், அறிவினை என் செய்யும், தொல்லை வல்வினை துன்பம்தான் என் செய்யும், என் செய்யும். அதே போல கந்தல நாளன் செய்யும், வினைதான் என் செய்யும், கோழன் செய்யும், கொடும் கூற்று என் செய்யும். ஏ குமரேசரியர் தாளும் பொன் சதங்கையும் பொன் தந்தையும் நம் கண் முன் இருக்கின்றன. இப்ப பெருமானுடைய திருவுருள் நமக்கு முன்னே இருக்குமானால் இதெல்லாம் தூக்கி எரிப்ப ஏட நாட்டம் ஜனியால் தான் நமக்கு என்ன வந்துருக்கு சார், அது 3 சுத்து சார் இருக்கட்டுமே, அது உங்களுக்கு ரொம்ப தகராறு சார் இருக்கட்டுமே போய. அதனால் இப்போ போலீஸில் இருக்கிற ஐஜி நமக்கு வேண்டியவராக இருந்தால் நம்ம ஊர் காவல் நிலையத்தில் இருக்கிற போலீஸ்கார் என்ன பண்ணுவார் நீங்கள்? ஏ இவர் ஐஜி அவருக்கு சார் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம்னு நீ சொல்லி விட்டுருச்சு. அந்த மாதிரி அது மாதிரி இங்கே இருக்கிற போலீஸ்காரர் மாதிரி நம்முடைய நவகிரகங்கள் எல்லாம் ஐஜி மாதிரி நம்முடைய பெருமான் போய. அதனால் இந்த நாள் என் செய்யும், மெனிதான் என் செய்யும். நீங்கள் அருமையாக ஒரு பாடல் எழுதி வச்சுருக்கீங்களே அந்த நவகிரக பக்கத்தில், இந்த வேயூர் தோழிமங்க இந்த பதிகத்தை படித்தால் எந்தவித அந்த நவ கிரகங்களால் வருகின்ற கோளாறுகள் எல்லாம் நீங்கும் என்று. அதில் முதல் பாட்டே அப்படி தான் இருக்கு, வேயூர் தோழி பங்கன் விட முண்ட கண்டன் மிக நல்ல வீணை தரவி மாசரு திங்கள் கங்கை முடி மேல நின்று என் உளமே பூந்த அதனால். அதெல்லாம் அடிக்கடி சொல்றது, நீங்க பின்னிரண்டடி அழுத்தமா படிப்பீங்க, நான் என்ன சொல்றேன் முன்னிரண்டடி அழுத்தமா வச்சுக்கணும். ஏன் அப்படிப்பட்ட பெருமான் உளமே புகுந்த அதனால், அந்த பெருமான் உள்ளத்தில் எப்பொழுது நிலை பெற்றிருக்க முடியாத நிலைமை இருந்தால் நிச்சயம் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. அந்த பெருமானுடைய திருவுருவம் நம் உள்ளத்திலேயே தியானத்தில் இருந்ததுன்னா இது ஒன்று பண்ணது. அப்படி தியானத்தில் இல்லாமல் வெறும் அது என்ன செய்யும், இது என்ன செய்யும்னு சொன்னால் போச்சு.
2: அப்ப என்ன இருக்குன்னா உளமே புகுந்தாதனா. அது முக்கியம், அது முக்கியம். எப்பொழுது அம்மையப்பருடைய தெருவில் மனதிலேயே தியானமா இருந்ததுன்னு சொன்ன இதெல்லாம் என்ன பண்ணும் போறீங்க. அப்ப அவன் உள்ளமே உள்ளத்திலேயே இருக்க முடியாத அளவில் நம்முடைய தியானம் எப்பொழுது இருக்க வேண்டும் இப்படியாக அரையார்த்த செல்வர்க்கு ஆட்சிய எங்கள் திருக்காட்டுப்பள்ளி பெருமானுக்கு அடிமை செய்து இந்த மாதிரிலாம் வழிபாடு செய்தால் அல்லல் அறுக்கலாம் துன்பமெல்லாம் நீங்கிவிடும். அடுத்த பாட்டு தோல் உடையான் வண்ண போர்வையினான் சுண்ண வெந்நீர் துதைந்திலங்கு நூலிடையான் இமையோர் பெருமான். ரொம்ப அருமை. இங்க பாருங்க காவிரி வளத்தை விட்டு இந்த பாட்டுல இறைவனை பற்றியே பேச ஆரம்பிச்சுட்டார். தோல் உடையான், நாமெல்லாம் ஆடை உடையவங்க, இவங்க எல்லாம் புடவை உடையவங்க, பெருமான் தோல் ஆடை உடையவன். வண்ண போர்வையினான் அருமையா புலித்தோலை போர்த்திருக்கானா, சுண்ண வெந்நீர் துதைந்திலங்கு நூல் உடையான் அருமையா திருநீர் அணிந்திருப்பான். அதுல மார்பில் அவனுக்கு பூணுகின்ற நூல் இருக்குமாம்.
3: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
4: தலம் திரு புள்ளிருக்கு வேளூர். திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த 6ஆம் திருமுறை திருத்தாண்டகம்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டா டார்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசை. இதில் நீங்கள் கேட்க இருப்பது பலன் தரும் அற்புத பதிகங்கள், சுந்தரமூர்த்தி நாயனார் அருளிச் செய்த திரு கச்சியேகம்பம் திருப்பதிகம். ஆளந்தான் உகந்து அமுது செய்தானை பாடியிருப்பவர் திருமதி விஜயலட்சுமி ராஜாராம் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
2: திருச்சிற்றம்பலம் சிவாய நம. ஆலம்தான் உகந்து என்ற பாடல். இப்பாடல் சுந்தரமூர்த்தி சுவாமிகளால் காஞ்சிபுரத்தில் கச்சி ஏகம்பம் என்ற ஏகாம்பரநாதர் திருக்கோவிலில் பாடப்பெற்றது. சங்கிலியாருக்கு கொடுத்த உறுதிமொழியை மீறி திருவொற்றியூர் எல்லையை ஆரூரர் தாண்ட கண்ணுளி இழந்தார். அதன்பின் திருவாரூரை நோக்கி செல்லுங்கால் பட திருமுல்லை வாயிலில் படுதுயர் களையாய் என்று வேண்டியும், திருவெண்பாக்கத்தில் ஊன்றுகோல் பெற்றும் காஞ்சி திருக்காமக்கோட்டமும் போந்து இறைவனையும் இறைவியையும் வணங்கி ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோயில் சென்று ஏகாம்பரநாதனிடம் முறையிட்டு எளியேன் பிழை பொறுத்து கண்ணொளி தாராயோ என கசிந்து வேண்டி இடக்கண் ஒளி வரப்பெற்றவராய் மகிழ்ந்து எம்மானை காண கண்ணடியேன் பெற்றவாரே, எம்மானை காண கண்ணடியேன் பெற்றவாரே என்று புகழ்ந்து பாடிய திருப்பதிகமாகும். கண்ணொளி குறைந்தவர் நாள்தோறும் இந்த பதிகத்தை பாராயணம் செய்து கண்ணொளி பெற்று மகிழலாம். கண்களில் உள்ள கோளாறு நீங்குவதற்கும் பார்வை இழந்த கண்களில் ஒளியை பெறுவதற்கும் ஓத வேண்டிய பதிகம். பொதுவாக இடக்கண்ணில் இடர் நீங்குவதற்கும் பாட வேண்டிய பதிகம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய இந்த ஆலந்தான் உகந்து என்ற ஏழாம் திருமுறை பாடல் பண் தக்கேசி ராகம் காம்போதி தாளம் ஆதியில் அமைந்துள்ளது.

ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.

0: ശിവായ. You're listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் மாணிக்கவாசக பெருமான் அருள் செய்த திருவாசகம் விளக்க உரை தலைப்பு கீர்த்தி திரு அகவல் வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் மாணிக்கவாசக பெருமான் அருள் செய்த திருவாசகம் விளக்க உரை தலைப்பு கீர்த்தி திரு அகவல் வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள் திருச்சிற்றம்பலம்
2: மதுரை

0: மதுரை மதுராபுரி மதுராபுரி பட்டணம் என்றெல்லாம் அந்த மதுரைக்கு தனிச்சிறப்பு. பாண்டி நாட்டிலே மிக சிறப்புடையதாக விளங்குறது மதுரை. சோழ நாட்டிலே மிக சிறப்புடையதாக விளங்குகிற நகரம் எது? தஞ்சை. தஞ்சை திருச்சிராப்பள்ளின்னு சொல்லலாம். சோழ நாட்டிலே சிறப்புடைய நகரமாக விளங்குவது பல ஊர்கள் இருக்கிறது. கரூர் நகரம், உறையூர், தஞ்சை நகரம் என்று அது முடிசூடுகின்ற இடம் பூம்புகார், இதெல்லாம் சிறப்புடையதாக விளங்கி இருக்கிறது. பாண்டி நாட்டில் இந்த மதுரை மிகச்சிறப்புடையது. அது வந்து சிவபெருமான் மதுரையை முதலிலே குலோத்துங்க பாண்டியன் அந்த மதுரையை காடுகளை வெட்டி கடம்ப வனமாக இருந்தது நாடாக ஆக்கி கோயில் அமைத்து அதன் பிறகு புண்ணியாசனத்துக்கு சிவபெருமான் வந்து தன்னுடைய சடையில் இருக்கிற சந்திரன் மூலமாக அமுதத்தை தெளிக்க சொன்னார் மதுரத்தை. அதனால மதுராபுரின்னு சந்திரன்ல இருக்கிற மதுரத்தை. அதனால அந்த மதுரை மிக சிறப்புடையது. மூணே எழுத்துட்டேன், மானா திரை மூணே எழுத்து. அத ஒரு புலவர் பாடினார், மூணு எழுத்தையும் சேர்த்து சொன்னா ஒரு ஊரு. முத எழுத்து இல்லைன்னா துறைன்னு, ரெண்டாவது நடு எழுத்து இல்லைன்னா மறைன்னு, கடைசி எழுத்து இல்லைன்னா மது. முன்னொரு ஊரின் பேரா. முதல் எழுத்து இல்லாவிட்டால் நன்னகர் மன்னர் பேரா. நடு எழுத்து இல்லாவிட்டால் கண்ணமா மிருகத்தின் பேர், மறையனா மிருகமான். கடை எழுத்து இல்லாவிட்டால் உண்ணிய தேனின் பேரா, ஊரின் பேர் விளங்குவீர் அப்படின்னு ஒரு வினாவிட மாறி போடுறார் வீடுகதை மாதிரி. ஆகையினாலே அப்படிப்பட்ட சிறப்பு பொருந்திய நகரம் அந்த மதுரை. கனக மிகும்பதி மதுரை வளம்பதி, அதில் வளர்ந்தவர் பெருமாளை என்பது திருப்பி. அதனால மதுரை என்பது துவாத சார்ந்த தலம் சொல்றது. அதனால பல வகையில சிறப்புடையது. அதனால மதுரை பெருணன் மாநகர் இருந்துள்ளார். குதிரை சேவகனாகிய கொள்கை, அப்படி குதிரை சேவகனாகிய கொள்கையோடு அமையாமல் அதற்கு மேலே அவன் என்ன பண்ணினான் தெரியுமா? மண் சுமக்கின்ற ஒற்றராகவும் வந்தான். அதான் ஒரு பெரிய அதிசயம். படிப்படியா கீழே இறங்கி வந்துட்டா ஐயா, குருவாரும் தான் வியாபாரியா வந்த, இப்ப மண் சுமக்கிறவனாகவும் முத வேலையிலிருந்து கடைசி வேலை வரலையும். நம்ம முத வேலை செஞ்சோம்னா கடைசி வேலைக்கு ரொம்ப கோபா. கடைசி வேலை செய்யறவனா இருக்கிற முதல் வேலைக்கு போக முடியாது. போக முடியுமா? அவன் முதல் வேலையும் செய்யறான், நடு வேலையும் செய்யறான், கடைசி வேலையும் செய்யறான். அவனுக்கு எல்லா வேலையும் ஒண்ணுதான். அவருக்கு இந்த மாதிரி ஒரு வெக்கம் ஆனா இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. யாருக்கு? சிவனுக்கு. இப்படி மண்ணு சுமக்க போறமேனு வெக்கம் எல்லாம் கிடையாது. வெக்கம் இருந்தா போவானா? அடியார்களுக்காக நான் எதையும் செய்வேன். வைக்கரியம் துண்டு துண்டு துண்டு. மண்ணு சுமக்கிறது யாருக்காக சுமந்தான்? வந்திக்காகவும் சுமந்தான், மாணிக்க வாசலுக்காகவும். அடியாளுக்கு அவன் துண்டு. அவன் தான் பல நூல்கள்ல வந்து மிக பிரபலமா பேசியது. மற்ற அடியார்கள் எல்லாம் சிவனுக்கு துண்டு செய்து அடியவர்கள் ஆனார்கள். சிவனுக்கு துண்டு செய்து அதான முறை. பிள்ளைய கொடுத்து, மனைவிய கொடுத்து, கண்ணை கொடுத்து, தலைய கொடுத்து, என்னென்னமோ துண்டெல்லாம் செய்து அடியவர்கள் ஆனார்கள். பண்டைய நாடு ஒரு சிலர் துண்டராயினர். வலம்பூரி கிடக்கும் வாதவூர் அன்ப பாடும் பணி நீ கூடும் பொருட்டு. நீ வந்து பாடவனும் அந்த பாட்டை கேட்கவனும் என்பதற்காக பாடும் பணி நீ கூடும் பொருட்டு. மதுரை மாநகரில் குதிரை மாறியும் நீ பாடவனும் அந்த பாட்டை கேட்கவனும் என்பதற்காகத்தான் மதுரையில குதிரையை மாறின. குதிரை மாறின மதுரை மாநகரில் குதிரை மாறி குன்புகள் முடிமிசை மண்புரை நீற்றலின் மெனியின் ஆற்றடி பட்டு நின்னை தொண்டன் என்ன கொண்டான் என்பது நால்வர் நாமணிவார். இப்படி எல்லாரும் தொண்டு செய்து சிவனுக்கு அடியவர்களானார்கள். சிவன் உனக்கு தொண்டு செய்து உன்னை அடியவராக கேட்டு விளங்குதா உங்களுக்கு? மாணிக்கவாதரும் மற்றடியவர்களுக்கு உள்ள வித்தியாசம். ஆகையினாலே அப்படி ஆங்கதனில் அடியவர்க்காக மதுரை பெருணன் மாநகரிலிருந்து குதிரை சேவன் ஆகியுள்ளையோ ஆங்கதனில் அடியவர்க்காக தாங்காய் மண் சுமந்தருடைய அடியவளாகிய வந்தி கிழவி அடியவர்க்கா அடியவள் என்பதைத்தான் குறிப்பா அந்த கிழவியை சொல்றார். அடியேனுக்காக சொல்லல, ஆங்கதனில் அடியேனுக்காக அப்படி இல்லை, அடியவர்க்காக அடியவள் யாரு? அவள் வந்து சிவபக்தியில மிகச்சிறந்தவள், வயதான மூதாட்டி, யாரும் இல்லாதவள், உறவு இல்லாதவள், கணவன் இல்லாதவள், மக்கள் இல்லாதவள், யாரும் இல்லாத ஊர் அனாது அந்த கிழவி. அதனால அவ தினந்தோறும் சீவனத்துக்கு இந்த புட்டு தயார் பண்ணி அதை வந்து விட்டு அதுல வருகிற படத்தை வச்சு ஜீவனம் பண்ணுவான். அவளை வந்து அறிமுகப்படுத்தும் போது பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடல் போனார்ல
1: அவளை வந்து நமக்கு சொல்லும் போது எப்படி சொல்றாருமா, செவிக்கு உணவாக இருக்கின்ற வேத நூலை நன்றாக கற்று அந்த வேத நூலிலே சொல்லி இருக்கப்பட்டபடி தவ நெறியிலே சிவநெறியிலே நின்று அதன் மூலமாக சமய விஷேட நிர்வாணம் முதலான தீட்சைகளை பெற்று சிவாகம விதிப்படி நின்று அல்லே சிவாக்கினியிலே சிவாக்கினியை வளர்த்து அந்த சிவாக்கினியிலே சிவருமானுக்கு உணவு ஊட்டுகின்ற அக்கினியில உணவு ஊட்டுறோம். இப்ப உருவத்துக்கு முன்னாலே சாமிக்கு முன்னாலே எவ்வளவு வச்சாலும் சாப்பிட மாட்டாரு, அப்படியேதான் இருக்கு. நாம எடுத்துட்டு அக்கினியில போட்டா அவர் சாப்பிடுறாரு, அதனாலதான் அக்னி ஆரிய விசேஷம். அக்கினியிலே சிவருமான இடுந்துள்ள பண்ணி இதெல்லாம் தீட்சை பெற்றவர்கள் கேட்கணும். நிர்வாண திசைக்காரன் அக்கினியிலே சிவருமான ஆவாகனம் செய்யணும், அதே நெய் முதலான ஆகுதிகளை செய்யணும். அதெல்லாம் அக்னி என்ன பண்ணுது, சாப்பிடுது. சிவருமான சாப்பிடுறது அக்னியில, சிவருமான சுரும என்ன அக்னி சுரு, அதனாலே அக்னி காரியம். அப்படி வேதசிவாகம பொருளை உணர்ந்து அதிலே சொல்லி இருக்கப்பட்டபடி சிவாக்கினியை வளர்ந்து அந்த சிவாக்கினியிலே சிவருமானுக்கு உணவு ஊட்டுகின்ற அன்பர்கள் இருக்கிறார்களே, அந்த அன்பர்களை விட அதிகமான தவத்தை செய்தவள் இந்த வந்தை கிளவிக்கிறார். அப்படின்னா இந்த தவ எவ்வளவு உசந்தது நினைச்சு பாரு. செவியுணவான வேத சிறப்பொருள் உணர்ந்து செந்தி அவி உணவு ஊட்டும் ஈசன் அன்பரின் ஆற்றல் ஒற்றாள் தவ நிறை பேருதுப்பாள் தாயிலார்க்கு அன்னையொப்பாள் இறக்கமுடையவள். தவம் செய்தாலும் போதாது, இறக்க இருக்கிற தர்மம் இருக்கு. தவநரை பேருதுப்பாள் தாயிலார்க்கு அன்னையொப்பாள் சுவையுறு பிட்டு விற்று உன் தொழிலினால் தவியல் ஆவாள். யாரும் அப்படிப்பட்டவளாகிய அந்த கிழவிக்கு ஒரு சிரமம் வந்துச்சு. மதுரை விழுங்குவது போல வெள்ளம் வந்து விட்டது. மதுரையை அழிக்கும்படியாக மாணிக்கவாசகருக்காக வைகையிலே வெள்ளத்தை விட்டார். அப்படி வெள்ளத்தை விட்ட போது அரசன் உத்தரவுப்படி மதுரை மக்கள் முழுவதும் வையக்கரைக்கு சென்று எல்லாரும் தட்டும் கொட்டுமாக சென்று அக்கறையாக எல்லாரும் அந்த வைகை கரையை உயர்த்துகிறார். காவிரி கரையை உயர்த்துறாங்கல்ல, அது மாதிரி வையக்கரையை உயர்த்துறாங்க. வெள்ளம் ஊதாத முடியும். அரசனுக்கு மாத்திரம் அக்கறை இல்ல, மக்கள் எல்லாத்துக்கும் அக்கறை. ஊருக்குள்ள வெள்ளம் வருதுன்னு யாரும் சும்மா இருப்பாங்க? மதுரையில் இருக்கின்ற மக்கள் யாரும் ஊர்ல இருக்கப்படாது. எல்லா வைகரைக்கு வந்துடணும் அரசனுடைய உத்தரவு. எல்லாம் சென்று அவரவர்களுக்கு அளந்து போட்டுட்டாங்க. அவரவர்களுக்கு அளந்து போட்டு உனக்கு இவ்வளவுதான் உனக்கு இவ்வளவுதான் அளந்து போட்டுட்டேன், அதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படி அளந்து போட்டதுல இந்த கிழவிக்கு அளந்து போட்டிருக்காங்க. ஒரு அநியாயம் பாருங்க, பாவம் இல்ல. அந்த கிழவிக்கு ஆள் இல்லைன்னு தெரியும், கிளை வந்து அடைப்பாள. அந்த கிழவிக்கு அளந்து போட்டாப்பா, அது எப்படி பொருத்தமா தெரியுதா? போட்டதுனால வந்தாரு. எப்படி அரசனுக்கு அந்த என்ன வந்துச்சு? அது அவளை ஆண்டு கொள்வதற்காக சிவருமானம் அரசனுடைய உள்ளத்துல அந்த கணக்கு பிள்ளை உள்ளத்துல மந்திரி உள்ளத்துல போய் புகுந்து கிழவிக்கு அளந்து போடுறாங்க. அப்படி அளந்து போட்டதே வந்து அடைக்க ஆள் இல்லாம எல்லாருடைய பங்கு அடைபடுகிறது. கிழவி இவங்களுக்கு ஆள் அல்ல, அவன் என்ன பண்ண முடியும்? காவலர் வந்து நெருக்கிறாரு. என்ன பாட்டி, ஏன் பேசாம இருக்கிற? உன் பங்குக்கு ஆளை விட்டு அடை. ஆளு கிடைக்கலப்பா, நானும் காலையில தேடி பாக்குறேன், ஆளே கிடைக்கலப்பா, நான் என்னப்பா உள்ளவே. பணம் நிறைய வச்சிருக்கீங்கல, விட்டு விட்டு வந்து விட்டு விட்டு விட்டு பணம் நிறைய வச்சிருக்கிறீங்கள, பணத்தை கொடுத்தா 1 ரூபாய் 2 ரூபாய் கொடுத்தா ஆள் வர்றான் அப்படின்னு காவலர் நெருக்கினார்கள். அவன் என்ன பண்ணுவாப்பா, அவன் ஆளே கிடைக்கல. இப்ப மாதிரி அப்பவும் ஆள் கிடைக்கு. அன்னைக்கு எல்லா ஐயக்கரைக்கு போட்டாங்களே, எங்க போய் ஆளு? அதனால அவன் சுக்கநாத சுவாமியை நோக்கி அழுதாள். அப்படியே அழுத போது ஒரு அருமையான ஆளு, 25 வயசு நல்ல வாலிபன், உருக்கான வய, ஒருத்தர் தட்டு தலையில வச்சுக்கிட்டு கந்த துணியை கட்டிக்கிட்டு தோல்ல ஒரு மண்வெட்டியை போட்டுக்கிட்டு நல்ல முடுக்கா வந்தான், வேகமா வந்தான். அவன் வரும்போது என்னமா சொல்லிட்டு வாரான்னா, யாராவது எனக்கு கூலி கொடுத்து வேலைக்கு வச்சுக்கிறவுண்டா, என்ன கூலி கொடுத்து வேலைக்கு வச்சுக்கிறவுண்டா அப்படின்னு சத்தம் போட்டு வரேன். வேலைக்கு ஆளுல இருந்து கவலைப்பட்டு இருக்காளே, யாராவது என்ன கூலி கொடுத்து வேலைக்கு வச்சுக்கிறவங்க உண்டோ? உண்டோன்னா இல்லேன்னு. கூலிக்காக நான் வேலை செய்ய மாட்டேன், அன்புக்காக செய்வேன்னு பொருள். அது கூலிக்காக நான் வரமாட்டேன், அது வேற ஆளை பார்த்துங்க. நான் கூலிக்கு வர்றதுனால வேற ஆளை பார்த்துங்க, நான் கூலி செய்யற ஆள் இல்லை, உங்கள்ட்ட கூலி வைத்து நான் செய்யறவன. அப்படி அப்படி அதுல புரியுதா?
2: ஆளுமறை சிறமுடியார் அடிக்கமல நிலஞ்சூட
1: வேதத்தினுடைய முடியிலே இருக்குமா அந்த திருவடி? அந்த திருவடி இப்ப மண்ணுல வருதுங்க. அந்த அருமையை எளிமையை பார்த்தீங்களா? வேதத்தினுடைய முடியிலே இருக்கின்ற திருவடி, பரமோஷ்ணுக்களால காண முடியாத திருவடி இப்ப மண்ணுல நடந்து வருதுனாரு.
2: ஆளுமர
1: பண்ணி வீதியிலே சத்தம் போட்டு வந்தார். அப்படி வரும்போது அந்த சத்தம் காதல கேட்டது இவளுக்கு பரம சந்தோஷமா இருந்துச்சு. இல்லையா கூலிக்கு ஆளு வந்து நம்ம காணான் இருந்தமேனு சொல்லி அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படி சந்தோஷத்தினாலே பக்கத்து கிளவி இருக்கிற பக்கத்துக்கு வாரான். கிளவிக்கு பக்கமா வர்றது தானே வாரான்.
2: அன்னையன அருள் சுரந்து வரு காளை
1: அன்னையன தாய போல வருகிறான.
2: அன்னையன அருள் சுரந்து வரு காளை
1: காளை பொருவம் வர்றான். அதங்களும் வயசானவன வந்தா எப்படி மனுஷம் இந்த கிளவி மாதிரியே வந்தா
2: அன்னையனத்தன்பாலின் அருள் சுரந்து வருகாளை தன்னை அழைத்து எனக்கு அளந்த கரை அடைத்து தருவாயோ.
1: எனக்குன்னு அளந்து போட்டிருக்கேன்லப்பா பிறவி பெருங்கடலுக்கு. இவ்வளவு பிறவி பெருங்கடல் உனக்கு கிடக்குதுன்னு அளந்து போட்டிருப்பில்ல. அந்த பிறவி பெருங்கடலுக்கு கரையை அடைத்து தருவாயோ. புரியுதா?
2: தன்னை அழைத்து எனக்கு கலந்த கரையடைத்து தருவாயோ. என்ன இசைத்தனாக அடைக்கின்றேன் எனக்கன்னை.
1: இவர் சொன்னார். இப்ப அவளுக்கு அன்னையா இவரு, அது நெசந்த அது நெசந்த. இப்ப இவளுக்கு இவருக்கு அன்னை மாதிரி இருக்காளா?
2: எனக்கன்னை பின்னை அதற்கு இடும் கூலியாதென்றான் குருமுதியா.

0: மாதிரி புட்டு ரெடி விட்டு மக்கின்றாய் அதற்கு செஞ்சு ஒத்துக்கிட்டார். சாப்பாடு தானே வேணும், காசை வாங்கிட்டு போய் ஹோட்டல்ல தான் சாப்பிடணும். அப்பக்குன்னே டிஃபன் கிடைச்சுன்னு வச்சுக்கோ, காசு வேண்டி இல்லை இல்ல. விட்டுடுவேன் உனக்கென்றாள் அதற்கு செஞ்சு பெரும் பசியால் சுட்டி நான் மிக மிகுந்தேன். சரியான பசி, பசிக்கு நேரு அதுக்கு பொருள் என்னன்னா நெருப்பு. பசி நெருப்பு கொஞ்சம் கூட நேரம் ஆயிடுச்சுன்னா கண்ணு காதெல்லாம் எரிச்சிடும், தலைக்கு எரிச்சு வந்து. அதனாலே பெரும் பசியால் சுட்டிட நான் மிக மெலிந்தே. அதிக பசியினாலே நான் மெலிந்து போனேன். பசினா இந்த மாதிரி அன்புடையவர்கள் அதிகமா கிடைக்கல. இருந்தாலும் அன்புடையவர்கள் எங்கேயோ எப்போதும் கிடைக்கிறார். அவர் நினைக்கிற அன்பு நம்ம கட்டார். அதனாலே பசி அன்பு கிடைக்க அன்புள்ளவர்கள் கிடைக்காமையினாலே அந்த பசி. பெரும்பதியால் சுட்டிட நான் மிக மெலிந்தேன். சுவைப்பிட்டில் உதிர்ந்த வெள்ளாய் இட்டுடுவாய். அந்த உதிர்ந்த விட்டெல்லாம் எனக்கு அள்ளி போட்டினா சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் இழைப்பாடிட்டு நான் போய் உன்னுடைய கரையை கட்டி விடுறேன். உனக்கு கவலைப்படாது. உதிர்ந்த விட்டை, உதிர்ந்த விட்டுனா புட்டுல என்ன கட்டி கட்டியா இருக்குன்னா உள்ளுக்கு சரியா வேகாம இருக்கலாம். உதிர்ந்த விட்டுனா நல்லா இருக்கும். இல்ல நான் தின்னு ருசி கண்டவன், கண்ண புரட்ட தின்னு ருசி கண்டு இப்ப வந்து கிளைவிட்டதுன்னு இப்படி பல பேர்த்துக்கிட்ட சாப்பிட்டு நல்ல பழக்கமான. அதனாலே இட்டிடுவாய் நான் இழைப்பாரி கட்டிடுவேன் உடைய கரை என்றார். கரையில்லாறு கட்டிடுவேன் உடைய கரை என்றார். கரையில்லா சொன்னவ யாருன்னு கேட்டா கற்றவர் விழுங்கும் கற்பக கணியை கரையிலா கருணைமா கடலை. எல்லை இல்லாதவன் ஆகிய பரமேஸ்வரன் கரைனா இல்லை. கரைனா ஒரு அளவு, ஒரு அளவு, ஒரு வரம். அது வரையிலும் நம்முடைய அப்படித்தானே சொல்லுவோம். அந்த கரை, அந்த கரை வரை, அந்த கரை அளவு, அந்த அளவு அவனுக்கு இல்லை. எல்லாம் அவனுடையதாகினாலே அளவு கடந்தவனாகினாலே அளவு கடந்தவனாகிய சுவாமி, கரை கடந்தவனாகிய சுவாமி உன்னுடைய கரையை கட்டினார். கட்டிடுவேனுடைய கரை என்றார். கரை இல்லார் என் எல்லை இல்லாத கரைனா இல்லை. எல்லை இல்லாதானே பெருங்கேன் சொல்லாவனை என் ஊருமாறு. எண்ணில்லாதவன் எல்லை இல்லாதவன், எல்லை இல்லாதவன் சொன்னான். எல்லை இல்லவன் எரி துள்ளினால் என வெகுண்டான் என்பது புரிய புறான். இப்படி கரை இல்லாதவன் சொன்னான் கரை கட்டி விடுறேன். நல்ல நல்ல நயமான வாங்கி அப்படின்னு சொன்ன அவ அள்ளி போட்டான். புட்ட அள்ளி போட்டான். கரை கட்டி போட்டா பரவாயில்ல சாமி, அது கவகாரம்லாம் வந்து
1: சாப்பாடு இல்ல பாட்டு
0: சாப்பாடு இல்லை, பாட்டு வந்துச்சு. கணக்கம் கூசுதே அந்த சாப்பாடை பார்க்க, கணக்கம் கூசுதே கையெடுக்க நானுதே மானுக்க வாய் திறக்க மாட்டாரே, வீணுக்க நியமெல்லாம் பற்றி எரியுதே, ஐயையோ அன்பில்லால் இட்டாவது. பாட்டை பாத்தியா என்ன ரசிக்கிறீங்களா புசிக்கிறீங்களா? எப்படி சொல்ல எப்படி சொல்ல பாட்டு பாத்தியா? கணக்கன் கூசுதே கையெடுக்க நானு தேமா நொக்க வாய் திறக்க மாட்டாரே, வீணுக்கன் என்பெல்லாம் பற்றி எரியுதே, ஐயையோ அன்பில்லா அப்படின்னு பாடிட்டு வந்துட்டா சாப்பிடுவாடா? அதனாலே சாப்பிட்டாரு அவள் அன்பை உடன். அன்பு இல்லைன்னா எவ்வளவு ருசியான பதார்த்தம் ருசியா இருக்க. உள்ளி எழுந்த வளர்ந்து உடன் கூட்டி அமுது செய்தார். அப்படியே புட்டை சாப்பிட்டு கொஞ்ச நேரம் இடைப்பாடிட்டு அப்புறம் கொஞ்சம் புட்டு வாங்கிட்டு இடையில போய் அங்க பசி வந்துருச்சு, நடுவில் போய் பசி வந்துருச்சுன்னா வேலை செய்யறது கட்டு போறாது. அதனால கொஞ்சம் புட்டு போடு பாட்டி நான் கட்டிக்கிறேன், நான் அங்க போய் பசி வந்துருச்சு சாப்பிட்டுக்கிறேன், கரை அடிச்சு கவலைப்படாது அப்படின்ட்டு போட்டு எல்லாம் வாங்கிக்கிட்டேன். வாங்கிட்டு போனேன் தட்டுக்குடைய தலையில வச்சுக்கிட்டு வேகமா போனேன், தோல்ல மண்வெட்டி போட்டு வேகமாக கரைக்கு போனேன். அங்க போய் அந்த சனங்கள் எல்லாம் பார்த்தேன், அடைக்கிற வேகத்தை பார்த்தேன், ஏன் இவ்வளவு வேகமா அடைஞ்சிருக்க? கொஞ்சம் பூமைய பரவறக்காம பரவறக்க வேண்டாம் பரவாயில்லன்னு சொன்னேங்கிற மாதிரி பொறுத்து வேலை செய்யுங்க. இவனை பார்த்தா அவங்களுக்கு பேச வாய் வரல, இவனுடைய அழகும் பேச்சும் பார்த்தா அவங்களோட அழகு
1: அடிபட்டாதவன் கேட்டார். அதுதான் ரொம்ப நல்ல கேட்டு. சிவருமான் அர்ஜுன் பரம்பரை
0: வில்லால் அடிச்சான்ல, அப்ப அடிச்ச போது எல்லா மூலங்களில் உள்ள உயிர் அத்தனை பேருக்கும் அடிபட்டதுன்னாரு. என்ன காரணம்? சர்வவையாவி, எல்லாருடைய உயிருக்குள்ளே இருக்கிறான். எவன் அடிப்படாதவன்? விண்ணில் உறைவானவரில் யார் அடிபடாதவர்? விருஞ்சன் அறிய மாலினோர் மண்ணில் உறைவானவரில் யார் அடிபடாதவர்? மனுக்கள் முதலோர் அதல கண்ணில் உரை நாகர்களில் யார் அடிபடாதவர்? கச்சவி மகீபன் முதலா எண்ணில் வலையோ நீலு யாவடிபடாதன இருந்துள் இருந்துளியரோ என்பது விழிமுத்தர் ஆழ்வார் பாரதம். நானே இப்படி அடிபட்டான். பட்டவுடனே என்ன பண்ணா, ஒரு தட்டு மண்ணை கொட்டி விட்டத பள்ளத்துல மறைந்து விட்டான். ஒரு தட்டு கொட்டினவன கரை எல்லாருடைய கரையை விட உயரமா அந்த கரை உசந்துருச்சு. எல்லாருடைய அடிபட்டு அப்புறம் தாரி மருத்துவ வாண்டியன்னு
1: சிவலவுது போயிட்டு இருந்தான். அந்த கிழவி எவ்வளவு போய் கேட்க, அப்படிப்பட்ட பேர் பெற்றவள் அந்த வந்தி கிழவி. செழியர்

0: கிறங்கி அருள் பாடி போற்றி வலிய முதகரணாம் மகுடமீதே மதுரை அமர் பரம்பரனை வந்திக்காக சுழி விருகு புனல் தரங்க வைகை வாய் மண் சுமப்பித்தார் பதம் தலைமேல் சுமத்தல் செய்வான் பஞ்சுமந்த பாடல் பரிசு படைத்தருளும் பஞ்சுமந்த பாகத்தன் பெருந்துறையான் ஒன்றுமந்த கீர்த்தி வயன் மண்டலத்தீதன் கண் சுமந்த நெற்றி கடவுள் கடவுள் கடவுள் கலி மதுரை மன்று மங்கு கூலி உண்டு
1: பாடுவாள்

0: அந்த ஒரு 10 பேரா 5 பேரா 2 பேரா 4 பேரா சிவனடி அதுக்கு சாப்பாடு கொடுப்பான். அந்த எவ்வளவு மனசு சேர்த்து போய் உங்களை போடல, டெபாசிட் பண்ணல, அடியாளுக்கு அடமிச்சா. இதுக்கடையில அவளுக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை தெரியுமா? சுவாமிய தங்கத்துல எழுந்துருள பண்ணி அதை பூஜை பண்ணணும்னு அவளுக்கு ஆசை. சாமிய தங்கத்துல எழுந்துருள பண்ணி பூஜை பண்ணணும்னு ஆசை. பணம் திரும்ப பண்றாங்கப்பா, தங்கத்துல எழுந்துருள போய் எல்லாராலையும் முடியுதா? அப்படி தங்கத்துல எழுந்துருளை பண்ணி பூஜை பண்ணணும்னு அவளுக்கு ஆசை. இப்படியாகவே பல நாள் போச்சு. ஒரு நாள் தினந்தோறு ஜாமியார் வந்து சாப்பிட்டு போவாங்கள. ஒரு நாள் ஜாமியார் எல்லாம் சாப்பிட்டாங்க. ஒரு ஜாமியார் வந்தாரு, திண்ணையிலே உட்காந்துக்கிட்டாரு. திண்ணையிலே உட்காந்துக்கிட்டு இந்த வேலைக்காரியெல்லாம் கூப்பிட்டா, உள்ள வந்து சாப்பிடுங்க சாமி, சாப்பாடுலாம் நாங்க வேண்டியதில்லை, உங்க தலைவி இங்க வர சொல்லுன்னாரு. அந்த தலைவி உள்ள இருந்தா வெளியில வந்தாச்சு. ஒரு சாமியார் வந்துருக்கிறாரு, சாப்பிட மாட்டேங்கிறாரு, உங்களை வர சொன்னாங்க. ஆ வந்தா உனக்கு என்ன அப்ப மனசுல என்ன என்ன இருக்குதுன்னாரு. இந்த மாதிரி சாமியை தங்கத்துல எழுந்தள்ள பண்ணி பூஜை பண்ணணும்னு ஆசை. இப்படியா? சரி சரி, உள்ள இருக்கிற அந்த இயம்புத்தலை சொம்பு இரும்பு எல்லாமே கொண்டாந்து போடுன்னாரு. பாத்திரம் போட்டாரு, எல்லாம் கொண்டாந்து போட்டாரு. அதுல கொஞ்சம் உபூதியை தூங்கினாரு. மந்திரம் சொல்லி போ, மந்திரம் தெரிய மாட்டேங்குது, மந்திரம் சொல்லி போட்டாரு. போட்டு இதையெல்லாம் ராத்திரிக்கு நெருப்புல போட்டு வச்சிரு, காலையில எடுத்து பாத்தீங்கன்னா தங்கமா இருக்கு அப்படின்னா இருப்பா. அவனுக்கு மனசுல ரொம்ப சந்தோஷம். நம்ம நினைச்சபடியே சாமி இந்த மாதிரி சாமியார் மூலமா செய்யறாருன்னு சந்தோஷம். அப்படி சொல்லிட்டு நீ எடுத்து தங்கத்துல சாமி எழுந்தாலும் பண்ணிக்கலாம்னாரு. அவன் சொன்னான், சாமி இந்த ராத்திரி தங்கிட்டு கால் நாளைக்கு போலாமே சாமி அப்படின்னா. இப்படி இரும்ப தங்கம் வாங்கி கொடுக்குற சாமியாரை விட மனசு வருமா? அப்படி இப்ப நம்ம எல்லாம் கிடைச்சா விடுவோமா? இரும்பு தங்கம் வாங்கி கொடுக்குற சாமி கிடைச்சாருன்னு வச்சுக்கோ, விடுவோமா? அதனால அப்படின்னு சொன்னான். ஐயோ நான் இருக்க முடியாதுப்பா, வீட்டுக்காரி தேடுவா. வீட்டுக்காரி யாரு? மீனாட்சி. மீனாட்சி தேடுவா, நான் போவோம்
1: to shaivam.org radios 24/7 spiritual channels from shaivam.org. Om Namah Shivaya.
2: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசை, தலைப்பு திருமந்திரம் இசை பாராயணம். வழங்குபவர் மலைக்கோட்டை திரு பாலசுப்பிரமணியன் ஓதுவார் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
3: திருச்சிற்றம்பலம் திரு அம்பல சக்கரம்.

சிறப்பான் மொழியாலே ஆ ஆ ஆ.

0: திருச்சிற்றம்பலம். சைவன் டாக்டரின் அன்பான நேர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு திருமந்திரம் யான உரை. வழங்குபவர் ஜெயபால் ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
1: திருச்சிற்றம்பலம்

ஐயே எல்லாமல்ல. திருவானைக்காவலிலே எழுந்தருளி கருணை புரிந்து கொண்டிருக்கின்ற அருள்மிகு ஜம்பகேஸ்வர பெருமானினுடைய இணையடியை மனமொழி மெய்களால் வணங்குகின்றேன். திருமந்திர தொடரினை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். 7 தந்திரத்திலிருந்து சில ஆன்மீக செய்திகளை சிந்தித்தோம். இன்றைக்கு 8 தந்திரத்திலிருந்து சில கருத்துக்களை இறைவன் உணர்த்தியதை சிந்திப்போம். திருமந்திரம் மனித சமுதாயத்திற்கே வழிகாட்டக்கூடிய ஒரு நூல். இந்த நூல் பொதுமையான கருத்துக்களை உள்ளடக்கி விஞ்ஞான அடிப்படையில் அவைகளெல்லாம் நிரூபிக்கப்பட்டு வருகின்றன. திருவள்ளுவர் போன்ற ஞானியர்களுக்கெல்லாம் வழிகாட்டிய நூலாக திருமந்திரம் இருந்தது. இப்பொழுதும் உலகத்தில் வாழ்கின்ற ஆன்மீக அன்பர்களுக்கு வழிகாட்டும் நூலாக திகழ்கிறது. இந்த நூலினை நாம் சிந்திப்பது என்பது இறைவன் நமக்கு அளித்த மிக பெரிய பேறு என்று நாம் கருத வேண்டும். நம்முடைய உடலிலே உயிர் இருக்கிறது, ஆனால் அந்த உயிரை யாரும் பார்த்ததில்லை. உயிர் ஒரு அறிவுடைய ஒரு பொருள் இருக்கிறது. இந்த உயிர் இருக்கிறது என்று நம்மால் எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? உடலினுடைய அசைவை மட்டும் வைத்துத்தான் நாம் தெரிந்து கொள்ள முடியுமே அன்றி யாருமே உயிரை கண்ணால் பார்க்க முடியாது. இந்த உயிரினுடைய நிலைகளை பற்றி காரண நிலைகள், காரிய நிலைகள் முழுமையாக பேசக்கூடிய பகுதி சுப்ர ஆகமம் என்ற ஆகமத்தில் சொல்லப்பட்டுள்ள செய்திகளை நாம் 8 தந்திரத்தின் வழியாக நாம் சிந்திக்கப் போகின்றோம். உயிர் இருக்கிறது, ஆனால் அதை கண்ணால் பார்க்க முடியாது. அது சூக்குமமாக கண்ணுக்கு தெரியாமல் உள்ளே இருக்கிறது. அது சூக்கும சித்து. சித்து என்று சொன்னால் அறிவுடைய பொருள். அப்போ இறைவனை பார்க்கின்ற பொழுது இந்த சூக்கும சித்தாக இருக்கக்கூடிய உயிரை விட

0: இன்னும் நுண்ணியது இறைவன். அப்ப இறைவனை அதிசூக்கும சித்து என்று சொல்ல வேண்டும். அதாவது இறைவனையும் உயிரையும் நாம் ஒப்பு நோக்குகையில் இறைவன் அதிசூக்கும சித்தாகவும் இந்த உயிரானது சூக்கும சித்தாகவும் கொள்ள வேண்டும். இந்த உயிரினுடைய நிலைகள் என்ன என்று பார்க்க வேண்டும். இப்போ நமக்கு இறைவன் இந்த உடலை கொடுத்திருக்கிறான். உயிரை இறைவன் படைக்கவில்லை. உயிர் அனாதியாக எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறது. இறைவன் எப்பொழுதிலிருந்து இறைவன் இருக்கிறானோ அன்றையிலிருந்து உயிர்களும் இருக்கின்றன. அந்த உயிருக்கு இந்த உயிர் பக்குவப்படுவதற்காக இந்த உடலை நமக்கு இறைவன் வழங்கியிருக்கிறான். அப்பொழுதானால் இது நாம் வந்து பல பிறவிகளை எடுத்து எடுத்து வந்திருக்கின்றோம். புல்லாகி, பூடாகி, புழுவாகி, மரமாகி என்று நம்முடைய மாணிக்க வாசகருடைய திருவாசகத்திலே பார்க்கலாம். இது பல பிறவி. இது எத்தனையாவது பிறவி என்று நமக்கு தெரியவில்லை. பல பிறவிகள். இப்போ இந்த உயிரானது ஏதோ ஒரு ஒரு ஸ்டேஜில் முதல் பிறவி எடுத்திருக்கும். அப்ப முதல் பிறவி எடுப்பதற்கு முன்பு அதனுடைய நிலை என்ன அப்படின்னு பார்க்கணும். அப்ப அதுக்கு பேரு கேவல நிலை என்று பெயர். இப்ப இறை இந்த உயிருக்கு பார்த்தீங்கன்னா காரண நிலையில் மூன்று, காரிய நிலையில் மூன்று அப்படி பிரிக்கணும். அப்ப காரணம் என்று சொல்லுகின்ற பொழுது கேவல நிலை, சகல நிலை, சுத்த நிலைன்னு சொல்கிறோம். அப்படி காரியப்படுகின்ற பொழுது பிறவி எடுத்த பின்பு அதற்கு ஒரு ஐந்து அவத்தைகள், ஐந்து நிலை வேறுபாடுகள் உண்டு. அதைத்தான் நம்ம வந்து நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர்ப்படக்கம் என்று சொல்லுகின்றோம். இப்போ இந்த உயிர் காரணத்தில் காரநிலையில் அனாதி கேவலம் என்று பெயர். அதாவது முதல் பிறவி எடுப்பதற்கு முன்பு இந்த உயிரானது எப்படி இருந்தது என்று நாம் சிந்திக்கணும். அதான் இந்த திருமந்திரத்தில் உள்ள பாடல்களை நாம் மிகவும் நுணுகி பார்த்தால், ஆய்ந்து பார்த்தால் அதிலே விஞ்ஞான உண்மை புலப்படும். இந்த உயிரானது ஒரு இருட்டு அறையில் கண்ணில்லாத ஒரு குருடன் இருப்பது போல ஆணவம் என்ற அழுக்கிலே சிக்கிக்கொண்டு இருந்தது. இறைவன் அதிலிருந்து நமக்கு மீட்டெடுத்தான். அந்த உயிரை மீட்டெடுத்து நமக்கு இந்த உடலை, அதாவது அதுக்கு பேர் ஐந்தொழிலும் பேர், சூக்கும் ஐந்தொழில் செய்துவிட்டு பின்பு தூள் ஐந்தொழில் வழியாக நமக்கு இந்த இறைவன் நமக்கு இந்த உடம்பை படைத்தான். அப்போ அந்த கேவலம் என்ற நிலையிலே உயிர் எப்படி இருந்தது என்று கேட்டால், அந்த உயிருக்கு அப்பொழுது அறிவு இருக்காது. அந்த உயிருக்கு உடல் இருக்காது. ஆர்வம் போன்ற குணங்கள் இருக்காது. அந்த உயிருக்கு தனக்கென்று ஒரு விருப்பம் இருக்காது. செயல் இருக்காது. இந்த போக போக்கியத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்காது. ஒரு மயங்கிய நிலையில் இருக்கும், ஆணவத்தில் மூழ்கிய நிலை. இதுதான் அந்த உயிரினுடைய நிலையில் இருந்தது, அந்த கேவலத்தில். அதன் பிறகுதான் அது இறைவன் அதற்கு ஒரு உடம்பை படைத்தான். படைத்து அந்த வினைகளுக்கு ஏற்ப, அங்கே ஒரு வினைகள் இல்லை, அங்கே முதன் முதலாக அந்த ஆன்மா அல்லது உயிர் ஆணவத்தை பற்றி இருந்த நிலையில் அந்த வன்மை மென்மை காரணமாக அதற்கு சூக்கும உடம்பு கொடுக்கப்பட்டு சூக்கும உடம்பிற்கு பின்பு அது ஸ்தூல உடம்பு கொடுக்கப்பட்டது. இதுதான் அந்த உயிரினுடைய வரலாற்றினுடைய ஆரம்பம். அந்த கேவல நிலை என்று சொல்லக்கூடிய ஆணவ சிறையிலே அறிவின்றி அமுக்தன், அறிவு இல்லாத ஒரு நிலை, சிந்திக்கக்கூடிய திறன் அந்த உயிருக்கு இல்லை. அராகாதி சேரான், அராகம் என்றால் விருப்பம் என்று பொருள். இந்த உயிருக்கு தனிப்பட்ட விருப்பம் அப்பொழுது இல்லை. குறியொன்றும் இல்லா, அந்த ஒரு எந்த விதமான ஒரு நோக்கமும் இல்லை. ஆனால் இந்த உயிரானது நித்த பொருள். எப்படி இறைவன் நித்த பொருளோ அதே போன்று உயிரும் நித்த பொருள். எந்த கருவிகரணங்களோடும் கூடவில்லை, என கருவிகரணங்கள் இல்லை. கூடான் கலாதி, கலாதி என்று சொன்னால் கலையை ஆதியாக உடைய கரணங்கள், கருவிகரணங்கள். அதை நம்ம கலாதி என்று சொன்னால் கலை, வித்தை, அராகம், புருடன், மாய என்று சொல்லக்கூடிய ஐந்தும் கூட்டு. இந்த காலம் நியதி தனி. இந்த கலாதி என்று சொன்னால் இந்த கலைகளை ஆதியாக உடைய கருவிகள், அகக்கருவிகள் பேர். இது எல்லாம் சேரவில்லை. செரியும் செயல் இல்லான், ஒரு விதமான செயலும் இல்லை. தினக்கற்றல் இல்லோன், தினக்கற்றல் என்று சொன்னால் ஒரு ஆய்வு, ஒரு நிசிந்தனா சக்தி இல்லை. கிரியன் என்று சொன்னால் மயக்க நிலை. கிரியன் மலவியாபி கேவலந்தானே. மலவியாபினா ஆணவம் என்ற அழுக்கிலே அறியாமையால் மூழ்கி இருக்கக்கூடிய நிலை. இதுதான் அந்த உயிரினுடைய நிலை. இதை நம்மளுடைய சாத்திரங்கள் சிவஞான சித்தியாரில் இந்த பாடலுக்கு உள்ள விளக்கமாக அவர் இந்த பாடலிலே அருளியிருப்பார். சிவஞான சித்தியாரிலே இந்த உயிரினுடைய கேவல நிலையில் எப்படி இருந்தது என்று உயிரினுடைய நிலையை அவர் பட்டியல் போட்டு காட்டுகின்றார். அறிவிலன், அமூர்த்தன், நித்தன், அராகாது குணங்களோடும் செறிவிலன், கலாதியோடும் சேர்விலன், செயல்கள் இல்லான், குறியிலன், கருத்தா அல்லன், போகத்திற்கொள்கையில்லான், பிரிவிலன், மலத்தினோடும் வியாபி கேவலத்தில் ஆன்மா. அப்ப திருமந்திரத்தில் நாம் என்ன சிந்திக்கின்றோமோ அதே கருத்தையே சிவஞான சித்தியாரில் அருள்நந்தி சிவாச்சாரியார் பதிவு செய்திருக்கின்றார். அப்ப இருட்டறையில் ஒரு கண் இல்லாத ஒரு குருடன் எப்படி இருந்தாரோ அதுபோல இந்த அந்த ஆன்மாவானது ஆணவத்தில் மூழ்கியிருந்த நிலை. அப்ப அதற்கு பிறகுதான் நம்ம கருவிகரணங்கள் இறைவன் நமக்கு கொடுத்தான். இந்த உயிர் நம் போன்ற உருவத்தை அடைகிறது, உடலை பெறுகிறது. உடலை பெறுகின்ற பொழுது அந்த உயிருக்கு என்ன நிலை என்றால் சகல நிலை என்று பெயர். இந்த கலைகளோடு கூடிய நிலை. அப்போ ஐந்து புலன்கள், ஐந்து பொறிகள், அது 36 தத்துவங்கள்னு சொல்லுவோம். அந்த 36 தத்துவங்களோடு கூடிய நிலை. இது 60 தாத்வீகம்னு இருக்கும். அப்போ 96 எல்லாவற்றோடும் கூடிய நிலைக்கு பேர் சகல நிலை என்று பெயர். நாம் இப்பொழுது சகல நிலையைத்தான் இருக்கிறோம். இப்போ இது எது வரைக்கும் போகும் அப்படின்னா, உடல் இருக்கின்ற வரை இதுக்கு சகல நிலைன்னு பேர். இந்த உடல் நீங்கிய பிறகு இந்த ஆன்மாவானது இறைவனுடைய திருவடியை சேரும். அப்பொழுது ஆன்மா சுத்தமாக இருக்கும். ஆணவம், கண்மம், மாய என்ற மூன்று மலங்களும் நீக்கப்படும். இந்த சுத்தப்பட்ட இந்த சுத்தமாக இருக்கக்கூடிய ஆன்மா இறைவனுடைய திருவடி அடைகின்ற பொழுது அதற்கு பெயர் சுத்த நிலை. இப்படி கேவல நிலை, சகல நிலை, சுத்த நிலை என்று இந்த ஆன்மாவுக்கு மூன்று நிலைகள் உண்டு. இந்த ஆன்மா காரியப்படுகின்ற பொழுது, இந்த உடலோடு சேர்ந்த பொழுது, இந்த சகல நிலையிலே இந்த உயிர் ஒரு நிலை வேறுபாடுகளை அடையும். இதைத்தான் நம்ம வந்து நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர்ப்படக்கம் என்று ஐந்து நிலைகள் உண்டு. இதையே வடமொழியில் சாக்கிரம், சொப்பனம், சுழுத்தி, துரியம், துரியாதீதம் என்று ஐந்து பெயர்கள். அப்போ இந்த உயிரானது கருவிகரணங்களோடு சேருகின்ற பொழுது அறிவு விளக்கம் பெறும். கருவிகரணங்களோடு சேராமல் இருக்கின்ற பொழுது அறிவு விளக்கம் குறைவாக இருக்கும். அதன் அடிப்படையில் தான் நமக்கு வந்து இந்த பெயர்கள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு நிலையிலும் இந்த உயிரானது தங்கி இருக்கும். இப்போ நனவு பூர்வ மத்தியில், கனவு கண்டம், உறக்கம் மார்பு பகுதி அநாகதம், பேருறக்கம் நாபிஸ்தானம், உயிர்ப்படக்கம் மூலாதாரம். இப்படி இந்த உயிரானது இந்த ஒவ்வொரு இடங்களிலும் தங்கும். அப்படி தங்குகின்ற பொழுது இந்த உயிரானது சில கருவிகரணங்களோடு தொடர்பில் இருக்கும். இப்போ நமக்கு வந்து 35 கருவிகளோடு அந்த உயிரானது சேர்ந்திருக்கின்ற பொழுது அதுக்கு நனவு நிலை என்று பெயர். 10 கருவிகளை விட்டு நீங்கிய பின்பு அந்த உயிர் அறிவு விளக்கம் குறைவாக இருக்கும். அப்பொழுது 25 கருவிகளோடு கூடியிருக்கும். அதன் பிறகு 3 கருவிகளோடு கூடியிருக்கும், அது உறக்கம். 2 கருவிகளோடு கூடியிருக்கின்ற பொழுது பேருறக்கம். 1 புருடன் அதோடு மட்டும் இருக்கின்ற பொழுது அங்கே உயிர்ப்படக்கம், அந்த உயிர் தனியாக செல்றுதல். அந்த பிராணவாயு புருடன் அப்படிங்கிறது வந்து பேருறக்கத்தில் இருக்கும், உயிர் தனியாக செல்லுகின்ற பொழுது அங்கே உயிர்ப்படக்கம். இப்படி கருவிகரணங்களோடு உயிரானது தொடர்பு படுவதை வைத்து கொண்டு இந்த உயிரானது 5 அவத்தைகளை அடையும். இதுதான் 5 அவத்தை என்று பெயர். இந்த 5 அவத்தைகளை பற்றி அதிகமாக சொல்லக்கூடிய ஒரு பகுதி திருமந்திரத்தில் 8 பகுதி, 8 தந்திரத்தில் தான் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உயிரினுடைய அளவை பற்றி ஒரு பாடலிலே உண்டு காணப்படுகிறது. இந்த உயிர் அப்படின்னு சொன்னால் ஒரு சின்னதாக இருக்கும். இந்த பசுமாட்டினுடைய அந்த முடி, பசுமாட்டு வாலினுடைய ஒரு முடி எடுக்கணும். அந்த முடியை வந்து 100 கூறாக போட வேண்டும். அதில் ஒரு கூறு, அந்த ஒரு கூரை எடுத்து அதில் 1000 கூறு போடணும். அப்போ ஒரு முடியினுடைய 100,000 கூறு. 100,000 கூறுன்னா எவ்வளோன்னு பார்த்துக்க வேண்டிதான். இதுதான் ஒரு உயிரினுடைய அளவு என்று திருமந்திரத்தில் ஒரு பாட்டில் திருமூலர் சொல்லுகின்றார். கண்ணுக்கு தெரியாத உயிர், ஆனால் அந்த உயிருக்குள்ளே தான் நம்முடைய நாம் செய்த வினைகள் எல்லாம் பதிவாகி இருக்கின்றன. இதில் இந்த பாடல் சொல்கிறார் பாருங்க, மேவிய சீவன் வடிவது சொல்லிடில், கோவின் மயிர் 100 கூறிட்டு. அப்போ எவ்வளோ ஒரு அந்த ஒரு முடியை எடுத்து அதை 100 கூறு போடணும். மேவிய கூறது 1000 ஆயினாய், 1000 ஆயினாய். அப்போ அந்த 1.5 ஆகணும். ஆவியின் கூறு 100,001. அப்போ அந்த உயிரினுடைய அளவு என்ன அப்படின்னு சொன்னால் கண்ணுக்கே தெரியாது. இது உயிருக்கு உள்ள அளவை குறிப்பிடுகிறார்கள். இது ஆன்மாவினுடைய பயணம் அப்படிங்கிற சொல்லுகின்ற பொழுது நம்ம கேவல நிலையிலிருந்து வந்து சகல நிலையை கடந்து அதுக்கு பிறகு இறைவனுடைய திருவருள் பெற்று இறைவனுடைய திருவடியை அடைகின்ற வரை ஒரு ஆன்மாவினுடைய பயணம். இந்த ஆன்மா வாழ்ந்து கொண்டிருக்கிறது, ஆனால் முக்தி நிலையை அடைய வேண்டும். முக்தி நிலையை அடைவதற்கு இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும். இது ஒரு பாடலில் இறைவன் எப்படியெல்லாம் இருக்கிறான் என்று ஒரு பாடல். ஓ, ஒரு ஒரு யானையினுடைய வடிவம், அது மரத்தால் செய்யப்பட்டிருக்கிறது. மரத்தால் செய்யப்பட்ட யானையை ஒரு யானை வடிவத்தில் வைத்து, யானை அந்த அளவு பெருசாக பெரிதாக வைத்து, அதையே அந்த வண்ணங்கள் தீட்டி பார்க்கறதுக்கு யானை நிற்கிற மாதிரியே இருக்கும். நாம் இங்கே கண்ணால் பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த அப்படியே பார்த்தா ஒரு யானை நிற்கிற மாதிரி இருக்கும். ஆனால் செய்யப்பட்டது மரத்தால் செய்யப்பட்ட யானை. ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரிகிறது, யானை என்ற வடிவம் தெரிகிறது, ஆனால் அங்கே மரம் தெரியவில்லை. ஆனால் மரம் அது உள்ளிடாக இருக்கிறது. காரணமாக இருப்பது அங்கே வந்து மரம்தான். ஆனால் அது காரியப்பட்டு காரியமாக தெரிகிறது, வெளியில் வந்து யானையாக தெரிகிறது. அப்போ யானையை பார்க்கின்ற பொழுது அங்கே மரம் தெரியவில்லை. அதே போல் உலகம் முழுவதும் இறைவன் இருக்கிறான், ஆனால் நான் இறைவன் காரணமாக இருக்கிறான் உலகம் முழுவதும். ஆனால் அந்த உலகம் முழுவதும் காரணமாக இருக்கக்கூடிய இறைவனை பஞ்சபூதங்கள், இந்த நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் எல்லாம் தெரிகின்றன. இது இந்த கண்ணுக்கு தெரியுது. இப்போ நீர் தெரியுது, நெருப்பு தெரியுது, காற்று தெரியுது, இதெல்லாம் தெரியுது. ஆனால் அதை அதுக்கு உள்ளீடாக இருப்பது எது என்று கேட்டால் இறைவன். எப்படி அந்த மரத்திற்கு யானை தெரிகிறது ஆனால் மரம் தெரியவில்லை, பஞ்சபூதங்கள் தெரிகின்றன இறைவன் தெரியவில்லை, அந்த யானைக்கு மரம் காரணம், பஞ்சபூதங்களுக்கு இறைவன் காரணம், அந்த யானை மரத்தை மறைத்திருக்கிறது, பஞ்சபூதங்கள் இறைவனை மறைத்திருக்கின்றன. நாம் உள் அந்த கிட்ட போய் பார்த்து இது மரத்தால் செய்யப்பட்ட யானை என்று நாம் சொல்லும் போல தொட்டு பார்க்குறோம். அந்த யானையை பார்க்க, அந்த யானை உருவத்தை பார்க்குறோம், அது ஆடலை அசையல் அப்படியே இருக்குது. ஓஹோ, இது மரத்தால் செய்யப்பட்ட யானை அப்போ நான் முடிவுக்கு வர்றோம். அதே போல் இந்த பஞ்சபூதங்களை நாம் பார்க்கின்ற பொழுது அதற்கு உள்ளீடாக இருப்பது இறைவன். அப்படித்தான் நம்ம இறைவனை பார்க்கணும். முழுவதும் உள்ளே பரவி இருக்கிறான், மறைந்திருக்கிறான், கலந்திருக்கிறான். இதே இந்த ஒரு பாடல், அழகான பாடல். அதனால தான் இந்த விஞ்ஞானப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்னது. மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை. அப்போ அந்த இந்த மரத்தை பார்க்கின்ற பொழுது அங்கே வந்து அந்த யானையை பார்க்கும்போது மரம் தெரியல, ஆனால் அந்த மரத்தில் மறைந்திருக்கிறது மாமத யானை. பரத்தை மறைத்தது பார் முதல் பூதம், பரம்ன்ற கடவுள்னு அர்த்தம். அந்த கடவுளை மறைத்தது பார் என்று சொன்னால் உலகம் அர்த்தம், பார் முதல் பூதங்கள். ஆனால் அந்த பரத்தில் மறைந்தது பார் முதல் பூதமே. இவை எல்லாம் அதில் அடங்கி இருக்கின்றன. இப்போ அது ஒரு அழகாக சொல்லலாம். இப்போ தங்க நகை இருக்கும், நகையெல்லாம் செய்வாங்க, ஆனால் வளையல் செய்வாங்க, செயின் செய்வாங்க, மோதிரம் செய்வாங்க, இது மாதிரி பல வடிவங்களில் அந்த நகைகளை செய்வாங்க. ஆனால் எதை வச்சு செஞ்சுருக்காங்க? ஒரு பொண்ணை வச்சு தான் செய்ய முடியும். ஆனால் இந்த நகையை பார்க்கிறார்களே ஒழிய நகைக்கு உள்ளீடாக இருக்கக்கூடிய பொண்ணை பற்றி யாரும் கவலைப்படலை, நகையை பற்றி தான் பேசுவாங்க. அப்போ நகைக்குள் பொன் மறைந்திருப்பது போல இறைவன் உலகெங்கும் மறைந்திருக்கிறான். இத அதனால் உலகத்தை பார்த்தால் இறைவன் தெரியாது, இறைவனை உணர்ந்தால் உலகம் தெரியாது. இதுதான் இந்த இதுக்கு பேர் இது தமிழில் எடுத்துக்காட்டு உவமையினு சொல்லுவாங்க. ஒன்றை சொல்லி ஒன்றை விளக்குவது. அப்புறம் இந்த பதி பசு பாசம் என்று நம்ம சொன்னோம். இது பதி என்றால் இறைவன், பசு என்றால் ஆன்மா, பாசம் என்றால் அது ஆணவம் கண்மம் மாய் என்று சொல்லக்கூடிய நிலை, அதெல்லாம் ஜடம் இப்படின்னு சொன்னோம். பதி பசு பாசம்னு சொன்னோம். அந்த பதி பசு பாசல பதியினை போல் பசு பாசம் அனாதி. இப்போ பதி அனாதி, பசு அனாதி, பாசம் அனாதி என்று நம்ம எல்லாமே மூன்றுமே எப்பொழுதும் உள்ள பொருள் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு விளக்கம் நம்ம கொடுத்தோம். இப்போ அந்த விளக்கத்துக்குள்ளேயே இன்னும் கொஞ்சம் நுட்பம் நம்ம ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் அறிவு உண்டு, சிற்றறிவுன்னு பேர். அந்த இறைவனுக்கு உள்ள அறிவு பேரறிவு. இப்போ அறிவு அறிவு என்ற அறிவும் அனாதி. எவ்வளவு ஆழம் பாருங்க. அறிவு ஆன்மாவுக்கு அறிவு உண்டு, ஆனால் இறைவன் அறிவித்தால் மட்டுமே அறியும். சிற்றறிவு தான் இறைவனடிவு பேரறிவும் பேராற்றலும் உடையது. இன்பமும் துன்பமும் இறைவனுக்கு கிடையாது, ஆனால் இன்பமும் துன்பமும் ஆன்மாவுக்கு உண்டு. ஆனால் இன்பமும் துன்பமும் இல்லானே இறைவனு சொல்கிறது. இப்போ இது அறிவு அறிவு என்ற அறிவும் அனாதி. அப்போ இந்த உயிரே அனாதியாக இருக்கின்ற பொழுது உயிருக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த நாலெட் சொல்கிறோம் இல்லைங்களா, அதுவும் அனாதிதான். அறிவுக்கு அறிவாம் பதியும் அனாதி. இப்போ அறிவுக்கெல்லாம் அறிவு பேரறிவு, பேரறிவும் பேராற்றலும் இருந்தவன் இறைவன். அந்த இறைவனும் எப்பொழுதும் உள்ள பொருள், அதுவும் அனாதி. அறிவினை கட்டிய பாசம் அனாதி. இப்போ பாசம் என்று சொன்னால் நம்முடைய வந்து மும்மல அழுக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இல்லை ஒரு உதாரணமாக சொல்லுவோமே, செம்பில் களிம்பு போல இந்த உயிரில் ஆணவம் இருக்கும். செம்புன்னு இருந்தால் களிம்பு இருக்கும், உயிர்னு இருந்தால் ஆணவம் இருக்கும். அந்த ஆணவத்தை நீக்கணும். இப்போ ஆணவத்தை நீக்க நீக்க தான் நமக்கு வந்து வெளிச்சம் கிடைக்கும், ஆன்மாவுக்கும் ஞான பிரகாசம் கிடைக்கும். அதுதான் இறை வழிபாடு தேவைன்னு சொல்கிறது. தினசரி தினந்தோறும் இறைவனை வழிபாடு செய்யணும். ஒரு செம்பு பாத்திரத்தை தினந்தோறும் அது தேய்ச்சிக்கிட்டே இருந்தால் தான் அந்த களிம்பு தெரியாமல் இருக்கும். அது மாதிரி அந்த ஆன்மா சுத்தப்படுத்தணும்னு சொன்னோம்னா தினந்தோறும் இறைவனை வழிபாடு செய்யணும். இப்போ ஒரு ஒரு ஒரு நெல்லுன்னு எடுத்துப்போம். இப்போ ஒரு நெல்னா ஒரு உள்ள அரிசி இருக்கும். இந்த அரிசியை வந்து நம்ம உயிராக நினச்சிக்கணும். அந்த அந்த அரிசியை வந்து மூணு பொருள்கள் மூடி இருக்கும். மேலே முழுவதும் மூடி இருக்கு பார்த்தீங்களா, கவராக இருக்கும். முழுக்க மூடி இருக்கிறது ஆணவம், அதான் உமிங்கிறது. அப்போ உயிரை ஆணவம் மூடி இருக்கிறது தான் என்ற எண்ணம், யான் என்னும் செருக்கு, சுயநலம், இதெல்லாமே இதெல்லாமே வந்து ஆணவத்திற்கு உட்பட்டவை. இந்த நெல்லு இந்த நெல்லுக்கு உமி இருக்கும், உமிக்கும் பக்கத்தில் தவிடுன்னு இருக்கும். இப்பெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தவிட்டை யாரும் பார்க்கறது கிடையாது. அது அப்படியே என்ன பண்ணுவாங்க, சுத்தமாக தீட்டி விட்டுருவாங்க மிஷினில் கொடுத்து. அந்த அந்த நெல்லுக்கு அந்த அரிசிக்கு மேலே சின்னதாக அந்த சேவப்பாக ஒரு லேயர் இருக்கும், அதுக்கு பேர் தவிடுன்னு பேர். அந்த தவிடுங்கிறது மாயை. அந்த நெல்லில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கத்தில் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு குருத்து மாதிரி நீட்டிகிட்டு இருக்கும், அதுதான் வினை கண்மம்னு பேர். அது அந்த அது வந்து அதை வறுத்துட்டோன்னு வச்சிங்களேன் அது நெல் முளைக்காது. அது ஒரு அரிசின்னு இருந்தால் ஒரு உமி இருக்கும், ஒரு தவிடு இருக்கும், ஒரு குருத்து என்று சொல்லக்கூடிய முளை இருக்கும். இப்போ ஆணவம் கண்மம் மாய் என்பது இந்த மூணுமே உயிரை கவர உயிரை பொருத்தி இருக்கின்றன. இந்த மூணும் நீங்கினாதான் அரிசி ஆகும். அதே போல் இந்த மூன்று அழுக்குகளும் நீங்கினால்தான் ஆன்மா சுத்தமடையும். இந்த ஆன்மா என்று சொல்லக்கூடிய உயிர் எத்தனை என்று பார்க்கணும். பொதுவாக சைவ சித்தாந்தத்தில் முதல் பாடம் கடவுள் ஒன்று உயிர்கள் பல, இதுதான் முதல் நாள் பாடம். இப்போ பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலைங்கிறார். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. பகுத்துண்டு பல்லுயிருங்கிறார் திருவள்ளுவர். பல்லுயிர்னா நிறைய உயிருங்கிறார். இப்போ திருவள்ளுவர் வந்து திருக்குறளை இயற்றும் பொழுது திருமந்திரத்தினுடைய கருத்துகள் அங்கே இருந்தன. அதனாலதான் சொன்ன பல ஞானியர்களை எல்லாம் உருவாக்கக்கூடிய நூல் திருமந்திரம்.
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
2: திருவேட்களம் திருக்களிப்பாலை விரும்பி தொழுது மகிழ்ந்த கலைவாய்மை காவலராம் திருநாவுக்கு அரசன் நீடு புலியூராம் தில்லையை நினைந்து வழிகொண்டு விரைந்தனர். நினைப்பவர் மனம் கோயில் கொண்டு அருளும் அம்பலத்து நிறுத்தனாரை திணைத்தானைப் பொழுதும் மறந்துய்வனோ என்று பாடி தில்லை நகர்புக்கு சிற்றம்பலம் மன்னும் ஒல்லை வடையானைக் கண்டு காதலித்து களிபேறு வகை கொண்டனர். அகமலால் கோயில் இல்லை ஐயனையாரானார்க்கே என்பதும் அப்பர் பெருமான் அருள்வாக்கு. அக்கருத்தின் அமுத ஊற்றே நினைப்பவரே மனம் கோயிலாக் கொண்டவன் என்பதாம். மனக்கோயில் வழிபாடு பிண்டத்தகராலய தரிசனமாம். உள்ளம் பெருங்கோயில் என்பதும் முன்னற்பாலதே. நெடுங்கோயில் நெஞ்சு என்று நேர்த்தியாயுரைப்பாரும் உளர். நெஞ்சகமே கோயில் எனும் நினைவை உண்ணச் செய்யும் திருப்பதிகம் பனைக்கை மும்மத வேளம் உரித்தவன் எனத் தொடங்கும் திருக்குறுந்தொகை.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: சிற்றம்பலம் சைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
2: 9 திருமுறை பாட்டும் பொருளும். வழங்கி இருப்பவர்கள் பாடல் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள், பொருள் சிவ சோசோமி சுந்தரம் ஐயா அவர்கள்.
3: திருமாளிகை தேவர் அருளிய திருவிசைப்பா முதலாவது கோயில் எனப்படும் பொன்னம்பலத்தின் மீது பாடப்பட்டது. பண்

என்றும் வளரும் ஒளிவிளக்கே, அழிவற்ற ஒருவனே, எங்கள் சிற்றறிவை கடந்து நிற்கும் ஒப்பற்ற உணர்வே, என்றும் வளர வைக்கும் தெளிவான திருநீர் அணிந்து பளிங்கு திரளாய் காட்சி தரும் மாணிக்கக் குன்றமே, அருந்தும் அடியார் அகமெலாம் தித்திக்கும் ஆனந்தத் தேனே, அன்பு செய்வார் உள்ளத்தில் படுக்கும் அருள் ஆனந்த படமே, தில்லையம்பலத்தையே ஆடும் அரங்கமாகவும் ஆட்டுவிக்கும் அரங்கமாகவும் கொண்டு ஞான வெளியில் எப்பொழுதும் வளரும் தெய்வ திருக்கூத்தை விரும்பி ஆடும் உன்னை உன் தொண்டனாகிய நான் எப்படி புகழ வல்லேன், நீயே உரைத்து அருள்வாயாக. இறைவன் திருவருள் துணையாலன்றி ஆன்மாவுக்கு யாதொரு செயலும் நிகழாது என்பதை இப்பதிகத்தின் ஒவ்வொரு பாடலிலும் குறிப்பிடுகிறார் திருமாளிகைத் தேவர்.

பிறவி பெருந்துன்பத்தை கெடுத்து என்னை உன்னடிக்கு ஆளாக்கி தடுத்து ஆட்கொண்டாய். என் மனத்தில் நிறைந்திருந்த அஞ்ஞான இருளை வேறறக் களைந்தாய். இதற்காக என் மனத்தில் ஒளிமிக்க மாணிக்க விளக்கின் உள் ஒளி வீசி தூய்மையான ஜோதியின் உள்ளே ஜோதியாய்த் தோன்றினாய். ஆற்றல் மிக்க இடவத்தை வாகனமாக உடையவனே, தில்லையில் ஆடும் கூத்தப்பிரானே, பிரமனும் மாலும் அறிய முடியாமல் பேரொளி பிழம்பாய் பறந்து நின்ற உன்னை உன் திருவடித் தொண்டனாகிய நான் எப்படி பணிந்து வணங்குவது என்று நீயே எனக்கு கட்டளையிடுவாயாக.

தனக்கு மேல் வேறு பொருள் இல்லாத பரம்பொருளே, பிறைசூடும் திருமுடிப் பெருமானே, கழுத்தில் வைத்து கரிய நஞ்சுக்கும் அழகு தரும் நீலகண்டனே, ஞான வெளியில் திகழ்பவனே, நிலையான நன்மை தரும் பெரும் பொருளான உன்னை நல்ல சொற்களை கலந்து என்னுடைய நாக்கினால் பலமுறை பாட வேண்டுமென்று நினைக்கிறேன். அதற்கு துணை செய்வது போல அற்பனாகிய என் உள்ளத்தில் அளக்க முடியாத உன்னை வைத்து வழிபடத் தந்தவன் நீயல்லவா? பொன்னம்பலத்தில் ஐந்தொழில் புரிய நடனமாடும் பெருமானே, ஊடிக்காலமும் நீ, உலகங்கள் எல்லாம் நீ, அவற்றைக் கடந்து வேறாக நிற்பவனும் நீ. நினைப்பிற்கு எட்டாத உன்னை உன் திருத்தொண்டனாகிய நான் எப்படி நினைப்பது என்று நீயே நினைத்து அருள் புரிவாயாக.

மலைபோல் பெருவடிவாய் இருக்கும் பொழுதே அணுவைப் போல சிறிய வடிவாகவும் இருப்பவனே, பெண்ணோடு ஆணுமான அம்மையப்பனே, என் பிறப்பையும் இறப்பையும் நீக்கிய பெருஞ்சோதியே, கருமையும் வெண்மையுமாய் காட்சி அளிக்கும் அருள்வெளியே, மீன் போன்ற கண்களை உடையவளும் மலையரசன் மகளுமாகிய உமையம்மைக்கு பற்றுக்கோடாயிருப்பவனே, சொல்லற்கரிய வேதங்கள் நான்கும் ஓலமிட்டு கூவி அழைக்கும் ஒருவனே, என் அப்பனே, அம்பலத்தில் ஆடும் அமுதமே, ஒருவனாய்க் காட்சி தந்து பலவற்றிலும் ஊடுருவி புகுந்து நிற்கும் உன்னை உன் திருத்தொண்டனாகிய நான் எப்படி பேசுவது என்று நீயே எனக்கு உரைத்து அருள்வாயாக.

அழகு வடிவானவனே, மேலான பதங்களில் உள்ள தேவர்களுக்கு அரசனே, பண்பு அடையாளம் ஆகியவற்றைக் கடந்து நிற்கும் ஒப்பற்ற பண்பாளனே, பேரூழிக் காலத்தும் விளங்கி நிற்கும் காலத்தின் வடிவானவனே, கங்கையின் தலைவனே, எங்களை ஆண்டருளும் காலகாலனாய் யமனை வென்றவனே, மன்மதனை அழித்தவனே, நஞ்சையே அமுதமாக உண்டு தில்லையம்பலத்தில் செம்பொன்னாலான கோயிலில் ஆனந்த நடனமாட வல்லவனே, எல்லா உலகங்களும் ஆனவனே, கல்லாலின் புடையமர்ந்து நல்ல தவம் செய்யும் உன்னை தனியானவனும் உன் தொண்டனுமான நான் அருகில் நெருங்கும் வண்ணம் நீ என் அருகில் நெருங்கி வந்து அருள்வாயாக.

திருநீறு அணிந்து ஒளி வீசும் பவளமலையே, என்றும் நிற்கும் நெற்றிக் கண்ணை உடைய ஒப்பற்ற நெருப்பின் வடிவானவனே, வெவ்வேறு வகையாக விளங்கித் தோன்றும் உலகங்களும் இன்பப் பொருள்களும் ஆனவனே, யோகத்தால் பெறப்படும் பேரின்ப வெள்ளமே, மேருமலையை வில்லாக ஏந்திய வீரனே, கங்கையாற்றை சடையில் அழகாக அடக்கிய எங்கள் அற்புத கூத்தப் பெருமானே, அழகிய பொன்னாலான தில்லையம்பலத்தின் அரசனே, இடவக் கொடியை உடைய எம் ஈசனே, உன்னை உன் தொண்டனாகிய நான் இசைந்து பொருந்தும் வண்ணம் நீ என்னோடு இசைந்து பொருந்தி அருள்வாயாக.

குபேரனுக்கு வாய்த்த நல்ல நண்பனே, சுகம் தருபவனே, முத்தலை சூலத்தை ஏந்தியவனே, அடிவற்றவனே, மங்களம் தரும் சிவபெருமானே, பொன்னாலான நல்ல தூண் போன்றவனே, வேண்டுவார் வேண்டுவதே ஈயும் கற்பக மரத்தின் கொழுந்து போன்றவனே, முக்கண் பெற்ற ஒப்பற்ற கரும்பே, தூய்மையானவனே, முருகனையும் விநாயகனையும் தந்தவனே, பொன்னம்பலத்தில் ஆடும் தேவர்கள் தலைவனே, உன்னுடைய அருள் ஞானம் என்ற இரண்டு திருவடிகளையும் என் மனத்தில் இன்பமாய் அனுபவிக்கும்படி நீ அனுபவத்தை தருவாயாக.

மாறி மாறி வருகின்ற பிறவிகளில் செத்து பிறக்கின்ற சிறு தெய்வ வழிபாடுகளைக் கண்டு திகைத்து நின்ற என்னை திகைக்காமல் செய்தாய். உன்னுடைய பொன்னும் மின்னலும் போன்ற நிறையின்பம் தரும் திருவடியின் கீழ் நின்று அனுபவிக்கச் செய்தாய். ஒப்பற்ற ஒளி தரும் மாணிக்கமே, தருமத்தின் தன்மைகளைக் காட்டி அருந்தவ முனிவர்களுக்கெல்லாம் அரசனாய் கல்லாலின் கீழமர்ந்த பொன்னம்பலத்தானே, புறச்சமயங்களான சமணம் பௌத்தம் ஆகியவற்றில் உள்ள பொய்களைக் கண்டு வெளிப்படுத்திய உன்னை உன் தீர்த்தொண்டனாகிய நான் சேரும் வண்ணம் நீ என்னைச் சேர்ந்து அருள் புரிவாயாக.

சிவபெருமானை மருமகனாகப் பெற்ற தக்கனுடைய நல்ல தலையும், யாகத் தலைவனாக இருந்த எச்சனுடைய வலிமையான தலையும், தாமரையில் இருக்கும் பிரமன் தலையும் ஒன்றாக அறுபட்டு உருண்டு ஓடும்படி ஒளிமிக்க திருப்புருவத்தை நெரித்து அருளிய ருத்ரமூர்த்தியே, எலும்பு மாலை ஆடையான புலித்தோலின் மேல் ஆடவும், அண்டங்களெல்லாம் ஆடவும், பொன்னம்பலத்தில் ஆடும் பேரழகனே, எவராலும் தொடர முடியாத உன்னை உன் திருத்தொண்டனாகிய நான் தொடர்ந்து பற்றும் வண்ணம் நீ என்னைத் தொடருவாயாக.

நரசிங்கமாகி இரணியன் நெஞ்சை பிளந்த திருமாலுக்கு அந்த வேகம் அடங்க சரபமூர்த்தியாகி அருள் செய்த வள்ளலே, மயங்கி நின்ற தாரகாட்சன், கமலாட்சன், வித்யுன்மாலி என்ற அசுரர்கள் வசித்த மூன்று புறங்களும் எரியும்படி வேத குதிரைகள் பூட்டப்பெற்ற தேரில் ஏறிய ஆண் சிங்கம் போன்ற வீரனே, வலிய அரக்க நடங்குமாறு அவனை கைலாய மலையின் கீழ் நசுக்கிய கனகசபை மன்னனே, நஞ்சை கழுத்தில் கொண்ட பேரழகனே, உன்னை உன் தொண்டனாகிய நான் விரும்புமாறு நீ என்னை விரும்புவாயாக.

0: வேதங்களும் தேவர்களின் கூட்டமும் உன்னை அறிய முடியாமல் நான்முகன் திருமால் ஆகியவர்களோடு மயக்கமுற்று பலமுறை முறையிட்டும் அளவிட்டு உரைக்க முடியாத உன்னை பிடிவாத குணமுள்ள அறிவிலியாகிய நான் அற்பமான சொற்களால் துதி செய்திருக்கிறேன். இச்சொற்கள் வீரக்கலனணிந்த அரணாகிய உன் பெருமையைப் பேசுவதால் இவற்றை அறிவில்லாத பயனற்ற சிறியவர்களின் புன்செயலையும் பொறுக்கும் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பனே, நிறைந்த கருணையின் இருப்பிடமாக அம்பலத்தில் இருக்கும் பெருமானே, உன்னை உன் திருத்தொண்டனாகிய நான் முறையாக நினைக்க வேண்டும் என்று நீ நினைத்து அருள் புரிவாயாக. இந்த பாடல்களில் இறைவன் நினைத்தாலன்றி அவனை நாம் நினைக்க முடியாது என்பதை திருமாளிகைத் தேவர் விளக்குகிறார். அவனன்றி ஓரணுவும் அசையாது என்பதை இந்த பாடல்கள் நிலைநாட்டுகின்றன.
1: Om Namah Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: திருஞான சம்பந்த பெருமான் அருளியது யாழ்முறைப்பண் ராகம் அடானா தாளம் ரூபகம்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: பழுது

Thank you.

உனக்கு

அனைத்தும் தமிழ தோழ

0: 12 திருமுறை பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள்.
1: திருச்சிற்றம்பலம் செக்கிழார் அருளி செய்த திருத்தொண்டர் புராணம் என்னும் பெரிய புராணம், அமர்நீதி நாயனார் புராணம்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவம்பாவை. தலைப்பு: ஓருருகால் எம்பெருமான். வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: இனி அடுத்த திருப்பாடன். இப்படி நீராடி பெருமானுடைய திருவடி சிறப்பை பாடி பாடி நீராடி வருகின்ற பெண்கள் தம்முடைய தோழியருள்ளே பக்குவத்திலே மிக முதிர்ந்த உத்தமத்தில் உத்தமமான ஒரு பெண்ணடியாரின் நிலையினை குறிப்பிட்டு வியந்து போற்றுகின்றார். இப்ப எப்படின்னா, ஒவ்வொரு துறையிலும் பாருங்க, இவர் இப்படி எல்லாம் சாதிச்சிருக்கார் பாருங்க அப்படிங்கும் போது அந்த துறையிலே உள்ளவர்களுக்கு அது ஒரு ஊக்கத்தை தரும். ஆஹா, நாமளும் இந்த மாதிரி சாதிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஊக்கத்தை தரும் அல்லவா. விளையாட்டுத் துறையிலே, கல்வித்துறையிலே, விளையாட்டுத் துறையிலே இவர் இந்த மாதிரி உலக சாதனை புரிந்திருக்கிறார் அப்படிங்கிற போது மற்றவர்களுக்கும் நாமளும் அந்த மாதிரி சாதனை புரியணும் அப்படின்னு ஒரு விருப்பம் வரும். கல்வித்துறையில் இவர் பல்கலைக்கழகத்திலே முதல்வதாக தெரிவிக்கின்றார். அதன் பிறகு அமெரிக்கா சென்று படித்து அங்கும் சிறப்பு பட்டமெல்லாம் வாங்கியிருக்கின்றார் என்றெல்லாம் பின் வருகின்ற மாணாக்கரிடம் சொன்னால் அவர்களுக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டும். அதே மாதிரி சிவநெறியிலே ஈடுபட்டு வருகின்ற நமக்கு இந்த மாதிரி உத்தமோத்தமமான அடியார்களுடைய அந்த பக்தி சிறப்பினை எடுத்து சொல்லும் பொழுது அது நமக்கு நம்மை மிகவும் ஆட்கொள்ளும். அந்த மாதிரி ஒரு சீரிய மெய்யடியாருடைய அந்த பக்தி சிறப்பை சொல்வதற்கே இந்த பாடலை அர்ப்பணித்து விட்டார்கள் நம்முடைய வாதவூரடிகள் என்று சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான பாடல். ஓரொரு கால் எம்பெருமான் என்றென்றே நம் பெருமான் சீர் ஒரு கால் வாயோவாள் சித்தம் கழிகூற நீர் ஒரு கால் ஓவா நெடுந்தாரை கண் பணிப்ப பாரொரு கால் வந்தனையாள் விண்ணோரை தான் பணியாள் பேரறையற்கு இஞ்சனே பித்தொருவர் ஆமாறும் ஆர் ஒருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர் தாழ் வாருருவ புன்முளையீர் வாயார நாம்பாடி ஏர் உருவ பூம்புணர் வாய்ந்து ஆடையலோர் எம்பாவாய் என்பது இந்த 15வது திருப்பாடல். தோழிகளை அழைத்து ஒரு பெண்ணடியார் தன் தோழிகளை அழைத்து அந்த சிறந்த பெண்ணடியாருடைய பக்குவ நிலையினை குறிப்பிட்டு போற்றி பாடுகின்றார். வாருருவ புன்முளையீர் என்று அழைத்து சொல்கின்றார். ஓரொரு கால் எம்பெருமான், ஓரொரு கால் என்றால் ஒவ்வொரு சமயத்திலே, ஒவ்வொரு சமயத்திலே எம்பெருமான் எம்பெருமான் எம்பெருமான் என்று ஒவ்வொரு சமயத்திலே பெருமானை அழைத்து நம் பெருமான் சீர் ஒரு கால் வாயோவார் நம் பெருமானாகிய சிவபெருமானுடைய பெருமையினை சொல்லுவதிலிருந்து ஒரு பொழுதும் நீங்க மாட்டார். வாயால் பெருமானுடைய பெருமையை சொல்லிக்கொண்டே இருப்பார். வாய் ஓயாமல் சொல்லிக்கொண்டே இருப்பார். அப்படி சொல்லிக் கொண்டிருப்பதிலிருந்து ஒருபோதும் நீங்க மாட்டாள். ஓவாள் என்றால் நீங்க மாட்டாள். தன் வாயினால் பெருமானை துதிக்கின்ற அந்த செயலிலிருந்து நீங்க மாட்டாள். அப்ப வாய் ஓயாமல் பெருமான் புகழை சொல்லிக்கொண்டே இருப்பாள். அப்படி பெருமான் புகழை சொல்லும் போது இடையிடையே எம்பெருமான் எம்பெருமான் என்றும் சொல்லி வருவாள். எம்பெருமான் யாரை சொல்கின்றார் என்றால் நம் பெருமானைத்தான். நமக்கு யார் பெருமானோ அவர்தான் இவளுக்கும் பெருமானாக இருக்கின்றார். ஆகவே அந்த அவளுடைய நிலையிலே வச்சு சொல்லும்போது எம்பெருமான் என்று சொன்னார். அவள் எம்பெருமான் என்று சொல்வது நம் பெருமானைத்தான், நம்ம சிவபெருமானைத்தான் என்பதற்காக நம் பெருமான் என்று அடுத்து கூறினார். எம்பெருமான் எம்பெருமான் என்று நம் பெருமானை சொல்லி அவருடைய புகழை சொல்வதிலிருந்து ஒருபோதும் நீங்க மாட்டாள். புகழை சொல்லிக்கொண்டே வரும்போதே இடையிடையே எம்பெருமான் என்ற அந்த சொல்லையும் சொல்வாள்னர். இடையிடையே சொல்கின்றாள்னு சொல்லிட்டு அப்புறம் எப்போதும் சொல்லிக்கொண்டே இருப்பாள்னு சொன்னா அது முரண்பாடா இல்லையா என்று கேட்பார்கள். எப்போதும் பெருமானின் புகழை சொல்லி வருகின்றாள். அப்படி பெருமானின் புகழை சொல்லி வரும்பொழுதே எம்பெருமான் எம்பெருமான் என்று இடையிடையே சொல்லிக் கொள்கின்றார் என்று கொள்ளலாம். ஒவ்வொரு அமயத்தில் எம்பெருமானே என்று பலமுறை கூறி நம் தலைவனாகிய சிவபெருமானுடைய புகழ்மொழிகளை ஒருபொழுதும் வாய் ஓயாமல் பேசுவாள். வாய் ஓயாமல் பேசுவதனால் என்ன, மனம் வாக்கு காயம் என்று சொல்வார்கள். மனம் வாக்கு காயம். இதுல வாக்கினால் துதிப்பது ரொம்ப விசேஷமானது. வாக்கினால் துதிப்பதன் மூலம்தான் உள்ளமும் பண்படும், உடலால் செய்யப்படும் வழிபாடும் ஊக்கத்தோடு செய்யப்படும். ஆலயத்துக்கு நம்ம சும்மா போயிட்டு வந்தோம்னா நமக்கு ஆலயத்துக்கு தினமும் போகணுங்கிற ஊக்கம் வராது. ஆலயத்துக்கு போய் ஒரு பதிகத்தை சொல்லிவிட்டு வர வேண்டும் என்று வைத்துக் கொண்டோம் என்றால் இல்லையா, அடுத்தால திரும்ப போய் அந்த பதிகத்தை சொல்லணும், இல்லாத அதே தளத்துக்கு இன்னொரு பதிகம் இருக்கா அதை சொல்லணும், நேற்று அந்த பதிகம் சொல்லுமா, இன்னைக்கு இந்த பதிகம் சொல்லுவோம், நாளைக்கு அந்த பதிகம் சொல்லுவோம். அப்படி வாக்குக்கு ஒரு வேலை கொடுத்து விட்டால் உள்ளமும் நல்லா பண்படும், உடலும் ஊக்கத்தோடு வேலை செய்யும். நடுவில் உள்ள அந்த வாக்கினால் செய்யும் வழிபாடு அது மிகச்சிறப்பானது. அதான் பூசலார் நாயனார் உள்ளத்தாலேயே கோயில் அமைத்தவர் இல்லையா. உள்ளம் அப்படின்னு சொன்னாலே அது பூசலாருடைய உள்ளம் தான் ஞாபகத்துக்கு வருது. இப்பேற்பட்ட ஒரு உள்ளம் அவருடைய உள்ளம். எப்படி அவருக்கு மட்டும் உள்ளம் என்ன அப்படியே அவர் நினைச்சபடி அப்படியே நிற்குது. என்ன கோயில் அமைக்கணும்னா அதை தவிர வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் எப்படி அவருடைய உள்ளம் மட்டும் பெருமானுடைய அருளுக்கு அப்படியே வந்து பணிந்து அதில் அடைக்கலமாகுது அப்படின்னா, அவர் நாவினாலே பெருமான் புகழை பாடுகின்ற பணியினை மிகச் செம்மையாக செய்பவர். எங்கே கிடைச்சது அந்த குறிப்புன்னா, நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தான் கருணையோடு அந்த உண்மையை நமக்கு உணர்த்தி இருக்கின்றாங்க. மனதினாலேயே வழிபாட்டை மிகச்செம்மையாக செய்த பூசலார் நாயனரை குறிப்பிடும் போது திருத்தொண்ட தொகையிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எப்படி குறிப்பிடுகின்றார்கள், மன்னிய சீர் மறை நாவன், மறை நாவன் என்று மறைகளை நாவிலே எப்போதும் மறைகளை நாவிலேயே வைத்திருப்போம். மறைவன் மறை என்று சொன்னால் இறைவனை போற்றுகின்ற தோத்திர பாடல்கள் அதை நாவிலேயே வைத்திருக்கின்றார். வேத தோத்திரங்களை நாவிலே வைத்திருப்பவர் மறைநாவன். மன்னிய சீர் மறைநாவன் நின்ற ஊர் பூசல் என்று சொல்கின்றார் அல்லவா. பாருங்க, அவர் உள்ளத்தாலேயே வழிபாடு செய்து புயதி பெற்றவர், ஆனால் இங்கே மறைநாவன் என்று சொல்லி அவரை போற்றுகின்றார். அப்போ அந்த உள்ளத்தால் அவ்வளவு செம்மையாக அவர் இருந்ததுக்கு காரணம் என்ன என்பதை நமக்கு கருணையோடு உணர்த்துகின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அப்போ அந்த வாக்கினால் துதிப்பதனால் உள்ளம் எப்படி செம்மை அடைகின்றது, அதை மாதிரி இவள் எம்பெருமான் புகழை நாவினால் சொல்வதை ஓயாமல் செய்து கொண்டிருக்கின்றார். வாய் ஓயாமல் பாடுகின்றார். சீர் ஒரு கால் வாய் ஓவாள், பெருமானுடைய சீரினை சிறப்பினை சொல்வதிலிருந்து அவள் ஒருபோதும் பின்வாங்க மாட்டாள், வாயினால் சொல்லிக்கொண்டே இருப்பாள். அப்படி இருப்பதனால அவளுடைய உள்ளம் எப்படி செம்மையாகுது தெரியுமா, சித்தம் கழிகூர்கின்றது. சித்தம் கழிகூற அவருடைய உள்ளத்திலே கழிப்பு வாக்கினாலே சொல்லும் பொழுது உள்ளமானது மகிழ்ச்சி அடைகின்றது. அப்புறம் உடல்ல ஏற்படுது, உள்ளத்தில் மட்டுமா விளைவு ஏற்படுது, உடல்லையும் ஏற்படுகின்றது. எப்படி அப்படின்னா, கண்ணீர் ஒரு கால் ஓவா நெடுந்தாரை கணிப்ப, நீர் ஒரு கால் ஓவா நெடுந்தாரை கண்பணிப்பன்னு வருது இல்லையா. அந்த கண் என்பதை நீருக்கு முன்னால வைத்தார், கண்ணீர் ஒரு கால் ஓவா. கண்ணீர்னா கண்களிலிருந்து நீர் ஒரு காலும் வற்றாதபடி நெடுந்தாரை பணிப்ப, நெடிய தாரையாக பொழிய. கண்களிலிருந்து நீர் வற்றாமல் நெடிய தாரையாக பொழிகின்றது. வாக்கினால அவன் புகழை ஓயாமல் சொன்னதன் விளைவு உள்ளத்திலே மகிழ்ச்சி பெருகுகின்றது, கண்ணிலிருந்து நீர் வற்றாமல் நெடுந்தாரையாக பொழிகின்றது. மெய்தான் அரும்பி விதிவிதித்து உன் விரையார் கலர்க்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்து இல்லையா. இப்ப கைகளை தலையின் மேல் கூப்பி உடம்பின் வழிபாடு பெறப்படுகின்றது. அதே மாதிரி மெய்தான் அரும்பி விதிர் விதித்து எல்லாமே இந்த உடலினுடைய மெய்ப்பாடுகள் தானே, எல்லாமே புறத்தே நிகழும் மெய்ப்பாடுகள் தான். இதுக்கு காரணம் என்ன, போற்றி செய்ய செய்ய போற்றி என்னும் கை, போற்றி செய்ய செய்ய போற்றி என்று நாவாலே துதிக்கின்ற அந்த ஒழுக்கம். கைதான் நெகிழவிடேன், அந்த கைதான் நெகிழவிடேன், அதில் உள்ள கை என்பது அந்த ஒழுகலாறு. போற்றி செய்ய செய்ய போற்றின்னு துதித்தலாகிய அந்த ஒழுக்கம், கைதான் தலை வைத்து அந்த கை வந்து கரங்கள், கரங்களை தலைமையிலே கூப்பி கைதான் நெகிழ்விடும் போது அந்த ஒழுகலாற்றை நான் வந்து தளர விட மாட்டேன், கொஞ்சமும் குறைக்க மாட்டேன். போற்றி செய்ய செய்ய போற்றின்னு துதிப்பதனால உடல்ல மெய்தான் அரும்பி விதிவிதிக்கின்றது, கைகள் தலைக்கு மேலே கூப்பப்பெறுகின்றன. உள்ளம் எப்படி செம்மையடையுது, உள்ளம் பொய்தான் தவிர்ந்து உள்ளத்துல பொய்மையே நீங்கி போகிறது. இதற்கு மேலே என்ன பெயர் வேண்டும், போற்றி செய்ய செய்ய போற்றின்னு துதிப்பதனால் வந்த ஒரு சிறப்புகள், உள்ளத்துக்கும் சிறப்பு உடலுக்கும் சிறப்பு. மெய்யானது அரும்பி விதிர்விதிருக்கின்றது, கைகள் தலைமீது வணங்க எழுகின்றன. போற்றி செய்ய செய்ய போற்றின்னு துதித்தனால உடம்புல இந்த விளைவு ஏற்படுது, உள்ளத்துல பொய்மையே நீங்கி போகின்றது. அதனாலதான் போற்றி திரு அகவல்லே வைத்து போற்றி போற்றின்னு எத்தனை முறை துதிக்கின்றார்கள் நம்முடைய பாதவுரடிகள். ஆகவே அந்த வாக்கினால் துதிப்பதனுடைய விளைவு உள்ளத்திற்கும் கிடைக்கின்றது, உடலுக்கும் கிடைக்கின்றது. ஆகவே மனம் வாக்கு காயம் மூன்று வழிபாடுகளே வாக்கினால் செய்யும் வழிபாடு மிகச்சிறப்பானது. இன்னும் சொல்ல போனால் அது அருகில் இருப்பவரையும் வழிபாட்டினருக்கு தூண்டும். ஏன்னா அந்த திருநாம சிறப்புகளையும் எம்பெருமான் பெருமைகளையும் சொல்லும் பொழுது அது பக்கத்தில் இருப்பவராலும் கேட்கப்பட்டு அவர்களுடைய வழிபாட்டையும் மேலும் செம்மையாக்கும். ஆகையினால்தான் கூறுகின்றார்கள், சீர் ஒரு கால் வாய் ஓவாள், அதனால் அவள் சித்தம் கழி கூறுகின்றது. நீர் ஒரு கால் ஓவா நெடுந்தாரை கண்பணிப்ப என்ற நிலை ஏற்படுகின்றது. கண்ணீர் வற்றாமல், கண்ணீர்னா உலக துன்பத்தை பொறுக்க முடியாமல் அழுதல் என்பது வேறு. உலகத்திலே தான் எதிர்பார்த்தது கிடைத்து விட்டது, அதற்கு மேலும் கிடைத்து விட்டது. அந்த இன்பத்திலே, அந்த ஆனந்தத்திலே அழுகின்ற அழுகை அதுவும் வேறு. என்ன உலக இன்பம் கிடைத்ததுனாலே ஒரு ஆனந்த கண்ணீர் வரும் இல்லையா, அந்த ஆனந்த கண்ணீரும் வேறு. உலக துன்பத்தின் காரணமாக வருகின்ற கண்ணீரும் வேறு. எம்பெருமானின் கருணையை உணர்ந்து வடிக்கின்ற கண்ணீர் அது வேறு. என்ன உலகத்திற்காக அழுதல், உலகத்திற்காக ஆனந்த கண்ணீர் வடித்தல், அதெல்லாம் வந்து பாசச்சார்புடையவை. அந்த கண்ணீர் எல்லாம் இது வந்து பாச நீக்கத்தினுடைய அறிகுறியாக வரக்கூடிய கண்ணீர். கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்து என்றார். அந்த பொய்மை தவிர்வதற்கு ஏதுவான கண்ணீர் அல்லது அழுதால் உன்னை பெறலாமே, யானே பொய் என் நெஞ்சும் பொய் என் அன்பும் பொய், ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே, யானும் பொய் என் நெஞ்சும் பொய் என் அன்பும் பொய்யானால், இப்படி பொய்மையாக இருந்தால் அழுதால் உன்னை பெறலாமே, அழுதால் உன்னை பெற முடியுமா, பெறலாமேன்னு வினாவாக்கி, பெறலாமே என்பதை வினாவாக்கி, பெறலாமா பெற முடியாது என்று பொருள் சொல்வது அது ஒரு முறை. பெறலாமே என்று அந்த ஏகாரத்தை தேற்ற பொருளாகவும் கொள்ளலாம், பெறலாம் ஐயமின்றி பெறலாம். ஏன்னா நான் பொய்யை என் நெஞ்சும் பொய் தான், அன்பும் பொய் தான். நானே பொய்யா இருக்கும்போது என்னால் பயன்படுத்தப்படும் நெஞ்சமும் இல்லையா, அந்த நெஞ்சத்தை கொண்டு நான் வைக்கிற அன்பும் பொய்யா தானே இருக்க முடியும். ஆனாலும் அழுதால் உன்னை பெறலாம். எப்படின்னா அழுதால் இந்த பொய் நிலை நீங்கும், பொய் நிலையில இருக்க வரைக்கும் உன்னை பெற முடியாது தான், ஆனால் அழுதால் பெறலாமேன்னு ஏன் அருள் செய்தார்கள் என்றால், அழுதால் பொய் நிலை நீங்கும், இந்த பொய்மை நீங்கும். அதான் கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய் தான் தவிர்ந்து என்று அந்த திருச்சதக பாடலே குறிப்பிடுகின்றார்கள். அழுவதனால் பொய்மை நீங்கும் என்பதற்கு அந்த பகுதி ஆதாரம். அதனால அழுதால் உன்னை பெறலாமே, பெற முடியும் என்று பொருள் பண்ணலாம். ஆகையினாலே இப்படி ஒரு பொய்மையான நிலையிலே இருக்கின்றேனே, எனக்கு நீ அருள் செய்ய வேண்டும், அருள் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பித்து விண்ணப்பித்து அழும்போது அந்த பொய்மை நிலை நீங்கப்பெறும். அவனுடைய அருள் கிட்டி அந்த பொய்மை நிலை நீங்கப்பெறும் என்பது கருத்து. ஆகையினாலே கண்ணீர் ஒரு கால் ஓவா நெடுந்தாரை பணிப்ப, பார் ஒரு கால் வந்தனையாய், பார் இந்த உலகம் இந்த நிலம், நிலத்துல ஒரே முறையான வணக்கம். ஒரு கால் வந்தனைன்னா ஒரே முறையான வணக்கம் என்று பொருள் சொல்கின்றார். ஒரே முறையான வணக்கம், அதாவது சிவபெருமானை வணங்குதலாகிய அந்த வணக்கத்தை மட்டுமே உடையவள், ஏனைய தெய்வங்களை வணங்க மாட்டாள்னு கருத்து. அதை விதந்து ஓதுகின்றார் அடுத்தால, விண்ணோரை தான் பணியாள், விண்ணவர்களை எல்லாம் பரம்பொருள் என்று கருதி அவர்களை பணிந்து வணங்க மாட்டாள், சிவபெருமானை மட்டுமே வணங்குவாள். பேரறையர்க்கு ஒருவர் பித்தாமாறும் இஞ்சனே, பேரறையர் அதாவது பேரரசன், அதாவது இந்த உலகத்தையே ஆளக்கூடிய பேரரசர் யாரு, சிவபெருமான் தான். கடவுள் பேரரசனாகிய சிவபெருமான் பொருட்டு ஒருவர் இப்படி பித்துற்று இருக்கிற நிலையும் இப்படித்தான் இருக்குமோ என்று அவர் கூறுகின்றார். எப்போதும் அவன் திருப்புகளை பாடிக்கொண்டு அதனால் சிந்தையிலே களிப்புற்று அந்த ஆனந்த கண்ணீர் பற்றாமல் தாரையாக ஒழுகிக் கொண்டிருக்கின்றதே, உலகத்துக்கே பேரரசனாக விளங்கக்கூடிய சிவபெருமானிடம் ஒருவர் பித்து கொண்டால் இப்படிப்பட்ட நிலைதான் ஏற்படுமோ என்று சொல்கின்றார். இது மிக உயர்ந்த நிலை, இப்படிப்பட்ட உயர்ந்த நிலை ஏற்படுமோ என்று சொல்கின்றார். அதான் பேரறிஞருக்கு ஒருவர் பித்தாமாறு விஞ்ஞனே என்று இயைத்து பொருள் கொண்டார். இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர் ஒருவர் ஆர், இம்முறையிலே தம் அடியார்களை ஆட்கொள்ளக்கூடிய வித்தகர் யார், யாரு, சிவபெருமான் தான். அந்த அப்படிப்பட்ட வித்தகர் யாரோ அவருடைய திருவடிகளை வாயார நாம் பாடி ஆட்கொள்ளும் வித்தகர் இல்லையா, ஆர் ஒருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர் தாள் என்று சொன்னார். ஆர் ஒருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகரோ அவருடைய தாள்களை அவருடைய திருவடிகளை வாயார நாம் பாடி, வாயார நாம் போற்றி பாடி, வாய் நிறைய நாம் பாடிக்கொண்டு ஏர் உருவ பூம்புணல், ஏர் உருவம் என்று சொன்னால் ஏர் என்பது அழகை குறிக்கின்றது, உருவம் என்பது தோற்றம், அழகிய தோற்றமுடைய அந்த பொய்கை. ஏர் உருவ பூம்புணல் அழகிய தோற்றமுடைய பூம்புணல் பூக்கள் நிறைந்த புணல், ஏர் அழகு உருவம் தோற்றம் பூம்புணல் பூக்கள் நிறைந்த புணல், அழகிய தோற்றமுடைய பூக்கள் நிறைந்த புணலிலே பாய்ந்து ஆடுவோமாக. யார் ஒருவர் இப்படி தமிழத்திலே பித்து கொள்ளுமாறு தம் அடியார்களை ஆட்கொள்கின்றார்களோ அந்த பெருமானின் திருவடிகளை பாடி, என்ன நாமும் இந்த அடியாரை போல சிவத்திலே பித்துற்று விளங்க வேண்டும். பித்துற்று விளங்குவது ஒரு சிறப்பா, அவர் பித்து பிடித்தவர் என்று ஒருவரை இகழெல்லாம் செய்வாங்க அப்படின்னு சொன்னால், இங்கே பித்து என்பது ஆணவ மனத்தை சார்ந்து விளையக்கூடிய பித்து, அது தாழ்ந்த பொருள்களிடத்திலே நாம் தீவிரப்பட்டு கொள்ளுமாறு செய்யும். யார் ஒருவர் நம் மீது பித்து கொண்டு இருக்கின்றாரோ அவர் மீது பித்துற்று இருந்தால் அது நமக்கு மேன்மையை தரும் இல்லையா. யாருக்கு நம்ம பக்தி செய்யணும்னா, நம்ம மேல யாரு பித்து கொண்டு இருக்கிறானோ அவன் மீது பக்தி செய்யணும். அப்பர் பெருமான் சொன்னார், பித்தர்க்கு பத்தராகினார். பெரும்புணல் காலை மூழ்கி பித்தர்க்கு பத்தராகி பெருமான் நம் மீது பித்துட்டிருக்கிறார். பித்துங்கிறது நம்ம உலகத்துல வழங்கக்கூடிய அந்த இழிவான வழக்கை நாம இங்க ஒரு பொருளில் பொருளிடத்திலே உள்ள தாழ்வுகளை எல்லாம் கருத்தில் கொள்ளாமல் அப்படி ஒரு கண்மூடித்தனமான மோகத்தோடு, சிந்தித்து பார்க்காத கண்மூடித்தனமான ஒரு மோகத்தோடு ஒரு பொருள் மீது இச்சை வைத்தலை அந்த பொருள் மீது அவர்கள் பித்து கொண்டிருக்கின்றார்கள் சொல்வார். அது வேற. இங்க எப்போதும் நம்முடைய உய்வை பற்றியே நினைத்து கொண்டிருக்கின்ற பெருமான் மீது அன்பு கொண்டு அவனை நினைப்பதை நிறுத்திவிட்டு இன்னொரு பொருளை நினைச்சதுல என்ன பயன் இருக்குது? ஒரு பயனும் இல்லை, அது முறையும் இல்லை என்ற தெளிவோடு, ஏன்னா நம்ம அறிவு விளங்கினாலே அவன் விளக்கம் செய்துதான் விளங்குகிறது. அப்ப அவனை மறந்து நாம எப்படி இன்னொரு பொருளை நினைக்கலாம் இல்லையா? அது நாமவே ஒரு பொருளை அறிகின்றோம், நம் அறிவு இயற்கையாகவே விளங்குகின்றது என்று நாம நினைச்சதெல்லாம் ஆகும். இயற்கை அறிவினன் என்பது சுவாமியினுடைய எண்குணங்களுள் ஒன்று, எட்டு பெருங்குணங்களில் ஒன்று. தன்வயத்தனாதல் நமக்கு இருக்க முடியுமா? நாம எங்க இருக்க, நம்ம உடம்ப சார்ந்திருக்கோம். உடம்போ உணவை சார்ந்திருக்கு, உடைய சார்ந்திருக்கு, இருப்பிடத்தை சார்ந்திருக்குது. உணவு உடை இருப்பிடம்லாம் நல்லபடியா கிடைக்கணும்னா அது பணத்தை சார்ந்திருக்குது, பணம் உத்தியோகத்தை சார்ந்திருக்குது, உத்தியோகம் கல்வியை சார்ந்திருக்குது, கல்வி பள்ளியை சார்ந்திருக்குது, கல்லூரியை சார்ந்திருக்குது, புத்தகங்களை சார்ந்திருக்கு. இப்படி சார்புகள் பெருகி கொண்டே போகுது. நமக்கு உடலை சார்ந்து நாம இருக்கிறதுனால உடலுக்கோ ஓராயிரம் சார்புகள், அத்தனை சார்புகளையும் வைத்துக் கொண்டுதான் நம்ம வாழ வேண்டி இருக்கிறது. இதுல தன்வயத்தனாதல் என்பது நம்மால எப்படி முடியும் இல்லையா? தூய உடம்பினனுக்கு வாய்ப்பு இல்லை. இயல்பாகவே பாசங்களின் நீங்குதல் அந்த பேச்சுக்கே இடமில்லை, அவன் அருளால தான் நீங்க போறோம். பேர் அளவில் ஆற்றல் உடைமை, வரம்பில் இன்பம் உடைமை, இந்த குணங்கள்லாம் நமக்கு கிடையாது, தெளிவா தெரியுது. அதே மாதிரிதான இயற்கை உணர்வினாதல், அவன் அறிவு வேற யாருடைய உதவியும் இல்லாமல் தானாகவே விளங்குகிறது பெருமானின் அறிவு. அதான் அவனை இயற்கை உணர்வினாதல்னு சொன்னோம். இன்னொரு அவனுக்கு உணர்த்த வேண்டியதில்லை. நம்ம அறிவு இயற்கை அறிவா அப்படின்னு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? இயற்கை நம்ம அறிவு இயற்கை அறிவுன்னா அது எட்டு குணங்கள்ல உள்ள ஒரு குணமாச்சே, அந்த எட்டும் பெருங்குணங்கள் அல்லவா? அதுல ஒரு குணம் கூட நம்மகிட்ட இருக்க முடியாத. அப்ப நம்ம அறிவும் விளங்கி கொண்டிருக்கிறதுன்னா அவன் விடாமல் விளக்கி கொண்டே இருக்கின்றான். சூரிய ஒளி இங்கு பொழிந்து கொண்டு நமக்கு சூரியன் தன் ஒளியை பொழிந்து கொண்டே இருக்கின்றது. அதனால நமக்கு பொருள்களை நம்ம கண்ணால பார்க்க முடிகின்றது. அதுபோல பெருமான் நம்முடைய அறிவிலே விடாமல் விளக்கம் செய்து கொண்டே இருக்கின்றான். தன்னுடைய கருணை சக்தியை செலுத்தி செலுத்தி நம்ம அறிவை விளக்கிக் கொண்டே இருப்பதனாலதான் கடந்தோறும் நம்முடைய அறிவு விளங்கிக் கொண்டே வருகின்றது. அதனாலதான் குருஞான சம்பந்த சுவாமிகள், உணத்தின் உணர்வேன் உணர்த்தாயேல் நான் என் கணத்தும் உணரும் வகை காணேன். ஒரு கணம் கூட நீ உணர்த்தாம என்னால உணர முடியாது. அப்ப கணந்தோறும் அவன் உணர்த்தி வருகின்றான். ஆகவே ஒரு கணம் கூட அவன் உணர்த்துகின்ற கருணையை மறந்து வேறொன்றை நினைத்தால் அது அந்த கருணையை நாம மறந்ததாகத்தானே ஆகும். அதனால பெருமானையே நினைத்து அவனுடைய கருணையை எத்தனை பிறவிகள் நம்மை வளர்த்து இப்ப நமக்கு இந்த உயர்ந்த நிலையில் ஆக்கி வச்சிருக்கிறார், அவனையே சிந்திக்கக்கூடிய நிலைய அப்படின்னு சொல்லி அதை உணர உணர, பெருமானின் கருணையை உணர உணர அவன் மீது அன்பு மிகுகின்றது. அதைத்தான் பித்து என்கின்றார்களே ஒழிய, ஒரு நன்று உடையானை தீயது இல்லானைன்னு சொன்ன மாதிரி தீமையே இல்லாம நன்மை மட்டுமே கொண்ட ஒருவனிடத்துல நம்ம பேரன்பு வைக்கின்றோம். ஏதோ அதை ஒரு பித்துன்னு ஒரு சொல்லால சொல்றாங்களே ஒழிய, மத்தபடி உலகை உலகியல்ல வச்சு சொல்ற பித்து என்பது மாதிரி கிடையாது. இது உலகியல்ல நம்ம பித்துன்னு சொன்னா என்ன, ஒரு பொருளுடைய குற்றம் குறைகளை பற்றி எண்ணி பார்க்காமல் என்ன கண்மூடித்தனமாக அந்த பொருளை வந்து கொண்டாடுவது, அதுதான் பித்து. அந்த மாதிரி பித்து அல்ல இது. இது வந்து சிந்தை தெளிந்து அந்த தெளிவின் விளைவினாலே அவனுடைய அருளை நாம உணர்ந்து விட்டோம் என்று சொன்னால் அவன் அருளை சிந்திப்பதை தவிர நம்ம வேற ஏதாலும் சிந்திக்க முடியாது. அப்போ அந்த அருட்சிந்தனையிலேயே நிலைத்து நிற்றல் என்பதுதான் இங்க பித்து என்று சொல்லப்படுகின்றதே ஒழிய வேறொன்றும் இல்லை. வேற யாராலையும் இப்படி தன் அடியார்களை ஆட்கொள்ள முடியாது. ஏன்னா வேற யாருக்கும் அந்த பேரொருள் தன்மை கிடையாது. அவர்கள்லாம் தேவர்கள் தான், பசுவர்க்கம் தான். சுவாமி யாரு இப்படி அடியார்களை ஆட்கொள்வதிலிருந்தே யாரு பரம்பொருள் நல்லா தெரிஞ்சுக்கலாம். அதனாலதான் ஆரொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர் அவருடைய தாளை நாம் வாயார பாடி ஏறுருவ பூம்புடல் பாய்ந்து ஆடையலோர் என்பாவாய் என்று பாடுகின்றார். யார் ஒருவர் இப்படி ஆட்கொள்வார்? அவர் பெருமான் ஒருவர் தான் இப்படி ஆட்கொள்வார் இல்லையா? அவ்வளவு அருமையாக இந்த திருப்பாடலை சொன்னார்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம்.
3: திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
4: ஓம் நம சிவாய. யூஆர் லிசனிங் டு Shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் Shaivam.org. ஓம் நம சிவாய.
1: நீங்கள் கேட்கப்பட்டது திருமுறை இசை. தலைப்பு: பண்ணின் தமிழ் இசை. பாடல்: துஞ்சலும் துஞ்சரில்லாத. பாடியிருப்பவர்: கனடா ஞானசெல்வம் ஓதுவார் அவர்கள். வணக்கம். சிவாயன்.

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமசிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இன்னிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய 7 திருமுறை. வழங்குபவர் ஜெகன் ஓதுவர் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திருச்சிற்றம்பலம் சுந்தரமூர்த்தி நாயனார் அருளி செய்த நட்டராக பண்ணிலே அமைந்த 3 திருப்பதிகம் திருநின்றியூர் பன்வரிசையிலே 19 திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம்.

0: திருச்சிற்றம்பலம். ஓம் நமஃ சிவாய்.
1: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
0: Om Namah Shivaya.

0: திருச்சிற்றம்பலம் எம்பிரான் மணிவாசக பெருமானார் அருளி செய்த திருவாசகம். பாடியிருப்பவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
1: திருச்சிற்றம்பலம் எந்தை மணிவாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய திருக்கோத்தும்பி தில்லை சிதம்பரத்தில் அருளிய பதிகம் சிவனோடு ஐக்கியம் என்கிற தலைப்பில் அடிகள் பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய பதிகம். இப்பதிகத்திற்குரிய பண் மோகனம்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: அப்ப அவர் என்னதான் நினைப்பாருனாரு, ஒண்ணு நினைக்க மாட்டார். ஏன் அண்ணர், என்னப்பா பியூன் வந்து யாரு இருக்கா? ஐயா நான் மட்டும் வந்து இருக்கிறேன், அவங்க எல்லாம் லீவ்ல போயிருக்காங்க. போட்டு போட்டு பரவாயில்ல, லீவு தானே, போட்டு போட்டு ஏப்பா ரைட்டர் வரல, ஆமா டைட்டர் வரல, மற்ற வரல, பரவாயில்ல பரவாயில்ல இருக்கு, ஏன்னா எல்லாம் நல்லா வர்றாங்க, நீங்க ஒண்ணா வராட்டி என்ன போறாங்க. சரி நீ தபால் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டியாப்பா, சரி பாத்துட்டோம், நீ கதவு போட்டு நீ மட்டும் ஏன் இருக்கிற, நீயும் போ அப்படின்னு சொல்லிட்டு தானே வர்றான். இல்ல இல்ல உட்காந்துரு, அஞ்சு மணி நேரம் தான் சொல்றான். கிடையாது. அது போல எல்லாவற்றையும் தன்பால் ஒடுக்கிய பிறகு என்ன செய்வான் ஆண்டவன்? கரப்பவை கருதா கருத்துடை கடவுள். எல்லாவற்றையும் தன்பால் ஒடுக்கின பிறகு அந்த ஆன்மாக்களை ஒன்னும் செய்ய மாட்டாரான். அதை பத்தி என்ன மாட்டார், நல்ல முழு ஓய்வு வச்சிரு, முழு ஓய்வு வருதுங்க. ஆனால் கருத்துடை கடவுள் அது முழு ஓய்வு எடுக்குதா? எடுத்தாதான் மீண்டும் இதுக்கு பிறவி கொடுக்கும் போது செய்ய முடியும். நீங்க ஓய்வை ஓய்வா பயன்படுத்தினா தானே நீங்க அப்புறம் வேலையை வேலையா பயன்படுத்தணும். அதனால இந்த எல்லாவற்றையும் தன்பால் ஒடுக்கிய பிறகு அந்த உயிரை பற்றி ஒன்னும் செய்ய மாட்டார், அப்படியே வைத்தார். ஆனால் இந்த உயிர்களுக்கு எவ்வளவு நாள் ஓய்வு கொடுக்கணும், மீண்டும் இதற்கு எவ்வளவு என்ன வினை இருக்குது, அந்த வினைக்கேற்ப என்ன பிறவி கொடுக்கணும் என்பதெல்லாம் கருத்துடை கடவுள். அதனால எல்லா உயிரும் ஒடுக்கின்ற பொழுது உயிர்களுக்கு ஓய்வா இருக்கலாம், ஆனா பெருமான் கருத்துடை கடவுள். மீண்டும் இதெல்லாம் என்ன செய்யணும், இந்த ஆண்யுள் அந்த கடைசியில கோடை விடுமுறை விடுறதே எதுக்கு, பையன் எழுதுனதெல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்து முடிக்கிறதுக்கும். இந்த ஜூன்ல இருந்து போன ஏப்ரல் 1st இருந்து இந்த March 31 வரைக்கும் வரவு செலவெல்லாம் பண்ணி அதெல்லாம் சரியா இருக்கான்னு பாக்கிறதுக்கும். சரி போன தரம் யாரா இருக்கு, எந்த ஆசிரியருக்கு என்ன பாடம் கொடுத்தோம், இந்த தரம் கொஞ்சம் மாத்தணும்னா மாத்தோம், ஐயா அதே நடத்துறீங்களா கொஞ்சம் மாத்திக்கணுமா, மாத்திக்கிறையா, சரி மாத்தி, ஐயா இல்ல அதுவே இருக்கட்டியா அப்படி. எனவே மீண்டும் ஜூன் மாதம் கல்லூரி திறக்குதுன்னா என்ன செய்யணுங்கிறதுக்காகத்தான் அந்த விடுமுறையே இருக்கு. ஆனா அந்த விடுமுறையில பையங்களை பத்தி ஒண்ணு கவலைப்படும், ஏன் பரிசு எழுதுனா வாட அல்ல, அவங்க அப்பா மாமா ஒட்டிச்சிட்டோட போயிட்டு ஒட்டு முடியாது. ஆகவே பையன் மேல அந்த கருத மாட்டார், ஆனால் நிர்வாக அமைப்புல கருத்துடை கடவுள். ஒரு பிஞ்சு பால் காஞ்ச பாலுக்கே இப்படி இருக்குமானா, இதெல்லாம் பிஞ்சு பால்னு பேரு, இந்த பிஞ்சு பாலுக்கே இவ்வளவு என்ன இருக்குமானா, அந்த பெரிய பெரு பெருமானாக இருக்கிறவனுக்கு எவ்வளவு பெரியவனுக்கு இப்படி எவ்வளவு பெரு, ஒரே சேரும் 84,000 யோனி வேதம் வரை சேர படைத்து அவற்றின் உயிர்க்குயிராய் அங்கங்கே நின்றான். அந்தந்த உயிரும் தோறும்ல இருக்க வேண்டியது. அதனால கரப்பவை கருதா கருத்துடை கடவுள் அல்லவா, எது கரதா, கரக்கப்பட்ட அதாவது ஒடுக்கப்பட்ட உயிரை பற்றி ஒண்ணுமே செய்ய மாட்டார் அந்த நேரத்துல. ஆனால் கருத்துடை கடவுள் என்ன செய்ய வேண்டும் என்பதை எண்ணிக்கொண்டிருப்பாராம். திருவுடம் பெற்றார் பாத்தீங்களா, ஆன்மாக்கள் மீது வைத்த கருணையை எப்படி இருக்கு, கரப்பவை கருதா கருத்துடை கடவுள். இப்படி இருக்கின்ற பெருமான் அறுவகை சமய திருத்தகும் அறுவகை சமயத்து அறுவகை ஓர்க்கும் வீடு பேராய் நின்ற விண்ணோர் பகுதி. திருத்தகும் அறுவகை சமயத்தோர்க்கும் நல்ல வேலை சித்தாந்தம் படிச்சிருக்கீங்க, இல்லைன்னா கொஞ்சம் பலது ரொம்ப கடினமா இருக்கும், இப்ப கொஞ்சம் எளிமையா இருக்கும். நம்முடைய சமயம் தவிர அறுவகை சமயம் இருக்கு, அந்த அறுவகை சமயத்துல கூட நான்கா பிரிச்சாங்க, சித்தாந்தம் தான் அப்படி பிரிச்சது, சித்தாந்திகள் தான் பிரிச்சாங்க. 4/6 சமயம் நம்முடைய சித்தாந்த கருத்துக்கு கொஞ்சம் ஒட்டி வர்றது அது அகச்சமயம், இன்னும் கொஞ்சம் விலகி போறது அகப்புறச்சமயம், இன்னும் கொஞ்சம் விலகி இருக்கிறது புறச்சமயம், இன்னும் கொஞ்சம் விலகி இருக்கிறது புறப்புறச்சமயம் அப்படி பிரிச்சாங்க. என்ன படிநிலை தெரியுங்களா சித்தாந்திகள். இப்ப நமக்கே எத்தனை ரகம் இருக்குது, ரொம்ப நெருக்கமான உறவு, ஓரளவு நெருக்கம், கொஞ்சம் அயல் தான், ரொம்ப அயல், இப்படி பிரிக்கணும் இல்ல. நீங்க கல்யாணம் பண்ணுவோம் சும்மா இருக்க மாட்டானுங்க நம்ம ஆளு, ஏனுங்க கல்யாணம் பண்ண பாப்ப சொந்தங்களா, சொந்தம்னாலும் எப்படி சொந்தம்னு கேட்பான், அயல்னாலும் ஏன் நம்ம சொந்தத்துல இல்லையங்களாம, சுத்தி வந்தா சொந்தம்னு சொன்னாதான் பேசாம இருப்பான். கேட்டுக்கிட்டே இருப்பேன், சொந்தம்னா எப்படி சொந்தம்மா, ஏன் தூரம்னா ஏன் தூரத்துல போனீங்கம்மா, என்ன பண்ணி தருகிறது அவன் பேச்சிருக்கனா, சுத்தி வந்தா எல்லாம் சொந்தம் தானுங்க, யாரும் ஊரே யாவரும் கேளு, அடி சேர்ந்து போச்சு வேலை, வம்பு இல்ல திரும்ப கேட்க மாட்டான். அது மாதிரி அந்த ரொம்ப அந்த மாதிரி தெரிச்சாங்கய்யா, சமயங்களை வந்து கோட்பாடுகளை நம்முடைய சைவ சித்தாந்தத்துக்கு நெருங்கி இருக்கிற சமயமா அது அகற்றவங்க, இன்னும் கொஞ்சம் அது லேசா விலகி இருக்கு அகப்புறச்சவங்க, இன்னும் புறச்சவங்க, நமக்கு அதுக்கு சம்பந்தா சம்பந்தமே இல்லை, புறப்புறச்சவங்க ஒவ்வொன்றையும் அபார சமயம் வச்சு, ஏன்னா அப்படி கருத்து வைக்கணும் இருக்கு நாட்டுல, அதை பிரிச்சுட்டாங்க. அதுல திருத்தகும் அறுவகை சமயத்தோர்க்கும் என்னே நம்ம சைவ சித்தாந்தம் சைவ சித்தாந்தத்துக்கு கொஞ்சம் நெருக்கமாவே இருக்கிறது. இந்த நெருக்கம் என்பது எதனால் நெருக்கம் கேட்டா, கொள்கை பையனால, கடவுள் உண்டு வீடு பேரும் உண்டு, உயிர்கள் வீடு பேர் அடையணுங்கிறது உண்மை, ஆனால் அந்த வீடு பேரு எப்படி இருக்குங்கிறதுல மட்டும் கருத்து வைக்கணும். அது அதனாலதான் அதான் அறுவகை சமயம், நெருக்கமான சமயம். ஒரு ஆள் சொல்லிச்சு, இந்த உயிரானது வீடு பேரும் போது என்ன கல்லு மாதிரி அப்படியே கிடந்துடும், பாடானவாதின்னு பேரு, பாடானம்னா கல்லு, அந்த மாதிரி அதைத்தான் நம்ம கண்டிக்கிறோம். ஏண்டா இவ்வளவு தூரம் பாவம் விடாமல் ஆண்டவன் வந்து நமக்கு புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி எல்லா பிறப்பும் பிறந்தளைக்கு வைத்து நாம கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஆன்மா பக்குவப்பட்டு கடைசியில முத்தி நிலையில எப்படி இருக்கும்னு கேட்டா கல்லு மாதிரி கிடக்குங்கிறதுக்கு இதுக்கு அந்த பாடு செட் ஆகும். மற்றதெல்லாம் கடவுள் ஒத்துக்கிறாரு, முத்தி உண்டு, ஆனா முத்தி எப்படி இருந்து இன்னொருத்தர் அங்க இருந்து முத்திங்கிறதுங்க உண்டு, அங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா ஆண்டவன் அந்த ஓரத்துல இருப்பாருங்க, இந்த ஆன்மா இந்த ஓரத்துல இருக்கும், எதுக்குடா இது, அவர் கண்ணுடைய பார்வைப்பட்டு பெருமானி என்று வந்தா என்னும் எம்பெருமான் தன் திருக்குறித்து எப்பப்பா வந்து அப்படின்னு கேட்க, பெருமானி அடியேனா வந்து திருவருள் கூட்ட அடியேன் வந்து அப்படியா திருவடி கேளீர் என்று சொன்னா முத்தியா, அவர் பாட்டு அங்க இருப்பாரு இவர் பாட்டு அங்க, அதுவும் தப்பு. இன்னொரு ஆள் அங்க இருந்தது, இந்த ஆன்மா அந்த ஆண்டவனோடு ஒன்று ஆயிடும், டெல்லிக்கு பாய்ச்சானாலும் தள்ளிக்கு புள்ளடா, இது யாரு இஸ்லாமிய ஆட்சினால வந்த பழமொழி, டெல்லிக்கே பாய்ச்சாவா இருந்தாலும் அவங்க அம்மாவுக்கு புள்ளதான், வாஜ்பேயி பிரதமர் ஆஹா ஓகுங்கிறோம், அவங்க அம்மா இருந்தாங்கன்னா ஏண்டா அப்படி உடம்பாட்டிட்டு இருக்கிற ரெண்டு இட்லி தின்னுட்டு போனா என்னடா அப்படிதான் சொல்லணும், மாண்புமிகு வாஜ்பேயி அவர்களே அப்படிங்குமே சொல்லுமே, ஏண்டா அது மாதிரி போ நல்லா இருந்ததுடா ஒன்ற வருஷத்துல உடம்பே போட்டுக்கிட்டா, ஆமாடா வேணாண்டா விட்டுறா அது வேணாம், அது நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன், ஒரு வயலும் வரமாட்டேங்கிறேன், வந்தானே உடனே பட்டம் கட்டி வச்சிருவாங்க. ஆமா இந்திய நாட்டு பிரதமர்கள்ல இவர் போல் அல்லற்பட்டவர் யாருமே இல்லை, பாவம் அண்ணாமலையான் காத்த என்ன பண்ண என்ன, நமக்கு ஒண்ணு எந்த கட்சியும் இல்லை, இவர் இந்த மாதிரி கட்சிகள் கொஞ்சம் கடவுள் உண்டுங்கிறவன் தானே கொஞ்சம் நல்லா இருக்குமேனு பாக்குறேன், அவனை செய்ய விட்டாதானே, பிடிச்சு அவனை இழுத்து பிடிச்சு ஈர்த்தன்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானி, எனக்கு இது தெரியா இல்லையா, இல்லன்னா 356 தெரியா இல்லையா 356 அப்பாவும் அப்படியே செத்து, அவங்க அம்மா உண்மையா இருந்தாங்கன்னா இருக்க முடியாது, ஏன்னா அவ வயசாயிட்டது இருந்தாங்கன்னா, ராஜா விட்டுடுறா இந்த வயசுல பிறந்துட்டு இப்படியாண்டா இருக்கிற விட்டுடுற வேணாண்டா நமக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க, பாவம் என்ன பண்றது. அது மாதிரி இங்கே நம்ம உலகியல் போகல, அருளியல் வந்து எவ்வளவுதான் வந்தாலும் உலகியல் போக மாட்டேங்குது, அறுவகை சமயத்து அறுவகை ஓர்க்கும், அது மாதிரி நெருங்கி இருக்கிற அகச்சமயங்களாக இருக்கிற அந்த அறுவகை சமயத்தோர்க்கும் நம்முடைய பெருமான் வீடு பேராய் நின்ற விண்ணோர் மூர்த்தி, அத்தனை சமயங்களுக்கும் நம்முடைய பெருமான் தான் தலைவனாக இருந்து வீடு பேர் வழங்குகிறான், தன்னுடைய திருவடிக்கு ஆட்படுத்துகிறான் என்று

ஆனா அப்படி வீடு பேரா இருக்கிற பெருமான், இந்த தேவர்கள் இந்திரர்கள் போன்றதெல்லாம் என்னன்னு கேட்டா, நம்ம ஏதோ மனித உலகத்துல வேணா அவங்க எல்லாம் ரொம்ப பெரியவங்களா இருக்கலாமே தவிர, எவ்வளவு பெரியவங்களா இருந்தாலும் இதுவா இருந்தாலும் அவங்க எல்லாம் யாரு தெரியுமா? கீடம், கீடம்னா புழு. பெருமானை நினைக்க வேணா சின்ன புழு, தூசு தூசு. ஆமா, எனக்கு இந்திரமா அடே அப்படிங்கிறா, தேவர் இவர அடே அப்படிங்கிறோம், இவங்கதான் வானர மகளிரா அடேங்கிறோம். இதெல்லாம் நமக்கு வேணா பெருசா இருக்கலாம், ஆனா அவனை நோக்கும் போது ஒரு புழுவனும் இன்னும் சின்னது, ரொம்ப சின்ன பொருள்ல புழுவும் ஒண்ணும்.

0: வாய்ப்பிறக்கினும் புண்ணியா உந்தன் பொன்னடிக்கே வழுவாதிருக்க வரம் தர வேண்டும். இருக்குள்ளே சின்னது குழு, அதனால அந்த புழுவாய்ப்பிறக்கணும் என்று ரொம்ப சின்னது. கால் பட்டா கூட அப்படியே இறந்து போடும் பாவம். அது அப்படிப்பட்ட புழுவாய்ப்பிறக்கினும் புண்ணியா உந்தன் பொன்னடிக்கே வழுவாதிருக்க வரம் தர வேண்டும். ஆகவே அந்த கீடம் புறையும் கிழவும் எவ்வளவு பெரிய விண்ணவர்களா இருந்தாலும் பெருமானை நோக்க ஒரு குழுவாக இருப்பார் அப்படிப்பட்ட பெரியவன் நம்முடைய பெருமான். அது மட்டுமல்ல, நாள்தோறும் இது வரைக்கும் பாருங்க, கொஞ்சம் தொகுத்து பாருங்க, பெருமானை எந்தெந்த சொல்லால் அழைத்திருக்கிறார் பெருமானை கொஞ்சம் நல்லா பார்க்கணும். ஒன்று முதல் ஆறு வரி வரையில அவன் என்ன சொன்னார், ஆறாவது வரியில எப்படி சொல்லியிருக்கார், பெரியோன். எது பெரியோன், இந்த அண்டங்கள் எல்லாம் ஒரு அணு போல அவன் மிக பெரியவனாக இருக்கிறான், பெரியோன். ஒண்ணு. அடுத்தது நீக்கமும் நிலையும் ஒழுக்க தூக்கமுடு தூலத்து சூறை மாறுதத்து கொட்க பெயர்கும் குழகன். இவற்றையெல்லாம் இயக்குகின்ற தெய்வ வடிவாக இருப்பவன் குழகன். ரெண்டு. மூன்றாவது, அவன் எந்த நூற்றாண்டு சார்னர், முழுவதும் படைப்போன் படைக்கும் பழையோன், மிக பழையவன். இந்த உங்க தீபிக்கு மூக்கெல்லாம் அப்பாற்பட்டவன், நல்ல பழையவன். மூன்றாவது அவன் யார் அப்படின்னு கேட்டா, கடவுள். யார, படைத்தவை படைப்போர் படைக்கும் கடவுள், காக்கும் கடவுள். அப்புறம் அடுத்தது காப்பவை கரப்போன், இதெல்லாம் பெருமானுக்குரிய பெயர். அப்புறம் இப்ப என்ன சொல்றான், கிழவோன். எந்தெந்த பகுதி உடையவர்கள் எல்லாம் கூட ஒரு குழுமாக அவன் பிற பெரியவனாக இருப்பான் என்று சொல்றான். இப்ப என்ன தெரியுது, திருவண்ட பகுதியில் பெருமானை எவ பெயர்களால் குறிக்கிறார், எவ பெயர்களால் குறிக்கிறார், பெரியோன், உலகன், படைப்போன், கடவுள், உலகன் என்ற பெயர்களால் குறிக்கிறார். என்ன தெரியவன், தெரியவன் என்ன சார், மூணாம் கிளாஸ் கேள்வி பதில், கேள்வி பதில் அப்படிங்கறதுல மூணாம் கிளாஸ்ல சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவேன். நாளை இனிமே யாராவது திருவண்ட பகுதி கேட்கணும்னு சொன்னா நம்மளே சொல்லிருக்கிறேன், திருவண்ணாமலை அட்ரஸ் கொடுத்துருவேன். நாங்க எத்தனை சொல்லுவோம் கிடையாது, அதெல்லாம் ஐயா திருவண்ணாமலையில அந்த மாதிரி அருமையா நம்முடைய குழு இருக்கு, அம்மையா தலைவராக மற்ற எல்லாம் உறுப்பினர் எல்லாம் இருக்காங்க, ரொம்ப அருமையா கேட்டவங்க, திருவண்ட பகுதியில சந்தேகம்னு அங்க போய் கேளுங்க, திருவண்ணாமலைக்கு போடுங்க அப்படின்னு அட்ரஸ் கொடுத்துருவோம். நீ சொல்ல வேணாமா, சொல்ல வேணாமா, அதனால சொல்லுங்க. இப்படியா, அதுக்காக தானே கேள்வி எல்லாம் கேட்டு என்னடா பல்வேறு வாத்தியார் மாதிரி அப்படிங்கூடாது. எனவே இனி பாருங்க, நாள்தோறும் அருக்கனில் சோதி அமைத்தோன். ஒவ்வொரு நாளும் நீ காலையில கிழக்கமா பார்க்கும்போது என்ன பார்த்தோனுது, சூரியன். மேற்கு சாயந்தரத்துல மறையுது, அது யாரு, சூரியன். அது எப்படி இருக்குது, அடாராடா என்ன சார் சூரியன், அப்படி ஒளி, என்ன அருமையான ஒளிங்க. அந்த சூரியனுக்கு அந்த ஒளியை கொடுத்தது யார் தெரியுமா, சிவ சிவ எங்க ஐயா தான். அப்ப சூரியன் தனக்குன்னு இவர் கொடுத்தத வாங்கி தர்ற, ஆனா வஞ்சனை இல்லாம தர்ற, பொறுப்பா தர்ற. காலையில் சரியா ஆறுன்னா ஆறு, ஆறுன்னா ஏழு மணி லேட்டா வர்றது இல்லை. அதெல்லாம் இருபதாம் நூற்றாண்டு ஆள்கிட்ட கத்துக்க மாட்டேங்கிறான் சூரியன், கத்துக்கிட்டான பரவாயில்ல, சாயந்தரம் முன்னே போடுறது நாலு மணிக்கு, அதெல்லாம் செய்ய தெரியாது பாவம். அப்பாவி ஒரு லெட்டர் ஒண்ணு போடணும், ஐயா ஏன் அப்படி வந்து பழஞ்சு கிடக்குற, ஏன் காலைல ஆறு மணி இருந்துனே ஒரு ரெண்டு மணி நேரம் காலம் கடந்து வந்தது என்ன, எவன் என்ன பண்ண போறான், ஒண்ணும் பண்ண மாட்டான் தெரியல, அத்வானியெல்லாம் உங்க வேண்டியவர் உட்காரு போய். சரியாத்தனமா பாவம், சரியா காலையில ஆறுனா இளகோலி பரப்பி யாவையும் விளக்கும் பருவியின் ஒரு தானாகி என்று நன்னூல் இருக்கு. நன்னூல் இது திருவுரு காட்டுப்படல, உலகம் உவப்ப வளன் ஏர்பு திரிதரு பலர் புகழ் ஞாயிறு கடற்கண்டாங்கு. அந்த காலையில அந்த ஆறு மணிக்கு கடல்ல அப்படி சூரியன் இருந்தா எப்படி இருக்கு, அப்படி இருக்கு. முருகா உன்னுடைய பேரொளி அது போல அல்லவா இருக்கு, அது மாதிரி இருக்குதுப்பா திருநூறு காட்டுப்படும். அதனால அப்படிப்பட்ட அந்த ஒளியை தருகிறானே கதிரவன், அவனுக்கு அந்த ஒளி தருவதற்குரிய தகுதியை தந்தவனும் அந்த ஒளி தரும் பெருமான் தான் அப்படின்னு அப்படிங்களா. எனவே அருக்கனில் சோதி அமைத்தோன்,
1: பிறத்தகு மதியில் தன்மை வைத்தோன்.
2: மாலை நேரத்துல 6 மணிக்கு மேல மறுநாள் காலம் வரைக்கும் சந்திரன் வருது திங்கள், அதுக்கு அந்த ஒளி கொடுத்தது அதுக்கு நம்ம ஐயா தான். எனவே இவனுக்கு தன்மை கொடு, தன்மைங்கிறது எத்தனை எத்தனை சொல்லி? ஆமா, 3 இடத்தில் மூச்சு இருக்கு, 3 சொல்லியில் தான் தன்மை. 2 சொல்லி போட்டீங்கன்னா தன்மைன்னா அதனுடைய இயல்புன்னு அர்த்தம். இதே 3 சொல்லி போட்டா தன்மை குளிர்ச்சின்னு அர்த்தம்.
1: தன்னார் தமிழ் அளிக்கும் தன்பாண்டி நாட்டானி.
2: அங்க தன்னார் 3 சொல்லி, குளிர்ந்த தமிழ், இனிய தமிழ், அதுதான். அதனால தன்னார் அதேதான் இங்க என்னன்னா. எனவே
1: தன்மை திருத்தகு மதியில் தன்மை வைத்தோம், சிந்திரல் தீயில் வெம்மை செய்தோம்.
2: நல்ல கடுமையாக இந்த அக்னின்னு சொல்றமே நெருப்பு, அதுக்கு கூடி ஆறு தந்தானாரு, அந்த சூட்டையும் நம்ம பெருமாள் தான். அப்போ சூரியன் அதற்கு ஒளி கொடுத்தான், சந்திரன் அதற்கு ரொம்ப குளிர்ச்சியை கொடுத்தான், நெருப்பு அதுக்கு வெப்பத்தை கொடுத்தான், அத்தனையும் கொடுத்தவன் எல்லாம் பெருமான்.
1: பொய்தீர் வானில் கலப்பு வைத்தோன்.
2: வானம் இருக்குது, வானல் பாட்டு பரந்த வெளியா எல்லாவற்றையும் தன்னகத்தை அடக்கி கொண்டிருக்கு. அது மாதிரி எல்லா பொருளும் தன்னகத்தை அடங்க தான் மேல் விரிந்திருக்கிறது, அந்த தன்மை கொடுத்தது இந்த பெருமான் தான்.
1: எனவே வானில் கலப்பு வைத்தோன், மேதகு காலின் ஊக்கம் கண்டோன்.
2: கால் காற்று, இந்த காலானது காற்று என்ன பண்ண அசைந்து கொண்டே இருக்குது. கொஞ்சம் கடுமையா இருந்தா நம்மையும் அசுர கூட வச்சிருக்கு, கையில கொடகடை இருந்தா பிச்சிட்டு கூட போடுது. இது மாதிரி இருக்கிற அந்த இயக்கம், காற்றுக்கு இயக்கத்தை தந்தது யாருனார்? இயக்கத்தை தந்தவன் பெருமான்.
1: காலின் இயக்கம் கண்டோன், நிழல் திகள் நீரில் இன்சுவை நிகழ்ந்தோன்.
2: தண்ணி குடிக்கிற எப்படி இருக்குது சார்? அருமையான தண்ணி சார், பானையில வச்சிருந்த தனியாட்டு இருக்கு, ஜெஜ ஜெஜல் இருக்குது அப்படின்னா. அந்த மாதிரி தண்ணிக்குரிய அந்த குளிர்ச்சியை வைத்தவன் யார்? பெருமான்.
1: அங்கே நீரில் இன்சுவை நிகழ்ந்தோன், வெளிப்பட மண்ணில் திண்மை வைத்தோன்.
2: இந்த மண் இருக்குது, இது பாருங்க, இது எதையும் தாங்குது, எதையும் தாங்கும் இதயம். இதுதான் உண்மையிலேயே எதையும் தாங்கும் இதயம்னா இதுதான். ஏன் எவ்வளவு பெரிய வண்டியா இருந்தாலும், எவ்வளவு பெரிய பொருளா இருந்தாலும் அத்தனையும் தாங்கும், எதையும் தாங்கும். அது மட்டுமல்ல, தன்னை யாரு நோண்டாங்களோ அவங்களையும் தாண்டும். ஏண்டா என்ன நோண்ற, உன்னை இந்த குழியில போட்டுறேன் அப்படிங்கிறது. அப்படி போட்டா என்ன ஆகுறது? நாம எல்லாம் என்னைக்கே குழியில அல்லவா? அதனால மாறு வெட்டுறோம், மங்கு மங்கு மங்குன்னு வெட்டுறோம், கிணறு வெட்டுறோம். சரிங்களா, நம்ம வீட்டுக்கு வந்து அடித்தளம் போடுறோம், அதெல்லாம் போடும்போது நல்லா தோண்டி போடும்போது எங்க வெட்டும் போது வெட்டுறது தன்னைதான் வெட்டுறாங்க, ஆனா அவனையே இது தாங்குது. திருவள்ளுவரை தான் பார்த்தார், அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தாங்கும். ஏண்டா ராஜா, நீ ஏன் அதை வெற்ற, என்னென்னமோ அசுத்தம் எல்லாம் பண்ற, பண்ணால் அந்த நிலம் என்ன பண்ணுது? தாங்குதுடா. அது போல உன்னை யாராவது இகழ்ந்தா கூட சரிதான் போ அப்படின்னு பொறுத்துக்கிறா ராஜா. மண்ணுக்கு இருக்கிற புத்தி உனக்கு வர மாட்டேங்குது. மண்ணுக்கு அகழ்வாரை தாங்கும் நிலம் போல, தாங்கும்ங்கிறது அவ்வளவு போல சொல்றவன் அவன் தாங்கிக்கிட்டே கிடக்குறாங்க. ஏன்னா எல்லாவற்றையும் அந்த தாங்குதல், அதுதான்
1: கடையவனே கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனே விட்டிருதி கண்டாய்.
2: பெருமானி, என்னை வந்து நீ திருப்பெருந்தூரில் ஆட்கொண்டப்பா, ஆட்கொண்ட நீ என்னை விட்டுடப்படாதுதான்.
1: நீ விட்டிருதி கண்டாய், திரள் தேங்க இன் தோல் உடையவனே, மண்ணு முத்தர கோசமங்கிக்காரசே, தடையவனே தளர்ந்தேன் உடையாய், என்னை தாங்கிக் கொள்ளே.
2: வேற யாரு எனக்கு தாங்க முடியும்? நான் தாங்க கேட்டா தாங்குவாங்களாப்பா, அவங்களுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? நீதானே தாங்க.
1: உடையாய் என்னை தாங்கிக் கொள்ளேன்.
2: திருக்குறள் அகழ்வாரை தாங்கும்னு வரும்போதெல்லாம் திருவாசகம் ஞாபகத்துக்கு வரணும், திருவாசகம் வரும்போதெல்லாம் திருக்குறள் ஞாபகத்துக்கு வரணும்.
1: இதை
2: அது உலகியலுக்காக சொன்னார், இது அருளியலுக்கு சொன்னார், என்னை தாங்கிக் கொள்ளி. அருமையான சொல்லலவா? அதனால இப்படியாக
1: நீரில் இன்சுவை நிகழ்ந்தோன், வெளிப்பட திண்மை திண்மை வைத்தோன். அப்ப
2: இந்த மண்ணுக்கு என்ன ஆடுன்னா திண்மை வலிமை. இவ்வளவு போட்டு வெற்றம் குற்றம் இதுங்கிற ஒண்ணு அசங்கலையே, இப்ப எங்கேயாவது பூமி வெடிப்பு ஏற்பட்டா கூட அந்த வெடிப்பு ஏற்பட்டா அந்த அந்த இடம் வெடிச்சிருக்குமே தவிர ஏனைய மண் அப்படியேதான் இருக்கு. அவ்வளவு வலிமை இருக்கு. இருக்கிறதுலயே வலிமை என்னன்னு கேட்டா மண்ணுக்கு தான் வலிமை.
1: திண்மை வகுத்தோன் என்றென்று ஏனை பல கோடி ஏனை பல பிறவும் அனைத்தனைத்து அவ்வையின் அடைத்தோன்.
2: இப்படி உலகத்துல எத்தனை உயிர்கள் என்னென்ன இருந்தாலும் சரி அந்தந்த உயிர்களுக்கும் அந்தந்த வாறு அமைத்து செய்திருக்கிறோம். அவ்வளவு அவனுடைய அதனாலதான். இதான் நம்முடைய தேசிய வனம் இல்லையா அல்லது நாமக்கல் ராமன் இல்லையா. சின்ன பிள்ளைகளுக்கு ரொம்ப அருமையா அல்லவா.
1: சூரியன் வருவது யாராலே என்ற ராஜா காலையில 6 மணிக்கு எந்திரிச்சவன என்ன பாக்குற
2: சூரியன் எது வரைக்கும் இருக்கு சாயந்திர வரைக்கும் இருக்கு. விளையாடி நீ விளையாடி முடிக்கிற வரைக்கும் இருக்குது. அது யாரா வர சொல்ற. அதுக்கப்புறம்
1: சந்திரன் திரிவதும் எதனாலே.
2: அப்புறம் என்ன
1: காரிருள் வாடும் மின்னினி போல் கண்ணில் படுவன அவ என்ன.
2: மேல பாடுற ராஜா சந்திரன் அப்புறம் என்ன இருக்குது விண்மீன் நட்சத்திரம் அதெல்லாம் என்ன ஐப்பசி மாசத்துல
1: ஏரிடி மன்னல் மின்னல் எதனாலே பெருமழை பெய்வதும் எதனாலே.
2: கேள்வி கேட்டே வந்தார். ஆமா தாத்தா எதனால தாத்தா இதெல்லாம் வர்றது எதனால தாத்தா.
1: யாரோ இதற்கோர் அதிகாரி.
2: யாரா ஒரு அதிகாரி இருக்கும்ல. இப்ப நீ காலையில எந்திரிச்சு யார் எழுப்பணும் அம்மா அம்மா எழுப்புனாங்க. நேற்று நீங்க எழுப்புனீங்க அப்போ யாரோ எழுப்புனாதான் எந்திரிக்கிற. ஆமா அப்ப நீ எப்படி சாப்பிடுற அம்மா கூப்பிட்டு சாப்பிட போட்டாங்க. அப்போ நீ திரிவதோ நடப்பதோ எதனால அம்மா அப்பாவால. அது மாதிரி இந்த சூரியன் வர்றதோ சந்திரன் வர்றதோ அல்லது இந்த விண்மீன்கள் இருக்கிறதோ ஒரே இடிக்கிறது மின்னுது மழை பெய்யுது இதெல்லாம் எதனால ராஜா. யாரோ ஒருத்தர் இருக்கணும். ஆமாப்பா அவங்களுக்கு யாரோ ஒரு அம்மா அப்பா இருக்கணும்ப்பா என்னாரு.
1: அந்த அம்மா அப்பா தாண்டா கடவுள். யாரோ இதற்கோர் அதிகாரி
2: இருக்க வேணாமாப்பா அவன் தாப்பா கடவுள்னர். இந்த பாட்டுலாம் வச்சா நாட்டுல நாங்க வேணாங்கிறோமா வேணாங்கிறோமா. சின்ன பிள்ளைக்கு அப்படிதான் சொல்லும்போது எவ்வளாருமே பாடியிருக்காங்க. ஏன்னா இக்கால கவிதை தான் இந்த கால கவிதை தான் அழகா இருக்கு. தமிழும் கடலை அதுல இருக்கிற பண்பாடும் கடலை இந்த மண்ணுக்குரிய பண்பும் அமைந்திருக்கிறது வாழ்க என்று. இதெல்லாம் வைக்கிறப்படாது வச்சுட்டா தப்பி தவறி மனுஷனுக்கு ஒரு கடவுள் பக்தி வந்துடுமே. ஆதிபகவன் முதற்றே உலகுங்கமே. ஆதிபவன் முதல்ல நாள் தான் உனக்கு முதல். நான் ஆணையிட்டால் நாம உன் பூனையை கொண்டு போறேன். இது ஆணையிட்டா அப்படி நடந்தது. அதனால ஆதிபவன் முதற்றே உலகம்ல திருவள்ளுவர் உனக்கு எனக்கு உன் தாத்தா என் தாத்தா எல்லாத்துக்கும் யாரானாரு. ஆதிபகவன் முதற்றே உலகம் அவன் அல்லவா உலக கொண்டிருக்கணும். இதெல்லாம் பாண்டாங்க தெரியவங்க. எனவே
1: அனைத்தனைத்து அவ்வையின் அடைத்தோன் அதுதான்.
2: அது மட்டுமா. இது வரைக்கும் அந்த பெருமானுடைய பெருமையை அப்படி தொகுத்து சொல்லிட்டு வந்தார். இப்ப வரி வரியா சொல்ற என்னன்னு கேட்டார்.
1: முன்னோன் காண்க முழுதோன் காண்க.
2: முன்னோன் முன்னோன்னா இந்த உயிர்களுக்கெல்லாம் முதற்காரணமாக இருப்பவன். ஆதிபகவன் முதற்றே உலகம் சொல்றமே அந்த முதற்றாக முன்னாக இருக்கிறான்.
1: முன்னோன் காண்க முழுதோன் காண்க.
2: அந்த முன்னோன்னா ஐயா நம்ம திருவண்ணாமலைக்கு மட்டுமா அல்லது இந்த மாவட்டத்துக்கு மட்டுமா அல்லது தென்னிந்தியாவின்
1: முழுதோன் காண்க
2: எல்லாமா இருக்கிறான். அப்படியா சாமி. வானாகி மண்ணாகி வலியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமா இன்மையுமாய் திருவாசகம். ஆனா எல்லாமாக இருக்கிறான்.
1: முழுதோன் காண்க
2: அவன் இல்லாத இடம் யாண்டும் இல்லை எங்கும் இல்லை.
1: தண்ணீர் இல்லோன் தானே காண்க.
2: அவனுக்கு ஒரு ஓமை சொல்லி ஒப்புமை சொல்லும்னு சொன்ன யாரும் சொல்ல முடியாது. யாரும் சொல்ல முடியாது. திருவள்ளுவர் தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அறிவு. தனக்கு ஓமை இல்லாதான் இப்ப எந்த யார் எடுத்தாலும் ஐயா அவரை பார்த்தா யார் மாதிரி இருக்குன்னு நம்ம வேலூர்ல தத்துவாச்சாரியில அவர் அவரை பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். ஒரு பெண்ணை பார்த்து பாப்பாவை பார்த்தோம்னா எங்க இருக்குன்னு சொன்னா இந்த பாப்பா கோயம்புத்தூர் ஈரோட்டுல இதே மாதிரி நம்ம செங்கோட்டு வேலையில ஒரு பாப்பா இருக்கு, அநேகமா இது ஜாடையா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இறைவனை வச்சு ஐயா இவனுக்கு ஓமையாக யார் சொல்லலாம்னாரு. தன்னேரில்லோன் தானே காண்கே, அவனுக்கு ஓமையா சொல்லணும்னா யாரு, அவனேதான் அவனுக்கு ஓமை. அதுதான் திருவள்ளுவரும், தனக்கு ஓமை இல்லாதான் ஐயா ஆண்டவனுக்கு ஒரு ஓமை சொல்லி யார போல இருப்பார்னு சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்ட, ஒருவரும் இல்லை.

0: அவன் இந்த பன்றியினுடைய பல்லை மார்பில் அணிஞ்சிருக்கான். அது என்ன சார் இது ஐயையே நரிக்குறவர் என்ன மாதிரி பல்லெல்லாம் அணியாது. நரிக்குறவர் பாவம் அவங்களுடைய புண்ணியாக்கன்னு ஒரு அரக்கன். அவன் வந்து திருமாலை எடுத்தான் பார்த்தார். அவனை போய் அழிக்க போனார். அவன் நிலத்துக்குள்ள போய் பாதத்துக்குள்ள போயிட்டான். அப்ப ஒரு தரம் பண்டியா வடிவெடுத்து வடிவெடுத்தார். அப்ப ஒரு தரம் இன்னொரு அது எப்ப அடிமுடி காண்பதற்காக அடி காண்பதற்காக ஒரு முறை எடுத்தாரா, அந்த இரணியாக்கனை அடிப்பதற்காக பண்டியா எடுத்தார். எடுத்து போய் நோண்டி கேண்டி அவனை ஒழிச்சார். ஒழிச்சிட்டு மேல வந்தார். வந்த உடனே கொஞ்சம் தனக்கு தானே ஒரு கர்வம் வந்தது. என்ன பாத்தீங்களா, நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் அப்படின்னு பார்த்தார் பெருமான். எந்த செயல் செய்தாலும் அப்படி யாராவது உன்னை பாராட்டினா கூட நான் என்னங்க செஞ்சிட்டேன், அண்ணாமலை யார் செஞ்சதுங்க என்று சொல்றா. நான் தானு காலர் தூக்காதடா, காலர் தூக்கவே படாதுன்னு சொல்லியிருக்கேன்னா தூக்கப்படாதுன்னு, அது ஏன் அப்புறம் காலர் தூக்கணு அப்படின்னாரு. பார்த்தார் அந்த நோண்டின பல்ல ஒண்ணு புடுங்கி அதை எடுத்து மாதுல போட்டார். அப்ப எதை புடுங்கிட்டாரு இப்போ சொல்றோம், பல்ல புடிங்கிட்டான்ல என்ன போ. ஏன தொல்லையிரு அணிந்தோன் காண்க, அப்படிப்பட்டுடைய பல்லை மார்பில் அணிந்த பெருமானி நீதான் எல்லாம். காண புலியுரி அறையோன் காண்க, புலித்தோலை அதை இடுப்பில் உடையவனாக இருக்கும். இந்த காண்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா அப்படியாக இருக்கிறான் இருக்கிறான் என்பதுதான் பொருள். காண்கனா பார் பார் அப்படின்னு அர்த்தம் இல்ல, பார் பார் அர்த்தம் இல்ல, காண்க என்பது அங்க பொருள் இல்ல, அப்படியெல்லாம் இருக்கின்றவன் என்ற பொருள் தான், வேற ஒண்ணும் இல்ல. நீ தோன் காண்க அருமை, உடம்பெல்லாம் வெந்நீர் தென்னீர் அணிந்திருப்பானான். நீ தோன் காண்க நினைதோறும் நினைதோறும் ஆற்றேன் காண்க. திரும்ப ஒரு ஞாபகம் கட்டுது, இப்படி எல்லாம் இறைவனை பற்றி பேசும்போது இப்படி எல்லாம் இருக்கிற குருநாதன் தானே திருப்பெருந்துறையில நம்ம குதிரை வாங்க போகும்போது பணம் எடுத்துட்டு வரும்போது அந்த உடம்பை காட்டி கோயிலை காட்டி நம்மை ஆட்கொண்டான். அதை நினைக்கும் போது தன்னை அப்படியே தழுதழுத்துற அந்த நிகழ்ச்சியை பெருமான ஆட்கொண்டதை நினைச்சா மட்டும் அவரால் தாங்க முடியும். இவ்வளவு பெரியவன் இந்த சின்ன ஆன்மாவே திருப்பெருந்துறையில தன்னை காட்டி தன் கோயிலை காட்டி தன் அருளை காட்டி ஆட்கொண்டானே என்று நினைக்கிறது. அதான் ஆகவே அந்த வரி வந்துட்டே இருக்கு. அதனால நினைதோறும் நினைதோறும் ஆற்றேன் காண்க, எனக்கு என்னால சொல்ல முடியலப்பானார். அந்தோ கெடுவேன், நான் உன்னை என்ன சொல்லி அம்மனும் என்ன சொன்னதெல்லாம் சரியா முடியுமா, நான் எவ்வளவோ நீ பெரியவன் எவ்வளவோ சின்ன என்னை ஆண்டாய், அதுக்கு நான் எந்த சொல்லாலும் உன்னை சொல்லி குறிப்பிடுவேன், சொல்ல முடியாது இல்லவா. கெடுவேன் இன்னிசை வீணையில் இசைந்தோன் காண்க, இன்னிசை வீணையில் இசைந்தோன் காண்க. நம்முடைய இசைக்கருவியிலேயே ஒரு கருவிதான் ரொம்ப புண்ணியம் பெற்றது, எது வீணை. பெருமான் என்ன பண்றாருன்னா வீணை எப்பவும் கையில வச்சு வாசிப்பாராம். நம்முடைய திருமுறையில் இதை பற்றி எங்கேயாவது சொல்லப்படுகிறதா, மிக நல்ல வீணை கடவி பெருமான் கையில இருக்கிறதான், பெருமான் கையில வீணை வந்திருக்கீங்க. இப்ப சொல்ல மாதிரி என்ன சொன்னீங்க பார்த்த மேற்கோள், வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்ணன் மிக நல்ல வீணை தடவி. அது போல வீணை எம் இறை நல்வீணை வாசிக்குமி. அப்பர் சுவாமிகள் ஒருத்தன் கேட்டான், ஐயா இந்த உலக உயிரெல்லாம் இது மாதிரி இருக்கும்போது பெருமான் இருக்கும்போது அவனுக்கு போர் அடிக்காது, ஏன் அந்தந்த உயிரை காக்கிறது போறதெல்லாம், இந்த எல்லா உயிரினும் தன்பால் ஒடுக்கின போது ஒண்ணும் இல்ல, அப்ப என்ன பண்ணுவாரு ஆமா பையனெல்லாம் லீவ் விட்டுட்டா வாத்தியார் என்ன பண்ணுவார்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நமசிவாய்.
2: ஓம் நமசிவாய். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் இப்பொழுது கேட்க இருப்பது திருமுறை இசை. வழங்குபவர் சிவத்திரு காயத்ரி வீரநாராயணன் அவர்கள். வணக்கம். ஓம் நமசிவாய்.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: ஓம் நமச்சிவாய. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை தேவார இன்னிசை. பாடியிருப்பவர் நாகநாத தேசிகர். ஓம் நமச்சிவாய.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் நமச்சிவாய. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை தேவார இன்னிசை. பாடியிருப்பவர் நாகநாத தேசிகர். ஓம் நமச்சிவாய்.

0: ஓம் நம சிவாய். டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்டு யூசர்ஸ் லைக் யூ, அவர் சைவம் டாட் ஆர் வெப்சைட் ஹேட் பாஸ்ட் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் சைவம். And it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. Om Namah Shivaya.
1: Om Namah Shivaya. You are listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: ஓம் நமசிவாய்.
3: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.

ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.

0: சிவாய. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சாய்க்காடு ஆதிசேடனது நாகமணி ஒளி வீசியதால் இப்பெயர் பெற்றது என்பர். சாய் ஒளி என்பது பொருள். இது சாயாவனம் எனவும் வழங்கப்பெறும். இறைவர் அமுதேஸ்வரர், சாயாவனேஸ்வரர், இறைவி குயிலினும் நன்மொழி அம்மை. தீர்த்தம் ஐராவத தீர்த்தம் காவிரி. உபமன்யு முனிவர் பூசித்த பதி. இந்திரனது தாயார் நாளும் வந்து இத்தல மூர்த்தியை பூசித்து மகிழ்ந்தனர். இது அறிந்த இந்திரன் தேவ உலகத்திற்கு கொண்டு போக எண்ணி தோண்டி பார்த்தான். பாதாளலோகம் வரை அவருடைய திருமேனி சென்று அதற்கும் மேலும் அடி காண்பரியானாகி அஞ்ச அங்கேயே பூசிக்க ஏற்பாடு செய்தான் என்பது வரலாறு. பாதாளலோகம் வரை அவருடைய திருமேனி சென்று அதற்கும் மேலும் அடி காண்பரியனாகி அஞ்சி அங்கேயே பூசிக்க ஏற்பாடு செய்தான் என்பது வரலாறு. சம்பந்தர் அப்பர் திருவாக்குகளில் இடம் பெற்ற பதி. பூம்புகார் சாய்க்காடு கைதொழுனி சார்ந்து என்பது ஐயடிகள் காடவர்கொன் நாயனார் வாக்கு. பட்டினத்தடிகள் பரவித் தொழுத பதி. சாய்க்காட்டில் எழுந்தருளியுள்ள வில்லேந்திய வேலவர் திருமேனி அற்புதமான பேரழகுடையது. சாய் என்பதற்கு தமிழில் கோரை என்று பொருள் கூறுவர் ஆன்றோர். கோரை செறிந்த காடு சாய்க்காடு என்றும் சொல்லுவர். அம்பிகை திருமுலைப்பால் உண்ட அருந்தமிழாகரர் தலைச்செங்காடு பணிந்து திருச்சாய்க்காட்டைச் சேர்ந்து போற்றி மண் புகார் வான் புகுவர் என்ற திருப்பதிகம்பாடி திருவெண்காட்டை அடைந்து வழிபட்டு மீண்டும் இங்கு எழுந்தருளி நித்தாலும் நியமம் செய்து எனத் தொடங்கும் திருப்பதிகம்பாடி அருளினர் என்று அறிஞர் பெருமக்கள் கருதுகின்றனர். ஊனம் இன்றி உரை செய்ய வல்லவர் வானநாடு இனிது ஆழ்வர் என்பது பதிகப்பலன். நித்தாலும் நியமம் செய்து எனத் தொடங்கும் பாடல் பண் இந்தளம்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தப் பெருமான் அருளிச் செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திரு அம்பர் பெரும் திருக்கோயில். பண் காந்தார பஞ்சமம். திருச்சிற்ற

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: தலம் கோயில். திருநாவுக்கரசு நாயனார் அருளி செய்த 4 திருமுறை திருநேரிசை.

0: திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளி செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை. தலம் திரு கடம்பூர்.
1: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: ஓம் சிவாய நமக. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திரு கோத்தும்பி, பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய நமக.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் மணிவாசக பெருமான் அருளிய திருக்கோவையார். தலைப்பு: இருவரும் உள்வழி அவன் வர உணர்தல். பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள்.

0: ശിവായ. You're listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் மணிவாசகப் பெருமான் அருளிய திருக்கோவையார். தலைப்பு முன்னுர உணர்தல். பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் மணிவாசக பெருமான் அருளிய திருக்கோவையார். தலைப்பு குறையுற உணர்தல். பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமந்திரம். தலைப்பு அறம் செய்யான் திறம். பாடியிருப்பவர் சிவ சத்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.
2: திருமூல தேவநாயனார் அருளிச் செய்த திருமந்திரம் முதல் தந்திரம் அறம் செய்ய.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் 11 திருமுறை நக்கீர தேவநாயனார் அருளி செய்த திருமுருகாற்றுப்படை பாடியிருப்பவர் மயிலை நாகநாத தேசிகர் அவர்கள்.
2: உலகம் உவப்ப வல நேர்வு திரிதரு பல புகழ் யாயிரு கடற்க

தெய்வத்தியோட வலல் புரிவையில் வைத்து திலகுல் தெய்ய தேங்கமழ் திருநூதம் மகர

நிலமோடு நலல் குறி கொள்கை புலல் பரிந்துரையும் செலவு நீ நயந்தனையாயில் பல உண்மை நல்ல

செல் சமல் முறுக்கி கருவு கொள்ளில் ஜமுடு களம்பேட்டல்லே ஒரு முகல் குறவர் மடம

மரபில் ஐயற்கு ஏந்தியதே. ஒரு கை உக்கள் சேற்றியது ஒரு கை நலல் பெரு கலிங்கத்து குரங்கில் மிசை அயையது ஒரு கை. ஏ அங்குசல் கட

அடுத்தது திரு ஆவினன்குடி சீரை தைய உடுக்கயர சீரொடு வலல் குறி புறையில் வாழ்நரை முடியினரே மாசரை மைக்கொள்

யவிழ்ந்த தகை சூழாகத்து செவினேபு வைத்த செய்வுரு தீவமில் நல்லியழகின்ற நயனுடை நெல்லஞ்சில் நெல் மொழி மேவலர் இல்லறல் புலர ஓயன்றியல்ற யாக்கையர் மாவில் அவித்தளிர் புறையுள மேனியரவிதோ பொல்நுரை கடுக்குள் இதழையர் இல்லகை பரு

அழலன உயிர் குழல் அணைஞ்சு வரே கடந்தீர் பாம்பு பட புடைக்குள் பல்வழி கொடு சிறே.

0: 드립 10점인걸음.
1: Om Namah Shivaya. You're listening to Shaivam.org Radio's 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: திருச்சிற்றம்பலம் சேக்குழார் பெருமான் அருளி செய்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம்.
3: வம்பரா வரிவண்டு சருக்கம் எம்பிரான் திருஞான சம்பந்த நாயனார் புராணம் திருச்சிற்றம்பலம்.
2: பாடியிருப்பவர் கரூர் திரு சுவாமிநாதன் அவர்கள்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமுறை பண் கட்டளை விளக்கம். வழங்குபவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
1: திருச்சிற்றம்பலம் பண் தக்கேசி இரண்டாம் கட்டளை பூவார் மலர் கொண்டு எனத் துவங்கும் திருப்பாடல்.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: ओम शिवाय नमः। शैवम.org ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை காட்டும் நல்வழி. வழங்குபவர் இசைப்பேரறிஞர் தர்மபுரம் பா சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாயனம்.
3: நம்ம நூல்கள் 12 திருமுறையில பெரிய புராணத்துல சொல்லப்படுகிறது. எதுல வச்சுக்கணும் தெரியுமா? மண் பாத்திரத்துல வைத்துக்கொள். தெய்வ சேக்கிழார் பெருமான் சொல்லுவதை சொல்றேன் உங்களுக்கு. மண் பாத்திரத்துல வைத்து பூசிக்கொள், புதிய பாசனம் என்று பேசப்படுது. நீ வச்சிருக்கியான்னு எனக்கு கேக்குறீங்களா? நிச்சயமா வச்சிருக்கேன். ரெண்டு பானை வச்சிருக்கேன், அதுதான் வச்சு பூசிக்குவேன். டப்பாலையும் வச்சிருக்கிறேன், அதிலும் பூசிக்குவேன். இல்லைன்னு சொல்லல, அவர் சொன்னதை அப்படியே செய்யணுங்கிறதுக்காக வேண்டி ஒருத்தர்ட்ட இருந்து கேட்டு வாங்கினேன், அது வாங்கி வச்சிருக்கேன், அப்படி வச்சுக்கோ. ஆனா விபூதி இந்த மாதிரி பையிலையும் வைத்துக் கொள்ளு என்று தேவாரம் வருகிறது. பூதி பையனை என்று சொல்லுகிறார் தேவாரத்துல அப்பர் சுவாமிகள். சைவனாக இருக்கிறவன் இப்படி ஒரு விபூதி பைய வச்சுக்குவான். இப்ப பணத்து பையனா வச்சுக்குவான், விபூதி பையா வச்சுக்குவான்? வச்சுக்கிறது இல்ல இல்லையா? அது சமய ஒழுக்கம் என்று பேர். விபூதி பெய் வச்சுக்கிறது, ருத்ராட்சம் கட்டுகிறது, எல்லாம் சமய ஒழுக்கம். வேற்று மதத்தவர்கள் அதை செய்யறான், நம்ம மதத்தவன் செய்யறது இல்ல. என்ன பண்றது இல்லையா? வேற்று மதத்தவனை பாருங்க, வீட்டு வாசப்பள்ள பாத்தீங்கன்னா இப்படி ஒரு கோடு போட்டு இப்படி போட்டிருப்பான். அவன் ரொம்ப பரமை ஏழையா இருந்தாலும் சுண்ணாம்பு நாளையாவது இப்படி கிழிச்சு வச்சிருப்பான். இப்படி போட்டிருப்பான் ஒரு கோடு. இவன் யாருன்னு தெரியும், இவன் யாருன்னு தெரியும். இப்படி போட்டிருப்பான் ஒருத்தன், அது யாருன்னு தெரியும். ஒண்ணுமே போடாம ஒரு ஊடு இருந்ததுன்னா அது நம்ம ஆளு, நம்ம ஆளு ஊடுன்னு அர்த்தம். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, சமயத்துல அவ்வளவு ஈடுபாடோடு அவன் இருக்கிறான்னு அர்த்தம். அதனால குறை சொல்றேன்னு நீங்க எண்ணி விடாதீர்கள். நாமளும் அப்படி இருக்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் சொல்றேன் இல்லையா? ஆமா. அந்த விபூதியை இப்படி வைத்துக்கொள், இந்த விபூதி பட்டுப்பையில இப்படி வச்சு பூசிக்கொள் என்பது நாம நம்ம நூல்கள் எழுதி வைத்திருக்கிற சட்டம். தேவார திருவாசகம் எல்லாம் சட்ட நூல் என்பது என்னுடைய அபிப்பிராயம். இப்படித்தான் நீ வாழ வேண்டும் என்று அது சொல்லுகிறதுனாலே அது சட்ட நூல் என்று நான் எண்ணுகிறேன். மாலோடைய நறியாத வண்ணம் உள்ளது நீரு, மேலுரை தேவர்கள் தங்கள் மெய்யது வெண்பொடி நீரு, ஏல உடம்பிட தீர்க்கும் இன்பம் தருவது நீரு, ஆலமதுண்டமிடற்றியம் ஆலவாயான் திருநீரே. குண்டிகைக்கையர்களோடு சாக்கியர் கூட்டமும் கூட கண் திகைப்பிப்பது நீரு, கருத இனியது நீரு, எண்டிதைப்பட்ட பொருளார் ஏற்றும் தகையது நீரு, அண்டத்தவர்களின் ஏற்றும் ஆலவாயான் திருநீரே. ஆற்றல் அடல் விடையேறும் ஆலவாயான் திருநீற்றை போற்றி புகழி நிலாவும் பூசுரன் ஞான சம்பந்தன், தேற்றி தென்னன் உடல் உற்ற தீப்பிணியாயின தீர சாத்திய பாடல்கள் பத்தும் வல்லவர் நல்லவர் தாமே அப்படின்னு சொல்லி தன் கையில் இருந்த விபூதி பையை எடுத்து, அந்த விபூதி எடுத்து அந்த பாண்டியனுக்கு பூசினார். பூசின உடனே பக்கத்தில் இருக்கிற சமணன் சொன்னா, நீ உன் கையில் இருக்கிறத வச்சு பூசக்கூடாதுன்னுட்டான். இது பெரிய புராணத்தில் வரல, திருவிடையாண்ட புராணத்தில் வருது. நம்ம சமுதாயத்திற்கு மூன்று புராணம், எத்தனையோ புராணங்கள் இருந்தாலும் மூன்று புராணம் தான் தலையாக கருதப்படுகிறது. பெரிய புராணம், திருவிளையாட புராணம், கந்த புராணம். இது மூன்று தான் நமக்கு உரிய புராணங்கள். அதுலதான் வலது கண்ணை போல பெரிய புராணம், இடது கண்ணை போல திருவிளையாட புராணம், நெற்றிக்கண்ணை போல கந்த புராணம் என்று சொல்லப்படுகிறது. அந்த புராணத்தில் வருகிறது, திருவிழா புராணத்தில் என்ன சொல்லுகிறது, இந்த விபூதி நீ பூசாதுன்னு சொல்லிவிட்டான் அந்த சமணன். உடனே என்ன பண்ணார், என்ன செய்யணும்னு சொன்னார். நீ சாம்பல் தானே சொல்ற, சாம்பலை பூசு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டான். இது திருவிழா. உடனே அவர் என்ன பண்ணாரு, கோயிலில் இருக்கிற மடப்பள்ளி, அதாவது சாமிக்கு நைவேத்தியம் போடுறதுக்கு பேர் மடப்பள்ளின்னு பேர், அந்த மடப்பள்ளியில் இருக்கிற சாம்பரை எடுத்துக்கிட்டு வர சொல்லி அதை பூசினார் என்று திருவிழாட புராணத்தில் வருகிறது. தவறு ஒன்றும் இல்லை, அப்படி சொன்னதுனால தவறு ஒன்றும் இல்லை. அந்த விபூதி அந்த சாம்பலை பூசினார் என்றும் வருகிறது. இப்பவும் பாத்தீங்கன்னா மதுரை கோயில்ல சுவாமி கோயிலிருந்து அம்பாள் கோயிலுக்கு போற வழியில சின்ன கோபுரம் வாழிடுச்சல் இருக்கும், அந்த பெரிய முக்குருணி விநாயகர் இருக்கு இல்லையா, அதுக்கு அந்த இருக்கிற கோபுரத்துல அந்த மாடத்துல பாத்தீங்கன்னா அந்த கோயில்ல இருக்கிற சாம்பலை கொண்டாந்து நிறைய கொட்டி வச்சிருப்பான், போறவங்க அவங்க எல்லாம் எடுத்து பூசிக்குவாங்க. பாத்திருக்கீங்களா, அதையும் எடுத்து பூசிக்கிட்டாங்க. என்ன அர்த்தம், திருஞான சம்பந்தர் சர்டிபிகேட் பண்றது இது அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை பூசிக்கிறாங்க. நான் தவறாம அந்த இடம் போகும்போது என் கை தானாவே அந்த இடத்துக்கு போயிடும். பாத்தீங்கன்னா பாண்டிய நாட்டில் இருந்த வீடுகள்லாம் முன்னெல்லாம் எப்படி கட்டியிருப்பார்கள் சொன்னா, இந்த வாசப்படி இருக்குல்ல, வாசப்படிக்கு மேல ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இப்படி இந்த ஒரு இப்படி ஒரு விபூதி மடல், அந்த வீட்டை விட்டு அவன் வெளியில போகும்போது தன்னை அறியாமலே அந்த கை அப்படி போகும், அந்த விபூதி எடுத்து நெத்தில விட்டுக்கிட்டு போவான், நீரிட்டு கொண்டு வெளியில செய்வான், ஏன் அது காப்பாத்தும் அப்படின்னு. அப்பவே அப்படி போனா இன்னைக்கு எப்படி கடவுள்கள் நம்ம சும்மா ஓரமா போயிருந்தா கூட உணர்ந்து மோதி மோதி தோல்ச்சி எத்தனை பேர் போறான் பாத்தீங்களா. இப்ப நாம விபூதி பூசிக்கிட்டா வெளியே போய் ஆகணும் இன்னைக்கு சூழ்நிலை. ஆக அந்த சாம்பலையும் பூசினார் என்று வரலாறு நமக்கு. ஆக சாம்பல் என்பதும் அந்த வகையில எதா இருந்தாலும் அது உயருடையதான், கடவுள் நம்மளை காப்பாத்துகிறான் என்று நான் இந்த திருப்பதிகத்தை உங்களுக்கு பாடி காட்டினேன். இது அந்த பழைய பிராச்சீனமான மெட்டே, இது புதுமை தேவைதான், அது வேண்டான்னு சொல்லல, புதுமையும் தேவைதான், பழமையை நாம காப்பாற்றி விட்டு அந்த ஆண்ட போகணும் என்பதுதான் என்னுடைய. அடுத்தது நம்ம சமுதாயத்திற்கு அந்த பொண்ணு பாடி காட்டின முறைதான் இப்போது நான் திருநீற்று பதிகத்தை பாடி காட்டின முறை. அதே மாதிரி நம்ம சமுதாயத்திற்கு மிக முக்கியமாக கருதப்படுவது திருநீறு, ருத்ராட்சம், பஞ்சாட்சர ஜபம். பஞ்சாட்சர ஜபம் எவ்வளவு உயர்ந்தது என்பது திருஞான சம்பந்தருடைய திருப்பதிகத்தில் ஒரு பதிகம், ரெண்டு பதிகம் இருக்கு. திருஞான சம்பந்தருடைய பதிகங்கள்ல 383 பதிகம் தான், போன தடவை நான் தவறா சொல்லிட்டேன், 383 பதிகம் தான் திருஞான சம்பந்தருக்கு உரியது. ஆமா, அந்த 383 பதிகத்தில் 344 பதிகம் கேசட்ல பாடிவிட்டேன். சைவ மக்களுக்காக தமிழர்களுக்காக நான் அந்த மெனக்கட்டு அந்த வேலையை செய்து கொண்டிருக்கோம். 383 பதிகத்தில் 344 பதிகம் கேசட்ல பாடிவிட்டேன். இன்னைக்கு கேட்கலாம், இந்த சிவராத்திரி அன்னைக்கு மொத்தம் 96 கேசட் பாடினா திருஞான சம்பந்த தேவாரம் ஃபுல். சுந்தர தேவாரம் ஏற்கனவே பாடி முடிச்சுட்டேன், 100 பதிகம் அது வந்துடுத்து, திருவாசகம் பூரா வந்துடுத்து. இப்ப திருஞான சம்பந்தர் தேவாரம் இந்த வருஷம் சிவராத்திரி அன்னைக்கு நிச்சயமாக அந்த 96 கேசட்டும் வெளியிட்டு விடுவோம். என் பேர்ல நீங்க தப்பு சொல்ல முடியாது. இந்த தருமூல சாமிநாதன் இந்த பாடல்னா கேசட்ல பாடி வச்சாரா அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது. இப்ப நான் கேட்பேன், நீ வாங்கி கேட்டியா அப்படின்னு நான் கேட்பேன். இப்போ ஒரு வருஷத்துக்கு கூட நீ போட்டு கேட்க முடியும், நீங்க கேட்கணுங்கிறதுக்காகத்தான். பஞ்சாட்சரத்தை பத்தி என்ன சொல்லப்படுகிறது, அந்த காதலாகி கசிந்து என்று ஒரு திருப்பதிகம் கடைசியா பாடினது திருஞான சம்பந்தர். அதுல பஞ்சாட்சரம் எவ்வளவு உயர்வு என்று அவர் சொல்லுகிறார்.

0: இன்னைக்கு அந்த பொண்ண அவன் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறான்னு சொல்றான். தப்பு. காதல் என்பது பேர் அன்பு. அந்த கல்யாணத்துல பாத்தீங்கன்னா ஏதாவது தவறு நடந்து போகுது பின்னால. ஆமா, எதுலயும் தகராறு வரும் இல்லைன்னு சொல்லல, அது பெரும்பகுதி அதுல அப்படி தகராறு தான் வருது. காதல் என்பது பேரன்பு என்பதுதான் பொருள். இவன் பார்த்து காதலிச்சதுல காமத்தை தான், காமத்தினால்தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு தான் சொல்லணும் அதை அப்படின்னு நான் நினைக்கிறேன். காதலாகி என்பது பேரன்பு கொண்டு என்று பொருள் பண்ணணும் இல்லையா? ஆமா, காதலாகி அந்த பேரன்பு சிவன்கிட்ட வரும் பொழுது இவன் அழத்தான் செய்வோம் இல்லையா? ஆமா, சில பேர் பிறக்கும் போதே குருடனாக செவிடனாக நொண்டியாக பிறக்கிறான் அல்லவா. இவனை நன்றாக படைத்தான் அல்லவா, என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் நான் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு என்பது திருமூலர் திருவாக்கு. நம்மளை நன்றாக படைத்தான் அல்லவா, இவ்வுலகத்திலே என்னை வாழை வைத்தாயேங்கிறார் மாணிக்க வாசகர். நன்றாக படைத்தான் அல்லவா, அந்த நன்றாக படைத்தான் என்று எண்ணும் எண்ணினானே ஆனால் இவன் அழத்தான் செய்வோம் இல்லையா? ஆமா, அதத்தான் சொல்றாரு. காதலாகி பேரன்பு கொண்டு கசிந்து அந்த எண்ணம் வரும் பொழுது நிச்சயமாக உள்ளத்துல கசிவு வரும். உள்ளத்துல கசிவு வந்துன்னா கண்ணில் தண்ணி வரும். அதத்தான் சாமி சொல்றார், காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை, ஓதுவார்னா சொல்லுகிறவர்கள் என்று பொருள். சொல்லுகிறவர்கள் ஓதுவார் தம்மை நன்னறிக்கு உயிப்பது. நெறி என்பது வழி, நல்ல வழிக்கு இவனை செலுத்திவிடும் என்பது பொருள். இவன் தீய வழிக்கு போக மாட்டான். கொள்ளை அடிக்க பஞ்சமா பாதகம் என்று சொல்லப்படுவது கொலை, கொள்ளை, குடி, இதெல்லாம் அந்த பஞ்சமா பாதகம் என்று சொல்லப்படும் இல்லையா? ஆமா, அதற்கு இவன் செல்லவே மாட்டான். நான் ஒரு நாள் என்ன பண்ணேன், பூந்தமல்லியில அப்படி தெருவில் வந்துகிட்டே இருந்தேன், மழை பெஞ்சது, கையில கொடை இல்லை, ஓடுனேன். ஓடி போய் ஒரு கடைக்குள்ள உள்ள போன பார்த்தா அது வந்து ஒயின் ஷாப். எனக்கு உடம்பெல்லாம் நடுங்கி போச்சு. ஏன்னு கேட்டா, எவனாவது ஒருத்தன் பார்த்துட்டான்னா தர்மபுர சாமினாரு ஒயின் ஷாப்ல இருந்து வந்ததை நான் பார்த்தேன் அப்படின்னு விடுவான். அவ்வளவுதான் கதை. தெரியுமில தர்மபுர சாமினா அப்படின்னு விடுவான். இதே பேரா போயிடும். எனக்கு நடுங்கி போச்சு, மழையிலேயே ஒடியாந்துட்டேன் வெளியில இல்லையா? ஆமா, இதே மாதிரிதான் கொள்ளையும் கொலையும் கூட. அந்த தீய வழியை விட்டு இவனை நல்ல வழிக்கு செலுத்துவது பஞ்சாட்சர மந்திரம். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறிக்கு உயிப்பது. உயிப்பதுன்னா என்ன அர்த்தம்? அவனை என் குணத்து அதில் சேர்த்து விடும். அதை வந்து நந்தாண்டு அவனை நகர விடாதுன்னு அர்த்தம். வேதம் நான்கினும் வேதத்துல நடு மத்தியில ஒரு எழுத்து இருக்குதான், அதான் சிவாய நமன். இது நமது பெரியவர்கள் தேர்ந்து எடுத்து சொல்லுகிறார்கள். நம்ம பெரியவங்கள்லாம் எவ்வளவு பெரியவர்களா, எவ்வளவு அறிவுள்ளவர்களா இருந்திருக்காங்க தெரியுமா? அந்த வேதத்தின் நடுவில் சிவாய நம என்று வருதான். அதே மாதிரி தேவாரத்துல இந்த ஏழு திருமுறையில நடுமத்தியில மூணாம் திருமுறை நாலாம் திருமுறையில பாத்தீங்கன்னா சிவாய நமன் வருது. இது ரெண்டு கம்பேர் பண்ணி பார்த்திருக்கிறாங்க பெரியவங்க. வேதத்திலையும் அப்படி வருகிறது, தமிழ் வேதம் ஆகிய தேவாரத்திலையும் இப்படி வருகிறது தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறார்கள். திருப்பாலைத்துறை தேவாரத்தில் வருகிறது இந்த சிவாயனம என்று சொல்லு. ஆக வேதம் நான்கினும் மெய்ப்பொருள் ஆவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. இந்த நமச்சிவாய மந்திரத்தை உபதேசம் பெற்றுக் கொண்டுதான் சொல்ல வேண்டும் என்பது நியதி. உபதேசம் யார்கிட்ட பெற முடியும் அப்படின்னு கேட்டா, மடாதிபதிகள்கிட்ட பெற்றுக் கொள்ளலாம். இப்ப தருமபுரம் மடாதிபதி கிட்ட பெற்றுக் கொள்ளலாம், காஞ்சிபுரத்தில் இருக்கிற முதலியார்கள் மடங்க அங்க கேட்டுக்கொள்ளலாம், திருவாவடுதுறை மடத்தில் கேட்டுக்கொள்ளலாம், மதுரை மடத்தில் கேட்டுக்கொள்ளலாம், குன்றக்குடி ஆதீனத்தில் கேட்டுக்கொள்ளலாம். இந்த சிவாச்சாரியார்கள் என்று சொல்லுகிறார்கள்வா, சாம்ப சிவ சிவாச்சாரியார் அப்படின்னு இருக்காரு பாருங்கோ, இந்த தம்புச்செட்டி திருவில்ல அம்மன் கோயில்ல, அவரை வச்சும் செய்து கொள்ளலாம். ஓஹமம் வளர்த்து அவர் மூலமா அவர்கிட்ட இருந்து கேட்டுக்கொள்ளலாம். இந்த மடாதிபதிகள்ட்டையும் கேட்டுக்கலாம். அந்த கேட்டுக்கொண்டவர்கள் தான் இந்த பஞ்சாட்சரத்தை சொல்ல வேண்டும் என்று ஒரு நியதி வைத்திருக்கிறார்கள். அதை நான் ஒத்துக்கொள்வதில்லை. அப்படி வைத்ததுனாலதான் இது பரவாமல் போய்விட்டது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இல்லையா? இப்ப மூணு வருஷம் இதுக்கு போயிட்டு வந்துட்டான்னா, அது என்னது ஐயப்பா மலைக்கு போயிட்டு வந்தான்னா அவன் சாமி ஆயிடுறான்.
1: முதல்ல கன்னி சாமியா இருக்கிறான், அப்புறம் குட்டி சாமியா இருக்கிறான், அப்புறம் சாமி ஆயிடுறான், அவன் மாலை எடுத்து கொடுக்குறான், அவன் மலை கேச்சு போறான், அவன் தான் சாமி. அதே போல பத்து வருஷம் ஒருத்தன் பஞ்சாட்சரத்தை சொல்லிவிட்டானே, ஆனால் அவன் இன்னொருத்தருக்கு பஞ்சாட்சரத்தை உபதேசம் பண்ணலாம் என்று சட்டம் எழுதி வைத்திருந்தார்கள். ஆனால் இது எல்லாருக்குமே இன்னைக்கு பரவி இருக்கும். அது இந்த மடாதிபதிகள் தான் சிவாச்சாரியர்கள் தான் செய்யறதுன்னு வந்ததுனால தான் இது பரவாமல் போய்விட்டதோ என்று என்னுடைய எண்ணம். அதனால தான் நான் என்ன சொல்றேன், என்னுடைய நண்பர்களுக்கு நான் சொல்லுவது, சும்மாவாவது நீ நமச்சிவாய நமச்சிவாய என்று சொல்லிக்கொண்டே இரு. உபதேசம் பெற்றுக்கொண்டு சொன்னால் 100 மார்க் என்று சொன்னால், உபதேசம் பெறாமல் சொன்னால் 10 மார்க் கிடைத்தது. ஆனால் 10 கூட்டினா 100 வந்துட்டு போகுது என்ற எண்ணம் எனக்கு உண்டு. அதனால தான் நான் அடிக்கடி உங்களை நமச்சிவாய மந்திரம் சொல்லுங்கள் என்று நான் சொல்லுவது. இப்போவும் கூட நாம எல்லோருமா சேர்ந்து நமச்சிவாய மந்திரத்தை இப்ப நாம சொன்னமே, ஆனால் கோயில லட்சார்ச்சனை நடக்குது பாருங்க, அங்க ஒரு இடத்துல ஒருத்தர் சொல்லுவார், பாக்கி இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து சொல்லுவாங்க, சொன்னா அதுதான் லட்சார்ச்சனை சொல்லிவிடுறாங்க. அதே போல இப்ப நாம இப்ப நான் 2 சொன்னா, இப்ப நீங்க வந்து 500 பேர் உட்கார்ந்தீங்கன்னா 2 சொன்னா 1008 ஆயிட்டுன்னு அர்த்தம். ஓ

நான் உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்றேன், உபதேசம் பேராட்டி வேணாலும் பரவாயில்லை. காலையில குளிச்சுட்டு, குளிக்கிறதா இருந்தா குளிச்சுட்டு, கைகால ஆரம்பிட்டு, விபூதி இருந்தா விபூதி எடுத்து, அந்த விபூதியை பூசிக்கிற தினசு நமக்கு என்ன சொல்லி கொடுக்குற தேவாசனத்தை போனதெல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறான். விபூதியை பூசும் போது சிவாய நம என்று பூசும், சிவாய நம என்று பூசும், நமச்சிவாய என்று பூசும். சும்மா அப்படி பூசுற நீ அட விபூதி தான் பூசுற, வாய் தான் கொடுத்துருக்கிறான். சிவாய நம நம சிவாய சிவாய நம சிவாய என்று பூசு என்று தான் தேவாரம் சொல்லுகிறது. போனதெல்லாம் நான் உங்களுக்கு அந்த பாடலாம் பாடி காட்டினேன். அப்படி பூசி விட்டு வடக்குமா உட்காந்துக்கிட்டு ஒரு 108 தடவை ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய. அந்த வாக்குனால உங்களுடைய வாழ்க்கையை சுத்தப்படுத்த முடியும், அந்த வாக்குனால உங்களுடைய வாழ்க்கையை சுத்தப்படுத்திக் கொள்ள முடியும். தயவு செய்து முடிந்தவர்கள் அப்படி சொல்லிவிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கைக்கு நல்லது இல்லையா. கடைசியில நாம எங்கேயோ போறோம் இல்ல, பயந்த தனி வழிக்கு துணை அப்படின்னு சொல்லுவார் அருணகிரிநாதர். ஒரு தனி வழி நாம போக போறோம் இல்லையா, அப்படி போகும்போது எது துணை? சொத்து சுதந்திரம் எல்லாம் கூட வருமா? வர அதான் பட்டினத்தடிகள் சொன்னார், வீடு வரை மனைவி, வீதி வரை உறவு, காடு வரை பிள்ளை, கடைசி வரை வர்றது இவன் தான். இந்த பஞ்சாட்சர மந்திரம் தான் வரும். ஆமா நிச்சயமா, அதுக்கு நீங்கள் வகை வழிவகுத்துக்கள். இப்ப சம்பாதிக்க தெரிஞ்சுக்கிட்டீங்க, அதை பத்தி கேள்வி இல்லை. இதை சம்பாதிச்சுக்க தெரிஞ்சுக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. காலையில மாலையில 108 சொல்லிவிடுங்கள். 1008 என்னைக்கு சொன்னீங்களோ அன்னைக்கு நீங்க புண்ணியவான்கள், அன்னைக்கே நான் உங்களை கும்பிட தயாரா இருக்கேன். நீ சொல்றியான்னு என்ன கேக்குறீங்களா? என்னுடைய ஆயுள்ல 1008 நான் சொல்ல தவறியதே கிடையாது. எப்படியேனும் சொல்லிவிடுவேன், பஸ்ல போகும்போதே அவன் சொல்லிவிடுவேன். அப்படி சொல்லிவிட்டீங்கன்னா நீங்களும்

காதலாகி பதியத்திற்கு ஒரு பதி ஒரு பாட்டுக்குத்தான் நாம் உங்களுக்கு எனக்கு தெரிந்த பொருளை சொல்லி இருக்கிறேன். பாக்கி என்னைய 10 பாட்டு இருக்கிறது. பஞ்சாட்சரம் சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவேற்றிக் கொள்வேனாக.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: தலம் திருமயேந்திரப்பள்ளி திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அருளி செய்த 3 திருமுறை பண் கொல்லி ராகம் நவரோஸ்.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்ஜின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது எம்பெருமான் திருஞான சம்பந்தர் தேவநாயனார் அருளி செய்த தேவார பாடல்களின் விளக்கு உரை. வழங்குபவர் பேராசிரியர் பு சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள்.

பரசமயக் கோளரியே பாலராவாயனே பூம்பழனும் சூழ்ந்த சிறபுரத்தே

தேயமெல்லாம் குறவையிட தமிழ் வேதம் விரித்தருளும் கவுனியர்தும் குலதீபத்தை விரவி எமையானுடைய வென்றி மழை இளங்களிற்றை விரும்பி வாழ்வாம். திருச்சிற்றம்பலம், கீழே திருக்காட்டுப்பள்ளி, பண்ணட்டவாடை, பக்கம் 30.

அழல்வாய் அவை வாய் பாம்பனையான் பனைத்தோழி பாகம் மெய்

திரைகளெல்லாம் மலரும் சுமந்தே செழுமணி முத்தொடு பொன்வரன்றே கரைகளெல்லாம் அணி சேர்ந்து உறிஞ்சி காவிரி கால்பொறு காட்டு பள்ளி உரைகளெல்லாம் உணர்வெய்தி நல்ல உத்தமராய் உயர்ந்தார் உலகில் அறவமெல்லாம் அறையார்த்த செல்வர்க்கு ஆட்சய அல்லல் அறுக்கலாமே. தோளுடையான் வண்ண போர்வையினான் சுண்ண வெண்ணீர் துதைந்திலங்கு நூலுடையான் இமையோர் பெருமான் நுண்ணறிவால் வழிபாடு செய்யும் காலுடையான் கரிதாய கண்டன் காதலிக்கப்படும் காட்டுப்பள்ளி மேலுடையான் இமையாத முக்கள் மின்னிடையாளோடும் வேண்டினானேயே. சலசல சந்தையிலோடும் உந்தி சந்தனமே கரை சார்த்தி எங்கும் பல பலவாய் தலையார்த்து மண்டி பாய்ந்திழி காவிரி பாங்கரின்வாய் கலகல நின்று திருங்கழலான் நின்று அதிருங்கழலான் காதலி

அழைக்கப்படும் காட்டுப்பள்ளி சொலவல தொண்டர்கள் ஏத்த நின்ற கூலம் வல்லான் கணல் சொல்லுவோமே தலையவிழ் தண்ணிர நீல நெய்தல் தாமரை செங்கடி நீரும் எல்லாம் களைய விழுங்குழலார் கடிய காதலிக்கப்படும் காட்டுப்பள்ளி துளை பயிலும் குழல் யாழ் முரல துண்ணிய இன்னிசையால் துதைந்த அலைபயில் பாம்பு அறையார்த்த செல்வர்க்கு ஆட்சய அல்லல் அறுக்கலாமே முடிகையினாற்றொடு மோட்டுழவர் முன்கை தருக்கை துரும்பின் கட்டி கடிகையினால் எரி காட்டுப்பள்ளி காதல் செய்தான் கரிதாய கண்டன் பொடியணி மேலியினானை உழ்கி போதோடு நீ சுமந்தேத்தி முன்னின்று அடுகையினால் தொழவல்ல தொண்டரு அருவினையை துறந்து ஆட்சிவாரே பிறையுடையான் பெரியோர்கள் வெம்மான் பெய்கடல்கள் நாள்தோறும் பேணி ஏத்தி வாழ்த்த மறையுடையான் மழுவாளுடையான் வார்தரு மால் கடல் நஞ்சம் உண்டகரையுடையான் கனலாடு கண்ணால் காமனை காய்ந்தவன் காட்டுப்பள்ளி குறையுடையான் குரட்பூத செல்வன் குறைகழலே கைகள் குப்பினோமே செற்றவர் தம் அரணம் அவற்றை செவ்வழல் வாயறி ஊட்டி நின்று அங்கு அற்றவர் தான் தொழுதேத்த நின்றான் காதலிக்கப்படும் காட்டுப்பள்ளி உற்றவர் தாம் உணர்வீதி நல்ல உம்பர் உள்ளார் தொழுதேத்த நின்ற பெற்றமரும் பெருமானை அல்லார் பேசுதும் மற்றோர் பேச்சிலோமே ஒன்றுவரார் துகிலாடை மெய்ப்போர்த்து உச்சி கொழாமை உண்டே உரைக்கும் குண்டர்களோடு அரை கூறையில்லார் கூறுவதாம் குணம் அல்ல கண்டீர் அண்டமறையவன் மாலுங்கானா ஆதியினான் உரை காட்டுப்பள்ளி வண்டமரும் மலர் கொன்றை மாலை வார்தடையான்கள் வாழ்த்துவோமே பொன்னியல் தாமரை நீலம் நெய்தல் பொன்னியல் தாமரை நீலம் நெய்தல் பொதுகளால் போலிவு இது பொய்கை கன்னியர் தாங்குடைய

துதைந்து சொல்லிய ஞானசம் பந்தன் நல்ல தன்னிசையால் சொன்ன மாலை பத்தும் தாங்க.

0: மாலை பத்தும் தாங்க வல்லார் புகழ் தாங்குவாரே.
1: நம்மல்ல இறைவனுடைய திருவுருளை சிறைமேற்கொண்டு நம்முடைய சிவகாசியில் அருமையான ஒரு மன்றம் அறநெறிக் கழகம் இப்பொழுது தோற்றுவிக்கப்பட்டு அது சிவகாசி சிவனடியார் அறநெறிக் கழகம் என்ற பெயரில் இயங்கி வருகின்றது. இந்த அருமையான அறநெறிக் கழகம் ஒரு பெரிய பணியை எடுத்திருக்கிறது. அது திருமறை முற்றோதல் என்ற ஒரு அரிய பணி. இந்த திருமறை முற்றோதல் என்பது திருமறையை முற்றோதல்னா முழுமையாக ஓதுதல் என்ற பொருள். இந்த முழுமையாக ஓதுதல் என்பது இந்த ஒரு நாளில் ஓதுவதல்ல, அப்படி முற்றோதலுக்கு செல்லுகின்ற பணியில் ஒவ்வொரு திங்களாக எண்ணி எண்ணி ஒரு 25-25 பதியங்களாக எண்ணி ஒரு கால எல்லையிலே நாம் முழுமையாக ஓதுவோமே தவிர இன்றைய ஒரு நாளிலே முற்றோதல் அல்ல இது. சரிங்களா? அப்படிப்பட்ட முறையிலே தொடங்கி நடைபெறுகிறது. அந்த அளவிலே இது இரண்டாவது திருமுறை முற்றோதலாக அமைந்திருக்கிறது. இந்த மாதிரி இந்த கழகத்தை அருமையாக நிறுவியும்

0: இந்த மிகச் சென்னரியிலே இங்கு இருக்கின்ற பெருமக்கள் அத்தனை பேரும் சூட இருந்து போட்டியும் வருகின்ற இதனுடைய தலைவர் இல்லை என்று நம்முடைய டாக்டர் ஐயா சொல்வார்கள். எல்லாம் அல்ல பெருமானி இதற்கு தலைவராக இருக்கிறார். எனவே அந்த பெருமானினுடைய திருவடிகளுக்கு வணக்கம் கூறி அந்த பெருமானின் திருவடிகளில் இருந்து அவர் அருளையே பேணி வருகின்ற நம்முடைய டாக்டர் ஐயா, இதற்கு காரணமாக இன்றைய முற்றோதல் ஏற்று போட்டுகின்ற பெரியவர்கள், இந்த ஊர் பெரியவர்கள் எல்லோருக்கும், இந்த நம்முடைய திருக்கோவில் நிர்வாகத்தவர்களுக்கு எல்லாம் வணக்கம் கூறி இந்த இரண்டாவது முற்றோதலை இப்பொழுது நாம் தொடங்குகிறோம். இந்த நாளில் இந்த முற்றோதலை ஏற்று போட்டுகின்ற பெரியவர்கள் நாம் நினைவுபடுத்தவர்கள். அவர்கள் தெய்வ திரு AMS கணேசன், அவருடைய அருமை புதல்வர் விஜயகுமார், இவர்கள் இருவரும் இப்பொழுது நம் கண்காண இல்லையேனும் நம்முடைய அகக்கண்ணினாரே அவர்கள் எல்லாம் இங்கே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய அறுபத்திருமேனி இங்கே இருந்து இந்த வழிபாட்டை எல்லாம் கண்டு கொண்டிருக்கிறது. அவருடைய குடும்பத்தாரிலே நம்முடைய அன்பிற்கும் பாராட்டிற்கக்கூடிய அன்னையார் அவர்கள் இந்த அருமையான முற்றோதலை செய்து வருகிறார்கள். அப்படி செய்கின்ற சரஸ்வதி கணேசன் என்பவர்கள் அவர்களும் அவருடைய மூத்த தமையனார் வழிநின்று அறப்பணி ஆற்றி வருகின்ற அசோகன் அவர்கள், ஜெயகரன் அவர்கள், ஜெயக்கண்ணன் அவர்கள், இவர்களெல்லாம் இருந்து மிக அருமையான முறையில் நடத்தி வருகிறார்கள். அவர்கள் தான் இந்த முற்றோதலை ஏற்று போட்டுகின்றவர்கள். நல்ல பல அறநெறி இந்த தொழில் அமைப்பில் இருக்கின்ற பால் டெக்னிக் போன்றவை, நம்முடைய பத்ரகாளியம்மன் கோயிலுடைய ராஜகோபுர திருப்பணியை மிக அருமையாக வைத்து நடத்துவது, சிவராத்திரி விழாவை சிறப்பாக நடத்துவது, இப்படிப்பட்ட பல அரிய பணிகளை எல்லாம் மேற்கொண்டிருக்கிறவர்கள் இந்த இறை வழிபாட்டிலே முன்னின்று இந்த அரிய பணியை இன்று செய்கிறார்கள். அவர்கள் அவர்கள் குடும்பத்தவர்கள் அத்துணை பேரும் நம்முடைய பெருமான் அருள் செய்ய வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி அவர்களுக்கு அத்துணை பேருக்கும் நம்முடைய இந்த திருவரை முற்றுதல் சார்பிலே என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த முற்றுதல் இங்கே நிகழ்வதற்கு காரணமாக இந்த கோவில் நிர்வாகம் நமக்கு பல்வேறு வகையிலும் உதவி தருகின்றது. ஆகவே அதனுடைய அன்பராக இந்த பாண்டியன் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது இந்த முற்றுதலை நாம் தொடங்குகிறோம். இந்த முற்றுதலில் வந்திருக்கின்ற பல்வேறு கழகங்கள் இங்கே அமைந்திருக்கின்றன. சிறப்பாக பெண்பாளர் தாய்க்குளம் அவற்றை இருந்து நடத்துகிறார்கள். அவர்களுக்கெல்லாம் வணக்கம் கூறி, வந்திருக்கின்ற பெயர்களுக்கெல்லாம் வணக்கம் கூறி, நம்முடைய ஓதாமூர்த்திகள் தவறாமல் இங்கே வந்து இது மாதிரி அரிய முற்றுதலை செய்வார்கள். அவர் திருச்சியில் அப்படி செய்கிறார்கள், ஈரோட்டு பெருநகர் செய்கிறார்கள். பல முற்றோதர்களுக்கும் அவர்கள் ரொம்ப அருமையாக உறுதுணையாக இருப்பார். அவர்கள் வந்திருக்க அவர்களுக்கு நம்முடைய வணக்கத்தை கூறி இப்பொழுது நாம் இந்த முற்றோதலில் தலைப்படுகிறோம். ஞானசம்பந்த பெருமானருடைய திருமுறைகள் முதல் மூன்றாக நமக்கு வகுக்கப்பட்டிருக்கிறது. அவர் பாடுகின்ற பொழுது மூன்று திருமுறையாக வகுத்துக் கொள்ளவில்லை. அவர் திருத்தலங்கள் சோறும் சென்று வழிபாடு செய்து கொண்டு சென்று பாடினார்கள். பின்வந்த பெரியவர்கள் அவர் அருளிய பதியங்களை இன்னென்ன பண்களை கொண்டவையெல்லாம் முதல் திருமுறை என்றும், இன்ன என்ன பண்களை கொண்டவையெல்லாம் இரண்டாம் திருமுறை என்றும், இன்ன என்ன பண்களை கொண்டவையெல்லாம் மூன்றாம் திருமுறை என்றும் பின்வந்த பெரியவர்கள் பகுத்திருக்கிறார். அந்த வகையில் நமக்கு முதல் மூன்று திருமுறைகளாக இருந்து நாம் அவற்றை எண்ணும்படியான பேற்றை நமக்கு பெற்றுக்கிறோம். அதுதான் பன்முறை என்று சொல்கிறோம். ஆனால் நாம் இப்பொழுது தொடங்கி செய்வதுன்னா வரலாற்று முறையிலே போயிடும். வரலாற்று முறை என்பது ஞானசம்பந்த பெருமான் வாழ்ந்த காலத்திலே ஞானப்பால் பெற்று முதல் முதலாக சென்று வழிபட்ட தலம் இது, இரண்டாவதாக சென்று வழிபட்டது இது, மூன்றாவதாக சென்று வழிபட்டது என்று சொல்லி அவர் வரலாற்றிலே அவர் எப்படி வழிபாடு செய்தாரோ அந்த போக்கில் நின்று நாம் இப்பொழுது திருமுறை முற்றுதலை செய்கிறோம். அதுதான் நான் முன்னே சொன்னது போல அந்த மாதிரி ஒரு பதிப்பு திருமுறையில் நமக்கு இன்னொரு பதிப்பு வேண்டும். இப்படி வேண்டும், வரலாற்று முறையில் வரணும். அப்படி பதிப்பு இது வரைக்கும் வரல. ஒன்று எப்படி சொன்னால் பன்முறையில் இந்த மூன்று திருமுறைகளாக வந்திருக்கின்றன. இனி தலைமுறை என்று சொல்லி, அதாவது சிதம்பரத்தை முன்னே வைத்து, அது மாதிரி தலைமுறை என்று வைத்து மூவரடங்கல் முறைன்னு ஒரு பெரிய புத்தகம் ஒன்று அமைந்திருக்கிறது. எனவே தலைமுறையாக ஒரு பதிப்பும் இது மாதிரி பன்முறையாக ஒரு பதிப்பும் இப்பொழுது இருக்கின்றன. ஆனால் இதற்கு மேலாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் வரலாற்று முறைமையாக வருகின்ற ஒரு பதிப்பை செம்மையாகப்படுத்தணும். திருவருள் நமக்கு அவையெல்லாம் முன்னின்று அருள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இப்பொழுது ஞானசம்பந்த பெருமான் ஞானம் பெற்றார். மூன்று வயதில் ஞானம் பெற்ற மாத்திரத்தில் அருமையாக பாடிய பாடல் தான் முதல் பாடல் பதியம் தோருடைய சிவியன் என்பது. அதை நாம் முன்னே சிந்தித்தோம். அந்த பதியம் பாடி அடுத்தாற்போல் தோணியப்பருக்கு முன்னின்று பாடி நேராக இல்லம் சென்றார். அதுதான் அவர் ஞானம் பெற்ற முதல் நாள் நடந்த நிகழ்ச்சி. இரண்டாம் நாளாக சென்றது எது என்றால் திரு கோலக்கா சென்றார், சென்று வணங்கினார், மடையில் வாழை பாடினார், தாளம் பெற்றார், மீண்டும் திருப்புவலிக்கு வந்தார். இதுதான் முதல் தலையாத்திரை. முதல் தலையாத்திரைன்னா முதல் முறையாக சென்று வந்த பயணம். சரிங்களா, இரண்டாவது முறையாக என்ன செய்கிறார் என்று கேட்டால், இரண்டாவது முறையாக அவருடைய தாய் வழியில் பாட்டனார் தோண்டியது திருநனிப்பள்ளி. ஆகவே அங்கே பாட்டனார் வீட்டில் அவர்களை அழைக்க அப்பொழுது சென்று வழிபாடு செய்த தலங்கள் எல்லாம் இரண்டாவது தல யாத்திரை தல யாத்திரை. மூன்றாவதாக வழிபாடு செய்கின்ற பொழுது பக்கத்தில் திருமயந்திரப்பள்ளி, திருக்கருகாவூர், இன்னைக்கு பார்க்கிற கீழே திருக்காட்டுப்பள்ளி, இந்த இதுக்கெல்லாம் சென்று வந்து மூன்றாவது தல யாத்திரையை நிறைவுபடுத்துகிறார் என்று பார்க்கப்படும். அதில் கீழே திருக்காட்டுப்பள்ளியை வணங்குகிறார். வணங்குகின்ற பொழுது அருளிய பதியம் தான் இந்த பதியம். எப்பே எனவே ஞானசம்பந்த பெருமான் மூன்றாவது தல யாத்திரையாக சென்றபோது நிறைவாக பாடிய இந்த தலம் கீழே திருக்காட்டுப்பள்ளி என்று இருக்குது. இந்த பதியத்தை நம்முடைய கோதாமூர்த்திகள் ரொம்ப அருமையாக விண்ணப்பித்தார்கள். இந்த விண்ணப்பித்தார் என்று சொல்வதுதான் நம்முடைய கல்வெட்டுகள்லாம் இருக்குது. திருமுறை விண்ணப்பித்தல் என்று அர்த்தம். விண்ணப்பம் செய்தல்னா பெரிய வெள்ளத்தில் ஒரு வேண்டுகோளை செய்வது விண்ணப்பம்னு பேர். அப்போ இந்த திருப்பாடலெல்லாம் யாரை நோக்கி நாம் விண்ணப்பிக்கிறோம்? பெருமானை நோக்கி விண்ணப்பிக்கிறோம். சொல்லுகிறோம் என்று சொல்வது மரபல்ல. சொல்லுவது என்பது நம்ம போல இருக்கவங்கிட்ட சொல்றது. நான் இது வரைக்கும் ஆற்ற சொன்னேன்னா என் கதையெல்லாம் அவர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன் என்று சொல்வது நம்ம நம்போல் இருக்கிறவர்களுக்கு. நமக்கு மேல் பெரியவனாக இருக்கிற பெருமானை சொல்கின்ற பொழுது சொல்லுதல்னு சொல்லக்கூடாது, விண்ணப்பித்தல் என்று சொல்லணும். அதனால் தான் நம்முடைய கல்வெட்டுத் துறையில் திருமுறை விண்ணப்பம் செய்தல் என்று. அதனால் தான் நம்முடைய மூர்த்திகள் திருமுறை விண்ணப்பம் செய்தார்களே இப்பொழுது அருமையான பதியம். அதை பற்றி நாம் இப்பொழுது எண்ணுகிறோம். எனவே மூன்றாவது தல யாத்திரையாக நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் சென்ற பொழுது சென்று வந்த திருத்தலங்களிலே இந்த கீழே திருக்காட்டி பள்ளியும் ஒன்று என்பதனால இந்த அருமையான பதியத்தில் ஒரு குறிப்பை வைத்திரு எப்படி பாடுகிறார் என்றால், ஒரு நெறிய மனம்ங்கிற மாதிரி ஒரு நெறியாக வைத்திருக்கிறார். முதல் இரண்டு அடிகள் எல்லாம் காவிரியும் காவிரி சூழ்ந்திருக்கிற திருக்காட்டி பள்ளியும் பற்றிய சிறப்பு அப்படி வைத்திருக்கார். பின் இரண்டு அடிகளில் என்ன பண்ணுவார்னு கேட்டால் அங்கே இருக்கிற பெருமானை பற்றி பேசுவார். இப்படிப்பட்ட ஒரு முறையில் இந்த பதியும் அமைகிறது இல்லைங்களா. அப்போ இந்த பாடல் 11 பாடல்லையும் இப்போ முதல் ரெண்டு அடி என்ன சொல்கின்றேன் என்றால், காவிரி வளமும் அதில் சூழ்ந்திருக்கின்ற திருக்காட்டு பள்ளியும் சிறப்பிக்கப்படுகிறது. பாருங்களேன், இப்பொழுது நாம் நேரில் எல்லாம் எங்கே செல்கிறோம்? ஞானசம்பந்தரோடு கூட மூன்றாவது தல யாத்திரையிலே கீழே திருக்காட்டு பள்ளியிலே இருக்கிறோம். சிவகாசியெல்லாம் மறந்துடணும் இல்லைங்களா. செய்யருகே புனல் பாய ஓங்கி செங்கையல் பாய சில மலர்த்தேன், கையருகே கனி வாழை இன்று காணல்லாம் கமல் காட்டுப்பள்ளி. எங்கள் திருக்காட்டுப்பள்ளி எப்படி இருக்கும் கேட்டா, எல்லா வயலையும் கமகமன்னு நல்ல வாசனை எடுத்து கொண்டே இருக்குமா. வயல்ல போய் என்ன சாமி வாசனை என்று கேட்டா, கேளுங்கண்ணே வயல்ல எப்படி இருக்கு கேட்டா, இம்மாதிரி இப்பொழுது இருக்கிற மாதிரி முறை தண்ணி எல்லாம் பாய்கிறது இல்லைங்களா. கர்நாடகாத்தில் தண்ணி கொடுத்தாதான் காவிரியில வருங்கிற மாதிரி நிலைமை எல்லாம் இல்லை. அப்ப கர்நாடகமே இல்லை, தூய தமிழகமாக இருந்த பகுதி. அதனால் ரொம்ப அருமையாக குடகு மலையிலே மழை பெய்யுதுன்னு சொன்னா, அந்த தண்ணீர் அங்கங்கெல்லாம் பரவிய தண்ணீர் அங்கிருந்தவாறு அப்படியே அந்த காவிரியிலே இருமருங்கும் இருக்கின்ற எல்லா ஊர்களுக்கும், இது கர்நாடகம் என்றோ இது தமிழ்நாடு என்றோ இது மற்ற நாடு என்றோ கருதாமல் எல்லா நாட்டுக்கும் தன்னுடைய தண்ணீரை கொடுத்து வந்து பூம்புகாரில் போய் கடல்ல கலந்தது. அதுதான் காவிரியினுடைய அமைப்பு. அப்படிப்பட்ட அந்த காவிரியானது இந்த திருக்காட்டுப்படியிலே மிக அருமையான தண்ணீர் வளத்தை உண்டாக்குறது. அதனால வயலெல்லாம் எப்பொழுதும் நல்ல நீர்வளம் சூழ்ந்து மிக அருமையாக இருக்கிறது. அதான் செய்யருகே செய் செய்யின்ன வயல் அல்லவா, அந்த வயல் பக்கமெல்லாம் புனல் பாய தண்ணீர் அப்படியே காவிரியானது பாய்ந்து வருமாம். ஓங்கி செங்கையல் பாய, அதனால என்னன்னு கேட்டா, நீர்வாழ் இனங்களிலே நாம் நம்மோடு வாழ்கின்ற நீர்வாழ் உயிர்கள் உயிர்கள் பல என்றாலும் மீன் அதிகம், மீன்கள் நம்முடைய கண்ணுக்கு படும் இல்லைங்களா. அதனால என்னன்னு கேட்டால் அங்கே இருக்க வண்ணம் அந்த மீன்கள் எல்லாம் நிரம்ப தண்ணீர் வளத்தினாலே பிறந்து கொண்டிருப்பதுனால நல்ல மத மதர்த்து இருக்கான், வலிமையாக இருக்கான். அது அப்படி இங்கே இங்கிருந்து அங்கே பாய், அங்கே இருந்து இங்கே பாய, அப்படி எல்லாம் ரொம்ப அருமையாக மடையில் வாழை பாயன்னாரே, அது போல இங்கே அந்த வயலில் அந்த வாழைகள் எல்லாம் பாய்ந்து கொண்டிருக்கவாம். செங்கையல் பாயம் சில மலர்த்தேன் கையருகே கனி வாழை இன்று. பக்கத்தில் நல்ல சோலைகள், அருமையான மலர்கள், அந்த மலர்கள் இருந்து அப்படி தேன் வேற சொட்டுதான், அந்த தேனெல்லாம் வேற பெருகி வருகின்றதான். எனவே ஒரு பக்கம் தண்ணீர், இன்னொரு பக்கம் தேன், இந்த ரெண்டும் பாயும்படியான வயல்கள் பாருங்க. அப்படி இல்லாத அது பக்கத்தில் என்ன இருக்குன்னு கேட்டா, அருமையா வாழை. வாழைன்னா நல்ல வளம் பொருந்தி இருப்பதனால அந்த வாழை வந்து ஒரு தாரில் ஏறத்தாழ 1000-1500 வாழை அப்படி இருக்கும். இப்பவே ஒரு 200-300 வரைக்கும் இருக்குது. நாங்கள் எங்ககிட்ட கொஞ்சம் பெருகும்போது பெருகாத, அதனால அதை மூணாக பெருக்கி 1000 சொல்லணும். ரெண்டாவது, அந்த வாழைகள் யாரு கூறியதோ அவர்கள் தான் அந்த வாழையை தொடுவாங்களே தவிர அயலார் அந்த வாழையில கை வைக்க மாட்டாங்க. அவரவர்கள் தாம் தாம் நிலத்தில் இருக்கிறதை விட்டுக் கொள்வாங்க தவிர அயலார் நிலத்தில் இருக்கிறதே தொடக்கூட மாட்டாங்க, மனசால் நினைக்கூட மாட்டாங்க. அதனால தாமே அது நல்லா முதிர்ந்து படுத்து அது பாட்டு வாழ அப்படியே தூங்குறது. இப்ப கண்ணு அப்படி மனசுல பாருங்க, நல்ல அருமையான காவிரி பாய்கிறது, அதோடு வயல்ல இருந்த அங்க பொடிகள் இருக்கிற தேனெல்லாம் வந்து அதில் கலக்கிறது, அதன் பக்கத்திலே வாழை மரம் நின்று அருமையாக அந்த காய்கனி தன்னுடைய கனிகளை அப்படியே குலுக்க வைக்கிறது. இப்படிப்பட்ட எங்கள் திருக்காட்டு பள்ளி என்று சொன்னார். வாழை இன்று காணலெல்லாம் கமல் காட்டு பள்ளி. அந்த வயல் பகுதி எல்லாம் அவர் நறுமணமா இருக்கும். என்னன்னு கேட்டா, ஒன்று நல்ல வாழை பழத்தினுடைய அந்த இனிமையான அந்த மனம், சோலைகள் இருக்கிற பல்வேறு மலர்கள் அந்த அருமையான மனம், இல்லை இந்த இரண்டும் கலந்த அப்படியே மனம் மனம் வீச ரொம்ப அருமை. இந்த மனம் வீசங்கும் போது மனம்ங்கிறது எத்தனை சுழி, மூணு சுழி நானா போட்டா மனம்னு அர்த்தம். அதுல ஒரு சுழியை குறைச்சிட்டா மனம்னா இந்த மனம்னு அர்த்தம். ரொம்ப விழிப்பா தமிழ் எழுதணும், தமிழ் எழுதணும் அல்லவா. மனம் கமடுதல் என்று சொன்னா எந்த நானா போடணும், வாசனைக்கு மூணு சுழி, அந்த ரெண்டு சுழி போட்டுட்டா மனம் அந்த நறுமணம் அல்ல இந்த மனம்னு ஆகி போடும். அதனால சுழியில ரொம்ப விழிப்பா இருக்கணும், விழிப்பா இருக்கணும். அப்பதான் தமிழானது தமிழாக இருக்கும், இல்லையானா வராது. தமிழ் தமிழாக ஆகாது. எனவே அப்படிப்பட்ட அருமையான நறுமணம் ஈன்றிருக்கும்படியான எங்களுடைய திருக்காட்டு பள்ளி. இதோ இந்த திருக்காட்டு பள்ளியை பார்க்கிறோம். பார்த்து விட்டு இங்கே பெருமான் எழுந்தருளி இருக்கிறார். அருமையான பெரிய கோவில்ல வீற்றிருக்கிறாராம். பையருகே அடல்வாய் ஐவாய் பாம்பனையான் பனித்தோழி பாகம் மெய்யருகே உடையானே. பக்கத்திலேயே யார் இருக்காருனாரே, ஐந்தலை நாகத்துல படுத்து கொண்டிருக்கிறாரே திருமால், அந்த திருமால் இந்த திருக்காட்டு பள்ளியில இருந்து கூடவே இருந்து பெருமானை வணங்கி கொண்டிருக்கிறாராம், வணங்கி கொண்டிருக்கிறார். நம்முடைய அருகநாதர் முறையில பார்த்தோம்னு சொன்னா பெருமானுக்கும் திருமாலுக்கும் என்ன உறவு, சம்பந்தி, சம்பந்தி. அதனால அவர் இருந்து அருகிலே இருந்து வழிபாடு செய்து கொண்டிருக்கிறாராம் நம்முடைய பெருமானை. பாம்பனையான் பனைத்தோழி பாகம் மெய்யருகே உடையானை. நம்ம பெருமான் அப்படின்னு கேட்டா கூடவே அம்மையப்பராகவே இருப்பார், அந்த அம்மையை விட்டு பிரிய மாட்டார். எனவே அம்மையப்பராக இருக்கிற அந்த பெருமான் அந்த அருகிலே திருமால் வழிபாடு செய்ய எங்கள் கீரை திருக்காட்டு பள்ளியில் இருக்கிறார். மெய்யருகே உடையானை உள்கி ஒவ்வொரு நாளும் அந்த பெருமான் இணைந்து பின் தவர் ஏறுவர் மேலுலகே. தேவலோகத்தில் இருக்கிற தேவர்களுக்கு முதன் முதல் என்ன பணின்னு கேட்டா, ஒரு நாளும் விடியற் காலம் நாலு மணிக்கு எழுந்திருப்பார்கள், நீராடுவார்கள், நீரும் ஆடுவார்கள். பார்த்தீங்களா, இங்கே நீருங்கும் போது இடையினம் சின்ன இரனா போடணும், இந்த நீருன்னு போடும்போது வல்லினம் போடணும். இது போல இல்லாமல் சின்னருவனா இடையினம் போட்டால் நீர் உடையான்னு தண்ணி உடையான்னு அர்த்தம். இந்த வல்லினம் போட்டு நீர் உடையான்னு அருமையா திருநீர் உடையான், விபூதி உடையான் என்ற அர்த்தம். அதனால அவர்கள் அருமையாக காலையில் எழுந்து நீராடி நீரும் ஆடி நேர திருக்காட்டு பள்ளி வந்து பெருமானை வணங்கி ஒவ்வொரு நாளும் பெருமானை வணங்கி அவருடைய ஆசையோடு மீண்டும் தன்னுடைய தேவலோகத்துக்கு போவார்கள். அப்படிப்பட்ட எங்கள் திருக்காட்டு பள்ளி என்றார். இதுல சிவகாசி அன்பர்களாகிய உங்களோடு சேர்ந்து நாங்களும் எல்லோருமாக இருந்து திருக்காட்டு பள்ளி வழிபாடு செய்து கொள்வோம். நல்ல அருமையான தண்ணீர் செல்ல, காவிரி தண்ணீர் செல்ல, அதோடு தேன்மணம் கமழ, வாழைகள் அப்படியே குலையின, விளங்கும்படியான அந்த ஊர், அந்த ஊரில் திருக்கோவில், கூடவே பெருமானத்தில் இருந்து வழிபாடு செய்கின்றவர்கள் சம்பந்தியாக இருக்கிற திருமால் வழிபாடு செய்கிறார். அவர் மட்டுமா வழிபாடு செய்கிறார், இல்லை தேவலோகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் ஒவ்வொரு நாளும் வந்து வணங்கி பெருமானுடைய ஆசி பெற்று இதோ சென்று கொண்டிருக்கிறார்கள். இப்படியாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. ரொம்ப அருமையான பாடல், திருமுறை பாடல்தான். இந்த காட்சியை நாமும் கண்டு நாமும் திருக்காட்டுப்பள்ளி பெருமானை ஞான சம்பந்தரோடு வணங்கிக் கொள்கிறோம், வணங்கி கொள்வோம். இங்கே பத்து பாடல்கள் அப்படி அமைந்திருக்கின்றன. அடுத்த பாட்டும் பாருங்க, அதே மாதிரி முதல் ரெண்டு வரி காவிரி வளம். திரைகளெல்லாம் மலரும் சுமந்து செழுமணி முத்தோடு பொன் வரண்டி கரைகளெல்லாம் மணி சேர்ந்து உறிஞ்சி காவிரி கால் ஒரு காட்டு பள்ளி. இந்த காவிரியான தண்ணீர் மட்டும் கொண்டு வர்றதில்லை, நிறைய மலர்கள் ரெண்டு பக்கம் அப்படியே பூத்து குலுங்கி கீழே கொட்டுதா, அதனால தண்ணியும் அப்படியே எடுத்துக்கிறது, மலரையும் எடுத்துக்கிறது. உள்ளே நிரம்ப தண்ணி இருப்பதனால நவரத்தனங்கள் அதோடு வருதான், எனவே நவரத்தனங்கள்லாம் வருகின்றது. எனவே காவிரியில் தண்ணீர் மட்டுமா வருகின்றது, இல்லை மலர்களும் வருகின்றன, மணிகளும் வருகின்றன. அப்படி போகிறது இளங்கோடிகள் ரொம்ப அருமையாக காவிரியை பற்றி பாடுகின்ற பொழுது ரொம்ப பல பாடல் பாடுகிறார் காவிரியை பற்றி. பூவார் சோலை மயிலால புரிந்து குயில்கள் இசை பாட
1: காமர் மாலை அருகசைய நடந்தாய் வாழி காவேரி. இதெல்லாம் இரண்டு பக்கமும் நல்ல சோலைகள் இருப்பதனால ஒரு பக்கம் மயில் அப்படியே அப்படி தன் தோகையை விரித்து ஆடுதான், குயில்கள் அப்படியே அந்த மரம் மாமரங்களில் நின்று கூவுகிறதாம். இப்படி ஒரு பக்கம் இசை, ஒரு பக்கம் மயில் நடனம், இவையெல்லாம் சேர நடந்தாய் வாழி காவேரி என்றெல்லாம் பாடுகிறார். அப்படியாக செல்கின்ற காவிரியானது இங்கே திருக்காட்டுப்படியில் செல்கின்றன. இந்த இடத்துல உரைகளெல்லாம் உணர்வெய்தி நல்ல உத்தமராய் உயர்ந்தார் உலகில் அறவமெல்லாம் அறையார்த்த செல்வர்க்கு ஆட்சய அல்லலறுக்கலாமே. அந்த திருக்காட்டுப்பள்ளியில் இருக்கின்ற உத்தமர்கள் எல்லாம் மிகச்சிறந்த பக்திமான்கள் இல்ல. அவர்கள் உரைகளெல்லாம் உணர்வெய்தி நல்ல உத்தமராய் உரைகளெல்லாம் உணர்வெய்தினர். நல்ல உலகத்துல கல்வி அறிவு எவ்வளவு இருக்குதோ, அது அறிவு கல்வியா இருந்தாலும் சரி தொழிற்கல்வியா இருந்தாலும் சரி, அந்த கல்வியில எல்லா கல்வியும் உணர்ந்தவர்களாம், உணர்ந்து நல்ல உத்தமராகவும் இருப்பார்களாம். அப்படிப்பட்ட பிரிவில் இருக்கின்ற திருக்காட்டுப்பள்ளி. அந்த திருக்காட்டுப்பள்ளியிலே உலகில் அறவமெல்லாம் அறையார்த்த செல்வர்க்கு ஆட்சய அல்லல் அறுக்கலாமி. எங்கள் பெருமான் எதை அணிந்திருக்காரு இடுப்புல, நாமெல்லாம் வந்து இடுப்புலன்னு கேட்டால் வேசி கட்டி அது வந்து வேசியானது நெகிழாமல் இருப்பதற்கு பெல்ட்டு போட்டுக்கிறோம், பெண்கள் ஒட்டியான மற்றதெல்லாம் போட்டுக்குவாங்க. பெருமான் என்ன போட்டுக்கிறாருனாரு, இடுப்புல பாம்பை தான் கட்டியிருப்பாங்க. அப்படி பாம்பை கட்டி இருக்கின்ற எங்களுடைய பெருமானை வணங்க வணங்க என்ன நமக்கு பயன்கிறது, அல்லல் நீங்கும். அல்லல் என்பது என்னது, துன்பம். துன்பமானது நீங்கும். அல்லல் என் செய்யும், அறிவினை என் செய்யும், தொல்லை வல்வினை துன்பம்தான் என் செய்யும், என் செய்யும். அதே போல கந்தல நாளன் செய்யும், வினைதான் என் செய்யும், கோல் என் செய்யும், கொடும் கூற்று என் செய்யும். ஏ குமரேசரியரு தாளும் பொன் சதங்கையும் பொன் தந்தையும் நம் கண் முன்னிருக்கின்றன. இப்ப பெருமானுடைய திருவுருள் நமக்கு முன்னே இருக்குமானால் இதெல்லாம் தூக்கி எரிப்பார். ஏட நாட்டம் ஜனியால் தான் நமக்கு என்ன வந்துருது சார், அது மூணாம் சுத்து சார், இருக்கட்டுமே, அது உங்களுக்கு ரொம்ப தகராறு சார், இருக்கட்டுமே போய. அதனால இப்ப போலீஸ் இருக்கிற ஐஜி நமக்கு வேண்டியவராக இருந்தா நம்ம ஊர் காவல் நிலையத்தில் இருக்கிற போலீஸ்கார் என்ன பண்ணுவார், நீங்க ஏ இவர் ஐஜி அவருக்கு சார் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம்னு நீங்கள் செல்யூட் அடிச்சிருக்கீங்க. அது மாதிரி அது மாதிரி இங்கே இருக்கிற போலீஸ்காரர் மாதிரி நம்முடைய நவகிரகங்கள் எல்லாம் ஐஜி மாதிரி நம்முடைய பெருமான் போய. அதனால் இந்த நாள் என் செய்யும், மினிதான் என் செய்யும். நீங்கள் அருமையாக ஒரு பாடல் எழுதி வச்சிருக்கீங்களே அந்த நவகிரக பக்கத்தில், இந்த வேயுறு தோழிமங்க இந்த பதிகத்தை படித்தால் எந்தவித அந்த நவகிரகங்களால் வருகின்ற கோளாறுகள் எல்லாம் நீங்கும் என்று. அத முதல் பாட்டே அப்படித்தான் இருக்கு, வேயுறு தோழி பங்கன் விட உண்ட கண்டன் மிக நல்ல வீணை தரவி மாசரு திங்கள் கங்கை முடி மேல நின்ற என் உளமே பூந்த அதனால். அதனால் அடிக்கடி சொல்றது, நீங்க பின்னிரண்டு அடி அழுத்தமா படிப்பீங்க, நான் என்ன சொல்றேன் முன்னிரண்டு அடி அழுத்தமா வச்சுக்கணும். ஏன் அப்படிப்பட்ட பெருமான் உளமே பூந்த அதனால், அந்த பெருமான் உள்ளத்தில் எப்பொழுது நிலை பெற்றிருக்கும்படியான நிலைமை இருந்தால் நிச்சயம் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. அந்த பெருமானுடைய திருவுருவம் நம் உள்ளத்திலேயே தியானத்தில் இருந்ததுன்னா இது ஒண்ணு பண்ணது. அப்படி தியானத்தில் இல்லாமல் வெறும் அது என்ன செய்யும், இது என்ன செய்யும்னு சொன்னா போச்சு. அப்ப என்ன இருக்குன்னா உளமே புகுந்து அதனால், அது முக்கியம், அது முக்கியம். எப்பொழுது அம்மையப்பருடைய திருவுருவம் மனதிலேயே தியானமா இருந்ததுன்னு சொன்ன இதெல்லாம் என்ன பண்ணு போங்க. அப்ப அவன் உள்ளமே உள்ளத்திலேயே இருக்கும்படியான அளவில் நம்முடைய தியானம் எப்பொழுது இருக்க வேண்டும், இருக்க மறந்துடக்கூடாது. இப்படியாக அறையார்த்த செல்வர்க்கு ஆட்சைய எங்கள் திருக்காட்டுப்பள்ளி பெருமானுக்கு அடிமை செய்து இந்த மாதிரிலாம் வழிபாடு செய்தால் அல்லல் அறுக்கலாமி, துன்பமெல்லாம் நீங்கிவிடும். அடுத்த பாட்டு, தோல் உடையான் வண்ண போர்வையினான் சுண்ண வெந்நீர் துதைந்திலங்கு நூலிடையான் இமையோர் பெருமான். ரொம்ப அருமை. இங்க பாருங்க, காவிரி வளத்தை விட்டு இந்த பாட்டுல இறைவனை பற்றியே பேச ஆரம்பிச்சுட்டார். தோல் உடையான், நாமெல்லாம் ஆடை உடையவங்க, இவங்க எல்லாம் புடவை உடையவங்க, பெருமான் தோல் ஆடை உடையவன். வண்ண போர்வையினான் அருமையா புலித்தோலை போர்த்திருக்கானா, சுண்ண வெந்நீர் துதைந்திலங்கு நூல் உடையான், அருமையா திருநீர் அணிந்திருப்பான். அதுல மார்பில் அவனுக்கு பூணுகின்ற நூல் இருக்குமாம்.
2: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
3: தலம் திரு புள்ளிருக்கு வேளூர். திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த 6 திருமுறை திருத்தாண்டகம்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டா டார்கின் அன்பான நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசை. இதில் நீங்கள் கேட்க இருப்பது பலன் தரும் அற்புத பதிகங்கள், சுந்தரமூர்த்தி நாயனார் அருளி செய்த திரு கச்சியேகம்பம் திருப்பதிகம், ஆளந்தான் உகந்து அமுது செய்தானே. பாடியிருப்பவர் திருமதி விஜயலட்சுமி ராஜாராம் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
2: திருச்சிற்றம்பலம் சிவாய நம. ஆலம்தான் உகந்து என்ற பாடல். இப்பாடல் சுந்தரமூர்த்தி சுவாமிகளால் காஞ்சிபுரத்தில் கச்சி ஏகம்பம் என்ற ஏகாம்பரநாதர் திருக்கோவிலில் பாடப்பெற்றது. சங்கிலியாருக்கு கொடுத்த உறுதிமொழியை மீறி திருவொற்றியூர் எல்லையை ஆரூரர் தாண்ட கண்ணுளி இழந்தார். அதன்பின் திருவாரூரை நோக்கி செல்லுங்கால் பட திருமுல்லை வாயிலில் படுதுயர் களையாய் என்று வேண்டியும், திருவெண்பாக்கத்தில் ஊன்றுகோல் பெற்றும் காஞ்சி திருக்காமக்கோட்டமும் போந்து இறைவனையும் இறைவியையும் வணங்கி ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோயில் சென்று ஏகாம்பரநாதனிடம் முறையிட்டு எளியேன் பிழை பொறுத்து கண்ணொளி தாராயோ என கசிந்து வேண்டி இடக்கண் ஒளி வரப்பெற்றவராய் மகிழ்ந்து எம்மானை காண கண்ணடியேன் பெற்றவாரே, எம்மானை காண கண்ணடியேன் பெற்றவாரே என்று புகழ்ந்து பாடிய திருப்பதிகமாகும். கண்ணொளி குறைந்தவர் நாள்தோறும் இந்த பதிகத்தை பாராயணம் செய்து கண்ணொளி பெற்று மகிழலாம். கண்களில் உள்ள கோளாறு நீங்குவதற்கும் பார்வை இழந்த கண்களில் ஒளியை பெறுவதற்கும் ஓத வேண்டிய பதிகம். பொதுவாக இடக்கண்ணில் இடர் நீங்குவதற்கும் பாட வேண்டிய பதிகம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய இந்த ஆலந்தான் முகந்து என்ற ஏழாம் திருமுறை பாடல் பண் தக்கேசி ராகம் காம்போதி தாளம் ஆதியில் அமைந்துள்ளது.

ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் மாணிக்கவாசக பெருமான் அருள் செய்த திருவாசகம் விளக்க உரை. தலைப்பு: கீர்த்தி திரு அகவல். வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள், திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம் மாணிக்கவாசக பெருமான் அருள் செய்த திருவாசகம் விளக்க உரை. தலைப்பு: கீர்த்தி திரு அகவல். வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: படிப்படியா கீழ இறங்கி வந்துட்டா. ஐயா குருவாரும் தான், வியாபாரியா வந்த, இப்ப மண் சுமக்கிறவனாகும்.

பந்திக்காகவும் சுமந்தான், மாணிக்க வாசகருக்காகவும் சுமந்தான், அடியாளனுக்கு அவன் தூண்டு. அதைத்தான் பல நூல்கள்ல வந்து மிக பிரபலமா பேசியது. மற்ற அடியார்கள் எல்லாம் சிவனுக்கு துண்டு செய்து அடியவர்கள் ஆனார்கள். சிவனுக்கு துண்டு செய்து அதான முறை, பிள்ளைய கொடுத்து, மனைவியை கொடுத்து, கண்ணை கொடுத்து, தலையை கொடுத்து, என்னென்னமோ துண்டெல்லாம் செய்து அடியவர்கள் ஆனார்கள். பண்டைய நாடு ஒரு சிலர் துண்டராயினர். வலம்பூரி கிடக்கும் வாதவூர் அன்ப பாடும் பணினி கூடும் பொருட்டு. நீ வந்து பாடவனும் அந்த பாட்டை கேட்கவனும் என்பதற்காக அருச்சவருமான் பாடும் பணினி கூடும் பொருட்டு மதுரை மாநகரில் குதிரை மாறியும். நீ பாடவனும் அந்த பாட்டை கேட்கவனும் என்பதற்காகத்தான் மதுரையில குதிரையை மாறின. மதுரை மாநகரில் குதிரை மாறி குன்புகள் முடிமிசை மண்புரை நீற்றலின் மேனியின் ஆற்றடி பட்டு நின்னை தொண்டன் என்ன கொண்டான் என்பது நால்வர் நாமணிவார். இப்படி எல்லாரும் தொண்டு செய்து சிவனுக்கு அடியவர்களானார்கள். சிவன் உனக்கு தொண்டு செய்து உன்னை அடியவராக ஏற்று அப்படி சொல்றார் மாணிக்க. எல்லாம் விளங்குதா உங்களுக்கு? மாணிக்கவாதரும் மற்ற அடியவர்களுக்கு உள்ள வித்தியாசம். ஆகையினாலே அப்படி ஆங்கதனில் அடியவர்க்காக மதுரை பிறந்த மாநகரிலிருந்து குதிரை சேவன் ஆகியுள்ளையோ ஆங்கதனில் அடியவர்க்காக பாங்காய் மண் சுமந்தருடைய அடியவளாகிய வந்தி கிழவி அடியவர்க்கா அடியவள் என்பதைத்தான் குறிப்பா அந்த கிழவியை சொல்றார். அடியேனுக்காக சொல்லல, ஆங்கதனில் அடியேனுக்காக அப்படி இல்லை, அடியவர்க்காக அடியவள் யாரு? வந்தி கிழவி. அவள் வந்து சிவபக்தியிலே மிகச்சிறந்தவள், வயதான மூதாட்டி, யாரும் இல்லாதவள், உறவு இல்லாதவள், கணவன் இல்லாதவள், மக்கள் இல்லாதவள், யாரும் இல்லாத ஊரு அனாதை அந்த கிழவி. அதனால அவ தினந்தோறும் சீவனத்துக்கு இந்த புட்டு தயார் பண்ணி அதை வந்து விட்டு அதுல வருகிற பணத்தை வச்சு ஜீவனம் பண்ணுவான். அவனை வந்து அறிமுகப்படுத்தும் போது பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடல் புனாரணத்துல அவனை வந்து நமக்கு சொல்லும் போது எப்படி சொல்றாருன்னா, செவிக்கு உணவாக இருக்கின்ற வேதன் நூலை நன்றாக கற்று அந்த வேதன் நூலிலே சொல்லி இருக்கப்பட்டபடி தவ நெறியிலே சிவ நெறியிலே நின்று அதன் மூலமாக சமய விஷேட நிர்வாண முதலான தீட்சைகளை பெற்று சிவாகம விதிப்படி நின்று அல்லே சிவாக்கினியிலே சிவாக்கினியை வளர்த்து அந்த சிவாக்கினியிலே சிவருமானுக்கு உணவு ஊட்டுகின்ற அக்கினியில உணவு ஊட்டுறோம். இப்ப உருவத்துக்கு முன்னாலே சாமிக்கு முன்னாலே எவ்வளவு வச்சாலும் சாப்பிட மாட்டாரு அப்படியேதான் இருக்கும். நாம எடுத்துட்டு அக்கினியில போட்டா அவர் சாப்பிடுறாரு. அதனாலதான் அக்னி ஆரிய விசேஷம். அக்னியிலே சிவருமான எடுந்துருளை பண்ணி இதெல்லாம் தீட்சை பெற்றவர்கள் கேட்கணும். மெதுவான திசைக்காரன் அக்னியிலே சிவருமான ஆவாகனம் செய்யணும், அதே நெய் முதலான ஆகுதிகளை செய்யணும். அதையெல்லாம் அக்னி என்ன பண்ணுது? சாப்பிடுது. சிவருமான சாப்பிடுறது அக்னியில, சிவருமான சுரும என்ன? அக்னி சுரு. அதனாலே அக்னி காரியம். அப்படி வேதசிவாகம பொருளை உணர்ந்து அதிலே சொல்லி இருக்கப்பட்டபடி சிவாக்கினியை வளர்ந்து அந்த சிவாக்கினியிலே சிவருமானுக்கு உணவு ஊட்டுகின்ற அன்பர்கள் இருக்கிறார்களே, அந்த அன்பர்களை விட அதிகமான தவத்தை செய்தவள் இந்த வந்தி கிழவிங்கிறார். அப்படின்னா இந்த தவ எவ்வளவு உசந்தது நினைச்சு பாரு. செவியுணவான வேத சிறப்பொருள் உணர்ந்து செந்தி அவி உணவு ஊட்டும் ஈசன் அன்பரின் ஆற்றல் ஒற்றாள் தவ நிறை பேருதுப்பாள் தாயிலார்க்கு அன்னையொப்பாள் இறக்கமுடையவள். தவம் செய்தாலும் போதாது, தர்மம் இருக்கு. தவறரை பேருதுப்பாள் தாயிலார்க்கு அன்னை ஒப்பாள் சுவையுறு பிட்டு விற்று உன் தொழிலினால் தவியல் ஆவாள். யாரும் அப்படிப்பட்டவளாகிய அந்த கிழவிக்கு ஒரு சிரமம் வந்துச்சு. மதுரை விழுங்குவது போல வெள்ளம் வந்து விட்டது. மதுரையை அழிக்கும்படியாக மாணிக்கவாதகருக்காக வைகையிலே வெள்ளத்தை விட்டார். அப்படி வெள்ளத்தை விட்ட போது அரசன் உத்தரவுப்படி மதுரை மக்கள் முழுவதும் வையக்கரைக்கு சென்று எல்லாரும் தட்டும் கொட்டுமாக சென்று அக்கறையாக எல்லாரும் அந்த வைகை கரையை உயர்த்துகிறார். இப்ப காவிரி கரையை உயர்த்துறாங்கல்ல, அது மாதிரி வையக்கரையை உயர்த்துறாரு. வெள்ளம் புகுதாத முடி இது அரசனுக்கு மாத்திரம் அக்கறை இல்லை, மக்கள் எல்லாத்துக்கும் அக்கறை. ஊருக்குள்ள வெள்ளம் வருதுன்னு யாரும் சும்மா இருப்பாங்க? மதுரையில இருக்கின்ற மக்கள் யாரும் ஊர்ல இருக்கப்படாது. எல்லா வைகரைக்கு வந்துடணும் அரசனுடைய உத்தரவு. எல்லாம் சென்று அவரவர்களுக்கு அளந்து போட்டுட்டாங்க. அவரவர்களுக்கு அளந்து போட்டு உனக்கு இவ்வளவுதான் உனக்கு இவ்வளவுதான் அளந்து போட்டுட்டேன், அதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படி அளந்து போட்டதுல இந்த கிழவிக்கு அளந்து போட்டிருக்காங்க. ஒரு அநியாயம் பாருங்க, பாவம் இல்ல. அந்த கிழவி கிழவிக்கு ஆள் இல்லைன்னு தெரியும், கிழவி வந்து அடைப்பாள அந்த கிழவிக்கு அளந்து போட்டாப்பா. அது எப்படி பொருத்தமா தெரியுதா? போட்டதுனால வந்தாரு. எப்படி அரசனுக்கு அந்த என்ன வந்துச்சு?

0: அவளை ஆண்டு கொள்வதற்காக சிதம்பரம் அரசனுடைய உள்ளத்துல அந்த கணக்கு பிள்ளை உள்ளத்துல மந்திரி உள்ளத்துல போய் புகுந்து கிளவிக்கு அளந்து போடுறாங்க. அப்படி அளந்து போட்டது வந்து அடைக்க ஆள் இல்லாம எல்லாருடைய பங்கு அடைபடுகிறது, கிளவி இவங்களுக்கு ஆள் அல்ல. அவன் என்ன பண்ண முடியும்? காவலர் வந்து நெருக்கிறாரு, என்ன பாட்டி ஏன் பேசாம இருக்கிற, உன் பங்குக்கு ஆளை விட்டு அடை. ஆளு கிடைக்கலப்பா, நானும் காலையில தேடி பாக்குறேன், ஆளே கிடைக்கலப்பா, நான் என்னப்பா ஒண்ணுமே. பணம் நிறைய வச்சிருக்கீங்களா? விட்டு விட்டு வந்து விட்டு விட்டு விட்டு பணம் நிறைய வச்சிருக்கீங்கல்ல, பணத்தை கொடுத்தா 1 ரூபாய் 2 ரூபாய் கொடுத்து ஆள் வர்றான் அப்படின்னு காவல் நெருக்கினார்கள். அப்ப என்ன பண்ணுவாப்பா, ஆளே கிடைக்கல. இப்ப மாதிரி அப்பவும் ஆள் கிடைக்கு, அன்னைக்கு எல்லா ஐயக்கரைக்கு போட்டாங்களே, எங்க போய் ஆளு? அதனால அவ சுக்கரநாத சுவாமியை நோக்கி அழுதாள். அப்படியே அழுத போது ஒரு அருமையான ஆளு, 25 வயசு நல்ல வாலிபன், உருக்கான வய, ஒரு தட்டு தலையில வச்சுக்கிட்டு கந்த துணியை கட்டிக்கிட்டு தோல்ல ஒரு மண்வெட்டியை போட்டுக்கிட்டு நல்ல முடுக்கா வந்தான், வேகமா வந்தான். அவன் வரும்போது என்னமா சொல்லிட்டு வாரான்னா, யாராவது எனக்கு கூலி கொடுத்து வேலைக்கு வச்சுக்கிற உண்டா, என்ன கூலி கொடுத்து வேலைக்கு வச்சுக்கிற உண்டா அப்படின்னு சத்தம் போட்டு வரேன். வேலைக்கு ஆளுல இருந்து கவலைப்பட்டு இருக்காளே, யாராவது என்ன கூலி கொடுத்து வேலைக்கு வச்சுக்கிற உண்டோ? உண்டோன்னா இல்லேன்னு, கூலிக்காக நான் வேலை செய்ய மாட்டேன், அன்புக்காக செய்வேன்னு பொருள். அது கூலிக்காக நான் வரமாட்டேன், அது வேற ஆளை பார்த்துங்க. நான் கூலிக்கு வர்றதுனால வேற ஆளை பார்த்துங்க, நான் கூலி செய்யற ஆள் இல்லை, உங்கள்ட்ட கூலி வாங்கிட்டு நான் செய்யறவன. அப்படி அப்படி அதுல புரியுதா?
1: ஆளுமறை சிறமுடியார் அடிக்கமல நிலஞ்சூட
0: வேதத்தினுடைய முடியிலே இருக்குமா அந்த திருவடி? அந்த திருவடி இப்ப மண்ணுல வருது. அந்த அருமையை எளிமையை பார்த்தீங்களா? வேதத்தினுடைய முடியிலே இருக்கின்ற திருவடி, பரமவிஷ்ணுக்களால காண முடியாத திருவடி இப்ப மண்ணுல நடந்து வருகிறான்.
1: ஆளுமறை சிறமுடியார் அடிக்கமல நிலஞ்சூட கூலி கொடுத்தனை வேலை கொள்வாருண்டோ என்றென்று ஓலமறை திருமொழி ஓல் உரை பரப்பி கழு கண்ணீர் வேலை இடை படிந்தயர் வாழ் விதி இடத்தடையின்றார்.
0: அப்படி வீதியிலே சத்தம் கொடுத்து வந்தார். அப்படி வரும்போது அந்த சத்தவை காதல கேட்டது இவளுக்கு பரம சந்தோஷமா இருந்துச்சு. அப்பா இல்லையா கூலிக்கு ஆளு வந்து நம்ம காணான் இருந்தமே சொல்லி அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படி சந்தோஷத்தினாலே பக்கத்துல கிளவி இருக்கிற பக்கத்துக்கு வாரான். கிளவிக்கு பக்கமா வர்றது தானே
1: அவன் வாரன். அருள் சுரந்து வரு காளை
0: அன்ன என தாய போல வருகிறான்.
1: அன்ன என தன்பாலின் அருள் உறந்து வரு காளை.
0: காளை பொருவம் வர்றான். அத்தனும் அதங்களும் வயசானவன வந்தா எப்படி மனுஷன் போகுது? இந்த கிளவி மாதிரி வந்தா
1: அன்ன தன்பாலின் அருள் உறந்து வரு காளை தன்னை அழைத்து என கலந்த கரை அடைத்து தருவாயோ.
0: எனக்குன்னு அளந்து போட்டிருக்கேன்லப்பா பிறவி பெருங்கடலுக்கு, இவ்வளவு பிறவி பெருங்கடல் உனக்கு கிடக்குதுன்னு அளந்து போட்டிருப்பில்ல, அந்த பிறவி பெருங்கடலுக்கு கரையை அடைத்து தருவாயும். புரியுதா?
1: தன்னை அழைத்து என கலந்த கரை அடைத்து தருவாயோ. என்ன இசைத்தனாக அடைக்கின்றேன் என கண்ணை.
0: இவர் சொன்னார். அவளுக்கு அண்ணையா இவரு, அது நெசந்த அது நெசந்த. இப்ப இவளுக்கு இவருக்கு அண்ணன் மாதிரி இருக்காளா?
1: எனக்கு அன்னை பின்னை அதற்கு இடும் கூலியாதென்றான் குருமுதியா.
0: அதனால கரையை அடிச்சு விடுறேன், அது கூலிய பேசிக்கணுமே, என்ன கூலி தருவ அப்படின்னு கேட்டான்.
1: என்ன
0: கூலி தருவான்னு கேட்டான். கூலியை முதல்ல பேசிக்கிறதுல தொந்தரவு, வேலையை செஞ்சுட்டு அப்புறம் கூலிக்கு வணக்கம் அவ்வளவு இவ்வளவு அப்படின்னு சொல்லி அப்புறம் தகராறு பண்ணிக்கிட்டு இருக்க கூடாதுல்ல. முதல்ல தாயா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும், இப்ப தாய் உள்ளத இப்ப இது தாய் அது பிள்ளைக தாயா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் அதனால கூலிய பேசிக்கிறது நல்லது. அதனால என்ன பண்ணாரு?
1: பின்னை அதற்கிடும் கூலி

பொருள் ரெடிங்கிற மாதிரி புட்டு ரெடி விட்டுடுக்கின்றாய். அதற்கு ஒத்துக்கிட்டார், சாப்பாடு தானே வேணும், காசை வாங்கி போய் ஹோட்டல்ல தான் சாப்பிடணும். டிஃபன் கிடைச்சு வச்சுக்கோ, காசு வேண்டியது இல்ல. விட்டுடுவேன் உனக்கென்றாள் அதற்கு சென்று பெரும் பசியால் சுட்டிதான் மிக மெலிந்தேன். சரியான பசி, பசிக்கு நேரு, அதுக்கு பொருள் என்னன்னா நெருப்பு. பசி நெருப்பு கொஞ்சம் கூட நேரம் ஆயிடுச்சுன்னா கண்ணு காதெல்லாம் எரிச்சிடும், தலைக்கு எரிச்சு வந்துடும். அதனாலே

0: பசியினாலே நான் மெலிந்து போனேன். பசியினா இந்த மாதிரி அன்புடையவர்கள் அதிகமா கிடைக்கல. அன்புடையவர்கள் எங்கேயோ எப்போ கிடைக்கிறார் அவர் நினைக்கிற அன்பு அதனாலே பசி. அன்பில் கிடைக்க அன்புள்ளவர்கள் கிடைக்காமையினாலே அந்த பசி.
1: திரும்பதியால் சுட்டிட நான் மிக மெலிந்தேன், சுவைப்பிட்டில் உதிர்ந்த வெள்ளா இட்டுடுவாய்.
0: அந்த உதிர்ந்த விட்டெல்லாம் எனக்கு அள்ளி போட்டினா சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் இழைப்பாடிட்டு நான் போய் உன்னுடைய கரையை கட்டி போடுறேன். ஒரு கவலைப்படாது. உதிர்ந்த விட்டை, உதிர்ந்த விட்டுனா புட்டுல என்ன கட்டி கட்டியா இருந்துச்சுன்னா உள்ளுக்கு சரியா வேகாம இருக்கலாம். உதிர்ந்த விட்டுனா நல்லா இருக்கும். இல்ல நான் திருநூறு ரூசி கண்டவன், கண்ண புரட்ட திருநூறு ரூசி கண்டு இப்ப வந்து கிளை விட்டதுன்னு இப்படி பல பேர்த்துக்கிட்ட சாப்பிட்டு நல்ல பழக்கமான ஆள். அதனாலே

0: கட்டிடுவே நம்முடைய கரை என்றார். கரையில்லா சொன்னவ யாருன்னு கேட்டா, கற்றவர் விழுங்கும் கற்பக கணியை கரையிலா கருணை மாகடலை. எல்லாம் இல்லாதவன் ஆகிய பரமேஸ்வரன் கரையனா இல்லை. கரையனா ஒரு அளவு, ஒரு அளவு, ஒரு வரம். அது வரையிலும் நம்முடைய நலம், அது வரையிலும் அப்படித்தானே சொல்லுவோம். அந்த கரை, அந்த கரை வரை, அந்த கரை அளவு, அந்த அளவு அவனுக்கு இல்லை. எல்லாம் அவருடையதாகினாலே, அளவு கடந்தவனாகினாலே, அளவு கடந்தவனாகிய சுவாமி, கரை கடந்தவனாகிய சுவாமி உன்னுடைய கரையை கட்டினார். கட்டிடுவேனுடைய கரை என்றார். கரை இல்லார் என் இறந்து எல்லை இல்லாத, அது கரைனா இல்லை, எல்லை இல்லாதானே நின்றுங்கேன் சொல்லாவனை என் ஊருமாறு. எண்ணில்லாதவன், எல்லை இல்லாதவன், எல்லை இல்லாதவன் சொன்னான். எல்லை இல்லவன் எரி துள்ளினால் என வெகுண்டான் என்பது புரிய புறான். இப்படி கரை இல்லாதவன் சொன்னான், கரை கட்டி விடுறேன். நல்ல நல்ல நயமான வாங்கி அப்படின்னு சொன்ன அவ அள்ளி போட்டா, புட்ட அள்ளி போட்டா. ஏன் கரை கட்டி போட்டா பரவாயில்ல சாமி, அது கவகாரம்லாம் வந்து படாத மகனு கொடுத்துறான். சீக்கிரமா பூரா புட்டையும் தின்னாலும் சரிப்பா. போய் கரை கஷ்டம் அள்ளி போட்டா. தெள்ளி ஏடு சிற்றுண்டி சிக்கடைந்த பொதி நீக்கி கட்டி கட்டியில நீக்கிட்டு, சிக்கடைந்த பொதி நீக்கி அள்ளி எடுத்து அருந்தப்பா என்றிட்டாள். அள்ளி எடுத்து அருந்தப்பா என்றிட்டாள். கரைக்க செத்த புள்ளியுடன் துகில் நீத்தார். இந்த மாதிரி தோளுக்கு அருண் கட்டியிருக்காரு சிவருமான் புள்ளி தோல், புள்ளியுடன் துகில் நீத்தார். கந்த துணி புறத்தானை விரித்தேந்தி வாங்கினார். கந்த துணி வாங்கினார். உள்ளியதென்று அவள் அன்பு உடன் கூட்டி அமுது செய்தார். சாப்பாடு போடுறதுல வெறும் சாப்பாடு போடக்கூடாது, அன்பும் கலந்து போடும், அன்பு வரும். அவ பாடினா, அவ ஒரு வீட்டுக்கு விருந்து போயிருக்கிறான். அந்த விருந்துக்கு போன போது அவன் கூட்டிக்கிட்டு போயிட்டேன். அவன் இந்த போல அவையுடைய பெருமையை தெரிஞ்சு, என்னமோ நல்ல புலமையுடைய பெரிய மனுஷி, ஒரு புலவருக்கு அடியாருக்கு சாப்பாடு போட்டா நல்லதுன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அவன் கூட்டிட்டு போயிட்டேன். அவளுக்கு பிடிக்கல, அவளுக்கு சரியான எரிச்சல். அவ வெளிய வாய் மட்டும் சொல்ல முடியல. அவ நடக்கிற நடையும் பாத்திரம் போடுறதும் பாக்குற பார்வையும் இத பார்த்து அவைக்கு சகிக்க முடியல. இவன் பிரியத்துக்கு கூட்டத்துக்கு போயிட்டான். இந்த ரெண்டுக்கும் இடையில அகப்பட்டுக்கிட்டான். அவன் விருந்துக்கு போயிட்டா, அவ தடா விடா தடா விடான்னு போறதையும் வாரதையும் இலை ஓடுறதையும் சாப்பாடு ஓடுறதையும் பார்த்தான். உப்புடன் முகமலர்ந்து உபசரித்து உண்மவேசி உப்பில்லா கூடிவிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும். உப்படம் விடுவாரன்னா முகம் கடுத்து இடுவாராய், தப்பிய பசியினோடு கடும் பசியாகுந்தானே என்பது விவேந்தான். அப்படி அவன் வேகமா அலையறதே வேகமா போடுறத பார்த்தா அவனுக்கு சாப்பிட மனசு இல்லை. நல்ல பலகாரம், நல்ல சாப்பாடு, நல்ல பருப்பை போட்டு நெய்யை ஊத்தனான். அதை பார்த்த உடனே அவைக்கு சாப்பாடு வரல, பாட்டு வந்துச்சு. சாப்பாடு இல்லை, பாட்டு வந்துச்சு. காணக்கம் குசுதே, அந்த சாப்பாடை பார்க்க காணக்கம் குசுதே கையெடுக்க நானுதே, மானுக்க வாய் திறக்க மாட்டாரே, வீணுக்கு நியமெல்லாம் பற்றி எரியுதே, ஐயையோ அன்பில்லால் இட்டாவது. பாட்டை பாத்தியா, என்ன ரசிக்கிறீங்களா புசிக்கிறீங்களா, எப்படி சொல்ல எப்படி சொல்ல பாட்டு பாத்தியா? காணக்கண் கூசுதே கையெடுக்க நானுதே, மானுக்க வாய் திறக்க மாட்டாரே, வீணுக்கன் என்பெல்லாம் பற்றி எரியுதே, ஐயையோ அன்பில்லா அப்படின்னு பாடிட்டு வந்துட்டா சாப்பிடுவாளா? அதனாலே துஞ்சாப்பிட்டாரு அவள் அன்பை உடன். அன்பு இல்லைன்னா எவ்வளவு ருசியான பதார்த்தம் ருசியா இருக்கா? உள்ளி எழுந்த வளர்ந்து உடன் கூட்டி அமுது செய்தாரு. அப்படியே புட்டை சாப்பிட்டு இங்க நிறைய இடைப்பாடிட்டு அப்புறம் கொஞ்சம் புட்டு வாங்கிட்டு இடையில போய் அங்க பசி வந்துருச்சு, நடுவில் போய் பசி வந்துருச்சுன்னா வேலை செய்யறது கட்டு போறாது. அதனால கொஞ்சம் புட்டு போடு பாட்டி, நான் கட்டிக்கிறேன், நான் அங்க போய் பசி வந்துருச்சு சாப்பிட்டுக்கிறேன், கரை அடிச்சேன், கவலைப்படாது அப்படின்ட்டு புட்டு எல்லாம் வாங்கிக்கிட்டேன். வாங்கிட்டு போட தட்டு போடைய தலையில வச்சுக்கிட்டு வேகமா போட தோல்ல மண்வெட்டி போட்டு வேகமாக கரைக்கு போனேன். அங்க போய் அந்த சனங்கள் எல்லாம் பார்த்தேன், அடைக்கிற வேகத்தை பார்த்தேன். ஏன் இவ்வளவு வேகமா அடைஞ்சிருக்க? கொஞ்சம் பூமைய பரவறக்காம பரவறக்க மாதிரி பொறுத்து வேலை செய்யுங்க. இவனை பார்த்தா அவங்களுக்கு பேச வாய் வரல. இவனுடைய அழகும் பேச்சும் பார்த்தா அவங்களால ஒண்ணும் சொல்ல. அதற்கு மேல என்ன பண்ணா, இவன் வந்து வெட்டுவான் மண்ணை, வெட்டுவான் மண்ணை, அதுல தட்டுல கொஞ்சம் போடுவான், போட்டு நேரம் கழிச்சு பாட்டு வந்துடும், கொஞ்ச நேரம் கழிச்சு பாட்டு வந்துடும். வேதியா வேத கீதா விண்ணவரு அண்ணாய் பாட்டு பாடுவான்.
1: அந்த பாட்டை கேட்டு ஜனங்க மெய் மறந்து
2: நிற்கும்.
0: அதுக்கு மேல கொஞ்சம் புட்டை எடுத்து சாப்பிட்டு வரீங்க. எல்லாரும் சாப்பிடறதுதான் பிறந்திருக்கிறது. சாப்பிடாம ஏக்கூடிய பரபரக்க வரைஞ்சு கொஞ்சம் சாப்பிட்டு புட்டு வேலை செய்யும். இந்த புட்டு வாங்கி சாப்பிட்டுருக்காங்க. நான் சாப்பிட்ட மக்கள்லாம் எப்படிப்பட்ட முன்னி வரணும், சுக்கராத கையில வாங்கி சாப்பிட்ட ஜென்மங்கள் எப்படிப்பட்டதா இருந்திருக்கும். அப்படி பொழுதுக்கு ஆடல் பாடல் ஊறுதட்டு மண்ணு கூட ஒழுங்கா போடல், பள்ளம் பள்ளமாவே இருந்தது. மாலை வேளையில வந்தான் அரசன் கரையெல்லாம் பார்வையிட்டு வந்தான், காவலரோட பார்வையிட்டு வந்தான். இந்த கிளை இவங்க வந்து படமா கிடந்துச்சு.
3: பொன்மேனி பாடுங்கான் அம்மா
0: வச்சு அப்படியே தன்னுடைய பாடல்ல காட்டியிருக்கிறார் மாணிக்கவாசகர்.
1: ஆகையினாலே இப்படி வந்தி கிழவிக்காக
0: அருள் செய்வதற்காக இப்படி ஆங்கது தண்ணில் அடியவர்க்காக பாங்காய் மண் பாங்காய் சுமக்கவே இல்லை மண் பாங்காவா செஞ்சாரு வேலையே செய்யல. ஆனாலும் நம்ம சாமி அப்படி சொல்லலாமா?
1: நம்ம சாமி அப்படி சொல்லக்கூடாது.
0: ரொம்ப நல்லா தான் பாங்காய் மண் சுமந்து அருளிய பரிசு மண் சுமந்து அருளிய பரிசு அப்படி அரிமர்த்தன பாண்டியனுக்கு வந்திக்கும் அடியனுக்கு அருளிய பரிசு. உத்தரகோஷம் அங்கேயோடு இருந்து வித்தக கடங்கு ஆட்டியம் மண் சுமந்த உடலும் திருவிளையாடர் புராணத்துல ரொம்ப நல்லா இப்படி உத்தரகோஷம் அங்கையிலிருந்து வித்தக வேடம் காட்டியல். உத்தரகோஷம் அங்கை என்பது உங்களுக்கு தெரிந்த ஒரு திருத்தம். பாண்டி நாட்டில ராமநாதபுரத்துக்கு தென்மேற்குல இருக்கின்ற திருத்தம். அதெல்லாம் பல பேருக்கு தெரியறது இல்ல. நம்ம மக்களுக்கு எல்லாம் உத்தரகோஷம் இங்க நேரம் சொல்லிக்கிறாரு. சமயபுரம் போனேன், வேளாங்கண்ணிக்கு போனேன், சபரிமலைக்கு போனேன்னு சொல்றாரு. தவிர உத்தரகோஷம் அங்க அங்க யாராவது போயிருக்கீங்களா? பத்தரெல்லாம் பார்க்குமேல் சிவபுரம் ஊர் கொண்டாடும் உத்தரகோஷம் அங்கை மங்களநாதர் மங்களராய் அற்புதமான மிக பழமையான அந்த தலத்துல உமாதேவிக்கு சிவபெருமான் சிவாகமத்தை உபதேசம் பண்ணி இருக்கிறார். மங்கைன்னா உமாதேவி, கோஷம்னா சிவாகமம், உத்தரம்னா உபதேசம். உத்தரவு சொல்லிருச்சா அப்படின்னு கேக்குறாங்க. உத்தரம்
1: உத்தரவு கொடுத்துருச்சா
0: அப்படிங்கிறாங்கல்ல. அதனால உத்தரம்னா உபதேசம், கோஷம்னா ஆகம் சிவாகம், மங்கைனா உமாதேவி. உமாதேவிக்கு சிவாகமத்தை உபதேசம் பண்ணி எப்படினாலும் அதுக்கு உத்தரகோஷம் அருமையான உத்தரகோஷம் மங்கை ஊருக்கு பேருவாங்க. அந்த பட்டி இந்த பட்டி இந்த பட்டின்னு சொல்லாமே உத்தரகோஷ மங்கை. அப்படிப்பட்ட தலத்திலே இருந்து வித்தக வேடம், அந்த வித்தக வேடம் தான் ஞானாசிரியனாக இருந்து பல முனிவர்களுக்கும் உபதேசம் பண்ணியிருக்கிறார். பல முனிவர்களுக்கும் உபதேசம் பண்ணியிருக்கிறார். அதான் வித்தக வேடம். வித்தகம்னா ஞான வேடம். வித்தகா ஞான சொல்ல மாட்டேங்கிறீங்களா? வித்தகா ஞான சத்தினிவாத வெற்றி வேளா வித்தக வேடம் கட்டிய பூவன மதனில் புலிந்திருந்தருளி தூவணமேனி காட்டியது உண்மை. திருப்பூவனம், திருப்பூவனம் என்கின்றது பாண்டி நாட்டுல மதுரை கிழக்கு இருக்கிற திருப்பூவனம். அப்படிப்பட்ட அந்த பூவனத்துல திருஞான சுந்தர தேவாரம், அப்பர தேவாரம், சுந்தர தேவாரம், திருவாரூரம் எல்லாமே உடையது. அதுல ஒரு பொன்னணையாள் என்கின்ற ஒரு தாசி இருக்கு. பொன்னணையாள்னு பொன்னணையாள், பொன்னணையா பொன் பூவன்றவன், தகம் பூவன்றவன். அவ தினந்தோறும் சிவபெருமானுக்கு முன்னார் போய் நின்று பாட்டு பாடி நர்த்தனம் ஆடு, நாட்டியம் ஆடு. அவளுக்கு அதான் வேலை. சாமிக்கு அதான் பிடிக்கும். ஆடல் பாடல் ஆடலும் பாடல். இப்ப ஆடலும் இல்ல பாடலும் இல்ல, கோயில்ல அக்னிகாரியும் இல்ல, அக்னிகாரியும் இல்ல, ஆடல் இல்ல, பாடல் இல்ல, ஊதுவார் இல்ல, தமிழ் இல்ல, ஒண்ணும் இல்ல. எவன் கேக்குறான் தமிழ் இல்ல, தமிழ் தமிழ் தமிழுக்கு நான் உழைக்கிறேன், வள்ளுவர் சிலையை திறந்து வைக்கிறீங்க, எங்க போய் எங்க தமிழ் வாழுது, எந்த கோயில்ல தமிழ் வாழுது? ஒண்ணும் கிடையாது. கடம்பூரில ஓதுவார் இருந்து வெகுகாலம் ஆயிடுச்சு. அந்த சாமி தேவாரத்து வாசமே கேக்குறது இல்ல. எவனும் மத்த பேரு கொஞ்சம் பொதுமக்களும் அதை பத்தி கவலைப்படுறது இல்ல, பக்த கூட்டமும் கவலைப்படுறது இல்ல, அறநிலையத்துறையும் அரசாங்கமும் அதை பத்தி கவலைப்படுறதே கிடையாது. அதெல்லாம் ரொம்ப வேதனை, வேதனை சொல்ல முடியாது. அப்படி தினந்தோறும் சிவபெருமானுக்கு முன்னாலே நின்று பாடுவாள் ஆடுவாள்.

0: அந்த ஒரு 10 பேரும் 5 பேரும் 2 பேரும் 4 பேரும் சிவனடி அழுத்து சாப்பாடு அந்த எவ்வளவு மனசு சேர்த்து பயங்கரம் போடல டெபாசிட் பண்ணல அடியாளு பணம் மிச்சம் இதுக்கு இடையில அவளுக்கு ஒரு ஆசை என்ன ஆசை தெரியுமா சுவாமிய தங்கத்துல எழுந்துருட பண்ணி அதை பூஜை பண்ணணும்னு அவளுக்கு ஆசை சாமிய தங்கத்துல எழுந்துருட பண்ணி பூஜை பண்ணணும்னு ஆசை பணம் திரும்ப பண்றாங்கப்பா தங்கத்துல எழுந்துருட போய் எல்லாராலையும் முடியுதா அப்படி தங்கத்துல எழுந்துருட பண்ணி பூஜை பண்ணணும்னு அவளுக்கு ஆசை இப்படியாகவே பல நாள் போச்சு ஒரு நாள் தினந்தோறும் ஜாமியார் வந்து சாப்பிட்டு போவாங்கள ஒரு நாள் ஜாமியார் எல்லாம் சாப்பிட்டாங்க ஒரு ஜாமியார் வந்தாரு திண்ணையிலே உட்காந்துக்கிட்டாரு திண்ணையிலே உட்காந்துக்கிட்டு இந்த வேலைக்காரி எல்லாம் கூப்பிட்டா உள்ள வந்து சாப்பிடுங்க சாமி சாப்பாடுலாம் எனக்கு வேண்டியது இல்லை உங்க தலைவி இங்க வர சொல்லுன்னாரு அந்த தலைவி உள்ள இருந்தா வெளியில வந்தா ஒரு சாமியார் வந்துருக்கிறாரு சாப்பிட மாட்டேங்கிறாரு உங்களை வர சொன்னாரு வந்த உனக்கு என்ன அப்ப மனசுல என்ன என்ன இருக்குதுன்னாரு இந்த மாதிரி சாமியை தங்கத்துல எழுந்தல பண்ணி பூஷம் விடணும்னு ஆசை இப்படியா சரி சரி உள்ள இருக்கிற அந்த இயம்பத்தலை சொம்பு இரும்பு எல்லாமே கொண்டாந்து போடுன்னாரு பாத்திரம் பண்ண எல்லாம் கொண்டாந்து போட்டாங்க அதுல கொஞ்சம் உபூதிய தூங்கினார் மந்திரம் சொல்லி போ மந்திரம் தெரிய மாட்டேங்குது மந்திரம் சொல்லி போட்டாரு போட்டு இதையெல்லாம் ராத்திரிக்கு நெருப்புல போட்டு வச்சிரு காலையில எடுத்து பாத்தீங்கன்னா தங்கமா இருக்கு அப்படின்னா இருப்பா அவளுக்கு மனசுல ரொம்ப சந்தோஷம் நம்ம நினைச்சபடியே சாமி இந்த மாதிரி சாமியார் மூலமா செய்யறாருன்னு சந்தோஷம் அப்படி சொல்லிட்டு நீ எடுத்து தங்கத்துல சாமி எழுந்தல் பண்ணிக்கலாம்னா அவ சொன்ன சாமி இந்த ராத்திரி தங்கிட்டு கால் நாளைக்கு போலாமே சாமி அப்படின்னா இப்படி இரும்ப தங்கமாகி கொடுக்கற சாமியார விட மனசு வருமா அப்படி இப்ப நம்ம எல்லாம் கிடைச்சா விடுவோமா இரும்பு தங்கமாகி கொடுக்கற சாமி கிடைச்சாருன்னு வச்சுக்கோ விடுவோமா அதனால அப்படின்னு சொன்ன ஐயோ நான் இருக்க முடியாதுப்பா வீட்டுக்காரி தேடுவா வீட்டுக்காரி யாரு மீனாட்சி மீனாட்சி தேடுவா நான் போவோம்
1: You are listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: திருச்சிற்றம்பலம் Shaivam.org இன் அன்பான நேயர்களே நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசை தலைப்பு திருமந்திரம் இசை பாராயணம் வழங்குபவர் மலைக்கோட்டை திரு பாலசுப்பிரமணியன் ஓதுவார் அவர்கள் திருச்சிற்றம்பலம்
3: திருச்சிற்றம்பலம் திருவம்பல சக்கரம்

0: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: திருமந்திரம் யான உரை. வழங்குபவர் ஜெயபால் ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
1: திருச்சிற்றம்பலம்

எல்லாம் அல்ல. திருவானைக்காவலிலே எழுந்தருளி கருணை புரிந்து கொண்டிருக்கின்ற அருள்மிகு ஜம்பகேஸ்வர பெருமானினுடைய இணையடியை மனம் மொழி மெய்களால் வணங்குகின்றேன். திருமந்திர தொடரினை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏழாம் தந்திரத்திலிருந்து சில ஆன்மீக செய்திகளை சிந்தித்தோம். இன்றைக்கு எட்டாம் தந்திரத்திலிருந்து சில கருத்துக்களை இறைவன் உணர்த்தியதை சிந்திப்போம். திருமந்திரம் மனித சமுதாயத்திற்கே வழிகாட்டக்கூடிய ஒரு நூல். இந்த நூல் பொதுமையான கருத்துக்களை உள்ளடக்கி விஞ்ஞான அடிப்படையில் அவைகளெல்லாம் நிரூபிக்கப்பட்டு வருகின்றன. திருவள்ளுவர் போன்ற ஞானியர்களுக்கெல்லாம் வழிகாட்டிய நூலாக திருமந்திரம் இருந்தது. இப்பொழுதும் உலகத்தில் வாழ்கின்ற ஆன்மீக அன்பர்களுக்கு வழிகாட்டும் நூலாக திகழ்கிறது. இந்த நூலினை நாம் சிந்திப்பது என்பது இறைவன் நமக்கு அளித்த மிக பெரிய பேறு என்று நாம் கருத வேண்டும். நம்முடைய உடலிலே உயிர் இருக்கிறது, ஆனால் அந்த உயிரை யாரும் பார்த்ததில்லை. உயிர் ஒரு அறிவுடைய ஒரு பொருள் இருக்கிறது. இந்த உயிர் இருக்கிறது என்று நம்மால் எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? உடலினுடைய அசைவை மட்டும் வைத்துத்தான் நாம் தெரிந்து கொள்ள முடியுமே அன்றி யாருமே உயிரை கண்ணால் பார்க்க முடியாது. இந்த உயிரினுடைய நிலைகளை பற்றி காரண நிலைகள், காரிய நிலைகள் முழுமையாக பேசக்கூடிய பகுதி சுப்ர ஆகமம் என்ற ஆகமத்தில் சொல்லப்பட்டுள்ள செய்திகளை நாம் எட்ட

மந்திரத்தின் வழியாக நாம் சிந்திக்கப் போகின்றோம். உயிர் இருக்கிறது, ஆனால் அதை கண்ணால் பார்க்க முடியாது. அது சூக்குமமாக கண்ணுக்கு தெரியாமல் உள்ளே இருக்கிறது. அது சூக்கும சித்து. சித்து என்று சொன்னால் அறிவுடைய பொருள். அப்போ இறைவனை பார்க்கின்ற பொழுது இந்த சூக்கும சித்தாக இருக்கக்கூடிய உயிரை விட இன்னும் நுண்ணியது இறைவன். அப்ப இறைவனை அதிசூக்கும சித்து என்று சொல்ல வேண்டும். அதாவது இறைவனையும் உயிரையும் நாம் ஒப்பு நோக்குகையில் இறைவன் அதிசூக்கும சித்தாகவும் இந்த உயிரானது சூக்கும சித்தாகவும் கொள்ள வேண்டும். இந்த உயிரினுடைய நிலைகள் என்ன என்று பார்க்க வேண்டும். இப்ப நமக்கு இறைவன் இந்த உடலை கொடுத்திருக்கிறான். உயிரை இறைவன் படைக்கவில்லை. உயிர் அனாதியாக எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறது. இறைவன் எப்பொழுதிலிருந்து இறைவன் இருக்கிறானோ அன்றையிலிருந்து உயிர்களும் இருக்கின்றன. அந்த உயிருக்கு இந்த உயிர் பக்குவப்படுவதற்காக இந்த உடலை நமக்கு இறைவன் வழங்கியிருக்கிறான். அப்பொழுது ஆனால் இது நாம் வந்து பல பிறவிகளை எடுத்து வந்திருக்கின்றோம். புல்லாகி, பூடாகி, புழுவாகி, மரமாகி என்று நம்முடைய மாணிக்க வாசகருடைய திருவாசகத்திலே பார்க்கலாம். இது பல பிறவி. இது எத்தனையாவது பிறவி என்று நமக்கு தெரியவில்லை. பல பிறவிகள். இப்போ இந்த உயிரானது ஏதோ ஒரு ஸ்டேஜில் முதல் பிறவி எடுத்திருக்கும். அப்ப முதல் பிறவி எடுப்பதற்கு முன்பு அதனுடைய நிலை என்ன அப்படின்னு பார்க்கணும். அப்ப அதுக்கு பேரு கேவல நிலை என்று பெயர். இப்ப இறை இந்த உயிருக்கு பார்த்தீங்கன்னா காரண நிலையில் மூன்று, காரிய நிலையில் மூன்று, அப்படி பிரிக்கணும். அப்ப காரணம் என்று சொல்லுகின்ற பொழுது கேவல நிலை, சகல நிலை, சுத்த நிலைன்னு சொல்றோம். அப்படி காரியப்படுகின்ற பொழுது

என்று நாம் சிந்திக்கணும். ஆதான் இந்த திருமந்திரத்தில் உள்ள பாடல்களை நாம் மிகவும் நுணுகி பார்த்தால், ஆய்ந்து பார்த்தால் அதிலே விஞ்ஞான உண்மை புலப்படும். இந்த உயிரானது ஒரு இருட்டு அறையில் கண்ணில்லாத ஒரு குருடன் இருப்பது போல ஆணவம் என்ற அழுக்கிலே சிக்கிக்கொண்டு இருந்தது. இறைவன் அதிலிருந்து நமக்கு மீட்டெடுத்தான். அந்த உயிரை மீட்டெடுத்து நமக்கு இந்த உடலை, அதாவது அதுக்கு பேர் ஐந்தொழில் பேர், சூக்கும் ஐந்தொழில் செய்துவிட்டு பின்பு தூள் ஐந்தொழில் வழியாக நமக்கு இந்த இறைவன் நமக்கு இந்த உடம்பை படைத்தான். அப்போ அந்த கேவலம் என்ற நிலையிலே உயிர் எப்படி இருந்தது என்று கேட்டால், அந்த உயிருக்கு அப்பொழுது அறிவு இருக்காது, அந்த உயிருக்கு உடல் இருக்காது, ஆர்வம் போன்ற குணங்கள் இருக்காது, அந்த உயிருக்கு தனக்கென்று ஒரு விருப்பம் இருக்காது, செயல் இருக்காது, இந்த போக போக்கியத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்காது, ஒரு மயங்கிய நிலையில் இருக்கும், ஆணவத்தில் மூழ்கிய நிலை. இதுதான் அந்த உயிரினுடைய நிலையில் இருந்தது அந்த கேவலத்தில். அதன் பிறகுதான் அது இறைவன் அதற்கு ஒரு உடம்பை படைத்தான். படைத்து அந்த வினைகளுக்கு ஏற்ப, அங்கே ஒரு வினைகள் இல்லை, அங்கே முதன் முதலாக அந்த ஆன்மா, அது உயிர் ஆணவத்தை பற்றி இருந்த நிலையில் அந்த வன்மை மென்மை காரணமாக அதற்கு சூக்கும் உடம்பு கொடுக்கப்பட்டு, சூக்கும் உடம்பிற்கு பின்பு அது ஸ்தூல உடம்பு கொடுக்கப்பட்டது. இதுதான் அந்த உயிரினுடைய வரலாற்றினுடைய ஆரம்பம். அந்த கேவல நிலை என்று சொல்லக்கூடிய ஆணவ சிறையிலே அறிவின்றி அமுக்தன், அறிவு இல்லாத ஒரு நிலை, சிந்திக்கக்கூடிய திறன் அந்த உயிருக்கு இல்லை. அராகாதி சேரான், அராகம் என்றால் விருப்பம் என்று பொருள். இந்த உயிருக்கு தனிப்பட்ட விருப்பம் அப்பொழுது இல்லை. குறியொன்றும் இல்லா, அந்த ஒரு எந்த விதமான ஒரு நோக்கமும் இல்லை. ஆனால் இந்த உயிரானது நித்த பொருள். எப்படி இறைவன் நித்த பொருளோ அதே போன்று உயிரும் நித்த பொருள். எந்த கருவிகரணங்களோடும் கூடவில்லை, என கருவிகரணங்கள் இல்லை. கூடான் கலாதி, கலாதி என்று சொன்னால் கலையை ஆதியாக உடைய கரணங்கள், கருவிகரணங்கள். அதை நம்ம கலாதி என்று சொன்னால் கலை, வித்தை, அராகம், புருடன், மாய என்று சொல்லக்கூடிய ஐந்தும் கூட்டு. இந்த காலம் நீதி தனி. இந்த கலாதி என்று சொன்னால் இந்த கலைகளை ஆதியாக உடைய கருவிகள், அகக்கருவிகள்னு பேர். இது எல்லாம் சேரவில்லை. செரியும் செயல் இல்லான், ஒரு விதமான செயலும் இல்லை. தினக்கற்றல் இல்லோன், தினக்கற்றல் என்று சொன்னால் ஒரு ஆய்வு, ஒரு நிசிந்தனா சக்தி இல்லை. கிரியன் என்று சொன்னால் மயக்க நிலை. கிரியன் மலவியாபி கேவலந்தானே. மலவியாபினா ஆணவம் என்ற அழுக்கிலே அறியாமையால் மூழ்கி இருக்கக்கூடிய நிலை. இதுதான் அந்த உயிரினுடைய நிலை. இது நம்மளுடைய சாத்திரங்கள் சிவஞான சித்தியாரில் இந்த பாடலுக்கு உள்ள விளக்கமாக அவர் இந்த பாடலிலே அருளியிருப்பார். சிவஞான சித்தியாரிலே இந்த உயிரினுடைய கேவல நிலையில் எப்படி இருந்தது என்று உயிரினுடைய நிலையை அவர் பட்டியல் போட்டு காட்டுகின்றார். அறிவிலன், அமூர்த்தன், நித்தன், அராகாது குணங்களோடும் செறிவிலன், கலாதியோடும் சேர்விலன், செயல்கள் இல்லான், குறியிலன்,

0: அல்லத்தால் அல்லன் போகத்திற்கொள்கையில்லான் பிரிவிலன் மலத்தினோடும் வியாபி கேவலத்தில் ஆன்மா. அப்ப திருமந்திரத்தில் நாம் என்ன சிந்திக்கின்றோமோ அதே கருத்தையே சிவஞான சித்தியாரில் அல்லுந்தி சிவாச்சாரியார் பதிவு செய்திருக்கின்றார். அப்ப இருட்டறையில் ஒரு கண் இல்லாத ஒரு குருடன் எப்படி இருந்தாரோ அதுபோல இந்த அந்த ஆன்மாவானது ஆணவத்தில் மூழ்கியிருந்த நிலை. அப்ப அதற்கு பிறகுதான் நம்ம கரிவீரணங்கள் இறைவன் நமக்கு கொடுத்தான். இந்த உயிர் நம் போன்ற உருவத்தை அடைகிறது, உடலை பெறுகிறது. உடலை பெறுகின்ற பொழுது அந்த உயிருக்கு என்ன நிலை என்றால் சகல நிலை என்று பெயர். இந்த கலைகளோடு கூடிய நிலை. அப்போ ஐந்து புலன்கள், ஐந்து பொறிகள், அது 36 தத்துவங்கள்னு சொல்லுவோம். அந்த 36 தத்துவங்களோடு கூடிய நிலை. இது 60 தாத்வீகம்னு இருக்கும். அப்போ 96 எல்லாவற்றோடும் கூடிய நிலைக்கு பெரு சகல நிலை என்று பெயர். நாம் இப்பொழுது சகல நிலையைத்தான் இருக்கிறோம். இப்போ இது எது வரைக்கும் போகும் அப்படின்னா, உடல் இருக்கின்றவரை இதுக்கு சகல நிலைன்னு பேர். இந்த உடல் நீங்கிய பிறகு இந்த ஆன்மாவானது இறைவனுடைய திருவடியை சேரும். அப்பொழுது ஆன்மா சுத்தமாக இருக்கும். ஆணவம், கண்மம், மாய என்ற மூன்று மலங்களும் நீக்கப்படும். இந்த சுத்தப்பட்ட இந்த சுத்தமாக இருக்கக்கூடிய ஆன்மா இறைவனுடைய திருவடி அடைகின்ற பொழுது அதற்கு பெயர் சுத்த நிலை. இப்படி கேவல நிலை, சகல நிலை, சுத்த நிலை என்று இந்த ஆன்மாவுக்கு மூன்று நிலைகள் உண்டு. இந்த ஆன்மா காரியப்படுகின்ற பொழுது, இந்த உடலோடு சேர்ந்த பொழுது, இந்த சகல நிலையிலே இந்த உயிர் ஒரு நிலை வேறுபாடுகளை அடையும். இதைத்தான் நம்ம வந்து நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர்ப்படக்கம் என்று ஐந்து நிலைகள் உண்டு. இதையே வடமொழியில் சாக்கிரம், சொப்பனம், சுழுத்தி, துரியம், துரியாதீதம் என்று ஐந்து பெயர்கள். அப்போ இந்த உயிரானது கருவிகரணங்களோடு சேருகின்ற பொழுது அறிவு விளக்கம் பெறும். கருவிகரணங்களோடு சேராமல் இருக்கின்ற பொழுது அறிவு விளக்கம் குறைவாக இருக்கும். அதன் அடிப்படையில் தான் நமக்கு வந்து இந்த பெயர்கள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு நிலையிலும் இந்த உயிரானது தங்கி இருக்கும். இப்போ நனவு பூர்வ மத்தியில், கனவு கண்டம், உறக்கம் மார்பு பகுதி அநாகதம், பேருறக்கம் நாபிஸ்தானம், உயிர்ப்படக்கம் மூலாதாரம். இப்படி இந்த உயிரானது இந்த ஒவ்வொரு இடங்களிலும் தங்கும். அப்படி தங்குகின்ற பொழுது இந்த உயிரானது சில கருவிகரணங்களோடு தொடர்பில் இருக்கும். இப்போ நமக்கு வந்து 35 கருவிகளோடு அந்த உயிரானது சேர்ந்திருக்கின்ற பொழுது அதுக்கு நனவு நிலை என்று பெயர். 10 கருவிகளை விட்டு நீங்கிய பின்பு அந்த உயிர் அறிவு விளக்கம் குறைவாக இருக்கும். அப்பொழுது 25 கருவிகளோடு கூடியிருக்கும். அதன் பிறகு 3 கருவிகளோடு கூடியிருக்கும், அது உறக்கம். 2 கருவிகளோடு கூடியிருக்கின்ற பொழுது பேருறக்கம். 1 புருடன் அதோடு மட்டும் இருக்கின்ற பொழுது அங்கே உயிர்ப்படக்கம், அந்த உயிர் தனியாக செல்றுதல். அந்த பிராணவாயு புருடன் அப்படிங்கிறது வந்து பேருறக்கத்தில் இருக்கும். உயிர் தனியாக செல்லுகின்ற பொழுது அங்கே உயிர்ப்படக்கம். இப்படி கருவிகரணங்களோடு உயிரானது தொடர்பு படுவதை வைத்து கொண்டு இந்த உயிரானது 5 அவத்தைகளை அடையும். இது 5 அவத்தை என்று பெயர். இந்த ஐந்து அவத்தைகளை பற்றி அதிகமாக சொல்லக்கூடிய ஒரு பகுதி திருமந்திரத்தில் எட்டாம் பகுதி. எட்டாம் தந்திரத்தில் தான் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உயிரினுடைய அளவை பற்றி ஒரு பாடலிலே உண்டு காணப்படுகிறது. இந்த உயிர் அப்படின்னு சொன்னால் ஒரு சின்னதாக இருக்கும். இந்த இந்த பசுமாட்டினுடைய அந்த முடி, பசுமாட்டு வாலினுடைய ஒரு முடி எடுக்கணும். அந்த முடியை வந்து 100 கூறாக போட வேண்டும். அந்த அதில் ஒரு கூறு, அந்த ஒரு கூரை எடுத்து அதில் 1000 கூறு போடணும். அப்போ ஒரு முடியினுடைய 100,000 கூறு. 100,000 கூறுன்னா எவ்வளோன்னு பார்த்துக்க வேண்டிதான். இதுதான் ஒரு உயிரினுடைய அளவு என்று திருமந்திரத்தில் ஒரு பாட்டில் திருமூலர் சொல்லுகின்றார். கண்ணுக்கு தெரியாத உயிர், ஆனால் அந்த உயிருக்குள்ள தான் நம்முடைய நாம் செய்த வினைகள் எல்லாம் பதிவாகி இருக்கின்றன. இதில் இந்த பாடல் சொல்கிறார் பாருங்க, மேவிய சீவன் வடிவது சொல்லிடில் கோவின் மயிர் ஒன்று 100 கூறிட்டு. அப்போ எவ்வளோ ஒரு அந்த ஒரு முடியை எடுத்து அதை 100 கூறு போடணும். மேவிய கூறது 1000 ஆயினாய், 1000 ஆயினாய். அப்போ அந்த அந்த 1.5 ஆகணும். ஆவியின் கூறு 100,001. அப்போ அந்த உயிரினுடைய அளவு என்ன அப்படின்னு சொன்னால் கண்ணுக்கே தெரியாது. இது உயிருக்கு உள்ள அளவை குறிப்பிடுகிறார்கள். இது ஆன்மாவினுடைய பயணம் அப்படிங்கிற சொல்லுகின்ற பொழுது நம்ம கேவல நிலையிலிருந்து வந்து சகல நிலையை கடந்து அதுக்கு பிறகு இறைவனுடைய திருவருள் பெற்று இறைவனுடைய திருவடியை அடைகின்ற வரை ஒரு ஆன்மாவினுடைய பயணம். இந்த ஆன்மா வாழ்ந்து கொண்டிருக்கிறது, ஆனால் முக்தி நிலையை அடைய வேண்டும். முக்தி நிலையை அடைவதற்கு இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும். இது ஒரு பாடலில் இறைவன் எப்படியெல்லாம் இருக்கிறான் என்று ஒரு பாடல். ஒரு யானையினுடைய வடிவம், அது மரத்தால் செய்யப்பட்டிருக்கிறது. மரத்தால் செய்யப்பட்ட யானை ஒரு யானை வடிவத்தில் வைத்து யானை அந்த அளவு பெருசாக பெரிதாக வைத்து அதையே அந்த வண்ணம் தீட்டி பார்க்கறதுக்கு யானை நிற்கிற மாதிரியே இருக்கும். நாம் இங்கே கண்ணால் பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த அப்படியே பார்த்தா ஒரு யானை நிற்கிற மாதிரி இருக்கும். ஆனால் செய்யப்பட்டது மரத்தால் செய்யப்பட்ட யானை. ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரிகிறது யானை என்ற வடிவம் தெரிகிறது, ஆனால் அங்கே மரம் தெரியவில்லை. ஆனால் மரம் அது உள்ளீடாக இருக்கிறது, காரணமாக இருப்பது அங்கே வந்து மரம் தான். ஆனால் அது காரியமாக தெரிகிறது, வெளியில் வந்து யானையாக தெரிகிறது. அப்போ யானையை பார்க்கின்ற பொழுது அங்கே மரம் தெரியவில்லை. அதே போல் உலகம் முழுவதும் இறைவன் இருக்கிறான், ஆனால் நான் இறைவன் காரணமாக இருக்கிறான் உலகம் முழுவதும். ஆனால் அந்த உலகம் முழுவதும் காரணமாக இருக்கக்கூடிய இறைவனை பஞ்சபூதங்கள், இந்த நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் எல்லாம் தெரிகின்றன. இது இந்த கண்ணுக்கு தெரியுது. இப்போ நீர் தெரியுது, நெருப்பு தெரியுது, காற்று தெரியுது, இதெல்லாம் தெரியுது. ஆனால் அதை அதுக்கு உள்ளீடாக இருப்பது எது என்று கேட்டால் இறைவன். எப்படி அந்த மரத்திற்கு யானை தெரிகிறது ஆனால் மரம் தெரியவில்லை, பஞ்சபூதங்கள் தெரிகின்றன இறைவன் தெரியவில்லை. அந்த யானைக்கு மரம் காரணம், பஞ்சபூதங்களுக்கு இறைவன் காரணம். அந்த யானை மரத்தை மறைத்திருக்கிறது, பஞ்சபூதங்கள் இறைவனை மறைத்திருக்கின்றன. நாம் அந்த கிட்ட போய் பார்த்து இது மரத்தால் செய்யப்பட்ட யானை என்று நாம் சொல்லும் போல தொட்டு பார்க்குறோம், அந்த யானையை பார்க்க, அந்த யானை உருவத்தை பார்க்குறோம், அது ஆடல் அசையல் அப்படியே இருக்குது. ஓஹோ, இது மரத்தால் செய்யப்பட்ட யானை அப்படின்னா முடிவுக்கு வர்றோம். அதே போல் இந்த பஞ்சபூதங்களை நாம் பார்க்கின்ற பொழுது அதற்கு உள்ளீடாக இருப்பது இறைவன். அப்படித்தான் நம்ம இறைவனை பார்க்கணும். முழுவதும் உள்ளே பரவி இருக்கிறான், மறைந்திருக்கிறான், கலந்திருக்கிறான். இதே இந்த ஒரு பாடல், அழகான பாடல். அதனால தான் இந்த விஞ்ஞானப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்னது. மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை. அப்போ இந்த மரத்தை பார்க்கின்ற பொழுது அங்கே வந்து அந்த யானையை பார்க்கும்போது மரம் தெரியல, ஆனால் அந்த மரத்தில் மறைந்திருக்கிறது மாமத யானை. பரத்தை மறைத்தது பார் முதல் பூதம், பரம்ன்ற கடவுள்னு அர்த்தம். அந்த கடவுளை மறைத்தது பார் என்று சொன்னால் உலகம் அர்த்தம், பார் முதல் பூதங்கள். ஆனால் அந்த பரத்தில் மறைந்தது பார் முதல் பூதமே. இவையெல்லாம் அதிலே அடங்கி இருக்கின்றன. இப்போ அது ஒரு அழகாக சொல்லலாம். இப்போ தங்க நகை இருக்கும், நகையெல்லாம் செய்வாங்க, ஆனால் வளையல் செய்வாங்க, செயின் செய்வாங்க, மோதிரம் செய்வாங்க, இது மாதிரி பல வடிவங்களில் இந்த நகைகளை செய்வாங்க. ஆனால் எதை வச்சு செஞ்சுருக்காங்க? ஒரு பொண்ணை வச்சு தான் செய்ய முடியும். ஆனால் இந்த நகையை பார்க்கிறார்களே ஒழிய நகைக்கு உள்ளீடாக இருக்கக்கூடிய பொண்ணை பற்றி யாரும் கவலைப்படலை, நகையை பற்றி தான் பேசுவாங்க. அப்போ நகைக்குள் பொன் மறைந்திருப்பது போல இறைவன் உலகெங்கும் மறைந்திருக்கிறான். இத அதனால் உலகத்தை பார்த்தால் இறைவன் தெரியாது, இறைவனை உணர்ந்தால் உலகம் தெரியாது. இதுதான் இந்த இதுக்கு பேர் இது தமிழில் எடுத்துக்காட்டு உவமையன்னு சொல்லுவாங்க. ஒன்றை சொல்லி ஒன்றை விளக்குவது. அப்புறம் இந்த பதி பசு பாசம் என்று நாம் சொன்னோம். இது பதி என்றால் இறைவன், பசு என்றால் ஆன்மா, பாசம் என்றால் அது ஆணவம் கண்மம் மாய் என்று சொல்லக்கூடிய நிலை, அதெல்லாம் ஜடம் எப்படின்னு சொல்ல சொன்னோம். பதிப்பசு பாசம்னு சொன்னோம். அந்த பதிப்பசு பாசல பதியினை போல் பசு பாசம் அனாதி. இப்போ பதி அனாதி, பசு அனாதி, பாசம் அனாதி என்று நம்ம எல்லாமே மூன்றுமே எப்பொழுதும் உள்ள பொருள் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு விளக்கம் நம்ம கொடுத்தோம். இப்போ அந்த விளக்கத்துக்குள்ளேயே இன்னும் கொஞ்சம் நுட்பம் நம்ம ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் அறிவு உண்டு, சிற்றறிவுன்னு பேர். அந்த இறைவனுக்கு உள்ள அறிவு பேரறிவு. இப்போ அறிவு அறிவு என்ற அறிவும் அனாதி. எவ்வளவு ஆழம் பாருங்க. அறிவு ஆன்மாவுக்கு அறிவு உண்டு, ஆனால் இறைவன் அறிவித்தால் மட்டுமே அறியும். சிற்றறிவு தான் இறைவனுடைய பேரறிவும் பேராற்றலும் உடையது. இன்பமும் துன்பமும் இறைவனுக்கு கிடையாது, ஆனால் இன்பமும் துன்பமும் ஆன்மாவுக்கு உண்டு. ஆனால் இன்பமும் துன்பமும் இல்லானே இறைவனுக்கு சொல்கிறது. இப்போ இது அறிவு அறிவு என்ற அறிவும் அனாதி. அப்போ இந்த உயிரே அனாதியாக இருக்கின்ற பொழுது உயிருக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த நாலெட்டு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுவும் அனாதிதான். அறிவுக்கு அறிவாம் பதியும் அனாதி. இப்போ அறிவுக்கெல்லாம் அறிவு பேரறிவு, பேரறிவும் பேராற்றலும் இருந்தவன் இறைவன். அந்த இறைவனும் எப்பொழுதும் உள்ள பொருள், அதுவும் அனாதி. அறிவினை கட்டிய பாசம் அனாதி. பாசம் என்று சொன்னால் நம்முடைய வந்து மும்மல அழுக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். இல்லை ஒரு உதாரணமாக சொல்லுவோமே, செம்பில் களிம்பு போல இந்த உயிரில் ஆணவம் இருக்கும். செம்புன்னு இருந்தால் களிம்பு இருக்கும், உயிர்ன்னு இருந்தால் ஆணவம் இருக்கும். அந்த ஆணவத்தை நீக்கணும். இப்போ ஆணவத்தை நீக்க நீக்க தான் நமக்கு வந்து வெளிச்சம் கிடைக்கும், ஆன்மாவுக்கும் ஞான பிரகாசம் கிடைக்கும். அதுதான் இறை வழிபாடு தேவைன்னு சொல்கிறது. தினசரி தினந்தோறும் இறைவனை வழிபாடு செய்யணும். ஒரு செம்பு பாத்திரத்தை தினந்தோறும் அது தேய்ச்சிகிட்டே இருந்தால் தான் அந்த களிம்பு தெரியாமல் இருக்கும். அது மாதிரி அந்த ஆன்மா சுத்தப்படுத்தணும்னு சொன்னோம்னா தினந்தோறும் இறைவனை வழிபாடு செய்யணும். இப்போ ஒரு ஒரு நெல்லுன்னு எடுத்துப்போம். இப்போ ஒரு நெல்லுன்னா ஒரு உள்ள அரிசி இருக்கும். இந்த அரிசியை வந்து நம்ம உயிராக நினச்சிக்கணும். அந்த அந்த அரிசியை வந்து மூணு பொருள்கள் மூடி இருக்கும். மேலே முழுவதும் மூடி இருக்கு பார்த்தீங்களா, கவராக இருக்கும். முழுக்க மூடி இருக்கிறது ஆணவம், அதான் உமிங்கிறது. அப்போ உயிரை ஆணவம் மூடியிருக்கிறது தான் என்ற எண்ணம், யான் என்னும் செருக்கு, சுயநலம், இதெல்லாமே இதெல்லாமே வந்து ஆணவத்திற்கு உட்பட்டவை. இந்த நெல்லு இந்த நெல்லுக்கு உமி இருக்கும், உமிக்கும் பக்கத்தில் தவிடுன்னு இருக்கும். இப்பெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தவிட்டை யாரும் பார்க்கறது கிடையாது, அதை அப்படியே என்ன பண்ணுவாங்க, சுத்தமாக தீட்டி விட்டுருவாங்க மிஷினில் கொடுத்து. அந்த அந்த நெல்லுக்கு அந்த அரிசிக்கு மேலே சின்னதாக அந்த சேவப்பாக ஒரு லேயர் இருக்கும், அதுக்கு பேர் தவிடுன்னு பேர். அந்த தவிடுங்கிறது மாயை. அந்த நெல்லில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கத்தில் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு குருத்து மாதிரி நீட்டிக்கிட்டு இருக்கும், அதுதான் வினை கண்மம்னு பேர். அது அந்த அது வந்து அதை வறுத்துட்டேன்னு வச்சிங்களேன், அது நெல் முளைக்காது. அது ஒரு அரிசின்னு இருந்தால் ஒரு உமி இருக்கும், ஒரு தவிடு இருக்கும், ஒரு குருத்து என்று சொல்லக்கூடிய முளை இருக்கும். இப்போ ஆணவம் கண்மம் மாய் என்பது இந்த மூணுமே உயிரை கவர உயிரை பொருத்தி இருக்கின்றன. இந்த மூணும் நீங்கினாதான் அரிசி ஆகும். அதே போல் இந்த மூன்று அழுக்குகளும் நீங்கினால்தான் ஆன்மா சுத்தமடையும். இந்த ஆன்மா என்று சொல்லக்கூடிய உயிர் எத்தனை என்று பார்க்கணும். பொதுவாக சைவ சித்தாந்தத்தில் முதல் பாடம் கடவுள் ஒன்று உயிர்கள் பல, இதுதான் முதல் நாள் பாடம். இப்போ பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலைங்கிறார். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. பகுத்துண்டு பல்லுயிர்ங்கிறார் திருவள்ளுவர். பல்லுயிர்னா நிறைய உயிருங்கிறார். இப்போ திருவள்ளுவர் வந்து திருக்குறளை இயற்றும் பொழுது திருமந்திரத்தினுடைய கருத்துகள் அங்கே இருந்தன. அதனால தான் சொன்னேன், பல ஞானியர்களை எல்லாம் உருவாக்கக்கூடிய நூல் திருமந்திரம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிசனிங் டு சைவம்.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம்.org.
2: திருவேட்களம் திருக்களிப்பாலை விரும்பி தொழுது மகிழ்ந்த கலைவாய்மை கவலராம் திருநாவுக்கு அரசன் நீடு புலியூராம் தில்லையை நினைந்து வழிகொண்டு விரைந்தனர். நினைப்பவர் மனம் கோயில் கொண்டு அருளும் அம்பலத்து நிறுத்தனாரை திணைத்தானைப் பொழுதும் மறந்துய்வனோ என்று பாடி தில்லையை நகர்புக்கு சிற்றம்பலம் மன்னும் ஒல்லை வடையானைக் கண்டு காதலித்து களிபேறு வகை கொண்டனர். அகமலால் கோயில் இல்லை ஐயனையாரானார்க்கே என்பதும் அப்பர் பெருமான் அருள்வாக்கு. அக்கருத்தின் அமுத ஊற்றே நினைப்பவரே மனம் கோயிலாக கொண்டவன் என்பதாம். மனக்கோயில் வழிபாடு பிண்டத்தகராலய தரிசனமா. உள்ளம் பெருங்கோயில் என்பதும் முன்னற்பாலதே. என் நெடுங்கோயில் நெஞ்சு என்று நேர்த்தியாய் உரைப்பாரும் உளர். நெஞ்சகமே கோயில் எனும் நினைவை உண்ணச் செய்யும் திருப்பதிகம் பனைக்கை மும்மத வேளம் உரித்தவன் எனத் தொடங்கும் திருக்குறுந்தொகை.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: சிற்றம்பலம் சைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
2: 9 திருமுறை பாட்டும் பொருளும் வழங்கி இருப்பவர்கள் பாடல் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள், பொருள் சிவ சோசோமி சுந்தரம் ஐயா அவர்கள்.
3: திருமாளிகை தேவர் அருளிய திருவிசைப்பா, முதலாவது கோயில் எனப்படும் பொன்னம்பலத்தின் மீது பாடப்பட்டது. பண் பஞ்ச

என்றும் வளரும் ஒளிவிளக்கே, அழிவற்ற ஒருவனே, எங்கள் சிற்றறிவை கடந்து நிற்கும் ஒப்பற்ற உணர்வே, என்றும் வளர வைக்கும் தெளிவான திருநீர் அணிந்து பளிங்கு திரளாய் காட்சி தரும் மாணிக்க குன்றமே, அருந்தும் அடியார் அகமெலாம் தித்திக்கும் ஆனந்தத்தேனே, அன்பு செய்வார் உள்ளத்தில் படுக்கும் அருள் ஆனந்த படமே, தில்லையம்பலத்தையே ஆடும் அரங்கமாகவும் ஆட்டுவிக்கும் அரங்கமாகவும் கொண்டு ஞான வெளியில் எப்பொழுதும் வளரும் தெய்வ திருக்கூத்தை விரும்பி ஆடும் உன்னை உன் தொண்டனாகிய நான் எப்படி புகழ வல்லேன், நீயே உரைத்து அருள்வாயாக. இறைவன் திருவருள் துணையாலன்றி ஆன்மாவுக்கு யாதொரு செயலும் நிகழாது என்பதை இப்பதிகத்தின் ஒவ்வொரு பாடலிலும் குறிப்பிடுகிறார் திருமாளிகைத் தேவர்.

பிறவி பெருந்துன்பத்தை கெடுத்து என்னை உன்னடிக்க ஆளாக்கி தடுத்து ஆட்கொண்டாய். என் மனத்தில் நிறைந்திருந்த அஞ்ஞான இருளை வேறறக் களைந்தாய். இதற்காக என் மனத்தில் ஒளிமிக்க மாணிக்க விளக்கின் உள் ஒளி வீசி தூய்மையான ஜோதியின் உள்ளே ஜோதியாய்த் தோன்றினாய். ஆற்றல் மிக்க இடவத்தை வாகனமாக உடையவனே, தில்லையில் ஆடும் கூத்தப்பிரானே, பிரமனும் மாலும் அறிய முடியாமல் பேரொளி பிழம்பாய் பறந்து நின்ற உன்னை உன் திருவடி தொண்டனாகிய நான் எப்படி பணிந்து வணங்குவது என்று நீயே எனக்கு கட்டளையிடுவாயாக.

தனக்கு மேல் வேறு பொருள் இல்லாத பரம்பொருளே, பிறைசூடும் திருமுடிப் பெருமானே, கழுத்தில் வைத்து கரிய நஞ்சுக்கும் அழகு தரும் நீலகண்டனே, ஞான வெளியில் திகழ்பவனே, நிலையான நன்மை தரும் பெரும் பொருளான உன்னை நல்ல சொற்களை கலந்து என்னுடைய நாக்கினால் பலமுறை பாட வேண்டுமென்று நினைக்கிறேன். அதற்கு துணை செய்வது போல அற்பனாகிய என் உள்ளத்தில் அளக்க முடியாத உன்னை வைத்து வழிபடத் தந்தவன் நீயல்லவா? பொன்னம்பலத்தில் ஐந்தொழில் புரிய நடனமாடும் பெருமானே, ஊடிக்காலமும் நீ, உலகங்கள் எல்லாம் நீ, அவற்றைக் கடந்து வேறாக நிற்பவனும் நீ. நினைப்பிற்கு எட்டாத உன்னை உன் திருத்தொண்டனாகிய நான் எப்படி நினைப்பது என்று நீயே நினைத்து அருள் புரிவாயாக.

மலைபோல் பெருவடிவாய் இருக்கும் பொழுதே அணுவைப் போல சிறிய வடிவாகவும் இருப்பவனே, பெண்ணோடு ஆணுமான அம்மையப்பனே, என் பிறப்பையும் இறப்பையும் நீக்கிய பெருஞ்சோதியே, கருமையும் வெண்மையுமாய் காட்சி அளிக்கும் அருள் வெளியே, மீன் போன்ற கண்களை உடையவளும் மலையரசன் மகளுமாகிய உமையம்மைக்கு பற்றுக்கோடாயிருப்பவனே, சொல்லற்கரிய வேதங்கள் நான்கும் ஓலமிட்டு கூவி அழைக்கும் ஒருவனே, என் அப்பனே, அம்பலத்தில் ஆடும் அமுதமே, ஒருவனாய்க் காட்சி தந்து பலவற்றிலும் ஊடுருவி புகுந்து நிற்கும் உன்னை உன் திருத்தொண்டனாகிய நான் எப்படி பேசுவது என்று நீயே எனக்கு உரைத்து அருள்வாயாக.

அடகு வடிவானவனே, மேலான பதங்களில் உள்ள தேவர்களுக்கு அரசனே, பண்பு அடையாளம் ஆகியவற்றை கடந்து நிற்கும் ஒப்பற்ற பண்பாளனே, பேரூழி காலத்தும் விளங்கி நிற்கும் காலத்தின் வடிவானவனே, கங்கையின் தலைவனே, எங்களை ஆண்டருளும் காலகாலனாய் யமனை வென்றவனே, மன்மதனை அழித்தவனே, நஞ்சையே அமுதமாக உண்டு தில்லையம்பலத்தில் செம்பொன்னாலான கோயிலில் ஆனந்த நடனமாட வல்லவனே, எல்லா உலகங்களும் ஆனவனே, கல்லாலின் புடையமர்ந்து நல்ல தவம் செய்யும் உன்னை தனியானவனும் உன் தொண்டனுமான நான் அருகில் நெருங்கும் வண்ணம் நீ என் அருகில் நெருங்கி வந்து அருள்வாயாக.

திருநீரில் அணிந்து ஒளி வீசும் பவளமலையே, என்றும் நிற்கும் நெற்றிக் கண்ணை உடைய ஒப்பற்ற நெருப்பின் வடிவானவனே, வெவ்வேறு வகையாக விளங்கித் தோன்றும் உலகங்களும் இன்பப் பொருள்களும் ஆனவனே, யோகத்தால் பெறப்படும் பேரின்ப வெள்ளமே, மேருமலையை வில்லாக ஏந்திய வீரனே, கங்கையாற்றை சடையில் அழகாக அடக்கிய எங்கள் அற்புத கூத்தப் பெருமானே, அழகிய பொன்னாலான தில்லையம்பலத்தின் அரசனே, இடவக் கொடியை உடைய எம் ஈசனே, உன்னை உன் தொண்டனாகிய நான் இசைந்து பொருந்தும் வண்ணம் நீ என்னோடு இசைந்து பொருந்தி அருள்வாயாக.

குபேரனுக்கு வாய்த்த நல்ல நண்பனே, சுகம் தருபவனே, முத்தலை சூலத்தை ஏந்தியவனே, அடிவற்றவனே, மங்களம் தரும் சிவபெருமானே, பொன்னாலான நல்ல தூண் போன்றவனே, வேண்டுவார் வேண்டுவதே ஈயும் கற்பக மரத்தின் கொழுந்து போன்றவனே, முக்கண் பெற்ற ஒப்பற்ற கரும்பே, தூய்மையானவனே, முருகனையும் விநாயகனையும் தந்தவனே, பொன்னம்பலத்தில் ஆடும் தேவர்கள் தலைவனே, உன்னுடைய அருள் ஞானம் என்ற இரண்டு திருவடிகளையும் என் மனத்தில் இன்பமாய் அனுபவிக்கும்படி நீ அனுபவத்தை தருவாயாக.

திகைத்து நின்ற என்னை திகைக்காமல் செய்தாய். உன்னுடைய பொன்னும் மின்னலும் போன்ற நிறையின்பம் தரும் திருவடியின் கீழ் நின்று அனுபவிக்கச் செய்தாய். ஒப்பற்ற ஒளி தரும் மாணிக்கமே, தருமத்தின் தன்மைகளைக் காட்டி அருந்தவ முனிவர்களுக்கெல்லாம் அரசனாய் கல்லாலின் கீழமர்ந்த பொன்னம்பலத்தானே. புறச்சமயங்களான சமணம் பௌத்தம் ஆகியவற்றிலுள்ள பொய்களைக் கண்டு வெளிப்படுத்திய உன்னை உன் தீர்த்தொண்டனாகிய நான் சேரும் வண்ணம் நீ என்னைச் சேர்ந்து அருள் புரிவாயாக.

சிவபெருமானை மருமகனாகப் பெற்ற தக்கனுடைய நல்ல தலையும், யாகத் தலைவனாக இருந்த எச்சனுடைய வலிமையான தலையும், தாமரையில் இருக்கும் பிரமன் தலையும் ஒன்றாக அறுபட்டு உருண்டு ஓடும்படி ஒளிமிக்க திருப்புருவத்தை நெரித்து அருளிய ருத்ரமூர்த்தியே, எலும்பு மாலை ஆடையான புலித்தோளின் மேல் ஆடவும், அண்டங்களெல்லாம் ஆடவும், பொன்னம்பலத்தில் ஆடும் பேரழகனே, எவராலும் தொடர முடியாத உன்னை உன் திருத்தொண்டனாகிய நான் தொடர்ந்து பற்றும் வண்ணம் நீ என்னைத் தொடர்வாயாக.

நரசிங்கமாகி இரணியன் நெஞ்சை பிளந்த திருமாலுக்கு அந்த வேகம் அடங்க சரபமூர்த்தியாகி அருள் செய்த வள்ளலே, மயங்கி நின்ற தாரகாட்சன், கமலாட்சன், வித்யுன்மாலி என்ற அசுரர்கள் வசித்த மூன்று புறங்களும் எரியும்படி வேத குதிரைகள் பூட்டப்பெற்ற தேரில் ஏறிய ஆண் சிங்கம் போன்ற வீரனே, வலிய அரக்க நடங்குமாறு அவனை கைலாய மலையின் கீழ் நசுக்கிய கனகசபை மன்னனே, நஞ்சை கழுத்தில் கொண்ட பேரழகனே, உன்னை உன் தொண்டனாகிய நான் விரும்புமாறு நீ என்னை விரும்புவாயாக.

0: வேதங்களும் தேவர்களின் கூட்டமும் உன்னை அறிய முடியாமல் நான்முகன் திருமால் ஆகியவர்களோடு மயக்கமுற்று பலமுறை முறையிட்டும் அளவிட்டு உரைக்க முடியாத உன்னை பிடிவாத குணமுள்ள அறிவிலியாகிய நான் அற்பமான சொற்களால் துதி செய்திருக்கிறேன். இச்சொற்கள் வீரக்கலனணிந்த அரணாகிய உன் பெருமையை பேசுவதால் இவற்றை அறிவில்லாத பயனற்ற சிறியவர்களின் புன்செயலையும் பொறுக்கும் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பனே, நிறைந்த கருணையின் இருப்பிடமாக அம்பலத்தில் இருக்கும் பெருமானே, உன்னை உன் திருத்தொண்டனாகிய நான் முறையாக நினைக்க வேண்டும் என்று நீ நினைத்து அருள் புரிவாயாக. இந்த பாடல்களில் இறைவன் நினைத்தாலன்றி அவனை நாம் நினைக்க முடியாது என்பதை திருமாளிகைத் தேவர் விளக்குகிறார். அவனன்றி ஓரணுவும் அசையாது என்பதை இந்த பாடல்கள் நிலைநாட்டுகின்றன.
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: திருஞான சம்பந்த பெருமான் அருளியது யாழ்முறைப்பண் ராகம் அடானா தாளம் ரூபகம்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் .org-இன் அன்பார்ந்த நேயர்களை, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
2: நம்பி ஆரூரர் வாழ்வும் வாக்கும் முற்றோகுகள்.
3: திருவிடை மரபு பதிக எண் 60 பண் தக்கேசி. கழுதை குங்குமந்தார் சுமந்தீர்த்தார் கைப்பற்பாட்டு முகமற்கரு போல பழுது நான்.

கைத்துக்கொள் போகிற பீனை நடைமுறை உன

பொருள் தன்னை குற்றம் செற்றம் இவை முதலாக விடுக்கையும் சிலம் வேண்டில்லை என்று

இறை கொண்டாடி திருமுறை.

0: பன்னிரெண்டாம் திருமுறை பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள்.
1: திருச்சிற்றம்பலம் சேக்கிழார் அருளி செய்த திருத்தொண்டர் புராணம் என்னும் பெரிய புராணம், அமர்நீதி நாயனார் புராணம்.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவம்பாவை. தலைப்பு: ஓருருகால் எம்பெருமான். வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: இனி அடுத்த திருப்பாடல். இப்படி நீராடி பெருமானுடைய திருவடி சிறப்பை பாடி பாடி நீராடி வருகின்ற பெண்கள் தம்முடைய தோழியர் உள்ளே பக்குவத்திலே மிக முதிர்ந்த உத்தமத்தில் உத்தமமான ஒரு பெண்ணடியாரின் நிலையினை குறிப்பிட்டு வியந்து போற்றுகின்றார். இப்ப எப்படின்னா, ஒவ்வொரு துறையிலும் பாருங்க, இவர் இவர் இப்படி எல்லாம் சாதிச்சிருக்காரு பாருங்க அப்படிங்கும் போது அந்த துறையிலே உள்ளவர்களுக்கு அது ஒரு ஊக்கத்தை தரும். ஆஹா, நாமளும் இந்த மாதிரி சாதிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஊக்கத்தை தரும் அல்லவா. விளையாட்டு துறையிலே, கல்வித்துறையிலே, விளையாட்டு துறையிலே இவர் இந்த மாதிரி உலக சாதனை புரிந்திருக்கிறார் அப்படிங்கிற போது மற்றவர்களுக்கும் நாமளும் அந்த மாதிரி சாதனை புரியணும் அப்படின்னு ஒரு விருப்பம் வரும். கல்வித்துறையில் இவர் பல்கலைக்கழகத்திலே முதல்வதாக தேறியிருக்கின்றார். அதன் பிறகு அமெரிக்கா சென்று படித்து அங்கும் சிறப்பு பட்டமெல்லாம் வாங்கியிருக்கின்றார் என்றெல்லாம் பின் வருகின்ற மாணாக்கரிடம் சொன்னால் அவர்களுக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டும். அதே மாதிரி சிவநெறியிலே ஈடுபட்டு வருகின்ற நமக்கு இந்த மாதிரி உத்தமோத்தமமான அடியார்களுடைய அந்த பக்தி சிறப்பினை எடுத்து சொல்லும் பொழுது அது நமக்கு நம்மை மிகவும் ஆட்கொள்ளும். அந்த மாதிரி ஒரு சீரிய மெய்யடியாருடைய அந்த பக்தி சிறப்பை சொல்வதற்கே இந்த பாடலை அர்ப்பணித்து விட்டார்கள் நம்முடைய வாதவூரடிகள் என்று சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான பாடல். ஓரொரு கால் எம்பெருமான் என்றென்றே நம் பெருமான் சீர் ஒரு கால் வாயோவாள் சித்தம் கழிகூற நீர் ஒரு கால் ஓவா நெடுந்தாரை கண் பணிப்ப பாரொரு கால் வந்தனையாள் விண்ணோரை தான் பணியாள் பேரறையற்கு இஞ்சனே பித்தொருவர் ஆமாறும் ஆர் ஒருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர் தாழ் வாருருவ புன்முளையீர் வாயார நாம்பாடி ஏர் உருவ பூம்புணல் வாய்ந்து ஆடையலோர் எம்பாவாய் என்பது இந்த 15வது திருப்பாடல். தோழிகளை அழைத்து ஒரு பெண்ணடியார் தன் தோழிகளை அழைத்து அந்த சிறந்த பெண்ணடியாருடைய பக்குவ நிலையினை குறிப்பிட்டு போற்றி பாடுகின்றார். வாருருவ புன்முளையீர் என்று அழைத்து சொல்கின்றார். ஓரொரு கால் எம்பெருமான், ஓரொரு கால் என்றால் ஒவ்வொரு சமயத்திலே, ஒவ்வொரு சமயத்திலே எம்பெருமான் எம்பெருமான் எம்பெருமான் என்று ஒவ்வொரு சமயத்திலே பெருமானை அழைத்து நம் பெருமான் சீர் ஒரு கால் வாயோவார் நம் பெருமானாகிய சிவபெருமானுடைய பெருமையினை சொல்லுவதிலிருந்து ஒரு பொழுதும் நீங்க மாட்டார். வாயால் பெருமானுடைய பெருமையை சொல்லிக்கொண்டே இருப்பார். வாய் ஓயாமல் சொல்லிக்கொண்டே இருப்பார். அப்படி சொல்லிக் கொண்டிருப்பதிலிருந்து ஒருபோதும் நீங்க மாட்டாள். ஓவாள் என்றால் நீங்க மாட்டாள். தன் வாயினால் பெருமானை துதிக்கின்ற அந்த செயலிலிருந்து நீங்க மாட்டாள். அப்ப வாய் ஓயாமல் பெருமான் புகழை சொல்லிக்கொண்டே இருப்பாள். அப்படி பெருமான் புகழை சொல்லும் போது இடையிடையே எம்பெருமான் எம்பெருமான் என்றும் சொல்லி வருவாள். எம்பெருமான் யாரை சொல்கின்றார் என்றால் நம் பெருமானைத்தான். நமக்கு யார் பெருமானோ அவர்தான் இவளுக்கும் பெருமானாக இருக்கின்றார். ஆகவே அந்த அவளுடைய நிலையிலே வைத்து சொல்லும்போது எம்பெருமான் என்று சொன்னார். அவள் யார் எம்பெருமான் என்று சொல்வது நம் பெருமானைத்தான், நம்ம சிவபெருமானைத்தான் என்பதற்காக நம் பெருமான் என்று அடுத்து கூறினார். எம்பெருமான் எம்பெருமான் என்று நம் பெருமானை சொல்லி அவருடைய புகழை சொல்வதிலிருந்து ஒருபோதும் நீங்க மாட்டாள். புகழை சொல்லிக்கொண்டே வரும்போதே இடையிடையே எம்பெருமான் என்ற அந்த சொல்லையும் சொல்வாள்னர். இடையிடையே சொல்கின்றாள்னு சொல்லிட்டு அப்புறம் எப்போதும் சொல்லிக்கொண்டே இருப்பாள்னு சொன்னா அது முரண்பாடா இல்லையா என்று கேட்பார்கள். எப்போதும் பெருமானின் புகழை சொல்லி வருகின்றாள். அப்படி பெருமானின் புகழை சொல்லி வரும்பொழுதே எம்பெருமான் எம்பெருமான் என்று இடையிடையே சொல்லிக் கொள்கின்றாள் என்று கொள்ளலாம். ஒவ்வொரு அமயத்தில் எம்பெருமானே என்று பலமுறை கூறி நம் தலைவனாகிய சிவபெருமானுடைய புகழ் மொழிகளை ஒருபொழுதும் வாய் ஓயாமல் பேசுவாள். வாய் ஓயாமல் பேசுவதனால் என்ன, மனம் வாக்கு காயம் என்று சொல்வார்கள். மனம் வாக்கு காயம், இதுல வாக்கினால் துதிப்பது ரொம்ப விசேஷமானது. வாக்கினால் துதிப்பதன் மூலம்தான் உள்ளமும் பண்படும், உடலால் செய்யப்படும் வழிபாடும் ஊக்கத்தோடு செய்யப்படும். ஆலயத்துக்கு நம்ம சும்மா போயிட்டு வந்தோம்னா நமக்கு ஆலயத்துக்கு தினமும் போகணுங்கிற ஊக்கம் வராது. ஆலயத்துக்கு போய் ஒரு பதிகத்தை சொல்லிவிட்டு வர வேண்டும் என்று வைத்துக் கொண்டோம் என்றால் இல்லையா, அடுத்தால திரும்ப போய் அந்த பதிகத்தை சொல்லணும், இல்லாத அதே தளத்துக்கு இன்னொரு பதிகம் இருக்கா அதை சொல்லணும். இல்லையா, நேற்று அந்த பதிகம் சொல்லணுமா, இன்னைக்கு இந்த பதிகம் சொல்லுவோம், நாளைக்கு அந்த பதிகம் சொல்லுவோம். அப்படி வாக்குக்கு ஒரு வேலை கொடுத்து விட்டால் உள்ளமும் நல்லா பண்படும், உடலும் ஊக்கத்தோடு வேலை செய்யும். நடுவில் உள்ள அந்த வாக்கினால் செய்யும் வழிபாடு அது மிகச்சிறப்பானது. அதான் பூசலார் நாயனார் உள்ளத்தாலேயே கோயில் அமைத்தவர் இல்லையா. உள்ளம் அப்படின்னு சொன்னாலே அது பூசலாருடைய உள்ளம் தான் ஞாபகத்துக்கு வருது. இப்பேற்பட்ட ஒரு உள்ளம் அவருடைய உள்ளம். எப்படி அவருக்கு மட்டும் உள்ளம் என்ன அப்படியே அவர் நினைச்சபடி அப்படியே நிற்குது. என்ன கோயில் அமைக்கணும்னா அதை தவிர வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் எப்படி அவருடைய உள்ளம் மட்டும் பெருமானுடைய அருளுக்கு அப்படியே வந்து பணிந்து அதில் அடைக்கலமாகுது. அப்படின்னா அவர் நாவினாலே பெருமான் புகழை பாடுகின்ற பணியினை மிகச் செம்மையாக செய்பவர். எங்கே கிடைச்சது அந்த குறிப்புன்னா, நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தான் கருணையோடு அந்த உண்மையை நமக்கு உணர்த்தி இருக்கின்றாங்க. மனதினாலேயே வழிபாட்டை மிகச்செம்மையாக செய்த பூசலார் நாயனரை குறிப்பிடும் போது திருத்தொண்ட தொகையிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எப்படி குறிப்பிடுகின்றார்கள், மன்னிய சீர் மறை நாவன், மறை நாவன் என்று அந்த மறைகளை நாவிலே எப்போதும் மறைகளை நாவிலே வைத்திருப்பவன் மறைவன். மறை என்று சொன்னால் இறைவனை போற்றுகின்ற தோத்திர பாடல்கள், அதை நாவிலேயே வைத்திருக்கின்றார். வேத தோத்திரங்களை நாவிலே வைத்திருப்பவர் மறைநாவன். மன்னிய சீர் மறைநாவன் நின்ற ஊர் பூசல் என்று சொல்கின்றார் அல்லவா. பாருங்க, அவர் உள்ளத்தாலேயே வழிபாடு செய்து புயதி பெற்றவர், ஆனா இங்க மறைநாவன் என்று சொல்லி அவரை போற்றுகின்றார். அப்போ அந்த உள்ளத்தால் அவ்வளவு செம்மையாக அவர் இருந்ததுக்கு காரணம் என்ன என்பதை நமக்கு கருணையோடு உணர்த்துகின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அப்போ அந்த வாக்கினால் துதிப்பதனால் உள்ளம் எப்படி செம்மை அடைகின்றது, அத மாதிரி இவள் எம்பெருமான் புகழை நாவினால் சொல்வதை ஓயாமல் செய்து கொண்டிருக்கின்றார். வாய் ஓயாமல் பாடுகின்றார். சீர் ஒரு கால் வாய் ஓவாள், பெருமானுடைய சீரினை சிறப்பினை சொல்வதிலிருந்து அவள் ஒருபோதும் பின்வாங்க மாட்டாள், வாயினால் சொல்லிக்கொண்டே இருப்பாள். அப்படி இருப்பதனால அவளுடைய உள்ளம் எப்படி செம்மையாகுது தெரியுமா, சித்தம் கழிகூர்கின்றது. சித்தம் கழிகூற அவருடைய உள்ளத்திலே கழிப்பு வாக்கினாலே சொல்லும் பொழுது உள்ளமானது மகிழ்ச்சி அடைகின்றது. அப்புறம் உடல்ல ஏற்படுகிற உள்ளத்தில் மட்டுமா விளைவு ஏற்படுது, உடல்லையும் ஏற்படுகின்றது. எப்படி அப்படின்னா, கண்ணீர் ஒரு கால் ஓவா நெடுந்தாரை கணிப்ப, நீர் ஒரு கால் ஓவா நெடுந்தாரை கண்பணிப்பன்னு வருது இல்லையா. அந்த கண் என்பதை நீருக்கு முன்னால வைத்தார், கண்ணீர் ஒரு கால் ஓவா. கண்ணீர்னா கண்களிலிருந்து நீர் ஒரு காலும் வற்றாதபடி நெடுந்தாரை பணிப்ப, நெடிய தாரையாக பொழிய. கண்களிலிருந்து நீர் வற்றாமல் நெடிய தாரையாக பொழிகின்றது. வாக்கினால அவன் புகழை ஓயாமல் சொன்னதன் விளைவு உள்ளத்திலே மகிழ்ச்சி பெருகுகின்றது, கண்ணிலிருந்து நீர் வற்றாமல் நெடுந்தாரையாக பொழிகின்றது. மெய்தான் அரும்பி விதிவிதித்து உன் விரையார்களுக்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்து இல்லையா. இப்ப கைகளை தலையின் மேல் கூப்பி உடம்பின் வழிபாடு பெறப்படுகின்றது. அதே மாதிரி மெய்தான் அரும்பி விதிர் விதித்து எல்லாமே இந்த உடலினுடைய மெய்ப்பாடுகள் தானே, எல்லாமே புறத்தேனிகளும் மெய்ப்பாடுகள் தான். இதுக்கு காரணம் என்ன, போற்றி செய்ய செய்ய போற்றி என்னும் கை, போற்றி செய்ய செய்ய போற்றி என்று நாவாலே துதிக்கின்ற அந்த ஒழுக்கம். கைதான் நெகிழவிடேன், அந்த கைதான் நெகிழவிடேன், அதில் உள்ள கை என்பது அந்த ஒழுகலாறு. போற்றி செய்ய செய்ய போற்றின்னு துதித்தலாகி அந்த ஒழுக்கம், கைதான் தலை வைத்து அந்த கை வந்து கரங்கள், கரங்களை தலைமையிலே கூப்பி கைதான் நெகிழ்விடுங்கும் போது அந்த ஒழுகலாற்றை நான் வந்து தளர விட மாட்டேன், கொஞ்சமும் குறைக்க மாட்டேன். போற்றி செய்ய செய்ய போற்றின்னு துதிப்பதனால உடல்ல மெய்தான் அரும்பி விதிவிதிக்கின்றது, கைகள் தலைக்கு மேலே கூப்பப்பெறுகின்றன. உள்ளம் எப்படி செம்மையடையுது, உள்ளம் பொய்தான் தவிர்ந்து உள்ளத்துல பொய்மையே நீங்கி போகிறது. இதற்கு மேலே என்ன பெற வேண்டும், போற்றி செய்ய செய்ய போற்றின்னு துதிப்பதனால் வந்த ஒரு சிறப்புகள், உள்ளத்துக்கும் சிறப்பு உடலுக்கும் சிறப்பு. மெய்யானது அரும்பி விதிர்விதிருக்கின்றது, கைகள் தலைமீது வணங்க எழுகின்றன. போற்றி செய்ய செய்ய போற்றின்னு துதித்தனால உடம்புல இந்த விளைவு ஏற்படுது, உள்ளத்துல பொய்மையே நீங்கி போகின்றது. அதனாலதான் போற்றி திரு அகவலே வைத்து போற்றி போற்றின்னு எத்தனை முறை துதிக்கின்றார்கள் நம்முடைய பாதவுரடிகள். ஆகவே அந்த வாக்கினால் துதிப்பதனுடைய விளைவு உள்ளத்திற்கும் கிடைக்கின்றது, உடலுக்கும் கிடைக்கின்றது. ஆகவே மனம் வாக்கு காயம் மூன்று வழிபாடுகளே வாக்கினால் செய்யும் வழிபாடு மிகச்சிறப்பானது. இன்னும் சொல்ல போனால் அது அருகில் இருப்பவரையும் வழிபாட்டினருக்கு தூண்டும். ஏன்னா அந்த திருநாம சிறப்புகளையும் எம்பெருமான் பெருமைகளையும் சொல்லும் பொழுது அது பக்கத்தில் இருப்பவர்களும் கேட்கப்பெற்று அவர்களுடைய வழிபாட்டையும் மேலும் செம்மையாக்கும். ஆகையினால்தான் கூறுகின்றார்கள், சீர் ஒரு கால் வாய் ஓவாள், அதனால் அவள் சித்தம் களி கூறுகின்றது. நீர் ஒரு கால் ஓவான் இடந்தாரை கண்பணிப்ப என்ற நிலை ஏற்படுகின்றது. கண்ணீர் வற்றாமல், கண்ணீர்னா உலக துன்பத்தை பொறுக்க முடியாமல் அழுதல் என்பது வேறு. உலகத்திலே தான் எதிர்பார்த்தது கிடைத்து விட்டது, அதற்கு மேலும் கிடைத்து விட்டது, அந்த இன்பத்திலே அந்த ஆனந்தத்திலே அழுகின்ற அழுகை அதுவும் வேறு. என்ன உலக இன்பம் கிடைத்ததுனாலே ஒரு ஆனந்த கண்ணீர் வரும் இல்லையா, அந்த ஆனந்த கண்ணீரும் வேறு, உலக துன்பத்தின் காரணமாக வருகின்ற கண்ணீரும் வேறு, எம்பெருமானின் கருணையை உணர்ந்து வடிக்கின்ற கண்ணீர் அது வேறு. என்ன உலகத்திற்காக அழுதல், உலகத்திற்காக ஆனந்த கண்ணீர் வடித்தல், அதெல்லாம் வந்து பாசச்சார்புடையவை அந்த கண்ணீர் எல்லாம். இது வந்து பாச நீக்கத்தினுடைய அறிகுறியாக வரக்கூடிய கண்ணீர். கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்து என்றார். அந்த பொய்மை தவிர்வதற்கு ஏதுவான கண்ணீர் அல்லது அழுதால் உன்னை பெறலாமே, யானே பொய் என் நெஞ்சும் பொய் என் அன்பும் பொய், ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே, யானும் பொய் என் நெஞ்சும் பொய் என் அன்பும் பொய்யானால், இப்படி பொய்மையாக இருந்தால் அழுதால் உன்னை பெறலாமே, அழுதால் உன்னை பெற முடியுமா, பெறலாமேன்னு வினாவாக்கி, பெறலாமே என்பதை வினாவாக்கி பெறலாமா பெற முடியாது என்று பொருள் சொல்வது அது ஒரு முறை. பெறலாமே என்று அந்த ஏகாரத்தை தேற்ற பொருளாகவும் கொள்ளலாம், பெறலாம் ஐயமின்றி பெறலாம், ஏன்னா நான் பொய்யை என் நெஞ்சும் பொய் தான் அன்பும் பொய் தான், நானே பொய்யா இருக்கும்போது என்னால் பயன்படுத்தப்படும் நெஞ்சமும் இல்லையா, அந்த நெஞ்சத்தை கொண்டு நான் வைக்கிற அன்பும் பொய்யாதானே இருக்க முடியும், ஆனாலும் அழுதால் உன்னை பெறலாம், எப்படின்னா அழுதால் இந்த பொய் நிலை நீங்கும், பொய் நிலையில இருக்க வரைக்கும் உன்னை பெற முடியாதுதான், ஆனா அழுதால் பெறலாமேன்னு ஏன் அருள் செய்தார்கள் என்றால், அழுதால் பொய் நிலை நீங்கும், இந்த பொய்மை நீங்கும், அதான் கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய் தான் தவிர்ந்து என்று அந்த திருச்சதக பாடலே குறிப்பிடுகின்றார்கள். அழுவதனால் பொய்மை நீங்கும் என்பதற்கு அந்த பகுதி ஆதாரம். அதனால அழுதால் உன்னை பெறலாமே, பெற முடியும் என்று பொருள் பண்ணலாம். ஆகையினாலே இப்படி ஒரு பொய்மையான நிலையிலே இருக்கின்றேனே, எனக்கு நீ அருள் செய்ய வேண்டும், அருள் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பித்து அழும்போது அந்த பொய்மை நிலை நீங்கப்பெறும், அவனுடைய அருள் கிட்டி அந்த பொய்மை நிலை நீங்கப்பெறும் என்பது கருத்து. ஆகையினாலே கண்ணீர் ஒரு கால் ஓவா நெடுந்தாரை பணிப்ப, பார் ஒரு கால் வந்தனையாள், பார் இந்த உலகம் இந்த நிலம், நிலத்துல ஒரே முறையான வணக்கம், ஒரு கால் வந்தனைனா ஒரே முறையான வணக்கம் என்று பொருள் சொல்கின்றார். ஒரே முறையான வணக்கம், அதாவது சிவபெருமானை வணங்குதலாகிய அந்த வணக்கத்தை மட்டுமே உடையவள், ஏனைய தெய்வங்களை வணங்க மாட்டாள்னு கருத்து. அதை விதந்து ஓதுகின்றார் அடுத்தால, விண்ணோரை தான் பணியாள், விண்ணவர்களை எல்லாம் பரம்பொருள் என்று கருதி அவர்களை பணிந்து வணங்க மாட்டாள், சிவபெருமானை மட்டுமே வணங்குவாள். பேரறையர்க்கு ஒருவர் பித்தாமாறும் இஞ்ஞனே, பேரறையர் அதாவது பேரரசர், அதாவது இந்த உலகத்தையே ஆளக்கூடிய பேரரசர் யாரு, சிவபெருமான் தான். கடவுள் பேரரசனாகிய சிவபெருமான் பொருட்டு ஒருவர் இப்படி பித்துற்று இருக்கிற நிலையும் இப்படித்தான் இருக்குமோ என்று அவர் கூறுகின்றார். எப்போதும் அவன் திருப்புகளை பாடிக்கொண்டு அதனால் சிந்தையிலே களிப்புற்று அந்த ஆனந்த கண்ணீர் பற்றாமல் தாரையாக ஒழுகிக் கொண்டிருக்கின்றதே, உலகத்துக்கே பேரரசனாக விளங்கக்கூடிய சிவபெருமானிடம் ஒருவர் பித்து கொண்டால் இப்படிப்பட்ட நிலைதான் ஏற்படுமோ என்று சொல்கின்றார். இது மிக உயர்ந்த நிலை, இப்படிப்பட்ட உயர்ந்த நிலை ஏற்படுமோ என்று சொல்கின்றார். அதான் பேரறிஞருக்கு ஒருவர் பித்தாமாறும் இஞ்சனே என்று இயைத்து பொருள் கொண்டார். இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர் ஒருவர் ஆர், இம்முறையிலே தம் அடியார்களை ஆட்கொள்ளக்கூடிய வித்தகர் யார், யாரு, சிவபெருமான் தான். அந்த அப்படிப்பட்ட வித்தகர் யாரோ அவருடைய திருவடிகளை வாயார நாம் பாடி ஆட்கொள்ளும் வித்தகர் ஆர் ஒருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர் தாள் என்று சொன்னார். ஆர் ஒருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகரோ அவருடைய தாள்களை அவருடைய திருவடிகளை வாயார நாம் பாடி, வாயார நாம் போற்றி பாடி, வாய் நிறைய நாம் பாடிக்கொண்டு ஏர் உருவ பூம்புணல், ஏர் உருவம் என்று சொன்னால் ஏர் என்பது அழகை குறிக்கின்றது, உருவம் என்பது தோற்றம், அழகிய தோற்றமுடைய அந்த பொய்கை, ஏர் உருவ பூம்புணல் அழகிய தோற்றமுடைய பூம்புணல் பூக்கள் நிறைந்த புனல், ஏர் அழகு உருவம் தோற்றம் பூம்புணல் பூக்கள் நிறைந்த புனல், அழகிய தோற்றமுடைய பூக்கள் இருந்த புனலிலே பாய்ந்து ஆடுவோமாக. யார் ஒருவர் இப்படி தமிழத்திலே பித்து கொள்ளுமாறு தம் அடியார்களை ஆட்கொள்கின்றார்களோ அந்த பெருமானின் திருவடிகளை பாடி என்ன, நாமும் இந்த அடியாரை போல சிவத்திலே பித்துற்று விளங்க வேண்டும். பித்துற்று விளங்குவது ஒரு சிறப்பா, அவர் பித்து பிடித்தவர் என்று ஒருவரை இகழெல்லாம் செய்வாங்க அப்படின்னு சொன்னால், இங்கே பித்து என்பது ஆணவ மனத்தை சார்ந்து விளையக்கூடிய பித்து, அது தாழ்ந்த பொருள்களிடத்திலே நாம் தீவிரப்பட்டு கொள்ளுமாறு செய்யும். யார் ஒருவர் நம்மீது பித்து கொண்டிருக்கின்றாரோ, அவர் மீது பித்துற்று இருந்தால் அது நமக்கு மேன்மையை தரும். இல்லையா, யாருக்கு நம்ம பக்தி செய்யணும்னா, நம்ம மேல யாரு பித்து கொண்டிருக்கிறானோ அவன் மீது பக்தி செய்யணும். அப்பர் பெருமான் சொன்னார், பித்தர்க்கு பத்தராகினார், பெரும்புணல் காலை மூழ்கி பித்தர்க்கு பத்தராகி. பெருமான் நம்ம மீது பித்துட்டு இருக்கிறாங்க. பித்துங்கிறது நம்ம உலகத்துல வழங்கக்கூடிய அந்த இழிவான வழக்கை நாம இங்க ஒரு பொருளில் பொருளிடத்திலே உள்ள தாழ்வுகளை எல்லாம் கருத்தில் கொள்ளாமல், அப்படி ஒரு கண்மூடித்தனமான மோகத்தோடு, சிந்தித்து பார்க்காத கண்மூடித்தனமான ஒரு மோகத்தோடு ஒரு பொருள் மீது இச்சை வைத்தலை அந்த பொருள் மீது அவர்கள் பித்து கொண்டு இருக்கின்றார்கள் சொல்வார். அது வேற. இங்க எப்போதும் நம்முடைய உய்வை பற்றியே நினைத்து கொண்டிருக்கின்ற பெருமான் மீது அன்பு கொண்டு அவனை நினைப்பதை நிறுத்திவிட்டு இன்னொரு பொருளை நினைச்சதுல என்ன பயன் இருக்குது? ஒரு பயனும் இல்லை, அது முறையும் இல்லை என்ற தெளிவோடு. என்ன, நம்ம அறிவு விளங்கினாலே அவன் விளக்கம் செய்துதான் விளங்குகிறது. அப்ப அவனை மறந்து நாம எப்படி இன்னொரு பொருளை நினைக்கலாம்? இல்லையா, அது நாமவே ஒரு பொருளை அறிகின்றோம், நம் அறிவு இயற்கையாகவே விளங்குகின்றது என்று நாம நினைச்சதெல்லாம் ஆகும். இயற்கை அறிவினன் என்பது சுவாமியினுடைய எண்குணங்களுள் ஒன்று, எட்டு பெருங்குணங்களில் ஒன்று. தன்வயத்தனாதல் நமக்கு இருக்க முடியுமா? நாம எங்க இருக்க, நம்ம உடம்ப சார்ந்திருக்கோம். உடம்போ உணவை சார்ந்திருக்கு, உடைய சார்ந்திருக்கு, இருப்பிடத்தை சார்ந்திருக்குது. உணவு உடை இருப்பிடம்லாம் நல்லபடியா கிடைக்கணும்னா அது பணத்தை சார்ந்திருக்குது, பணம் உத்தியோகத்தை சார்ந்திருக்குது, உத்தியோகம் கல்வியை சார்ந்திருக்குது, கல்வி பள்ளியை சார்ந்திருக்குது, கல்லூரியை சார்ந்திருக்குது, புத்தகங்களை சார்ந்திருக்கு. இப்படி சார்புகள் பெருகி கொண்டே போகுது நமக்கு. உடலை சார்ந்து நாம இருக்கிறதுனால உடலுக்கோ ஓராயிரம் சார்புகள், அத்தனை சார்புகளையும் வைத்துக் கொண்டுதான் நம்ம வாழ வேண்டியிருக்கிறது. இதுல தன்வயத்தனாதல் என்பது நம்மால எப்படி முடியும்? இல்லையா, தூய உடம்பினனுக்கு வாய்ப்பு இல்லை. இயல்பாகவே பாசங்களின் நீங்குதல் அந்த பேச்சுக்கே இடமில்லை. அவன் அருளால தான் நீங்க போறோம். பேர் அளவில் ஆற்றல் உடைமை, வரம்பில் இன்பம் உடைமை, இந்த குணங்கள்லாம் நமக்கு கிடையாது, தெளிவா தெரியுது. அதே மாதிரிதானே இயற்கை உணர்வினாதல், அவன் அறிவு வேற யாருடைய உதவியும் இல்லாமல் தானாகவே விளங்குகிறது. பெருமானின் அறிவு அதான் அவனை இயற்கை உணர்வினாதல்னு சொன்னோம். இன்னொரு அவனுக்கு உணர்த்த வேண்டியதில்லை. நம்ம அறிவு இயற்கை அறிவா அப்படின்னு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? இயற்கை நம்ம அறிவு இயற்கை அறிவுன்னா அது எட்டு குணங்கள்ல உள்ள ஒரு குணமாச்சே, அந்த எட்டும் பெருங்குணங்கள் அல்லவா? அதுல ஒரு குணம் கூட நம்மகிட்ட இருக்க முடியாத. அப்ப நம்ம அறிவும் விளங்கி கொண்டிருக்கிறதுனா அவன் விடாமல் விளக்கி கொண்டே இருக்கின்றான். சூரிய ஒளி இங்கு பொழிந்து கொண்டு நமக்கு சூரியன் தன் ஒளியை பொழிந்து கொண்டே இருக்கின்றது. அதனால நமக்கு பொருள்களை நம்ம கண்ணால பார்க்க முடிகின்றது. அதுபோல பெருமான் நம்முடைய அறிவிலே விடாமல் விளக்கம் செய்து கொண்டே இருக்கின்றான். தன்னுடைய கருணை சக்தியை செலுத்தி செலுத்தி நம்ம அறிவை விளக்கிக் கொண்டே இருப்பதனாலதான் கடந்தோறும் நம்முடைய அறிவு விளங்கிக் கொண்டே வருகின்றது. அதனாலதான் குருஞான சம்பந்த சுவாமிகள், உணர்த்தின் உணர்வேன் உணர்த்தாயேல் நான் ஏன் கணத்தும் உணரும் வகை காணே. ஒரு கணம் கூட நீ உணர்த்தாம என்னால உணர முடியாது. அப்ப கணந்தோறும் அவன் உணர்த்தி வருகின்றான். ஆகவே ஒரு கணம் கூட அவன் உணர்த்துகின்ற கருணையை மறந்து வேறொன்றை நினைத்தால் அது அந்த கருணையை நாம மறந்ததாகத்தானே ஆகும். அதனால அவன் பெருமானையே நினைத்து அவனுடைய கருணை எத்தனை பிறவிகள் நம்மை வளர்த்து இப்ப நமக்கு இந்த உயர்ந்த நிலையில் ஆக்கி வச்சிருக்கிறார், அவனையே சிந்திக்கக்கூடிய நிலைய அப்படின்னு சொல்லி அதை உணர உணர, பெருமானின் கருணையை உணர உணர அவன் மீது அன்பு மிகுகின்றது. அதைத்தான் பித்து என்கின்றார்களே ஒழிய, ஒரு நன்று உடையானை தீயது இல்லானேன்னு சொன்ன மாதிரி தீமையே இல்லாம நன்மை மட்டுமே கொண்ட ஒருவனிடத்துல நம்ம பேரன்பு வைக்கின்றோம். ஏதோ அதை ஒரு பித்துன்னு ஒரு சொல்லால சொல்றாங்களே ஒழிய, மத்தபடி உலகை உலகியல்ல வச்சு சொல்ற பித்து என்பது மாதிரி கிடையாது. இது உலகியல்ல நம்ம பித்துன்னு சொன்னா என்ன, ஒரு பொருளுடைய குற்றம் குறைகளை பற்றி எண்ணி பார்க்காமல் என்ன கண்மூடித்தனமாக அந்த பொருளை வந்து கொண்டாடுவது, அதுதான் பித்து. அந்த மாதிரி பித்து அல்ல இது. இது வந்து சிந்தை தெளிந்து அந்த தெளிவின் விளைவினாலே அவனுடைய அருளை நாம உணர்ந்து விட்டோம் என்று சொன்னால் அவன் அருளை சிந்திப்பதை தவிர நம்ம வேற எதாலும் சிந்திக்க முடியாது. அப்போ அந்த அருட்சிந்தனையிலேயே நிலைத்த நிற்றல் என்பதுதான் இங்க பித்து என்று சொல்லப்படுகின்றதே ஒழிய வேறொன்றும் இல்லை. வேற யாராலையும் இப்படி தன் அடியார்களை ஆட்கொள்ள முடியாது. ஏன்னா வேற யாருக்கும் அந்த பேரொருள் தன்மை கிடையாது. அவர்கள்லாம் தேவர்கள் தான், பசுவர்க்கம் தான். சுவாமி யாரு இப்படி அடியார்களை ஆட்கொள்வதிலிருந்தே யாரு பரம்பொருள் நல்லா தெரிஞ்சுக்கலாம். அதனாலதான் ஆறொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர் அவருடைய தாளை நாம் வாயார பாடி ஏறுருவ பூம்புடல் பாய்ந்து ஆடையலோர் என்பாவாய் என்று பாடுகின்றார். யார் ஒருவர் இப்படி ஆட்கொள்வார்? அவர் பெருமான் ஒருவர் தான் இப்படி ஆட்கொள்வார் இல்லையா? அவ்வளவு அருமையாக இந்த திருப்பாடலை சொன்னார்.
4: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
5: Om Namah Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: சிவாயனம் சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கப்பட்டது திருமுறை இசை. தலைப்பு: பண்ணின் தமிழ் இசை. பாடல்: துஞ்சலும் துஞ்சலில்லாத. பாடியவர்: கனடா ஞான செல்வம் ஓதுவார் அவர்கள். வணக்கம். சிவாயனம்.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இன்னிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய 7 திருமுறை. வழங்குபவர் ஜெகன் ஓதுவர் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திருச்சிற்றம்பலம் சுந்தரமூர்த்தி நாயனார் அருளி செய்த நட்டராகப்பண்ணிலே அமைந்த 3வது திருப்பதிகம் திருநின்றியூர் பண்வரிசையிலே 19வது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம்.

0: திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய்.
1: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
0: Om Namah Shivaya.

0: திருச்சிற்றம்பலம் எம்பிரான் மணிவாசக பெருமானார் அருளி செய்த திருவாசகம். பாடியிருப்பவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
1: திருச்சிற்றம்பலம் எந்தை மணிவாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய திருக்கோத்தும்பி தில்லை சிதம்பரத்தில் அருளிய பதிகம் சிவனோடு ஐக்கியம் என்கிற தலைப்பில் அடிகள் பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய பதிகம். இப்பதிகத்திற்குரிய பண் மோகனம்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: அப்ப அவர் என்னதான் நினைப்பாருனாரு, ஒண்ணு நினைக்க மாட்டார். ஏன் அண்ணர், என்னப்பா பியூன் வந்து யாரு இருக்கா? ஐயா நான் மட்டும் வந்து இருக்கிறேன், அவங்க எல்லாம் லீவ்ல போயிருக்காங்க. போட் போட் போட் பரவாயில்ல, லீவு தானே, போட் போட்டு ஏப்பா ரைட்டர் வரல, ஆமா டைட்டு வரல, மற்ற வரல, பரவாயில்ல பரவாயில்ல இருக்கு, ஏன்னா நல்லா வர்றாங்க, இங்க ஒன்னா வராட்டி என்ன போறாங்க. சரி நீ தபால் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டியாப்பா, சரி பாத்துட்டோம், நீ கதவு போட்டு நீ மட்டும் ஏன் இருக்கிற, நீயும் போ அப்படின்னு சொல்லிட்டு தானே வர்றான். இல்ல இல்ல உட்காந்துடா, 5 மணி நேரம்னு சொல்றான் கிடையாது. அது போல எல்லாவற்றையும் தன்பால் ஒடுக்கிய பிறகு என்ன செய்வான் ஆண்டவன்? கரப்பவை கருதா கருத்துடை கடவுள். எல்லாவற்றையும் தன்பால் ஒடுக்கின பிறகு அந்த ஆன்மாக்களை ஒன்னு செய்ய மாட்டாரான், அதை பத்தி என்ன மாட்டார், நல்ல முழு ஓய்வு வச்சு முழு ஓய்வு வருதுங்க. ஆனால் கருத்துடை கடவுள், அது முழு ஓய்வு எடுக்குதா? எடுத்தா தான் மீண்டும் இதுக்கு பிறவி கொடுக்கும் போது செய்ய முடியும். நீங்க ஓய்வை ஓய்வா பயன்படுத்தினா தானே நீங்க அப்புறம் வேலையை வேலையா பயன்படுத்தணும். அதனால இந்த எல்லாவற்றையும் தன்பால் ஒடுக்கிய பிறகு அந்த உயிரை பற்றி ஒன்னும் செய்ய மாட்டார், அப்படியே வைத்தார். ஆனால் இந்த உயிர்களுக்கு எவ்வளவு நாள் ஓய்வு கொடுக்கணும், மீண்டும் இதற்கு எவ்வளவு என்ன வினை இருக்குது, அந்த வினைக்கேற்ப என்ன பிறவி கொடுக்கணும் என்பதெல்லாம் கருத்துடை கடவுள். அதனால எல்லா உயிரும் ஒடுக்கின்ற பொழுது உயிர்களுக்கு ஓய்வா இருக்கலாம், ஆனா பெருமான் கருத்துடை கடவுள். மீண்டும் இதெல்லாம் என்ன செய்யணும், இந்த ஆண்கள் அந்த கடைசியில கோட விடுமுறை விடுறதே எதுக்கு, பையன் எழுதுனதெல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்து முடிக்கிறதுக்கும். இந்த ஜூன்ல இருந்து போன April 1st இருந்து இந்த March 31st வரைக்கும் வரவு செலவெல்லாம் பண்ணி அதெல்லாம் சரியா இருக்கான்னு பாக்கிறதுக்கும், சரி போன தரம் யாராருக்கு எந்த ஆசிரியருக்கு என்ன பாடம் கொடுத்தோம், இந்த தரம் கொஞ்சம் மாத்தணும்னா மாத்தோம், ஐயா அதே நடத்துறீங்களா கொஞ்சம் மாத்திக்கணுமா, மாத்திக்கிறையா, சரி மாத்தி, ஐயா இல்ல அதுவே இருக்கட்டியா அப்படி. எனவே மீண்டும் ஜூன் மாதம் கல்லூரி திறக்குதுன்னா என்ன செய்யணுங்கிறதுக்காகத்தான் அந்த விடுமுறையே இருக்கு. ஆனா அந்த விடுமுறையில பையங்களை பத்தி ஒண்ணு கவலைப்படும், ஏன் பரிசு எழுதுனா பாடு எல்லாம் அவங்க அப்பா மாமா ஓட்டு சித்த ஓடு போய் தோட்டம். ஆகவே பையன் மேல அந்த கருத மாட்டார், ஆனால் நிர்வாக அமைப்புல கருத்துடை கடவுள். ஒரு பிஞ்சு பால் காஞ்ச பாலுக்கே இப்படி இருக்குமானா, இதெல்லாம் பிஞ்சு பால்னு பேரு, இந்த பிஞ்சு பாலுக்கே இவ்வளவு என்ன இருக்குமானா, அந்த பெரிய பெருமானாக இருக்கிறவனுக்கு பெரியவனுக்கு இப்படி எவ்வளவு ஒரே சேரும் 84,000 யோனி வேதம் வரை சேர படைத்து அவற்றின் உயிர்க்குயிராய் அங்கங்கே நின்றான், அந்தந்த உயிரும் தோறும்ல இருக்க வேண்டியது. அதனால கரப்பவை கருதா கருத்துடை கடவுள் அல்லவா, எது கரதா, கறக்கப்பட்ட அதாவது ஒடுக்கப்பட்ட உயிரை பற்றி ஒண்ணுமே செய்ய மாட்டார் அந்த நேரத்துல. ஆனால் கருத்துடை கடவுள் என்ன செய்ய வேண்டும் என்பதை எண்ணிக்கொண்டிருப்பாராம். திருவள்ளம் பெற்றார் பாத்தீங்கன்னா, ஆன்மாக்கள் மீது வைத்த கருணையை எப்படி இருக்கு, கரப்பவை கருதா கருத்துடை கடவுள். இப்படி இருக்கின்ற பெருமான் அறுவகை சமய திருத்தகும் அறுவகை சமயத்து அறுவகை ஓர்க்கும் வீடு பேராய் நின்ற விண்ணோர் பகுதி திருத்தகும் அறுவகை சமயத்தோர்க்கும். நல்ல வேலை சித்தாந்தம் படிச்சிருக்கீங்க, இல்லைன்னா கொஞ்சம் பலது ரொம்ப கடினமா இருக்கும், இப்ப கொஞ்சம் எளிமையா இருக்கும். நம்முடைய சமயம் தவிர அறுவகை சமயம் இருக்கு, அந்த அறுவகை சமயத்துல கூட 4 பிரிச்சாங்க, சித்தாந்தம் தான் அப்படி பிரிச்சது, சித்தாந்திகள் தான் பிரிச்சாங்க, 4/6 சமயம். நம்முடைய சித்தாந்த கருத்துக்கு கொஞ்சம் ஒட்டி வர்றது அது அகச்சமயம், இன்னும் கொஞ்சம் விலகி போறது அகப்புறச்சமயம், இன்னும் கொஞ்சம் விலகி இருக்கிறது புறச்சமயம், இன்னும் கொஞ்சம் விலகி இருக்கிறது புறப்புறச்சமயம். அப்படி பிரிச்சாங்க, என்ன படிநிலை தெரியுங்களா சித்தாந்திகள். இப்ப நமக்கே எத்தனை ரகம் இருக்குது, ரொம்ப நெருக்கமான உறவு, ஓரளவு நெருக்கம், கொஞ்சம் அயல் தான், ரொம்ப அயல், இப்படி பிரிக்கணும் இல்ல. நீங்க கல்யாணம் பண்ணுவோம்னா சும்மா இருக்க மாட்டானே நம்ம ஆளு, ஏனுங்க கல்யாணம் பண்ண பாப்பா சொந்தங்களா, சொந்தம்னாலும் எப்படி சொந்தம்னு கேட்பான், அயல்னாலும் ஏன் நம்ம சொந்தத்தில் இல்லையங்களாம, சுத்தி வந்தா சொந்தம்னு சொன்னாதான் பேசாம இருப்பான். கேட்டுக்கிட்டே இருப்பேன், சொந்தம்னா எப்படி சொந்தம்மா, ஏன் தூரம்னா ஏன் தூரத்துல போனீங்கம்மா, என்ன பண்ணி தருகிறது அவன் பேச்சனா, சுத்தி வந்தா எல்லாம் சொந்தம் தானுங்க, யாரும் ஊரே யாவரும் கேளு, அடி இருந்து கொஞ்சம் பம்பு இல்ல திரும்ப கேட்க மாட்டான். அது மாதிரி இங்க தெரிச்சாங்கய்யா, சமயங்களை வந்து கோட்பாடுகளை நம்முடைய சைவ சித்தாந்தத்துக்கு நெருங்கி இருக்கிற சமயமா அது அகற்றவங்க, இன்னும் கொஞ்சம் அது லேசா விலகி இருக்கு அகப்புறச்சவங்க, இன்னும் கொஞ்சம் புறச்சவங்க, நமக்கு அதுக்கு சம்பந்தா சம்பந்தமே இல்ல புறப்புறச்சவங்க, ஒவ்வொன்றையும் அவ்வாறு சமயம் வச்சு, ஏன்னா அப்படி கருத்து வைக்கணும் இருக்கு நாட்டுல, அதை பிரிச்சுட்டாங்க. அதுல திருத்தகும் அறுவகை சமயத்தோர்க்கும் என்னே, நம்ம சைவ சித்தாந்தம் சைவ சித்தாந்தத்துக்கு கொஞ்சம் நெருக்கமாவே இருக்கிறது. இந்த நெருக்கம் என்பது எதனால நெருக்கம் கேட்டா, கொள்கை வையனால, கடவுள் உண்டு, வீடு பேரும் உண்டு, உயிர்கள் வீடு பேர் அடையணுங்கிறது உண்மை. ஆனால் அந்த வீடு பேரு எப்படி இருக்குங்கிறதுல மட்டும் கருத்து வைக்கணும், அது அதனாலதான் அவர் அதான் அறுவகை சமயம், நெருக்கமான சமயம். ஒரு ஆள் சொல்லிச்சு, இந்த உயிரானது வீடு பேரும் போது என்ன, கல்லு மாதிரி அப்படியே கிடந்துடும், பாடானவாதின்னு பேரு, பாடானம்னா கல்லு, அந்த மாதிரி அதைத்தான் நம்ம கண்டிக்கிறோம். ஏண்டா இவ்வளவு தூரம் பாவம் விடாமல் ஆண்டவன் வந்து நமக்கு புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி எல்லா பிறப்பும் பிறந்தளைக்கு வைத்து, நாம கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஆன்மா பக்குவப்பட்டு கடைசியில முத்தி நிலையில எப்படி இருக்கும்னு கேட்டா, கல்லு மாதிரி கிடக்குங்கிறதுக்கு இதுக்கு அந்த பாடு சித்தாவும். மற்றதெல்லாம் கடவுள் ஒத்துக்கிறாரு, முத்தி உண்டு, ஆனா முத்தி எப்படி இருந்தது, இன்னொருத்தர் அங்க இருந்து முத்திங்கிறதுங்க உண்டு, அங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவன் அந்த ஓரத்துல இருப்பாருங்க, இந்த ஆன்மா இந்த ஓரத்துல இருக்கும், எதுக்குறா இது, அவர் கண்ணுடைய பார்வைப்பட்டு பெருமானி என்று வந்தா என்னும் எம்பெருமான் தன் திருக்குறிப்பே எப்பப்பா வந்து அப்படின்னு கேட்க, பெருமானி அடியேனா வந்து திருவருள் கூட்ட அடியேன் வந்து அப்படியா திருவடி கேளீர் என்று சொன்னா முத்தியா, அவர் பாட்டு அங்க இருப்பார் இவர் பாட்டு அங்க, அதுவும் தப்பு. இன்னொரு ஆள் அங்க இருந்தது, இந்த ஆன்மா அந்த ஆண்டவனோடு ஒன்று ஆயிடும், டெல்லிக்கு பாய்ச்சானாலும் தள்ளிக்கு புள்ளடா, இது யாரு இஸ்லாமிய ஆட்சினால வந்த பழமொழி, டெல்லிக்கே பாய்ச்சாவா இருந்தாலும் அவங்க அம்மாவுக்கு புள்ளதான், வாஜ்பேயி பிரதமர் ஆஹா ஓகுங்கிறோம், அவங்க அம்மா இருந்தாங்கன்னா ஏண்டா அப்படி உடம்பு அழுத்திட்டு இருக்கிற ரெண்டு இட்லி தின்னுட்டு போன என்னடா அப்படிதான் சொல்லணும், மாண்புமிகு வாஜ்பேயி அவர்களே அப்படிங்க சொல்லுமே, ஏண்டா அது மாதிரி போ, நல்லா இருந்ததுடா ஒன்ற வருஷத்துல உடம்பே போட்டுக்கிட்டா, ஆமாடா வேணாண்டா விட்டுடா அது வேணாம், அது நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன், ஒரு வயலும் வரமாட்டேங்கிறேன், வந்தானா உடனே பட்டம் கண்டு வச்சிருவாங்க. ஆமா இந்திய நாட்டு பிரதமர்கள் இவர் போல் அல்லற்பட்டவர் யாருமே இல்லை, பாவம் அண்ணாமலையான் காக்க என்ன பண்ண, என்ன நமக்கு ஒண்ணு எந்த கட்சியும் இல்லை, இவர் இந்த மாதிரி கட்சிக்கிட்ட கொஞ்சம் கடவுள் உண்டுங்கிறவன் தானே கொஞ்சம் நல்லா இருக்குமேன்னு பாக்குறேன், அவனை செய்ய விட்டாதானே, பிடிச்சவனை இழுத்து பிடிச்சு ஈர்த்தன்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானி, எனக்கு இது சரியா இல்லையா, இல்ல என்ன 356 சரியா இல்லையா 356 அப்பாவும் அப்படியே செத்து, அவங்க அம்மா உண்மையா இருந்தாங்கன்னா இருக்க முடியாது, ஏன்னா அவர் வயசாயிட்டது இருந்தாங்கன்னா, ராஜா விட்டுடுறா இந்த வயசுல பிறந்துட்டு இப்படியாண்டா இருக்கிற விட்டுடுற வேணாண்டா நமக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க, பாவம் என்ன பண்றது. அது மாதிரி இங்கே நம்ம உலகியல் போகல, அருளியல் வந்து எவ்வளவுதான் வந்தாலும் உலகியல் போக மாட்டேங்குது, அறுவகை சமயத்து அறுவகையோர்க்கும், அது மாதிரி நெருங்கி இருக்கிற அகச்சமயங்களாக இருக்கிற அந்த அறுவகை சமயத்தோர்க்கும் நம்முடைய பெருமான் வீடு பேராய் நின்ற விண்ணோர் மூர்த்தி, அத்தனை சமயங்களுக்கும் நம்முடைய பெருமான் தான் தலைவனாக இருந்து வீடு பேர் வழங்குகிறான், தன்னுடைய திருவடிக்கு ஆட்படுத்துகிறான் என்று

ஆனா அப்படி வீடு பேரா இருக்கிற பெருமான், இந்த தேவர்கள் இந்திரர்கள் போன்றதெல்லாம் என்னன்னு கேட்டா, நம்ம ஏதோ மனித உலகத்துல வேணா அவங்க எல்லாம் ரொம்ப பெரியவங்களா இருக்கலாமே தவிர, எவ்வளவு பெரியவங்களா இருந்தாலும் இதுவா இருந்தாலும் அவங்க எல்லாம் யாரு தெரியுமா? கீடம், கீடம்னா புழு. பெருமானை நினைக்க வேணா சின்ன புழு, தூசு தூசு. ஆமா, நமக்கு இந்திரமா அடே அப்படிங்கிறா, தேவர் இவர அடே அப்படிங்கிறோம், இவங்கதான் வானர மகளிரா அடேங்கிறோம். இதெல்லாம் நமக்கு வேணா பெருசா இருக்கலாம், ஆனா அவனை நோக்கும் போது ஒரு புழுவும் இன்னும் சின்னது, ரொம்ப சின்ன பொருள்ல புழுவும் ஒண்ணும்.

0: வாய்ப்பிறக்கினும் புண்ணியா உண்டன் பொன்னடிக்கே வழுவாதிருக்க வரம் தர வேண்டும். இருக்குதே சின்னது புழு, அதனால அந்த புழுவாய்ப்பிறக்கணும் என்று சொன்ன ரொம்ப சின்ன கால் பட்டா கூட அப்படியே இறந்து போடும் பாவம். அது அப்படிப்பட்ட புழுவாய்ப்பிறக்கினும் புண்ணியா உண்டன் பொன்னடிக்கே வழுவாதிருக்க வரம் தர வேண்டும். ஆகவே அந்த கீடம் புறையும் கிழவும் எவ்வளவு பெரிய விண்ணவர்களா இருந்தாலும் பெருமானை நோக்க ஒரு புழுவாக இருப்பார் அப்படிப்பட்ட பெரியவன் நம்முடைய பெருமான். அது மட்டுமல்ல, நாள்தோறும் இது வரைக்கும் பாருங்க, கொஞ்சம் தொகுத்து பாருங்க, பெருமானை எந்தெந்த சொல்லால் அழைத்திருக்கிறார் பெருமானை கொஞ்சம் நல்லா பார்க்கணும். ஒன்று முதல் ஆறு வரி வரையில அவன் என்ன சொன்னார், ஆறாவது வரியில எப்படி சொல்லியிருக்கார், பெரியோன். எது பெரியோன், இந்த அண்டங்கள் எல்லாம் ஒரு அணு போல அவன் மிக பெரியவனாக இருக்கிறான், பெரியோன் ஒண்ணு. அடுத்தது நீக்கமும் நிலையும் ஒழுக்க தூக்கமுடு தூளத்து சூறை மாறுதத்து கொட்க பெயர்கும் குழகன், இவற்றையெல்லாம் இயக்குகின்ற தெய்வ வடிவாக இருப்பவன் குழகன். ரெண்டு. மூன்றாவது, அவன் எந்த நூற்றாண்டு சார்னர், உருவதும் படைப்போன் படைக்கும் பழையோன், மிக படையவன். இந்த உங்க தீபிக்கு மூக்கெல்லாம் அப்பாற்பட்டவன், நல்ல படையவன். மூன்றாவது அவன் யார் அப்படின்னு கேட்டா, கடவுள். யார படைத்தவை படைப்போர் படைக்கும் கடவுள் காக்கும் கடவுள். அப்புறம் அடுத்தது காப்பவை கரப்போன், இதெல்லாம் பெருமானுக்குரிய பெயர் சரிங்களா. அப்புறம் இப்ப என்ன சொல்றான், கிழவோன். எந்தெந்த பகுதி உடையவர்கள் எல்லாம் கூட ஒரு குழுமாக அவன் பிற பெரியவனாக இருப்பான் என்று சொல்றான். இப்ப என்ன தெரியுது, திருவண்ட பகுதியில் பெருமானை எவ பெயர்களால் குறிக்கிறார், எவ பெயர்களால் குறிக்கிறார், பெரியோன், உலகன், படைப்போன், கடவுள், உலகன் என்ற பெயர்களால் குறிக்கிறார். இதெல்லாம் தெரிய வேணாமா, தெரிய வேணாமா, என்ன சார் ஆகணும், மூணாம் கிளாஸா, கேள்வி பதில் கேள்வி பதில் அப்படிங்கறதுல மூணாம் கிளாஸ்ல சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவேன். நாளை இனிமே யாராவது திருவண்ணாமலை பகுதி கேட்கணும்னு சொன்னா நம்மளே சொல்லிருக்கிறேன், திருவண்ணாமலை அட்ரஸ் கொடுத்துருவேன். நாங்க எத்தனை சொல்லுவோம் கிடையாது, அதனால ஐயா திருவண்ணாமலையில அந்த மாதிரி அருமையா நம்முடைய குழு இருக்கு, அம்மையார் தலைவராக மற்ற உறுப்பினர் எல்லாம் இருக்காங்க, ரொம்ப அருமையா கேட்டவங்க, திருவண்ண பகுதியில சந்தேகம்னு அங்க போய் கேளுங்க, திருவண்ணாமலைக்கு போடுங்க அப்படின்னு அட்ரஸ் கொடுத்துருவோம். நீங்க சொல்ல வேணாமா, சொல்ல வேணாமா, அதனால சொல்லுங்க. இப்படியா, அதுக்காக தானே வேற கேள்வி எல்லாம் கேட்டுக்குமே, என்னடா பல்வத்து வாத்தியார் மாதிரி அப்படிங்கிறாரு. எனவே இனி பாருங்க, நாள்தோறும் அருக்கனில் சோதி அமைத்தோன். ஒவ்வொரு நாளும் நீ காலையில கிழக்கமா பார்க்கும்போது என்ன பார்த்தோனுது, சூரியன். மேற்கு சாயந்தரத்துல மறையுது, அது யாரு, சூரியன். அது எப்படி இருக்குது, அடாராடா என்ன சார் சூரியன், அப்படி ஒளி, என்ன அருமையான ஒளிங்க. அந்த சூரியனுக்கு அந்த ஒளியை கொடுத்தது யார் தெரியுமா, சிவ சிவ எங்க ஐயா தான். அப்ப சூரியன் தனக்குன்னு இவர் கொடுத்தத வாங்கி தர்ற, ஆனா வஞ்சனை இல்லாம தர்ற, பொறுப்பா தர்ற. காலையில் சரியா ஆறுன்னா ஆறு, ஆறுன்னா ஏழு மணி லேட்டா வர்றது இல்லை. அதெல்லாம் இருபதாம் நூற்றாண்டு ஆள்கிட்ட கத்துக்க மாட்டேங்கிறான் சூரியன், கத்துக்கிட்டான்னா பரவாயில்ல, சாயந்தரம் மின்னே போடுறது நாலு மணிக்கு, அதெல்லாம் செய்ய தெரியாது பாவம். அப்பாவி ஒரு லெட்டர் ஒண்ணு போடணும், ஐயா ஏன் அப்படி வந்து பழஞ்சு கிடக்குற, ஏன் காலைல ஆறு மணி இருந்துச்சு, ஒரு ரெண்டு மணி நேரம் காலம் கடந்து வந்தது என்ன, எவன் என்ன பண்ண போறான், ஒண்ணும் பண்ண மாட்டான் தெரியல, அத்வானியெல்லாம் உங்க வேண்டியவர் உட்காரு போய், சரியாத்தனமா பாவம், சரியா காலையில ஆறுனா இளகோளி பரப்பி யாவையும் விளக்கும் பருவியின் ஒரு தானாகி என்று நன்னூல் இருக்கு, நன்னூல் இது திருமுறை காட்டப்படல, உலகம் உவப்ப வளன் ஏர்பு திரிதரு பலர் புகழ் ஞாயிறு கடற்கண்டாங்க. அந்த காலையில அந்த ஆறு மணிக்கு கடல்ல அப்படி சூரியன் இருந்தா எப்படி இருக்கு, அப்படி இருக்கு, முருகா உன்னுடைய பேரொளி அது போல அல்லவா இருக்கு, அது மாதிரி இருக்குதுப்பா திருமுறை காட்டுப்படும். அதனால அப்படிப்பட்ட அந்த ஒளியை தருகிறானே கதிரவன், அவனுக்கு அந்த ஒளி தருவதற்குரிய தகுதியை தந்தவனும் அந்த ஒளி தரும் பெருமான் தான் அப்படிங்களா. எனவே அருக்கனில் சோதி அமைத்தோன்,
1: திருத்தகு மதியில் தன்மை வைத்தோன்.
0: மாலை நேரத்துல 6 மணிக்கு மேல மறுநாள் காலை வரைக்கும் சந்திரன் வருது, திங்கள், அதுக்கு அந்த ஒளி கொடுத்து அதுக்கு நம்ம ஐயா தான். எனவே இவனுக்கு தன்மை கொடு, தன்மைங்கிறது எத்தனை எத்தனை சொல்லி? ஆமா, 3 எழுத்தில் மூச்சு இருக்கு, 3 சொல்லியில் தான் தன்மை. 2 சொல்லி போட்டீங்கன்னா தன்மைன்னா அதனுடைய இயல்புன்னு அர்த்தம். இதே 3 சொல்லி போட்டா தன்மை குளிர்ச்சின்னு அர்த்தம். குளிர்ச்சி தன்னார் தமிழளிக்கும் தன்பாண்டி நாட்டானே. அந்த தன்னார் 3 சொல்லி, குளிர்ந்த தமிழ், இனிய தமிழ், அதுதான். அதனால தன்னார் அதேதான் இங்க என்னன்னா, எனவே தன்மை திருத்தகு மதியில் தன்மை வைத்தோம், சிந்திரல் தீயில் வெம்மை செய்தோம். நல்ல கடுமையாக இந்த அக்னின்னு சொல்றமே நெருப்பு, அதுக்கு சூடி ஆர்த்தம் தானாரு, அந்த சூட்டையும் நம்ம பெருமாள் தான். அப்போ சூரியன் அதற்கு ஒளி கொடுத்தான், சந்திரன் அதற்கு ரொம்ப குளிர்ச்சியை கொடுத்தான், நெருப்பு அதுக்கு வெப்பத்தை கொடுத்தான், அத்தனையும் கொடுத்தவன் எல்லாம் பெருமான். பொய்தீர் வானில் கலப்பு வைத்தோன். வானம் இருக்குது, வான பாட்டு பரந்த வெளியா எல்லாவற்றையும் தன்னகத்தை அடைக்கிக் கொண்டிருக்கு. அது மாதிரி எல்லா பொருளும் தன்னகத்தை அடங்க தான் மேல் விரிந்திருக்கிறது, அந்த தன்மை கொடுத்தும் இந்த பெருமான் தான். எனவே வானில் கலப்பு வைத்தோன், மேதகு காலின் ஊக்கம் கண்டோன். கால் காற்று, இந்த காலானது காற்று என்ன பண்ணா அசைந்து கொண்டே இருக்கு. கொஞ்சம் கடுமையா இருந்தா நம்மையும் அசரப்பட வச்சிருக்கு, கையில கொடை கடை இருந்ததுன்னா பிச்சுட்டு கூட போடுது. இது மாதிரி இருக்கிற அந்த இயக்கம், காற்றுக்கு இயக்கத்தை தந்தது யாருனார்? இயக்கத்தை தந்தவன் பெருமான். காலின் இயக்கம் கண்டோன், நிழல் திகழ் நீரில் இன்சுவை நிகழ்ந்தோன். தண்ணி குடிக்கிற எப்படி இருக்குது சார்? அருமையான தண்ணி சார், பானில வச்சிருந்த தனியாட்டிருக்கு இருக்குது அப்படின்னு. அந்த மாதிரி தண்ணிக்கு உரிய அந்த குளிர்ச்சியை வைத்தவன் யார்? பெருமான். அங்கே நீரில் இன்சுவை நிகழ்ந்தோன், வெளிப்பட மண்ணில் திண்மை வைத்தோன். இந்த மண் இருக்குது, இது பாருங்க, இது எதையும் தாங்கும், எதையும் தாங்கும் இதயம். இதுதான் உண்மையிலேயே எதையும் தாங்கும் இதயம்னா இதுதான். ஏன், எவ்வளவு பெரிய வண்டியா இருந்தாலும், எவ்வளவு பெரிய பொருளா இருந்தாலும் அத்தனையும் தாங்கும், எதையும் தாங்கும். அது மட்டுமல்ல, தன்னை யாரு நோண்டாங்களோ அவங்களையும் தாண்டும். ஏண்டா என்ன நோண்ற, உன்ன நீ இந்த குழியில போட்டுறேன் அப்படிங்கிறது. அப்படி போட்டா என்ன ஆகுறது நாம எல்லாம்? என்னைக்கே குழியில அல்லவா? அதனால மாடு வெட்டுறோம், மங்கு மங்கு மங்குன்னு வெட்டுறோம், கிணறு வெட்டுறோம் இல்லைங்களா. நம்ம வீட்டுக்கு வந்து அடித்தளம் போடுறோம், அதெல்லாம் போடும்போது நல்லா தோண்டி போடும்போது எங்க வெட்டும் போது வெட்டுறது தன்னை தான் வெட்டுறாங்க, ஆனா அவனையே இது தாங்குது. திருவள்ளுவர் தான் பார்த்தார், அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தாங்கும். ஏண்டா ராஜா, நீ அதை வெற்ற என்னென்னமோ அசுத்தம் எல்லாம் பண்ற, பண்ணால் அந்த நிலம் என்ன பண்ணுது? தாங்குதுட. அது போல உன்னை யாராவது இகழ்ந்தா கூட சரிதான் போ அப்படின்னு பொறுத்துக்கிறா ராஜா. மண்ணுக்கு இருக்கிற புத்தி உனக்கு வர மாட்டேங்குது. மண்ணுக்கு அகழ்வாரை தாங்கும் நிலம் போல, தாங்கும்ங்கிறது அவ்வளவு போல சொல்றவன், அவன் தாங்கிக்கிட்டே கிடக்குறாங்க. ஏன்னா எல்லாவற்றையும் அந்த தாங்குதல், அதுதான் கடையவனே கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனே விட்டுதி கண்டாய். பெருமானி, என்னை வந்து நீ திருப்பெருந்தூரில் ஆட்கொண்டப்பா, ஆட்கொண்ட நீ என்னை விட்டுடப்படாதுதான். நீ விட்டுதி கண்டாய் திரள் தேங்கையின் தோல் உடையவனே, மண்ணு முத்தர கோசமங்கைக்காரசே, தடையவனே தளர்ந்தேன் உடையாய் என்னை தாங்கி கொள்ளே. வேற யாரு எனக்கு தாங்க முடியும்? நான் தாங்க கேட்டால் தாங்குவாங்களாப்பா, அவங்களுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? நீதானே தாங்க உடையாய் என்னை தாங்கி கொள்ளே. திருக்குறள் அகழ்வாரை தாங்கும்னு வரும்போதெல்லாம் திருவாசகம் ஞாபகத்துக்கு வரணும், திருவாசகம் வரும்போதெல்லாம் திருக்குறள் ஞாபகத்துக்கு வரணும். இது அது உலகியலுக்காக சொன்னார், இது அருளியலுக்கு சொன்னார், என்னை தாங்கி கொள்ளே. அருமையான சொல்லலவா? அதனால இப்படியாக நீரில் இன்சுவை நிகழ்ந்தோன், வெளிப்பட திண்மை வைத்தோன். அப்ப இந்த மண்ணுக்கு என்ன ஆற்றல்னா திண்மை, வலிமை. இவ்வளவு போட்டு வெற்றம் குற்றம் இதுங்கிற ஒண்ணு அசங்கலியே, இப்ப எங்கேயாவது பூமி வெடிப்பு ஏற்பட்டா கூட அந்த வெடிப்பு ஏற்பட்டு அந்த அந்த இடம் வெடிச்சிருக்குமே தவிர ஏனைய மண்ணும் அப்படியேதான் இருக்குது. அவ்வளவு வலிமை இருக்கு. இருக்கிறதுலயே வலிமை என்னன்னு கேட்டா மண்ணுக்கு தான் வலிமை.
1: பின்மை வகுத்தோன் என்றன்று என பல கோடி என பல பிறவும் அனைத்தனைத்து அவ்வையின் அடைத்தோம்.
0: இப்படி உலகத்துல எத்தனை உயிர்கள் என்னென்ன இருந்தாலும் சரி அந்தந்த உயிர்களுக்கும் அந்தந்த வாறு அமைத்து செய்திருக்கிறோம். அவ்வளவு அவனுடைய அதனாலதான். இதான் நம்முடைய தேசிய வனம் இல்லையா அல்லது நாமக்கல் ராமனும் இல்லையா. சின்ன பிள்ளைகளுக்கு ரொம்ப அருமையா அல்லவா. சூரியன் வருவது யாராலே என்ற ராஜா காலையில 6 மணிக்கு எழுந்திருச்சவன்னு என்ன பாக்குற சூரியன் எது வரைக்கும் இருக்கு சாயந்திரம் வரைக்கும் இருக்கு. விளையாடி நீ விளையாடி முடிக்கிற வரைக்கும் இருக்குது. அது யாரு அவர் சொல்ற. அதுக்கப்புறம் சந்திரன் திரிவதும் எதனாலே அப்புறம் என்ன காரிருள் வாழும் மின்னினி போல் கண்ணில் படுவன அவ என்ன மேல பாரா ராஜா. சந்திரன் அப்புறம் என்ன இருக்குது விண்மீன் நட்சத்திரம் அதெல்லாம் என்ன ஐப்பசி மாசத்துல ஏரிடி மண்ணல் மின்னல் எதனாலே பெருமழை பெய்வதும் எதனாலே கேள்வி கேட்டுட்டே வந்தார். ஆமா தாத்தா எதனால தாத்தா இதெல்லாம் வர்றது எதனால தாத்தா. யாரோ இதற்கோர் அதிகாரி யாரா ஒரு அதிகாரி இருக்கும்ல. இப்ப நீ காலையில எந்திரிச்ச யார் எழுப்பணும் அம்மா அம்மா எழுப்புனாங்க. நேத்து நீங்க எழுப்புனீங்க அப்போ யாரா எழுப்புனாதான் எந்திரிக்கிற. ஆமா அப்ப நீ எப்படி சாப்பிடுற அம்மா கூப்பிட்டு சாப்பிடப்பட்டாங்க. அப்போ நீ திரிவதோ நடப்பதோ எதனால அம்மா அப்பாவால. அது மாதிரி இந்த சூரியன் வர்றதோ சந்திரன் வர்றதோ அல்லது இந்த விண்மீன்கள் இருக்கிறதோ ஒரே இடிக்கிறது மின்னுது மழை பெய்யுது இதெல்லாம் எதனால ராஜா யாரோ ஒருத்தர் இருக்கணும். ஆமாப்பா அவங்களுக்கு யாரோ ஒரு அம்மா அப்பா இருக்கணும்ப்பா என்னாரு. அந்த அம்மா அப்பா தாண்டா கடவுள். யாரோ இதற்கோர் அதிகாரி இருக்க வேணாமாப்பா அவன் தாப்பா கடவுள்னர். இந்த பாட்டெல்லாம் வச்சா நாட்டுல நாங்க வேணாங்கிறோமா வேணாங்கிறோமா. சின்ன பிள்ளைக்கு அப்படிலாம் சொல்லும்போது எவ்வளவு அருமையா பாடியிருக்காங்க. எல்லாம் இக்கால கவிதை தான் இந்த கால கவிதை தான் அழகா இருக்கு. தமிழும் கடலை அதுல இருக்கிற பண்பாடும் கடலை இந்த மண்ணுக்குரிய பண்பும் அமைந்திருக்கிறது வாழ்க என்று. இதெல்லாம் வச்சிடக்கூடாது. வச்சுட்டா தப்பி தவறி மனுஷனுக்கு ஒரு கடவுள் பக்தி வந்துடுமே. ஆதி பகவான் முதற்றே உலகுங்குமே. ஆதி பகவான் முதற்ற இல்ல நாள் தான் உனக்கு முதல். நான் ஆணையிட்டால் நாம உன் பூனையை கொண்டு போறேன். இதுல ஆணையிட்டா அவன் நடந்தது. அதனால ஆதி பகவான் முதற்றே உலகம்லாம் திருவள்ளுவர் சொன்னார். உனக்கு எனக்கு உன் தாத்தா என் தாத்தா எல்லாத்துக்கும் யாரானாரு ஆதி பகவான் முதற்றே உலகம். அவன் அல்லவா உலகு கொண்டிருக்கணும். இதெல்லாம் பார்த்தாங்க தெரியவங்க. எனவே அனைத்தனைத்து அவ்வையின் அடைத்தோன் அதுதான். அது மட்டுமா. இது வரைக்கும் அந்த பெருமானுடைய பெருமையை அப்படி தொகுத்து சொல்லிட்டு வந்தார். இப்ப வரி வரியா சொல்றார். என்னன்னு கேட்டார். முன்னோன் காண்க முழுதோன் காண்க. முன்னோன் முன்னோன்னா இந்த உயிர்களுக்கெல்லாம் முதற்காரணமாக இருப்பவன். ஆதிபகவன் முதற்றே உலகம் சொல்றமே அந்த முதற்றாக முன்னாக இருக்கிறான். முன்னோன் காண்க முழுதோன் காண்க. அந்த முன்னோன்னா ஐயா நம்ம திருவண்ணாமலைக்கு மட்டுமா அல்லது இந்த மாவட்டத்துக்கு மட்டுமா அல்லது தென்னிந்தியாவின். முழுதோன் காண்க எல்லாமா இருக்கிறான். அப்படியா சாமி. வானாகி மண்ணாகி வலியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாயி திருவாசகம். ஆனா எல்லாமாக இருக்கிறான். முழுதோன் காண்க. அவன் இல்லாத இடம் யாண்டும் இல்லை எங்கும் இல்லை. தண்ணீர் இல்லோன் தானே காண்க. அவனுக்கு ஒரு ஓமை சொல்லி ஒப்புமை சொல்லும்னு சொன்ன யாரும் சொல்ல முடியாது. திருவள்ளுவர் தனக்கோமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் அல்லால் மனக்கவலை மாற்றல் அறிவு. தனக்கு ஓமை இல்லாதான். இப்ப எந்த யார் எடுத்தாலும் ஐயா அவரை பார்த்தா யார் மாதிரி இருக்குன்னு நம்ம வேலூர்ல தத்துவாச்சாரியில அவர் அவரை பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். ஒரு பெண்ணை பார்த்து பாப்பாவை பார்த்தோம்னா எங்க இருக்குன்னு சொன்ன இந்த பாப்பா கோயம்புத்தூர் ஈரோட்டுல இதே மாதிரி நம்ம செங்கோட்டு வேலையில ஒரு பாப்பா இருக்கு, அநேகமா அது ஜாடையா இருக்கு அப்படி சொல்லலாம். ஆனால் இறைவனை வச்சு ஐயா இவனுக்கு ஓமையாக யார் சொல்லலாம்னாரு, தன்னேர் இல்லோன் தானே காண்கே. அவனுக்கு ஓமையா சொல்லணும்னா யார், அவனேதான் அவனுக்கு ஓமை. அதுதான் திருவள்ளுவரும், தனக்கு ஓமை இல்லாதான் ஐயா ஆண்டவனுக்கு ஒரு ஓமை சொல்லி யார போல இருப்பார்னு சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்ட, ஒருவரும் இல்லை.

0: அவன் இந்த பன்றியினுடைய பல்லை மார்பில் அணிஞ்சிருக்கான். அது என்ன சரி, ஐயைய நரிக்குறவர் என்ன மாதிரி பல்லெல்லாம் அணியாது. நரிக்குறவர் பாவம் அவங்களுடைய புண்ணியாக்கன்னு ஒரு அரக்கன். அவன் வந்து திருமாலை எடுத்தான், பார்த்தார், அவனை போய் அழிக்க போனார். அவன் நிலத்துக்குள்ள போய் பாதத்துக்குள்ள போயிட்டான். அப்ப ஒரு தரம் பண்டியா வடிவெடுத்து, அப்ப ஒரு தரம் பண்டியா வடிவெடுத்தார். அப்ப ஒரு தரம் இன்னொரு தரம் அது எப்ப அடிமுடி காண்பதற்காக, அடி காண்பதற்காக ஒரு முறை எடுத்தாரா, அந்த இரணியாக்கனை அடிப்பதற்காக பண்டியா எடுத்தார். எடுத்து போய் நோண்டி கேண்டி அவனை ஒழிச்சார். ஒழிச்சிட்டு மேல வந்தார். வந்த உடனே கொஞ்சம் தனக்கு தானே ஒரு கர்வம் வந்தது. என்ன பாத்தீங்களா, நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் அப்படின்னு. பார்த்தார் பெருமான், எந்த செயல் செய்தாலும் அப்படி யாராவது உன்னை பாராட்டினா கூட நான் என்னங்க செஞ்சிட்டேன், அண்ணாமலையார் செஞ்சதுங்க என்று சொல்றா. நான் தான் காலர் தூக்காதடா, காலர் தூக்கவே படாதுன்னு சொல்லியிருக்கேனா, தூக்கப்படாதுன்னு. அது ஏன் அப்புறம் காலர் தூக்கணு அப்படின்னாரு. பார்த்தார் அந்த நோண்டின பல்ல ஒண்ணு புடுங்கி அதை எடுத்து மாதுல போட்டார். அப்ப எதை புடுங்கிட்டாரு இப்போ சொல்றோம், பல்ல புடிங்கிட்டான்ல என்ன போ. ஏன தொல்லையிரு அணிந்தோன் காண்க, அப்படிப்பட்ட பல்லை மார்பில் அணிந்த பெருமானி நீதான் எல்லாம். காண புலியுரி அறையோன் காண்க, புலித்தோலை அதை இடுப்பில் உடையவனாக இருக்கும். இந்த காண்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா அப்படியாக இருக்கிறான், இருக்கிறான் என்பதுதான் பொருள். காண்கன பார் பார் அப்படின்னு அர்த்தம் இல்ல, பார் பார்னு அர்த்தம் இல்ல. காண்க என்பது அங்க பொருள் இல்ல, அப்படியெல்லாம் இருக்கின்றவன் என்ற பொருள் தான், வேற ஒண்ணும் இல்ல. நீ தோன் காண்க அருமை, உடம்பெல்லாம் வெந்நீர் தென்னீர் அணிந்திருப்பானா. நீ தோன் காண்க நினைதோறும் நினைதோறும் ஆற்றேன் காண்க. திரும்ப ஒரு ஞாபகம் வந்துட்டுது, இப்படி எல்லாம் இறைவனை பற்றி பேசும்போது இப்படி எல்லாம் இருக்கிற குருநாதன் தானே திருப்பெருந்துறையில நம்ம குதிரை வாங்க போகும்போது பணம் எடுத்துட்டு வரும்போது அந்த உடம்பை காட்டி கோயிலை காட்டி நம்மை ஆட்கொண்டான். அதை நினைக்கும் போது தன்னை அப்படியே தழுதழுத்துற அந்த நிகழ்ச்சியை பெருமான ஆட்கொண்டதை நினைச்சா மட்டும் அவரால் தாங்க முடியும். இவ்வளவு பெரியவன் இந்த சின்ன ஆன்மாவே திருப்பெருந்துறையில தன்னை காட்டி, தன் கோயிலை காட்டி, தன் அருளை காட்டி ஆட்கொண்டானே என்று நினைக்கிறது. அதான் ஆகவே அந்த வரி வந்துட்டு இருக்கு. அதனால நினைதோறும் நினைதோறும் ஆற்றேன் காண்க, எனக்கு என்னால சொல்ல முடியலப்பானார். அந்தோ கெடுவேன், நான் உன்னை என்ன சொல்லி அம்மனும் எனக்கு சொன்னதெல்லாம் சரியா முடியுமா, நான் எவ்வளவோ நீ பெரியவன் எவ்வளவோ சின்ன என்னை ஆண்டாய், அதுக்கு நான் எந்த சொல்லாலும் உன்னை சொல்லி குறிப்பிடுவேன், சொல்ல முடியாது இல்லவா. கெடுவேன் இன்னிசை வீணையில் இசைந்தோன் காண்க, இன்னிசை வீணையில் இசைந்தோன் காண்க. நம்முடைய இசைக்கருவியிலேயே ஒரு கருவிதான் ரொம்ப புண்ணியம் பெற்றது, எது வீணை. பெருமான் என்ன பண்றாருன்னா வீணை எப்பவும் கையில வச்சு வாசிப்பாராம். நம்முடைய திருமுறையில் இதை பற்றி எங்கேயாவது சொல்லப்படுகிறதா, மிக நல்ல வீணை தடவி பெருமான் கையில இருக்கிறதா, பெருமான் கையில வீணை வந்திருக்கீங்க. இப்ப சொல்ல மாதிரி என்ன சொன்னீங்க பார்த்த மேற்கோள், வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்ணன் மிக நல்ல வீணை தடவி. அது போல வீணை எம் இறை நல்வீணை வாசிக்குமே. அப்பர் சுவாமிகள் ஒருத்தன் கேட்டான், ஐயா இந்த உலக உயிரெல்லாம் இது மாதிரி இருக்கும்போது பெருமான் இருக்கும்போது அவனுக்கு போர் அடிக்காது, ஏன் அந்தந்த உயிரை காக்கிறது போறதெல்லாம், இந்த எல்லா உயிரினும் தன்பால் ஒடுக்கின போது ஒண்ணும் இல்ல, அப்ப என்ன பண்ணுவாரு ஆமா, பையனெல்லாம் லீவ் விட்டுட்டா வாத்தியார் என்ன பண்ணுவார்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் இப்பொழுது கேட்க இருப்பது திருமுறை இசை. வழங்குபவர் சிவத்திரு காயத்ரி வீரநாராயணன் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய்.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் நமச்சிவாய. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை தேவார இன் இசை. பாடியிருப்பவர் நாகநாத தேசிகர். ஓம் நமச்சிவாய.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் நமச்சிவாய. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை தேவார இன்னிசை. பாடியிருப்பவர் நாகநாத தேசிகர். ஓம் நமச்சிவாய.